0: ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென். தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாஸ்டர் தயா அவர்கள் இப்பொழுது நம்ம மத்தியிலே தேவனுடைய ஊழியர்களை அறிமுகப்படுத்துவார்கள்.

இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ ஜெர்மனி தேசங்கள் இது மாத்திரமில்லை, இஸ்ரா டிவி கூடவும் சங்கமம் ரேடியோ கூடவும் உலகத்துடைய பல நாடுகளிலிருந்து எங்களோடு இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்தவங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ போதகர்களையும் தேவ உள்ளங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு வேலைகளை வந்திருக்கிறோம், இந்த வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளும் கூட நம்ம தீலமாய் தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காக இந்தியா தேசத்தில் இருந்து அருமையான பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவர்கள் நிசி ஊழியங்களுடைய ஸ்தாபராக இருக்கிறவர் நமது இணைந்திருக்கிறார். மட்டுமல்ல அதுபடிக்கு அநேக அபிஷேகம் இருந்த பாடல்களை அவர் பாடி செய்திகள் வெளியிட்டு அதனோட அநேக தேசங்களில் கத்தோடு நாம் உயர்த்தப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்து வருகிறார். மட்டுமல்லாதபடிக்கு வல்லமையாக அதோட வார்த்தையை பிரசங்கிக்கிறபடினால கத்தர் அவரை பயன்படுத்தி வருகிற மாத்திரம் அநேக வாழ்வுகள் மத்திய ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இதோடைய தாசன் நமது இருப்பது நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம். தேங்க்யூ பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் மத்தியில் வந்திருப்பது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இப்பொழுது உங்களோட வழியா இருக்கிறது கர்த்தர் உங்க உள்ளத்துல என்ன பாரத்தை போடுகிறாரோ அதை நீங்கள் தைரியமா பேசலாம். அதோட வார்த்தை கூட எங்களோட இடைப்பாடுவாராக. வெல்கம் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா.

0: சித்தாயா பாச சத்தம் வருதில்லை.
1: ஓகே மாஸ்டர்.
2: சத்தம் வரையில்
3: இன்னும் அங்க ஆரம்பிக்கல, நீங்க ஜப நிலையிலே காணப்படுங்கள். தயவு செய்து பாசத்தாயா ஒர்க்கிங் ஆன் இட். ஆமே ஆமே. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு சோத்ரம். ஆண்டவரே உமக்கு சோத்ரம். பரிசுத்தரே உமக்கு சோத்ரம். உன்னதமானவரே உமக்கு சோத்ரம். தடைகளை உடைக்கிறவரே உமக்கு சோத்ரம். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், சேனைகளின் பிதாவே உமக்கு சோத்ரம். பரிசுத்தாவியானவரே உமக்கு சோத்ரம். உன்னதமானவர், உயர்ந்தவர், நல்லவர் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஆண்டவரே. ஜெபம் கேட்டீர் ஐயா, ஜெயம் தந்தீர் ஐயா. எங்களை தள்ளாட விடாத தேவன் நீர் ஆண்டவரே, தாங்கி நடத்துகிற தேவன் சுவாமி.

எழுப்புதல் ஜபத்தில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருகிறதிலே அதிகமான சந்தோஷம் அடைகிறேன். இட்ஸ் எ பிரிவிலேஜ் ஃபார் மீ டு ஷேர் தி வேர்ட் ஆஃப் காட் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஒகேஷன். இந்த நாட்களில் உங்களோடு கூட இணையும்படி, மீண்டுமா இணையும்படி தேவன் பாராட்டின நல்ல தயவுகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எடுத்து செய்கிற அருமையான பஸ் தயவர்களுக்காக இன்றும் அநேக தெய்வ ஊழியர்கள் அவர்களோடு கூட இணைந்து, எஸ்பெஷலி மான்ட்ரியல்ல, டொரண்டோல, ஸ்ரீலங்காவில் அநேக தேசங்களில் அநேக பகுதிகள் இணைந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஜெபித்து வருவீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் தேசத்திற்குள்ளாக ஒரு எழுப்புதல் மழை பெய்யும். கர்மேலிலே நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்மேலில் காத்திருந்த எலியாவுக்கு வானம் திறக்கப்பட்டது. உண்மையானால் காத்திருக்கிற உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வானங்களை நிச்சயமாய் திறப்பார். அந்த எழுப்புதல் நடக்கும், தேசம் அசைக்கப்படும், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். இயேசு ஒருவரை கத்தரண்டு சொல்லி பின்மாறி மழை தேசத்திற்குள்ளாக பெய்யும். ஆண்டவர் மேலான காரியங்களை செய்வார். சொதனால் அப்படி உங்களோடு கூட இணைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் அருமையான அழைத்த பாஸ்டர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஊழியங்களோடு கூட இருந்து உங்கள் யாவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். கொஞ்ச நேரம் கத்தரை ஆராதித்து விட்டபடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போக போகிறோம். எத்தனை பேர் என்னோடு கூட இணைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே வானங்களுக்காக திறக்கப்படட்டும், உங்க பிரச்சனை வந்தா முடியாதது முடியும், உங்க பிரச்சனை வந்தா காரியங்கள் மாறுதலா முடியும், உங்க பிரச்சனை தான் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்யும் அப்பா. உடன்படிக்கை பெட்டி போன இடங்களில் எல்லாம் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது உண்மையானால், இன்றைக்கு அந்த தேவ பிரச்சனத்தை சுமக்கிற நம் மூலமாய் அந்த பிரச்சனத்தின் மூலமாகவே ஆண்டவர் அநேக மாற்றங்களை கொண்டு வர போகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. தம்முடைய மகிமையின் பிரச்சனமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தொழுகிறவர் அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று சொல்லி, சுமார முடியாத காரியங்களுக்குள்ள, விலக முடியாத காரியங்களுக்குள்ள ஆண்டவருடைய மழையை ஊற்ற போகிறா. அதனால இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அன்னிய பாஷையினால பேச முடியறவங்க நீங்க எந்த இடத்துல இருந்து கனெக்டடா இருந்தாலும் அப்படி உங்களுடைய இருதயங்கள் இயேசுக்கு நேரா திரும்பட்டோ. எம்மாவூர் சீஷர்களோடு இயேசு பேசி கொண்டிருந்த போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த நேரத்திலும் நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் நமக்குள்ளாக இறங்கி வருகிறா, நமக்குள்ளாக இறங்கி வருகிறா. அந்த ஆளுகையின் மேகம், அந்த ஆளுகையின் பிரச்சனம் இறங்கும்படியாக, வானங்கள் நமக்காக தொடர்ந்து திறக்கப்படும்படியாக, எல்லாரும் அப்படி வாய்களை திறந்து

நியாயாதிபதிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் நானே வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா தெரிஞ்ச ஒரு நல்ல வசனம். ஏன்னா இதன் அடிப்படையில பல காரியங்களை நாம் கேட்டிருப்போம், பல சத்தியங்களை நாம் கேட்டிருப்போம். ஏன்டா இந்த வசனத்துல ரெண்டு பாகங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் ஒரு கோத்திர தலைவனை ஒரு மனிதனை அனுப்புகிறார். இரண்டாவது என்ன நடக்கிறது அப்படின்னா அந்த தேசம் அவனுடைய கரத்துக்கு வருகிறது. அவனுடைய கரத்துல கர்த்தர் அதை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதல் பாகத்தை குறிச்சு நிறைய காரியம் நம்ம தியானிச்சிருப்போம். யூதா என்று சொன்னால் எஸ்பெஷலி துதி என்று அர்த்தம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆண்டவர் துதி அனுப்பினார், அதனால அந்த தேசம் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம கேட்டிருப்போம். ஆனால் என்னுடைய உள்ளத்துல பரிசுத்தாவியான பேசும்படி, ஏன்னா ரொம்ப அழகான ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறாங்க, எழுப்புதல் செய்தி அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவனுடைய இருதயத்தின் ஆழத்துல போட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, இன்னைக்கு 98வது ஜெபத்தில் இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, தேசம் மாற்றப்படும்படி, தேசம் அசைக்கப்படும்படி, இந்த கனடாவுக்குள்ள எப்படியாவது ஒரு எழுப்புதல் வர வேண்டும், வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும், சபை மாற்றப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தல அபிஷேகத்துக்குள்ளாக சபை மீண்டுமாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே ஒரு தாகத்தோடு தாக்கத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது என்ன கருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் எப்படி இருந்தால் அந்த தேசத்தை நம்முடைய கரங்களிலே கொடுப்பார் என்கிறதான ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எல்லாருக்கும் தெரியும், யூதா என்று சொன்னால் துதி அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அதிகாரம் எழுதப்படும் போதே இதற்கு பின்புலத்தில் சில காரியம் அடங்கி இருக்கிறது. என்னுடைய முதல் கேள்வி, ஏன் ஆண்டவர் அத்தனை கோத்திரங்கள் இருந்தும் யூதாவை கர்த்தர் எழும்ப சொல்ல வேண்டும், கர்த்தர் எழும்பி முதலில் போக சொல்ல வேண்டும், எதற்காக ஆண்டவர் அவ்வளவு பெரிய எழுப்புதலுக்காக பயன்படுத்த வேண்டும்? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள கர்த்தர் இவர்களை அழைத்து கொண்டு வந்தார். இப்போ அப்படி அழைச்சிட்டு வரும்போது ஜாசுவா உள்ள வந்துடுறார். ஆனா உள்ள கானானுக்குள்ள வந்த உடனே இப்ப அங்க சினாரியோ என்ன அப்படின்னா, அங்க ஸ்டில் கானானியர்கள் உள்ள இருக்கிறாங்க. அப்படியானால் சபை சுதந்திரிக்க வேண்டிய ஒரு இடத்தை, சபை ஆட்கொள்ள வேண்டிய இடத்தை, சபை ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு இடத்தை, சபை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு இடத்தை, ஜனங்களை இப்பொழுது இன்னுமாய் சில கானானிய வல்லமைகள் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள போன உடனே அவங்களுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிறதான இவ்வளவு பெரிய ஒரு தேசத்துல எதற்காக இந்த கானானிய வல்லமைகள் இன்றைக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கானானியர்களுக்கு ரெண்டு விதமான வல்லமை இருந்தது. ஒன்று, அவர்கள் ஒழுக்க சீர்கேட்டை கொண்டு வந்த ஒரு ஜனம். இரண்டாவது, ஆவிக்குரியவர்கள் போலவே நடிக்கிற ஒரு ஜனம். அப்போ இது ரெண்டும் எதை காண்பிக்கிறதுனால், அவர்களுக்குள்ள இருந்ததான ஆவியை காண்பிக்கிறது. ஒன்று, ஒழுக்க சீர்கேட்டின் ஆவி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், சபை எதற்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, உலகத்தை மாற்றும்படி தேசத்துக்குள்ளாக மறுரூபத்தை, ஆண்டருடைய அந்த அந்த தரிசனத்தை, இதய துடிப்பை எப்படியாவது ஜனங்களுடைய வாழ்வுகளுக்குள்ள கொண்டு வந்து ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிறதான ஒரு தாக்கத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு இடத்துக்குள்ள இன்னைக்கு கரண்ட் சினாரியோ யோசிச்சு பார்த்தோம்னா, சில தேவையில்லாத உபதேசங்கள், சில தேவையில்லாத காரியங்களை எல்லாம் இப்படி சொல்றனே, உலகத்தை மாற்ற வேண்டிய சபைக்குள்ள இன்றைக்கு உலகம் உள்ளே வந்து கிடக்கிறதுனால
உள்ள என்ன நடக்குதுன்னா ஒழுக்க சீர்கேடு. இன்னைக்கு இருக்கிற ஒரு காலத்தில் இருந்த வாலிபர்கள் ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்னா இல்ல ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா ஓடி வந்து பல காரியம் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. நான் அநேகரை சந்திச்சிருக்கிற அநேக தேசங்களுக்கு போயிருக்கிறதுனால அநேக வாலிபர்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிறதுனால இவன் சபைகளுக்கு பேசுகிறேன் வாலிபர்களுக்கு பேசுகிறேன் அப்படி எல்லாம் இருக்கிறதுனால பல காரியங்களை நான் அனலைஸ் பண்ணதுல ஒன்று நிறைய வாலிபர்கள் சொல்றது நீங்க பிறந்தது ஒரு இடம் நாங்க பிறந்தது ஒரு இடம். ஐயா என்ன அப்படின்னா நீங்கெல்லாம் பிறந்தது சாதாரண ஒரு இடத்துல நாங்கெல்லாம் வேற ஒரு இடத்துல பிறந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க மாடர்ன் கல்ச்சர்ல பிறந்திருக்கிறோம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நாம் எங்கே பிறந்திருக்கிறோம் என்கிறது முக்கியம் கிடையாது, நாம் எங்கே போய் சேர போகிறோம் என்கிறது தான் முக்கியம். எங்க பிறந்திருந்தாலும் எல்லாரும் போய் சேர போக வேண்டிய ரெண்டே இடம், ஒன்னு பரலோகம் இன்னொன்று நரகம். இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அப்போ இந்த ஒழுக்க சீர்கேடு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள பார்க்க முடிகிறது. இரண்டாவது வேஷம் தரித்த ஒரு வல்லமை. அது எப்படின்னா ஆவிக்குரியவங்க மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே, ஆனா உண்மையான ஆவிக்குரியவர்கள் கிடையாது. இப்ப எழுப்புதலின் செய்தி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சோ அதனால நான் சில காரியங்களை இந்த நியாயாதிபதிகள் ஒன்றாவது அதிகாரத்தின் முதல் வசனத்துக்கு பின்பதாக இருக்கிற காரியத்தை வைத்து எப்படி ஆண்டவர் அந்த யூதா என்கிற துதிக்கிற ஒருவனின் மூலமாய் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்தா, முதல்ல எழுப்புதல் வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த எழுப்புதலை கர்த்தர் உள்ள கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க கூட சேர்ந்து. எழுப்புதல் வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த எழுப்புதலை கர்த்தர் உள்ள கொண்டு வரும்படி விரும்புகிறார். அப்ப முதல்ல நல்ல கவனிங்க, இந்த ஒழுக்க சீர்கேடும் வேஷம் வெளியிலும் எழுப்புதல் வெளியில வர்றதுக்கு முன்னாடி உள்ளதாங்க வரணும். இன்னைக்கு ஆண்டவர் உள்ளுக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வந்து அதற்கு பிற்பாடு உள்ளே மாறி உண்மையா இருக்கிறத முடிய கூட்டத்தை வச்சு ஆண்டவர் வெளியில சில மாற்றங்களை உண்டாக்க போகிறார். அத்தனை கோத்திரம் இருந்து இப்ப ஏன் கானானிய வல்லமைய துரத்தி அடிக்க இன்னைக்கு ஆண்டவர் யூதாவை பயன்படுத்த வேண்டும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில யார் அந்த யூதா? துதிக்கிறவங்க தான் யூதா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற பெரிதான ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரொம்ப அழகாக உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்போ யார் மூலம் கத்திருந்த எழுப்புதல கொண்டு வர விரும்புகிறார் அப்படின்னா வேற யார் மூலமா இல்ல, இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஏன் மூலமா தான் அந்த எழுப்புதல் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறா? ஏதோ யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, யாரோ மாசம் மாசம் கொண்டு வர்றாங்க, இல்லங்க இதெல்லாம் உங்களை தட்டி கொடுப்பதற்காக. ஆனால் உண்மையான எழுப்புதல ஆண்டவர் யார் மூலம் கொண்டு வர விரும்புகிறார் அப்படின்னா உங்கள் மூலமா, கர்த்தர் என் மூலமா ஒரு இடத்துல அல்ல தேசங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறா. அப்போ துதிக்கிற ஒரு கூட்டம் தான் அந்த எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஜூடா மீன்ஸ் பிரைஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் துதி. அப்போ எதினால் கர்த்தர் யூதாவை வைத்து இந்த காரியங்களை செய்தார்? இன்னைக்கு சபைகளுக்குள்ள மாற்ற வேணும், தேசங்களுக்குள்ள மாற்ற வேணும், குடும்பங்களுக்குள்ள மாற்ற வேணும் இப்படி எல்லாம் கேட்கிறோம். எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் அந்த மாற்றங்களை கொண்டு வருவார். திருப்பிக் கொள்ளலாம், உங்களுடைய கரங்களில் வேத புத்தகம் இருக்குமானால் ஆதிகமத்தின் புத்தகம் 29 அதிகாரம் அதனுடைய 35 வசனத்துக்கு நேராக சிந்துகளை திருப்பிக் கொள்ளலாம். ஆதிகமத்தின் புத்தகம் 29 அதிகாரம் 35 வசனம் வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை வேறு நின்று போயிற்று. கவனிங்க, இந்த யூதா பிறக்கும் போது என்ன பண்றார்னா அங்க ஒன்ன ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வர்றார். The Bible says very clearly அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா
அந்த அவனுடைய தாயினுடைய கர்ப்பத்தை அப்படியே டோட்டலா என்ன பண்ணிட்டாருன்னா அடைச்சிட்டு வெளியில வந்துட்டார். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் யாரு? ரூபன் பிறந்தார். ரூபனுடைய பிறப்பு அதுக்கு அடுத்தது சிமியோனை கொண்டு வந்தது. சிமியோனுடைய பிறப்பு அதுக்கப்புறம் லேவியை கொண்டு வந்தது. லேவியினுடைய பிறப்பு அதுக்கப்புறம் யூதாவை கொண்டு வந்தது. புரியுதா என்ன சொல்றது? ரூபனுக்கு அப்புறம் சிமியோன், சிமியோனுக்கு அப்புறம் லேவி, லேவிக்கு அப்புறம் யூதா. கவனிங்க. ஆனா இந்த யூதா பிறந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கர்ப்பமானது அடைக்கப்பட்டது. என்ன பாஸ்டர், அவர் உன்னை அடைச்சிட்டு வந்திருக்கிறாரு, இவர் எப்படி எழுப்புதலை கொண்டு வர முடியும்? கொஞ்சம் எல்லாருக்குமே கேட்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப குழப்பமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஏங்க, எல்லாருமே வரும்போது அடுத்தடுத்து வாசல்கள் திறக்கப்பட்டது. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் போகணும்னா வெளியில வந்தா வாசல் திறக்கப்படுறதுன்னு ஆசீர்வாதம். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, இங்க என்ன அப்படின்னா, ஒன்னு எதை யூதா தடுத்தான் என்று சொன்னால் மாம்சத்தின் பிறப்பை தடுத்தா. ஆனால் இவனுடைய கோத்திரத்துலதான் ஆண்டவராகிய இயேசுவே வெளிப்பட்டார். அப்போ ஒன்று மாம்சத்தின் பிறப்பை தடுத்தான், ஆனால் இந்த யூதா எதை திறந்தான் என்றால் ஆவிக்குரியவைகளை திறந்து கொடுத்தான். அப்ப முதல் காரியம், இன்னைக்கு நம்முடைய பிறப்பு ஒன்றை நிறுத்துகிறதா இல்லை ஒன்றை தொடங்கி வைக்கிறதா? கவனிங்க, துதிக்கிற கூட்டம் எப்பொழுதுமே நிறுத்துவதற்காய் அல்ல, அது தொடங்குவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறது. எவைகளை தொடங்குவதற்காய்? ஆவிக்குரிய காரியங்களை தொடங்கி வைப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல விரும்புகிறேன், இவன் மாம்சீக காரியங்களை தடித்தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கிற ஒரு கல்ச்சர் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நம்ம எல்லாம் இதோ ஆவிக்குரிய காரியங்களை ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஆராதனை, ஒரு காலத்துல 3 மணி நேரம், 4 மணி நேரம், 2.5 மணி நேரம் எல்லாம் இருந்த ஆராதனை இன்னைக்கு 1 hour 30 minutes தாண்டிச்சுன்னா விடுதலையாக்கப்பட்டு யாரா இருக்கிறோம்னா ஆவியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒன்றை நிறுத்தி விட்டு ஒன்றை தொடங்கணும்னா, எதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கி கம்யூனியன் எல்லாம் எடுத்து நல்லா ஜெபிக்கிற துதிக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைக்கும் வெளியரங்கமா இருக்கிற மாம்சீகத்துக்குரிய காரியம் இருக்குமானால் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு எவைகள் ஆவிக்குரியவைகளோ அதை நீங்க ஆரம்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. எழுப்புதல் வெளியில நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நடக்கணும். இப்ப உள்ள நடக்கணும்னா உள்ள சில ஆவிக்குரிய காரியங்களை தொடங்கி வைக்கிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, உதாரணத்துக்கு நான் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கத்திரனை ஊழியத்துக்கு அழைச்சார். அந்த நாட்கள்ல நான் அதிகமா ராத்திரி நேரங்களை உட்காந்து ஜப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கீபோர்டை திறந்து வச்சு வாஷி பண்ணிக்கிட்டே இருப்பேன், கிட்டாரை திறந்து பாடிக்கிட்டே இருப்பேன், பைபிளை திறந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ இன்னைக்கு அதிகமான ஊழியம், அதிகமான டிராவல், நிறைய இடங்களுக்கு போகிற நிறைய அழைப்புகள், இது எல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய பர்சனல் ப்ரேயர் லைஃப் ஸ்டாப் பண்ணிட்டு மற்றவைகளை மட்டும் நான் கவனம் செலுத்துவேன்னா, இப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, நான் மாம்சத்துல செயல்பட ஆரம்பிக்கிறேன். சராசரி மனுஷன் 7.5 மணி நேரம் மொபைல் போன் யூஸ் பண்றாங்களா?
ஒரு டீனேஜரோ ஒரு வாலிப பிள்ளையோ 11.5 மணி நேரம் சராசரியா போன் யூஸ் பண்றாங்களா? அப்படி இருக்கும் போது நான் கேக்குறேன், நான் கேட்டிருக்கிறாரு 1 மணி நேரம் கூட அப்படின்னு தான் கேக்குறாரு. 11.5 மணி நேரம் போன் யூஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு, 7.5 மணி நேரம் போன் யூஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இருக்கும் போது ஆண்டர் கேக்குறாரு, ஒரு 1 hour எனக்கு கொடுக்க முடியலையா? முன்னாடி இருந்த ஆதி பரிசுத்த சபைகள் எல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறதுல, உவாசிக்கிறதுல, ஆண்டவரோடு கனெக்டடா இருக்கிறதுல தான் அதிகமான நேரத்தை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவோட டிவைசஸோட கனெக்டடா இருக்கிறதுல நேரத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இங்க என்ன மேல வந்துச்சுன்னா, மாம்சம் மேல வந்துருச்சு, ஆவிக்குரிய

0: கூட எழும்புகிற யூதாக்கள் இருந்தால் மட்டும்தான் மாம்சத்தை தடுத்து ஆவியின் பலனை ஆவிக்குரியவைகளை பிறப்பிக்க முடியும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வேத வாசிப்பு தடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு மாம்ச காரியம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல அதிகமா பைபிள் நம்ம வாசிச்சிருப்போம், ஆனா இன்னைக்கு ஐஸ்வர்யம் வந்தவனே, செழிப்பு வந்தவனே, உயர்வு வந்தவனே, வீடு வந்தவனே, எல்லாம் வந்த உடனே எதெல்லாம் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள தடைபட்டு கிடக்கு? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரீபர்த் கொடுங்க, அதுக்கெல்லாம் ஒரு திரும்ப ஒரு பர்த் அதுக்கு கொடுங்க. எந்த காரியம் இன்னைக்கு முடிஞ்சு போய் ஆவிக்குரிய காரியம் கிடக்கிற தொடக்கத்தை கொடுங்க. ஒரு அழகான வாலிபன் இருந்தா, நாம் ஜெர்மனி தேசத்தில் இருந்து, அப்ப அந்த வாலிபன் யூகே லண்டனுக்கு பைபிள் காலேஜ் படிப்பதற்காக போயிருந்தாராம். போயிருக்கும் போது அந்த வாலிபனுக்கு புத்தகங்களை வாசிக்கிறது ரொம்ப நல்லா பிடிக்குவாம். அப்ப அதிகமா புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார். வாசிக்கும் போது ஜார்ஜ் ஜெஃப்ரி என்கிறதான ஒரு பிரபலமான ஊழியருடைய புத்தகத்தை குறித்து இந்த வாலிபன் ரொம்ப அதிகமா வாசிச்சிருக்கிறார். வாசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு நாள் இந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியை குறித்து கேள்விப்படுகிறார். என்ன அப்படின்னா, அவர் மீட்டிங்ல நிறைய டெட் பாடிஸை கொண்டு வந்து போடுவாங்களாம், இவர் ஏறும் போதே கை வைப்பாரா எல்லாம் எழுந்திருப்பாங்களாம். எழுப்புதல் எப்படிலாம் அந்த நாட்களில் நடந்திருக்கு பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் அவர் கேள்விப்பட்ட உடனே மனசுல ஒரு பெரிய ஏக்கம், இந்த ஜார்ஜ் ஜெஃப்ரி பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாலிபன் படிச்சுட்டு இருக்க நாட்கள்ல ஜார்ஜ் ஜெஃப்ரியை குறிச்சு ஒரு அப்டேட்டும் வரலையாம், எந்த அப்டேட்டுமே வரலையாம். உடனே ஒரு நாள் இந்த வாலிப பையனுக்கு அவன் படிச்ச காலேஜ்ல செமஸ்டர் ஹாலிடேஸ் விட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த செமஸ்டர் ஹாலிடேஸ் விட்ட உடனே எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூகேல இருந்து இவர் ஜெர்மனிக்கு வீட்டுக்கு போகணும். இப்போ போகும்போது இவர் வீட்டுக்கு போல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பிள்ளை வருவாரு பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வீட்டுக்கு போகாம, சரி கொஞ்சம் இந்த லண்டனை சுத்தி பாப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ல ஏறினாராம். பஸ்ல ஏறி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார், அது ஒரு ஸ்டாப்ல போய் நின்றுருக்கு. இப்போ அந்த ஸ்டாப்ல போய் நின்ன உடனே அடுத்து இன்னொரு பஸ் எடுத்திருக்கிறார். அந்த பஸ்ல போயிட்டே இருக்கும் போது லெப்ட்ல திரும்பி பார்த்தா ஒரு வீட்டுக்கு வெளியே ஜார்ஜ் ஜெஃப்ரி அப்படின்னு போட்டிருந்துச்சான். இப்ப ஜார்ஜ் ஜெஃப்ரி அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே இந்த வாலிப தம்பி உடனே அடுத்த ஷாப்ல இறங்கிட்டாரா, இறங்கி நேரா அந்த வீட்டுக்கு வெளியே போய் நின்று காலிங் பெல் அடிச்சிருக்கிறார். காலிங் பெல் அடிச்சா அவருக்குள்ள ஒரு ஏக்கம், இது ஒருவேளை அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரி இருப்பாரோ அப்படின்னு. ஆனா மனசு சொல்லிச்சான், அவர் தான் ரொம்ப நாள் அப்டேட்டே இல்லாம இருக்கிறாரு, எப்படி இவர் வெளியே வர போகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களா இவருக்குள்ள ஒரு எண்ணம், ஆனாலும் ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லி பெல் அடிச்சா ஒரு அம்மா வந்தாங்களா. வந்த உடனே இவர் கேட்டிருக்கிறாரு, அவர் தான் அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, எஸ் இஸ் த ஒன் அப்படின்னாங்களா, அவர் தான் அது அப்படின்னு உடனே இந்த அம்மா இந்த வாலிப தம்பி சொன்னாராம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட் ஹிம் அப்படின்னாரா, நான் அவரை சந்திக்க விரும்புறேன் அப்படின்னாராம். உடனே வந்துட்டு அந்த அம்மா சொன்னாங்களா, இல்ல இல்ல அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு, அவர் வயசு தளர்ந்து தண்ணி கூட கொடுத்தா குடிக்க மாட்டாரு, காஃபி கூட கொடுத்தா குடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சா, சென்ட் டு மை ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வந்துச்சா. உடனே இந்த வேலைக்காரமாக ஒன்றும் புரியல, என்னடா அது, நம்ம கொண்டு போய் காஃபி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டாரு சாப்பிடவும் மாட்டாரு, அப்படி நடுங்கி நடுங்கிதான் எந்திரிச்சு வருவாரு. பலர உயிரோடு எழுப்புன ஆளு நடுங்கி நடுங்கி எந்திரிச்சு வருவாரு, ஆனா இப்ப ஏற்பட்ட ஆளு ஒரு வாலிப தம்பி வந்த நாட்களில் நான் நீர் எனக்கு கொடுத்த கிருபை வரங்களை, எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அடுத்த ஒரு தலைமுறைக்குள்ள நான் பற்ற வைக்க விரும்புகிறேன். நான் எழுப்பினது 1000 இருந்தாலோ அடுத்து வருகிற ஒருவன் எழுப்ப போகிறது அது பயங்கரமா இருக்கணும், அப்படி ஒரு ஆள் எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி கடைசி நிமிஷம் போராடி கொண்டே இருந்தாரா. இப்ப கடைசி இந்த வாலிப தம்பி உள்ள வந்தவனே இவர் இறங்கி போய் நேர தலையில கை வச்சு சொன்னாரா, போய் சுதந்திரித்துக் கொள், கோ இன்ஹெரிட் தி பிளேஸ் அப்படின்னாரா. நீ போய் சுதந்தரித்து கொள் அப்படின்னாரா. உடனே இந்த வாலிபர் தம்பிக்கு புல்லெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சது. இவர் சொன்னாரா, எழுந்து போ அப்படின்னாரா. புல் அரிச்சு கையோடு கூட எழும்பி வந்தாரா. எழும்பி வந்து அடுத்து ட்ரெயின் ஏறி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தாரா. வரும்போது ரொம்ப ஷாக்கடா வந்தாரா. இவரை பார்த்துட்டோங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இன்னொரு புறம், நான் படித்த ஜார்ஜ் ஜெஃப்ரி பயங்கரமா கோட் சூட்டோடு இருந்தாரு. ஆனா நான் பார்த்த ஜார்ஜ் ஜெஃப்ரி தோளெல்லாம் சுருங்கி போய் ஏதோ ஒன்று முடியாதவரை போல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருதயமாய் வீட்டுக்குள்ள அங்க வீட்டுக்கு போனாரா. வீட்டுக்கு போகும்போது ஹால்ல ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தது. அடுத்த நாள் காலை வேளையில இவர் போன உடனே அப்பாட்ட ஒன்னும் பேசலையா. அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து படிக்கும் போது ஹெட்லைன்ல எழுதி இருந்தாங்களா, தி ஃபேமிலியர் பாஸ் ஜார்ஜ் ஜெஃப்ரி ஹஸ் பாஸ்ட் அவே அப்படின்னு எழுதி இருந்தாங்களா. அந்த இறந்து போன நேரத்தையும் இந்த ஜார்ஜ் ஜெஃப்ரி இவர் தலை மேல கை வச்ச நேரத்தையும் பார்த்தா ஒரு நிமிஷம் தான் கேப் இருந்ததா. அப்ப உடனே இவர் கண்ணீரோடு போய் உடனே ரூம் கதவு அடைச்சு அம்மாட்ட பேசல, வேற யார்ட்டையும் பேசல, நாள் முழுக்க உள்ள இருந்தாரா. ஒரே ஒரு காரியம் கேட்டார், ஆண்டவரே இத்தனை மரித்த சடலங்களை உயிரோடு கூட எழுப்பின ஒரு தேவ மனிதனுடைய கரம் அவருடைய மூச்சு நிற்கும் போது எதற்காக என் மீது பட வேண்டும் கேட்டாரா. பரிசுத்தாவினுடைய சத்தம் அவருக்கு வந்ததா. எழுந்து போய் ஆப்பிரிக்க நாடுகளை அசைக்க ஆரம்பி, அவர் வேற யாரும் இல்லைங்க, ஆப்பிரிக்காவை அசைத்த கனத்துக்குரிய கால சென்ற போதுகள் ரைனார்ட் போங்கேதா. இன்னைக்கும் கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா எத்தனையோ மில்லியன் பேர் அட்டன் பண்ணின ஒரே ஒரு குரூசே அவருடைய மீட்டிங் மட்டும்தான். தெய்வ சனமே, ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஜார்ஜ் ஜெஃப்ரினுடைய ஏக்கம் எப்படியாவது ஒரு ஆவிக்குரிய பிறப்புகளை அடுத்த சந்ததிக்குள்ள நான் உண்டாக்க வேண்டும் என்கிற தாக்கம் இருக்குமானா. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள 98வது எழுப்புதல் ஜெபத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேருடைய குடும்பத்தை அசைக்கும்படி, எத்தனை பேர் உன் பகுதியை அசைக்கும்படி, ஏன் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறதா. தெய்வச்சனமே, ஊழியக்காரனை நான் கேட்கிறேன், இன்னைக்கு உன் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், அது ஆகணும், இப்படி வரணும், அப்படி வரணும், நான் கஷ்டப்பட்டு விட்டேன், இதெல்லாம் சொல்றோமே. Are you giving the spiritual birth over your family or over your children? இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய பரப்ப கொடுக்கறீங்களா இல்ல மாம்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? யூதா அவன் பிறக்கும் போது கர்ப்பத்தை தடுத்தான், ஆனா வானத்தை திறந்தான். அவங்க அம்மாவுடைய கர்ப்பம், திரும்ப நான் சொல்லுகிறேன், ரூபன் பிறந்த பொழுது சிமியோன் பிறந்தான், சிமியோன் பிறந்த பொழுது லேவி பிறந்தான், லேவிக்கு அப்புறம் யூதா. ஆனால் அப்படி எல்லாம் நின்றுச்சு. ஒரு மாம்ச ஃப்ளஷ்லி கர்ப்பம் அடைக்கப்படுது, ஆனா மனுஷகுமாரன் வெளிப்படுவதற்குரிய ஒரு ரூட்டை யூதா திறந்து கொடுத்தான். அதனாலதாங்க இங்க ஆண்டவர் அவனை நம்புறாரு கானானிய வல்லமைய துரத்துறதுக்கு. எழுப்புதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் எங்க பார்த்தாலும் கண்டமினேஷன், எங்க பார்த்தாலும் காரி துப்புற காரியம். இன்னொரு புறம் நீ வீடு வாங்கு, நீ கோடிக்கணக்கில் வாங்கு. நான் கேட்கிறேன், உண்மையான எழுப்புதல் யாரிடத்திலிருந்து வரப்போகிறது? Are you really giving the spiritual birth over the nation and over your churches? Let me ask a question here. உண்மையான ஆவிக்குரிய பிறப்பு கொடுக்கப்படுகிறதா? தெய்வ சின்னமே, இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், ஆவிக்குரிய பிறப்பு எங்கப்பா? உன் குடும்பத்துல ஜெபம் நின்னது தெரியும், உன் குடும்பத்துல வேத வாசிப்பு நின்னது தெரியும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ பின்வாங்கி போனது தெரியும். ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு புதுப்பி அப்படிங்கிறார், இன்னைக்கு புதுப்பி அப்படிங்கிறார், இன்னைக்கு புதுப்பி அப்படிங்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது புதிய வல்லமை வரும், புதிய அபிஷேகம் வரும், புதிய வெளிப்பாடுகள் வரும். ஐயா, லாபானுடைய தொழுவத்தில் பலவீனம் உள்ளவைகள் பிறந்தது, ஆனால் யாக்கோபின் தொழுவத்தில் பலம் உள்ளவைகள் பிறந்தது. இன்னைக்கு பலம் உள்ள ஆவிக்குரிய பிறப்புகளை உண்டாக்கும்படிதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் பலன் கொடுக்க மாட்டாதுங்க, கிரயம் செலுத்த ஆட்கள் வேண்டும், சிறப்பில் நிற்க ஆட்கள் வேண்டும், ஆவிக்குரியவைகளில் கவனத்தை செலுத்துகிற ஆட்கள் இன்னைக்கு தேவங்க. இரண்டாவது ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். எதற்காக இந்த யூதா? சுனமியாளுடைய பிள்ளை செத்து போனால், ஆனால் எலிசா தன்னுடைய மூச்சை கொடுத்து திரும்ப ஒரு ரீபர்த்தை கொடுத்தாருங்க. அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனம், அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, அழிந்து போய் கொண்டிருக்கிற நம்முடைய வெந்தகோசி சபைகளின் உபதேசங்கள் யார் தேவன் தேடுகிறார்? உள்ளான மாற்றங்களை கொண்டு வருகிறது யார்? நான் தான் சொல்லுவோம். இதயத்துல கை வச்சு நீங்க எங்க இருந்தாலும் சொல்லுங்க, ஆவிக்குரிய பரப்பனை கொண்டு வர போறேன். முதல்ல என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது வரட்டும், ரெண்டாவது என் குடும்பத்துக்குள்ள வரட்டும், அப்புறம் நான் வெளியில கொண்டு வரேன், அப்புறம் நான் வெளியில கொண்டு வருகிறேன். அறைக்குள் பதுங்கி கடந்த அவரோடு இருக்கிற உறவு தாங்க. ரெண்டாவது இந்த யூதா எதை செய்தான் என்றால், வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 37 அதிகாரம் 26-27 அவன் சொல்றா, நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நம்முடைய என் பிரதர் உடவன் அவ்வளவுதான், என் பிளட் அவன். ஐயா, இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளும் சிலுவையின் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிறத மறந்து போகாதீங்க. துதிக்கிற கூட்டம் அழிவுக்கு நேரம் போய்கொண்டிருக்கிறவர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. அவர்களும் நம்முடைய மாம்சம்தானே. எத்தனை பேருக்கு அவ்வளவு என்ன இருக்கு? இன்னைக்கு ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஆட்கள் எங்கே? அழகான பழைய பாடல் இருக்கிறது, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, எண்ணில் அடங்க மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ. கடந்த சண்டே இந்த பாட்டு எழுதின பாஸ்டருடைய சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் பெருமைக்காக நான் சொல்லல, ஏன்னா இன்னைக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற தாகம், ஆண்டு கொடுத்திருக்கிற வாஞ்ச எல்லாமே ஓகே தாங்க. பாடுறோம் எல்லாமே ஓகே தான், ஆராதிக்கிறோம் எல்லாம் வேணும், நானும் பாட்டுக்காரன் தான் இல்லைன்னா சொல்லல, ஆனால் அதற்கு மீறி சத்தியத்தில் நிற்கிற ஒரு ஆளுங்க. அழிந்து போகிற கூட்டத்தை தேவன் பக்கமாய் திருப்பி விடுகிற ஒரு ஆள். ஏ, அவன் ஏன் சகோதரன் பா, அவனை குற்றப்படுத்த விரும்பல, அவனை காயப்படுத்த விரும்பல, நான் மீட்டெடுக்க விரும்புற. எப்படி மீட்டெடுக்க முடியும்? தரப்பில் நின்னா மட்டும்தான் மீட்டெடுக்க முடியுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் தான். எப்போ இந்த போர்டன் உங்களுக்குள்ள வரும்? உண்மையான அபிஷேகம் என்ன தெரியுமா? உண்மையான அபிஷேகம் என்ன தெரியுமா? தி அனாயிட்டிங் விச் ஆல்வேஸ் பிரிங்ஸ் தி போர்டன். அபிஷேகம் ஏதோ சத்தத்துல முடியறது கிடையாதுங்க. அபிஷேகங்கிறது ஓகே, ஆனால் ஒரு உண்மையான அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள பாரத்தை கொண்டு வருமா? அவனுக்குள்ள ஒரு பாரம் யூதாவுக்குள்ள, ஏ அவனை கொல்ல போறீங்க, அவன் அழிச்சா செத்து போயிருவான், அவன் மேல இருக்கிற தரிசனம் எல்லாமே போயிரும். அவனுக்குள்ள ஒரு பேர்டன் இருந்தது, ஒரு பாரம் இருந்தது. அந்த the high level of anointing will make you cry because there is a burden behind the anointing. ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்குமான, அதற்கு பின்பதா ஒரு பாரம் இருக்குங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பாரம் இருக்குங்க. அதான் அவன் சொல்றான், அவன் என்னுடைய சகோதரனும் என் மாம்சமா இருக்கிறான், அவன் அழிஞ்சு போறதை நான் விரும்பல. குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு பலருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கணும். உள்ளுக்குள்ள சில மாற்றம், உள்ள சில மாற்றத்தை கொண்டு வரணும்னு அந்த பேர்டன் வேணுங்க. அபிஷேகத்தின் ஆழம் கண்ணீர், அதான் ராய்னார்ட் போங்கே பண்ணார். அறைக்குள்ள போய் அழுதார் ஆண்டவரே. ஜெர்மன்ல அவர் நினைச்சு அவ்வளவு சொகுசா வாழ்ந்திருக்கலாம், ஆனா ஆப்பிரிக்காவை காட்டணும்னு போயிட்டாருங்க. அபிஷேகத்தின் ஆழம் கண்ணீர். இன்னைக்கு எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு? எவ்வளோ பேரோட பழகுறோம், எவ்வளோ பேரோட பேசுகிறோம், எவ்வளோ பேரோட என்னமோ பண்ணுறோம் இல்லையா? இன்னைக்கு அவங்கள குறித்து ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்குதா? இவங்க என் கூட வந்து இந்த ப்ரேயரில் இருக்கணும். 98 ஜெபிச்சிட்டவங்க நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா நீங்க 100 மாதத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை உண்டாக்க போகிறார். உங்களுக்கு கிரியைக்கு தக்க பலன் உண்டாக போகிறது. கொஞ்சம் பலன் எடுத்தும் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடினால் திறந்த வாசல் உண்டாக்கப்பட போகிறது. அதற்கு முன்பதா ஒரு பாரத்தோடு நிற்கிற ஆட்கள். கடைசி ஒரே ஒரு காரியம் ஆதியமும் 44:33 வசனம், யோசிப்பு பெஞ்சமினை பிடித்து வைத்திருக்கிறான். அங்க போய் யூதா சொல்றான், எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் உத்தரவாதி, என்ன பிடி அவனை விடு அப்படிங்கிறான். பலிபீடத்தண்டையில் தகப்பனிடத்தில் நின்று போராடுகிற ஆட்கள் என்னை இருக்கிறீங்களா? நான் என்ன கொடுக்குறேன் ஆண்டவரே, உங்கள் சித்தம் நிறைவேறுவதற்காக
1: நான் என்ன வேணாலும் நான் கொடுக்கறேன். லெனார்ட் ராவன்ஹில்லை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு பெரிய தெய்வ மனிதன். அக்னினால் அழிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் அக்னியில் ஆண்டவர் பாதுகாத்ததுனால தன் வாழ்க்கையை முழுசா கொடுத்தாராம். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பிடிங்க ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு சில வாலிப கூட்டங்களை பாவம் பிடித்து வைத்திருக்கிறது,
0: ஒரு சில குடும்பங்களை சத்துருவானவன் பிரித்து கொண்டிருக்கிறான், ஆவிக்குரிய கூட்டங்களை காணானிய வல்லமை வேஷம் தரித்த வல்லமை
1: அழித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில என்ன பிடிங்க ஆண்டவரே, அவங்களெல்லாம் விடுங்கப்பா, எங்க பிடிங்க, ஜெபறைக்குள்ள அரைக்கதவை பூட்டிட்டு முழங்கால நின்று நான் கொடுக்கறேன், என்ன பிடிங்க, வேதனை எடுத்தாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என்ன கொடுக்கறேன்ப்பா, என் ஜனத்தை விடுவீங்க. மோசே கேட்கிறாள், என் ஜனத்தை ஆராதிக்க விடு, என்ன பிடி, அவனை விடு. யோசேப்பினிடத்தில் அவனுக்கு தெரியாதான் அவன் பிரதர்னு, ஆனா போய் கேட்கிறான் நம்முடைய மூத்த சகோதரன் ஆண்டவராக இயேசு. கேட்க ஆள் இருக்கிறீங்களா, என்ன புடிங்கப்பா, அபிஷேகத்தின் ஆழம் கண்ணீர் அபிஷேகத்தின் ஆழம் பார, என்ன புடிங்கப்பா, அவரை விடுங்கப்பா, கண்களை மூடிக்கொள்ளலாம். என்னோட கூட இணைஞ்சிருக்கிற இதே நேரம் நீங்க எந்த இடத்துல இருந்தபடி கண்களை மூடிக்கொள்ளலாம். நான் மூன்று காரியங்களை சொல்லி இருக்கிறேன், ஏன் யூதா எழுந்து புறப்பட கடவுள் ஆண்டவர் சொன்னார். ஒன்று, அவன் மாம்சீக பிறப்பை தடுத்து ஆவியின் பிறப்பை ஆரம்பித்து கொடுத்தான். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த காரியம் தடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த ஆவிக்குரிய காரியம் இன்னைக்கு முடிஞ்சு போனது, மீண்டும் ஒரு தொடக்கத்தை உண்டாக்குங்க. இரண்டாவது, அவனும் என்னுடைய சகோதரன் மாம்சமாயிருக்கிறானே, ரட்சிக்கப்படாத எவ்வளவோ பேர் அழிவை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, கல்லறையை நோக்கி, நரகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனம் மீட்டெடுக்கப்படும்படி ஒரு பாரத்தோடு எழும்புகிற ஆட்கள் வேணும். மூன்றாவது, நான் உத்தரவாதி, என்ன பிடிங்க, பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற ஆட்கள் வேண்டும். அப்படி நான் ஜெபிக்க போகிறேன், எந்த இடத்துல இருந்தாலும் வாய்களை திறந்து

0: இந்த நேரத்தில் நினைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மூலமா இந்த 98வது கனடா எழுப்புதல் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது ஒரு தாகம் உண்டாவதாக, ஒரு பாரம் உண்டாவதாக, மாம்சத்துக்குரியவைகளை தடித்து ஆவிக்குரியவைகளை உண்டாக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகட்டும். அப்பா, ஒரு பாரத்தை உண்டாக்குங்க. திறப்பில நிற்கிற பலனகத்தை கொடுங்க. முழங்கால்கள் உறுதிப்படட்டும். பின்வாங்கி போன இழந்து போன ஜப வாழ்க்கையெல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதாக. இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு நீர் ஆசிர்வதித்து பெருக பண்ணி உயர பண்ணி காண்டா மிருகத்தின் கொம்பு கூப்பான அபிஷேகத்தை கொடுத்து இந்த ஜபத்தின் மூலமாய், இந்த ஜப வீரர்கள் மூலமாய் இந்த தேசம் ஒரு மகிமையான எழுப்புதலை பார்க்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் செய்த தயவுக்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான் உடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you all. God bless.
1: ஆமென். ஆமென். ஆமென். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேளையிலே ராஜா கர்த்தருடைய தாசனை கொண்டு இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டபடியால நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் உயிர்த்தெழுதலுக்காக, தேசத்தின் உயிர்ப்புக்காக, எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, ஆவிக்குரிய பிள்ளைகள் ஊழிகள் என்று எங்கள் வாழ்க்கையிலே விதத்திலே ஆண்டவரே பல காரியங்கள் மாம்சங்கள் ஓங்கி இருக்குமானால் இந்த நாளிலே ராஜா இயேசுவின் நாமத்தினால அவைகளை மேற்கொள்ள, அந்த மாம்சத்தின் கிரிகளை மேற்கொண்டு ஆவியிலே ஜெயம் பெறத்தக்கதான ஒரு வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பணிகளாய் கர்த்தரங்கள் அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கா திறப்பில் நிற்பதற்காக எங்களை அழைத்திருக்கும் போது ஆண்டு ராஜா எங்களுக்குள்ள இருக்கிறதான குன்றி போயிருக்கிற மங்கி போயிருக்கிறதான ஆண்டவரே இந்த ஜப வாழ்க்கையானது இந்த நாளில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் தன் தலை தண்ணீராலும் கண்ணு கண்ணீராலும் நிறைந்திருக்கட்டும் புலம்பலால. ஆண்டவரே ராஜா கர்த்தங்கள் படுக்கைகளை நனைக்கத்தக்கதாக கண்ணீரால நனைத்து ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே கர்த்தர் ஒரு தேவனுக்கென்று ஒரு ஆலயம் எழும்பு வரைக்கும் நான் கட்டளை ஏற போவதில்லை என்கிற பொருத்தோடு வாழ்ந்ததை போல எங்கள் வாழ்க்கையில எழுப்புதலை காணும் வரைக்கும், எங்கள் தேசத்தை கர்த்த சந்திக்கும் வரைக்கும், எங்கள் ஜனங்களை கர்த்த ரட்சிக்கும் வரைக்கும் ஆண்டவர் எங்களுடையதான அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து திறப்பிலே நிக்க ராமுழுது ஜெபிக்க ஆண்டவரே ராஜா கர்த்த தூக்கத்தை ராஜா தியாகம் செய்து ஆண்டவரே நேரத்தை ஆண்டவரே சோசியல் மீடியாவுக்கு பல காரியங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வேலை எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடத்தக்கதான ஒரு ஆத்தம பாரத்தினால் இந்த நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நாளில் எங்கள் மத்தியில் செய்து கொண்டு தேவதாசனை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஊழியத்தின் எல்லைகளை கத்தடி விரிவாக்கி இன்னும் ஆண்டவரை ஆயிரங்களுக்கு ஆண்டவரை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியங்கள் எங்களுக்குள்ள ஏதோ கேட்டதாய் நின்று விடாமல் ஆண்டவரே ராஜா ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள, ஒரு மறுரூபம் ஆண்டவர் எங்களுக்குள்ள, ஒரு முன்னேற்றம் உண்டாகத்தக்கதாக அவியானவரை திராவல ஒவ்வொரு இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ராஜா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பாஸ்டர் தயா.
2: தேங்க்யூ பாஸ்டர் ரஞ்சித் ஜபா. உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான எழுப்புதலின் செய்தி. கத்த நிச்சயமாகவே பல தேசங்களில் பல நாடுகளில் எழுப்புதலை பற்றி வைக்கிற ஒரு பாத்திரமாக, குறிப்பாக வாலிபர்களை அசைக்கிற ஒரு பாத்திரமாக கதை வர நாட்களில் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கதை பயன்படுத்துவாராக. தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். அதிகாலையில் நீங்கள் ஆயத்தமாகி கொடுந்த செய்தி நிச்சயமாக ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதம். கத்தர் உங்களை ஊழியங்களையும் நிறைவு ஆசீர்வதிப்பார்கள். மீண்டும் ஒருவரை கனடா தேசத்து மாத்திரமல்ல, இலங்கை, இந்தியா, அப்படி யுஎஸ்ஏ, யூகே, அப்படியாக ஜெர்மனி போன்ற பல தேசங்களில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கிற திருச்சபை போதர்கள் திருவப்பிள்ளைகளையும் இயேசு நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். மட்டுமில்லாதபடி எல்சதா டிவி சங்கமன் ரேடியோவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே அநேக நாங்கள் போக முடியாத அநேக தேசங்களுக்குள்ள வீடுகளுக்குள்ள இந்த செய்திகளை எடுத்துச் செல்லும்படியான கத்தர் உங்களை ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்ல மறந்து விடாதீர்கள், வருகிற சனிக்கிழமை இலங்கையுடைய 24வது இலங்கை எழுப்புதல் ஜபம் அம்பாறை மாவட்ட பொது இலக்கியம் அதை பொறுப்பு செய்கிறார்கள். இலங்கை நேரப்படி மாலையில் 6:30 நடைபெறுகிற இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இன்றைக்கு அறிவித்துறை கேட்டது போல நீங்களும் இலங்கை தேசத்துடைய அந்த எழுப்புதலுக்காக தேச ஒரு மாற்றத்தை காண சபைகள் எழுப்பது உண்டாயிருக்க அந்த ஜபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள மீண்டும் அவங்களை அன்போடு கூட நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒரு ஜீவிப்போம். நிச்சயமாக தேசங்களில் பெரிய ஒரு மாற்றத்தை எழுப்புதலை காண கத்து செய்வாராக. இந்த 75 ஜபமானது ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது திங்கட்கிழமையில கனடா நேரப்படி 7 மணியிலிருந்து 9 மணி வரை நடைபெறுகிறது. அவர் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்தி இணைந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த கேட்ட வார்த்தையின்படி பெரியொரு மாறுதலை காண மாமிசத்துக்குரிய அழித்து ஆவிக்குள்ளே பிறப்பிக்க ஒரு பாத்திரங்களாய் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றி இத்தேசத்துல பெரியொரு மாறுதலை காண பண்ணுவாராக. தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர். நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவை கத்திரிய சோத்திரை, என் முழு உள்ளமுடைய
3: பரிசுத்தாமத்தை அவர் செய்த சகல உபகாரங்களையும்
2: அவனோடும் கூட இருப்பதாக.
3: ஆஸ்வதிப்பார.
4: Thank you.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

ஜார்க்கண்ட் இய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

0: ஹலோ.
1: பிரைஸ் தி லார்ட் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமீன் ஆமீன். நீங்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தரி கரத்திலே ஒப்புக்கிறோம். ஜெபங்களை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரி கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு சுத்தாவியானவர்தாமே ஜெபங்களை கூட வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: காலை வேளைக்கா ஸ்தோத்ரம், இந்த நாளுக்கா ஸ்தோத்ரம். நன்றி ஐயா, நன்றி. எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பலனங்களை தாங்குறபடி நாள் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலத்து ஒவ்வொரு உங்களோட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல நன்றி சொல்ல இம்மட்டுமாய் காத்து இம்மட்டுமாய் வழி நடத்தின இம்மட்டுமாய் உதவி செய்த விநேசரே நன்றி சொல்லும். நன்றி சொல்லுகிறோம். போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவையாயிருக்கிறீங்க சுவாமி. உங்களை கிருபை சொல்ல முடியாத ஆண்டவர், எங்களை இரக்கங்கள் முடியாத ஆண்டவர், சொல்லி முடியாத இரக்கங்கள் ஆண்டவர். கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா, எங்களுக்கு கிருபைதான் வேணும் அப்பா. சவுதி எட்ட மக்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும், வேணும். எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம் அவியானவரே. இந்த வேளையிலும் தகப்பனே எங்களை ஜெபங்களோட நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்கட சித்தமே நிறைவேறுவதா, உங்கள சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை உப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி, எங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி நன்றி. உங்களோட அன்பு அளவு கடந்த அன்பு, அன்புக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காணக்கூடாதோழி, சேரக்கூடாதோழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல அப்பா பிதாவே என்று இந்த காலையில் கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுகிறோம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை அப்பனே. நாட்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டி. இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க, ஆண்கிறீங்க. மனந்திரும் பட்டும் சுவாமி, மனந்திரும் பட்டும் சுவாமி. அக்கிரமா அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுகிறவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய் தகப்பனே இந்த காலங்களில் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழவேண்டும் ஜெயிக்கிறோம் சுவாமி. தகப்பனே பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. பூமி கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்கள்தான் கெட்டு போவது உங்களை சுத்தமல்லாதவரே. அப்படியான சேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களை சுத்தமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா கிருபை, கிருபை, தகுதியற்றவங்களுக்கு கிருபை, இந்த மக்களுக்கு கிருபை அப்பா. இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்டது சுவாமி. அங்கிருந்து நன்மையான காரியங்களை காணட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யுத்தத்தின ஆலை ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள்ல பட்டு கண்ணீரோடு அழைகிற மக்கள் உண்டு சுவாமி. இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களுடைய முகத்தை தேடி சுமத்தை பெறவன் சுவாமி. கத்தாவே, எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தயவும் நீங்க தான் அப்பா. அங்கெல்ல இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே, இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இவர்களை காரியங்களும் வந்து மன்னித்து சுமத்தை ஆண்டவரை கற்றலையும்படியாய் வண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நாட்களில் ஆண்டவரே, சத்தியம் ஆண்டவரே, இவங்களை இறுதி எங்களை நிரப்பட்டு சுவாமி. நிரப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே, தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வியாதி அப்பா, வியாதி கொடுமை ஆண்டவரே, வியாதிகளப்படுகிறையானங்கள் ஆண்டவரே, குக்குரல் ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே, வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரே தவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாவங்களும் இவர்களை விட்டு நீங்கி ஆண்டவர் இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பால்வடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா, தேசங்களுக்கு வந்த ஆண்டவரை வியாதியத்தரும் ஒருவர் தானும் பெருமையாய் போனது அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. தகப்பனி, அப்படியான காலம் இந்த காலத்தில் உண்டு சுவாமி. உங்களிடமாய் ஆண்டவரை நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரை கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லை ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி, உங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டு, நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டிக் கொள்ளணும். முதியோர்களப்பா, வியாதி படுக்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாய் அநாதைகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே, வைத்திய சாலைகள் நிரம்பி வழிகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. என் தகப்பனே பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்காக நான் செய்கிற நன்மைகள் ஆண்டவரை சொல்லி முடியாத ஈவுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். தகப்பனே, இவர்களுக்கு அந்த ஈவுகளையும் நன்மைகளை நீங்க கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்வோம். வியாதிகளை நோக்கி பார்க்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம். இவர்களுக்குரிய ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம். அப்பா, அங்கே நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே, இறங்குற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்க அப்பா, நீங்க அப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன், இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவின் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லையப்பா. அப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே, மரண தருவாய் இருப்பார்களான தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்தை சேர்த்து கொள்ளப்படுத்து சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா. அப்பா, தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கோ தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்டால் நீதியாலும் அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலைகிற மக்கள் அப்பா தகப்பனே, நீதி செய்கிற தலைவர்கள் தேசத்தை ஆளுநர்களாய் மாறட்டும் ஆண்டவர். நீதியும் நியாயம் அந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு, நீதி நிரப்பட்டும், இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டு சுவாமி. ஆண்டவர் அப்படியாக ஆளுகிறவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம், அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, நீதி நியாயம் வேண்டிய அதிகாரத்தில் இருக்குது சுவாமி. ஆளுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு ஏதுவாக வைத்தவர் சுவாமி. எல்லாம் நன்மையாக ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் தகப்பனே. தேசங்களில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக எந்தெந்த யுத்த காலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற சுவாமி, வேண்டிக் கொள்ளுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே தேவனே, இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நாட்களில் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்க நீதியாக விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு செய் கொடுக்கிற மக்களாய் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்கிறோம் தாப்பனே. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களும் கூட ஊழியத்தை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் செய்கிறவர்களாய் எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்து ஜனங்களாய் ஏற்றப்படுத்துகிறவளாய் இந்த கடைசி
2: உங்க சமூகம் எனக்கு
0: நாட்கள் இந்த கிருபையும் காண காலத்தை ஜனங்களும் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் உரியம் செய்யத்தக்கதான வாஞ்சியையும் பலத்தையும் கற்றடைந்த சுவாமி. வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வண்டி ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களாண்டவரே தகப்பனே, பெருகி கொண்டிருக்கிறார் சுவாமி. சாத்தானுக்கு சவி கொடுத்து, பிரியான உபதேசங்களை சவி கொடுத்து, தங்களுடைய சுய காரியங்களுக்காக ஊழியங்களை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரே எங்கெல்லாம் ஊட்டப்படட்டும் சுவாமி. உங்களுடைய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே இவருடைய இதயங்களை ஊட்டப்படட்டும் சுவாமி. இவர்களும் சுவாமி இன்னமாய் சத்துருவானவன் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் பாடந்திரும்பட்டும் ஆண்டவர். ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மன்னிப்புல இரகங்களும் உண்டு சுவாமிகள் பாதவழியில் வந்து கத்தாவே. இவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லு தகப்பனே. ஆண்டவரே இந்த நாக்கு எனக்கு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எங்களை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே சபைகளில் சொல்லப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆண்டவரே தங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே சபையை ஆண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரை போதவர் மாடுகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டவரே தேவ வசனத்தை கவனமாக ஆண்டவரே பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு சபைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தட்டும் சபைகளை ஒன்றையும் ஆண்டவரே. மனவாட்சி சபைகளாக ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபைகளில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே, பிரிவினைகள் ஆண்டவரே, பாவங்கள் வசதிகள் எல்லாம் சபையை விட்டு நீங்கி ஆண்டவரே, மக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே, ஆவியோடும் மேயோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களை ஆதாயிக்கிறவர்களாய் ஆண்டவரே, வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாய், தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிறவர்களாய் ஒருவரையும் நடத்துங்க. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே நீங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே, நீங்க எவ்வளவோ கிரியம் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சபைகள் தகப்பனி, இந்த நாட்களில் நாளைக்கு நாள் பரிசுத்தப்படட்டும், உலகத்தோடு ஓடாதபடி ஆண்டவர் ஐயா, உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வழிகளில் ஆண்டவர் ஓடத்தக்க வேலத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுங்கப்போ, சத்துருவானவை எங்கொள்ளாதபடி ஆண்டவர் ஆண்டவரே சபை காக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். சபைகளுக்காக வேண்டி, போதன்மாருக்காக வேண்டிக் கொள்றோம், ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். வெலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வார்த்தைகளை கொடுங்கப்பா, பந்தய காக்கிறவங்கள மேய்ப்பர்களாக நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஆண்ட முன்மாதிரியாக சாட்சி உள்ளவர்களாக, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அப்பா அந்த நாட்களில் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, குடும்பங்களெல்லாம் நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் பனி. நன்றி ஆண்டவர், தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லையப்பா, ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர், போராட்டம் ஆண்டவர், பற்றாக்குறை ஆண்டவர், இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஜனங்களை விட்டு நீங்கி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூக்குரலட்டும், தங்களுடைய மாமிசத்தின்படி அல்ல ஆண்டவரே. தகப்பனே வறட்சி நீங்கிற கத்த நீங்க, ஆண்டவரே செழிப்பை தருகிற கத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவரே, தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே, தேசத்துக்காக ஆண்டவரே வேண்டுகிற மக்களாய், தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டுகிற மக்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே பசியின் கொடுமையாண்டும், ஆண்டவரே இருக்கிற மக்களுடைய சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய பசியை போக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் சுவாமி, பசியினால ஜனங்களை வருந்த விடாத தேவன், வனாந்தரத்துல கூட வந்தவரே ஆண்டவரே, உங்களிடமாயிருந்த மக்களை ஆண்டவரே போஷித்து அனுப்பின தேவன், இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் வந்து நீங்க போஷிக்கிற தேவனாய் அவர்களுக்காவது ஆறுதல் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, கிருபைதான் அப்பா, கிருபைதான் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, சகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சால யாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஆண்டவரே ஒருவர் தான் உங்களுடைய வருகையிலே கட்டு போய்விடாதபடி ஆண்டவரே, நிக்கத்தக்கதாய் அவ்வளவாய் நீங்க அன்புள்ளதவனாயிருக்கிறீங்க சுவாமி, அவ்வளவு அன்புள்ளதவனாயிருக்கிறோம். அன்பு காலகல உயரம் இல்லை சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவன், ஜனங்களும் மாத்திரம் ஆண்டவன். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பு இறக்கங்களும் நீங்க தான் சுவாமி, மன்னிக்கிறதில் நீங்கள் தலை சிறந்த தேவன் சுவாமி, தயவில தயவு பெறுத்தவர் நீங்க சுவாமி. தகப்பனே நீங்க சுவாமி ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். அதற்குரிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவர் இவ்வளவு வேகமாய் ஆண்டவர் எங்களை வார்த்தைகள் சொல்ல முடியும். அவ்வளவான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. எல்லாம் உங்களாலான மனிதனால் ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க கொடுத்த அறிவு ஆண்டவரே, நீங்க கொடுத்த அறிவு. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் ஆண்டவரே பெரிய ஊழியம் வந்து வேணா ஆண்டவரே, மீடியாக்கள் உண்டு, டெலிவிஷன் உண்டு, இன்னும் எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டி கொள்ளுறோம். தங்களுக்கு என்றெல்லாம் ஆண்டவரே, தங்களுக்கு என்றெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக, உங்களுடைய மாமத்தின் மகிமைக்காக செயல்படத்தக்கல ஒவ்வொரு ஊழியங்களையும் சீர்களாய் நடத்துங்க. இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்க சுவாமி. குடும்பங்களை எல்லாம் நடத்துவீங்க சுவாமி. ஒவ்வொரு வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே விநாயகர் தாய் போகாதபடி தகப்பனவர்களுக்குங்களை எல்லாம் தொட்டு குணமாக்கும்படி மனம் திரும்புதல் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் தேவை சுவாமி. உட வார்த்தையை சொல்லுற மக்கள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்கள் மக்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் தகப்ப வேலையிலோ பலசாலைகளிலோ காங்கிரஸ் மக்களுக்கோ உங்களுடைய அன்பை செய்யல சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிடுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வைத்திருவளாய், உங்களோட நாமத்தை சொல்லுறவளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறவங்கெல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி. தேவை உலக வேகமாய் ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி. இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களுடைய வருகையோ மிக சமயம் ஆண்டவரே. காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி ஆண்டவரே, நீங்க தான பாதவி செய்யவன். இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். கண்ணீரோடு நிற்கிறார் சுவாமி, அடிக்கப்படுகிறார் சுவாமி, வியாதியோடு இருக்கிறார் சுவாமி. தாங்குங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க, உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி. ஆண்டவரே இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவளாய் மாறட்டு சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே அப்பனே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒவ்வொரு இருண்ட சேசங்களும் ஆண்டவரே இவர்களில் இருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் எங்களுடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி, ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன் சுவாமி. நீதியின்படி ஆண்டு அதின் அதின் அதின் காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்ய வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவதில்லை, அப்பா நீங்க மாறாதவர், அப்பா அன்றும் ஒன்றும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இரண்ட சேஷங்கள் இருக்கும் மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர்கள் வெளிச்சம் உண்டாவதா, வெளிச்சம் உண்டாவது. நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், உங்களுடைய வசனம் தானப்பா வெளிச்சம். சகபனே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அந்த காலத்து நிக்கிற மக்கள் அப்பா அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் அங்கும் இங்குமா கண்ணீரோடு தெரிகிற அன்பற்ற காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே ஒரு விசை, ஒரு விசை உங்களை அன்பினா நிரப்புங்கப்பா, உங்களை அன்பினா நிரப்புங்கள. தக அன்புதான் அப்பா இவர்களை சரிப்படுத்த நடத்த முடியும். சாண்டவரே சகலத்தையும் தாங்க செய்ய முடியும். ஏன்னாப்புங்கப்பா ஒரு விஷயம் கூட அறிவிக்கும் அன்பினாவே ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. சுத்தாவியானவரே பின்னாரியாக மேலும் கூட அன்பினாவே ஊற்றுங்கப்பா. அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு ஒருவர் ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்வோம் சுவாமி. அப்பா ஆலய பிள்ளைகளை இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வியாயங்கள் சுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போற சுவாமி. சத்துருவானவன் கையில் விழுந்து ஆண்டவரே இந்த ஆலய பிள்ளைகளை நாளிந்து கொண்டு போறாங்க சுவாமி. மேற்றுக்கொள்ளுங்கப்பா மேற்றுக்கொள்ளுங்கப்பா. உளாலாகும் ஆண்டவரே இவர்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுற பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாம். அவருடைய கண்ணீர் இவருடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாம். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். கிருபை செய்யுங்க கிருபை. கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசமும் கொடுக்கிய சுவாமி பாவங்கள் சாதங்கள் எல்லாம் அவங்களே ரத்தினால் கழுவப்படணும். ஒரு விசை கழுவுங்கப்பா ஒரு விசை கழுவுங்கப்பா. எல்லா சிசுகளும் மன்னித்து எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா மறுதல்களையும் மன்னித்து ஒரு விசையும் தகப்பனே உங்கள் இரக்கத்தின் கண்கள் அப்பா அவங்களை கிருபையுங்க அந்த தேசத்துக்கு இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர்கள் தேசத்தின் தலைவர்களையும் நடத்துங்க சார். தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் நடத்துங்க சார். எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களோ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் மணந்திரும்பட்டும் சுவாம். உறவுகளுக்காக வேண்டிக்கோ ஆண்டவரே. இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கணும். இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கணும். இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கணும். தகப்பனே தகப்பனே தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாம். ஆசீர்வதிக்க இன்னும் இன்னும் ஆண்டவரே தேசம் ஆண்டவரே கெட்டு போய் கூடாதபடி தகப்பனே ஜனங்கள் மனந்திரும்பி மனந்திரும்பி தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் அசுத்தங்கள் அநீதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் மனுஷன் விற்கிறோம். அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா தயவு செய்யுங்கப்பா. தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரிமார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இரண்ட தேசமாகிய ஆண்டவரே இந்திய தேசம் இந்திய தேசம் இந்திய தேசம் குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே. இருள் நாதிக்கமெல்லாம் நீங்கி மனந்திரும்ப கோடி மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. கோடி மக்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கொள் எப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்காக சமாதானத்துக்காக வேண்டிக்கொள் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அது சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். எப்படியாக ஆண்டவரே ஒரு ஜனங்களை எங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. உங்கள் சமூகத்தில் தான் தகப்பனே வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. கிருபையின் கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்குவதா நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். அன்னை போலம் இறக்கங்களும் தலைவரும் கொடுத்துருங்க சுவாமி. இவர்களுக்காக வந்து தங்கமன் ரேடியோக்காக வேண்டிக்கும் நடத்துகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும் கலைஞ்சிருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக்கும் தேவைகள் எதுவும் நடத்த வேண்டிய வழிகளும் பரிசுத்தாவியான விலையும் என்னென்று நடத்தி அப்பா இன்னமாய் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் ஒன்றையும் ஐயா நீங்க வழிபடுத்தி சுவாமி ஐயா அவங்கள சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க சுவாமி. அவர்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை மூடுவதாகும். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக்கொள்ளும் என் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக்கொள்ளும். ஏமாட்டு மாயபத்தை கேட்டு அப்பா உங்களை சமாதானத்தினால் எங்களை நிரப்பி இம்மாட்டு மாய வழி நடத்துறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் நீங்க தானா எல்லா கணமும் நீங்க தானா எல்லா புகழும் நீங்க தான்ப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், சொல்லிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம் அப்பா. பிதாவே எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே எங்களை சமாச்சலாம் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே எல்லா கணமும் துதியும் மகிம் தான் உங்களுக்கு தான், ஏசு கிறிஸ்து நாமத்தில் வந்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமீன். நன்றி அம்மா. இன்னொரு இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வாதத்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன். கத்தர் உங்களையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி சசிகலா ருபிகா அவர்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
1: ஆமீன், ஆமீன்.
4: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 3:23 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வேதாகமம் 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று. அதாவது நீங்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்வது மிகவும் சிறிய காரியம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அவருக்கு சேவை செய்வது. எனவே சந்தோஷத்துடனும் விருப்பமுள்ள இருதயத்துடனும் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். உங்கள் சேவை தேவனுக்கு மிகவும் அருமையானது. அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மூலம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசியதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. இன்னுமாய் உங்கள் காரியங்களில் ஈடுபட தங்கள் அழைப்பின் நிச்சயத்தை அறிந்து கொண்டு உங்கள் பரிபூர்ண சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக இருக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா, உங்கள் கிருபை போதும் என்று. அந்த கிருபையால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம், ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 7th of July 2026, and the topic for today is God values your service. The opening scripture is taken from Colossians 3 verse 23. And whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. Hallelujah. Everything you do for God is important to Him. When you help in church, pray, sing, give or show kindness, God sees it and He is pleased. The Bible says in 1 Corinthians 3 verse 9, for we are God's fellow workers. That means you're working with Him. You may sometimes think what you do is so small, but to God it matters very much. Your words, actions and choices can show His love to others every day. That's why God wants you to serve Him with joy, excellence and a good heart. God has a beautiful plan for your life, and serving Him is part of that plan. So do your best with joy and a willing heart. Your service is precious to Him and He delights in you. Hallelujah. Let's look at another scripture from 1 Corinthians 15 verse 58. Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain. Glory to God. Please repeat after me. Let's pray. Thank you, Lord, for the opportunity to serve you. I am faithful in all that I am asked to do, and my service brings praise and glory to you. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 10:55. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரின் வானரவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய செய்தியோடு வந்திருக்கிற அவரையும் பரிசுத்தாவியான நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராம். இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சிக்காக சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் தேவ ஊழியர் ரெட்மின் வானரவர்களை வாழ்த்தி வரவேற்போம். வாய்ஸ் ஆஃப் கோட் ரேடியோ ஜெர்மனி ஆமேன். இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போம் வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் ஐயா.
1: நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்தவும் நிறுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, வேதத்திலுள்ள அதிசயங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற விதமாக இந்த நாட்களில் ஆண்டவரே, வேதத்திலுள்ள அதிசயங்களை இந்த நாட்களிலே காணும்படியாக உங்களுடைய கண்களை திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அதே வழியிலே இந்த வார்த்தைகளூடாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலும் நாங்கள் வோர்ஷிப் என்ற தலைப்பிலே, அதாவது துதித்தல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நாங்கள் காரியத்தை இந்த நாட்களை பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது எப்படியாக துதிக்க வேண்டும் என்ற ரீதியில இந்த நாட்களே அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாங்கள் நேற்றைக்கு நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அதனுடைய இரண்டாவது பகுதி, அதாவது நேற்றைய நாள் முதலாவது இரண்டாவது பகுதி இன்றைய நாட்களே பார்க்க போகிறோம். அந்த துதித்தலுடைய தன்மைகள், எப்படியாக காரியங்கள் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடும் இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. இதற்கு ஆதாரமாக நேற்று நாட்களில் எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 1:2, கர்த்தாவே என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், அதிசயங்களை விவரிப்பேன், உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைய நாட்களில் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான நண்பர்களே, துதிக்கும் முறைகள் என்று தலைப்பிலே இந்த நாட்களே பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். அருமையான கத்து, நேற்றைய நாட்களிலே துதித்தலினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். மூன்று காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, இந்த நாட்களிலே தேவனை துதிப்பது, அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பயன்படுத்துவதற்கு பாராக், இதை அங்கே அதை சொல்லப்படுகிறது ஆசீர்வாத ஆசீர்வாதத்தில் என்ற மொழிபெயர்ப்பாகவும், இரண்டாவதாக ஹாலால் என்ற இந்த வார்த்தை இந்த நாட்களை கர்த்தரை துதியுங்கள் என்று பொருளாகவும், மூன்றாவதாக அல்லேலுயா என்ற வார்த்தை இது அங்கே சொல்லப்படுகிறது யாதா என்று சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்று காரியங்களை, அதாவது திருத்துவத்தோடைய காரியங்களை திருத்துவமான வார்த்தைகளினால் நேற்றைய நாட்களில் இந்த நாட்களை நாங்கள் சொல்லியிருந்த மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் துதிக்கிறதுனுடைய முறை எப்படியாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும், ஒழுங்கு முறைகள் இருக்க வேண்டும். என்ன காரியத்தை செய்தாலும் நமக்குள்ளே ஒரு ஒழுங்கு முறைகள் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அந்த முதலாளி இந்த நாட்களில் என்ன செய்வார், இந்த நாங்கள் நம்ம வேலை கெடுக்கிற வேலையிலே இந்த இதுதான் இந்த இதனுடைய பிளான், இதனுடைய காரியங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அந்த காரியத்தை நமக்கு கட்டித்தருவார் என்ற கத்துடைய பிள்ளைகளை. அப்ப நம்முடைய அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இஷ்டத்தின்படி நான் இப்படித்தான் வேலை செய்வேன் என்று சொல்லி சொன்னால் உடனே என்ன நடக்கும், நீ போய் வீட்டில இருந்து வேலை செய்யும் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு இந்த நாட்களை வந்துவிடும். ஆனால் இங்கே பாருங்கள், துதிக்கிறது கூட இந்த நாட்களே அங்கே முதலாவது ஒரு முறை இருக்கிறது என்பதை குறித்து தான் கத்துடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு கட்டித்தருகிறதை பார்க்க கற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களிலே ஆராதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தரை துதிப்பேன் சொல்லி இந்த நாட்களை சங்கீதக்காரன் தாவித்து சொல்லியிருந்தாலும், ஆனால் இந்த நாட்களிலே அந்த துதிக்கிறதற்கு ஒரு முறையை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே நிலைப்படுத்த வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கணும். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே தாவித் ராஜாவுடைய துதி எப்படியாக என்ன முறையிலே இந்த நாட்களை துதிக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சங்கீதம் 100:4 சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிற வேளையிலே, அவருடைய வாசல் அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிற வேளையிலே, அங்கே நம்முடைய உதடுகள் உள்ளான மனுஷன் நாட்களை என்ன செய்ய வேண்டும், துதித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கும். அந்த அவருடைய அதாவது அவருடைய வாசல்களில் துதியோடு நாங்கள் செல்ல வேண்டும். இரண்டாவதாக அவருடைய பிரகாரங்கள் என்று சொன்னால், உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த அவருடைய முதலாவது வாசல்கள் என்று சொல்லப்படுகிறது வெளிப்பிரகாரம் உள்ள. இரண்டாவதாக அந்த உள்பிரகாரத்துக்குள்ளே போகிற வேளையிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்தால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், நீ வல்லவர் ஆண்டவரே, நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, உங்களுடைய அற்புதங்களுக்காக நன்றி. சுவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீர்களே ஆண்டவரே, நன்றி அப்பா. எலியாவை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்தீங்களே, வனாந்திரத்திலே நீருட்டியை உண்டு பண்ணினீங்களே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை அவரை அவருடைய நாமத்தை அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், புகழ்ந்து மகிழ்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. மூன்றாவதாக அங்கே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய நாமம் வேதம் சொல்லுகிறதையா, அநேக நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுறதை பார்க்கும். இருண்டி நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த நாமங்கள் எப்படியானு சொன்னால், அந்த நாம ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு அர்த்தம் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. கத்திரிக்கு சித்தமான அந்த காரியத்தை இன்னும் முறை ஒரு முறை இந்த நாட்களை அந்த காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படியா வாங்கிக்கின்றேன். இப்ப பாருங்கள், அந்த நாமம் என்ன என்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்களும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாமத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் என்ன நாமத்தை வைத்தார்னு சொல்லி பார்க்கிற வழியிலே அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், யெகோவா ஜைர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர். ஏனென்றால் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் மோரியா மலையிலே இந்த நாட்களிலே பலியிடும்படியாக ஆபிரகாம் புறப்பட்ட வழியிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர் அங்கே ஆண்டவர் சொன்னார் ஈசாக கூட்டிக்கொண்டு வா பலியிடன்னு சொல்லி. ஆனால் அதை பற்றி வேற ஒரு காரியம் சொல்லவில்லை, அப்படிக்கே இப்படி என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்களே அங்கே கொண்டு போகிற வேலையிலே பாருங்கள், அதே ஈசாக்கு தான் அங்கே அப்படி என்று சொல்லி சொன்னால், தவப்ப நாட்டை பார்த்து அப்பா அந்த இடத்துலே இங்கே நாங்கள் பலிக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதா, ஆனால் பலிக்குரிய ஆட்டுக்குட்டி இல்லையே என்று சொல்லி சொல்லுகிற வழியிலே கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் பார்க்கிறார்னு சொல்லி சொன்னால், ஜெகோவா ஜீர் இந்த நாட்களே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த இடத்திலே தன்னுடைய பர்வதத்திலே எல்லாம் பார்க்கிறான்னு சொன்னால், அந்த இடத்திலே பலியிட கொண்டு போன வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமன் உடன்படிக்கை செய்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்துல ஒரு புதருக்குள்ளே ஒரு ஆட்டை இந்த நாட்களே வைத்திருக்கிறார். அந்த ஆடு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே யாரை குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிற வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டார். அவரே தான் இந்த நாட்கள் அந்த இடத்துல பாருங்கள், அந்த முட்புறதுக்குள்ளே சிக்கி இருந்து அந்த ஆட்டை எடுத்து அங்கே என்ன செய்கிறார்கள், பலியிடுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பலிபீடத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் ஆடு என்று சொல்லப்படுகிறது பாருங்கள், இதற்கு நீங்கள் ஆங்கில வேதாமத்தை தெளிவாக எடுத்து பார்க்கலாம். அங்கே பார்க்கிற வழியில ஒரு ஆட்டு கடா என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆடல்ல, ஆடுன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமா ஒன்றில் வயசான ஆடா இருக்கலாம் அல்லது இளம் ஆடா இருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டுல பலியிடுகிற வழியில அங்க என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இளம் ஆடுகளை இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், சின்ன ஆடுகளை கொண்டு போய் இந்த நாட்களை கொண்டு போய் பலியிடுவார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை வடிவ வேதத்திலே வாசிச்சு பாருங்கள், ஆட்டு கடா, ஆட்டு கடாண்ட ரேம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆங்கில வேதாமத்திலே தெளிவாக இந்த நாட்களை பாருங்கள், என்னவியோ எந்த பைபிள் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு தெளிவான விளக்கங்கள் இந்த நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஆட்டு கடா என்று சொல்லப்படுகிற எப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு வாலிபன், ஒரு வாலிப முறுக்கோடு இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சாரி, ரத்தம் அதாவது இரத்த கொதிப்போட இருக்கிற காரியம். அப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்கிற வழியில பாருங்கள், ஒரு 30 வயசு, அந்த 30-35 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பாக்குறவங்க சின்ன வயசு நாங்க நினைச்சோம், எந்த பிரச்சனை என்றாலும் வந்தாலும் முன்னுக்கு போய் நிற்போம். நம்முடைய தேசத்துல இப்போ என்ன பயம் இல்லை, அடி விழுந்தாலும் அடியை வேண்டது தயாராதான் இந்த நாட்களை நிற்போம். ஆனால் பாருங்க, ஒரு 40-50 வயசு வந்தா ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வைப்போம், கொஞ்சம் கொஞ்சம் இனி ஃபேமிலியும் குடும்பம் வந்துட்டுன்னு சொல்லி நிற்போம். 60-70 வயசு வந்தா அந்த நாட்கள் பிறகு இன்னும் அதை விட தூரத்துல நிற்போம். 70-80 வயசு வந்தா அதை விட தூரத்துல வீட்டை விட்டு ஒழிக்கிற மாட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறென்று சொல்லி சொன்னால், அந்த ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இந்த நாட்கள்ல இருக்கிறது. குழந்தைகளை எடுத்து பாருங்கள், பழமொழி சொல்வார்கள், விலங்கன்று பயமறியாதுன்னு சொல்லி குழந்தைய எடுத்து பாருங்களா, அவர் எந்த விதத்திலும் யோசிக்க மாட்டார்கள், ஓடுகிறதும் குறுக்க வாயிறதும் அப்படியான காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அந்த 30-35 வயது வருகிற வேளையிலே ஒரு பொறுப்பு உணர்ச்சியை இந்த நாட்களில் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல தான் பாருங்கள், அப்படியாக ஆண்டவர் அந்த வாலிப வயதிலே, அதாவது இந்த நடுத்தர வயதுலதான் இந்த நாட்களில் அங்கே கல்வாரி மரணத்திலே இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆட்டு கடாவை அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள், சின்னாடல்ல, அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அங்கே இந்த வேதத்திலே சங்கீதம் 100வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்கடா ஆபிரகாம் கொண்டு வந்து பலியிடுற வேளையிலே அவர் சொல்லுகிற எப்படி என்று சொல்லி சொன்னார், கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறது, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப இதே வேளையில பாருங்கள், மோசை இடத்திலே ஆண்டவர் கேட்கிற வேளையிலே, மோசை ஆண்டவரோடு பேசுகிற வேளையிலே, உங்களுடைய ஜனங்களுக்கு நான் எப்படியாக அந்த நாட்களை சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னால், அதிலே சொல்லப்பட்ட ஒரு மர்மமான பெயர் என்னவென்று சொன்னால், ஐஎம் த ஐஎம். யாத்ரா புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் பார்த்தோம், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுவான். அதனுடைய அர்த்தம், நான் ஆதி முதல் இருக்கிறேன், அது மட்டுமல்ல இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களில் இருக்கிறேன். நான் நானே என்றதான் அதனுடைய அர்த்தம். என்னை விட தேவர் ஒருவரும் இல்லை என்பதுதான் அவருடைய கர்த்தம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப பாருங்கள், மோசைக்கு இன்ன பிரகாரமாக இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் அதே வேளையில நீங்க பாருங்கள், யாக்கோவுக்கு எப்படியாக வெளிப்படுத்துகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் வித்தியாசம் வித்தியாசமான பேர்லே ஆண்டவர் வெளிப்படுகிற வேளையிலே அவர்கள் அவருடைய நாமத்தை இந்த நாட்களை சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், இன்றைக்கு அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல் ஷடாய், ஏலோகி, எல் ரோஹி, இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், ஆகார், இந்த நாட்களை ஆகார் வனாந்திரத்திலே போகிற வேளையிலே அவள் சொல்லுகிறாள், என்னை கண்டீரே ஆண்டவரே என்று சொல்லி அவர் எல் ரோஹி என்று சொல்லி இந்த நாட்களை பேரை வைக்கிறதை பார்க்கிற மாதிரி மாதிரி கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், எங்கும் நுழைந்த தேவன் இந்த நாட்களிலே அநேக நாமங்களை கொண்ட தேவன், அவருடைய நாமத்தை இந்த நாட்களை நாங்கள் சூத்தரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிற வேளையிலேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த நாட்களே இருக்கும். ஏண்டா என்னுடைய புள்ள என்னுடைய நாமத்தை சொல்லுகிறானே, என்னுடைய அதிசயங்கள் அந்த நாமத்திலே அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதிசயம் விளங்கும். நீ கிதியோன் எடுத்து பாருங்கள், கிதியோன் அந்த ஆண்டோட தூதர் அந்த இடத்திலே வந்து அங்க சந்திக்கிற வேளையிலே கிதியோன் உம்முடைய நாமம் என்னன்னு கேட்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல யார் வந்தது, அந்த இடத்துல தூதன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல கத்தர் அந்த இடத்துல கிதியோனோடு இந்த நாட்களே அந்த இடத்துல பேசுகிறார், கிதியோனுக்கு பலன் கொடுக்கிறார். என்னவென்றால், உனக்கு இருக்கும் இந்த பலன் போதும், அனுப்புகிறவர் நான், நீ போப்பா, போய் நீ வெண்டு கொண்டு கொண்டு வருவாய்னு சொல்லப்படுது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அங்கே என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், கிதியோனுக்கு தேவன் ஒரு அந்த இடத்துல ஒரு நாமத்திலே வெளிப்படுகிறார். என்ன காரணம் என்ன, அதிசயமானவர் என்ற நாமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கணும். எப்படி என்றால், அதிசயங்களை செய்ய போறார். கிதியோனுக்கு பலன் இல்லையே, அவன் கிதியோன் தானே சொல்லுகிறான், நான் இப்படி ஒரு அதாவது பிளவினப்பட்ட மனுஷன் இப்படியாக இந்த வம்சத்திலே வந்தனான் பிளவினா இருக்கிறேன் சொல்லி சொல்லுறவர்களே அவர் சொல்ற, அப்படி அல்ல, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் ஐ ஆம் கோயிங் டு சென்ட் யூ சொல்லி உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுற அவளையிலே கிதியோன் போகிறார் அருமையான கத்துடர்களே. ஆனால் போய் இந்த நாட்களை வெற்றியோடு இந்த நாட்களை திரும்பி வருவார் எப்படி என்று சொன்னால், அதுதான் அதிசயம். அதனால் அதுக்கேற்ற விதமாக அந்த பெயர்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களில் நம்முடைய மத்தியிலே நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்ம மரண படுக்கையிலிருந்து விடுவிக்கிறார். அது அற்புதங்களை செய்கிறது அவர், அதிசயம் வேறையா, அற்புதங்கள் வேறு. இப்ப அநேக வித்தியாசமான காரியங்கள் வேதத்திலே தமிழில் இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், மிரக்கல்ஸ், அற்புதங்கள். அப்படியானால் மரண படுக்கையிலிருந்து அந்த காரியத்தை மாற்றுகிற வேளையிலே அது அதிசயம், அற்புதமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். தண்ணீரை ரசமாக மாற்றுகிறது பாருங்கள், அந்த காரியத்தில் பார்க்கிறவர்கள், அது என்ன காரியம், ஒரு அற்புதம், ஒரு மிரக்கல் அந்த இடத்துல பாருங்கள். குழந்தைகளுக்கு பார்வையை கொடுப்பது ஒரு அற்புதம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் அதே போலே பாருங்கள், இந்த நாட்கள் ஒரு அஞ்சப்பங்க ரெண்டு மீன் துண்டுகளை இந்த நாட்கள் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிற இந்த நாட்கள் அது அற்புதமோ அதிசயமோ என்று சொல்ல முடியாத காரியத்தில் இந்த நாட்கள் இருக்கிறது. ஒரு அதிசயமாகத்தான் இந்த நாட்கள் இருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இப்படியாக அநேக காரியங்களை அநேக நாமங்களை கொண்ட தேவன், அந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை கேட்கிறார். இந்த நாட்களை பாருங்கள், என்னுடைய வாசல் அண்டையிலே வருகிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரை துதித்து அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்று சொல்லவர் பாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்ப பாருங்கள், நாம் அல்ல, அதைத்தான் பார்க்கிறோம். அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சங்கீத புத்தகத்தோடு சொல்லப்படுகிறதை பாருங்க. சங்கீத 100வது அதிகாரத்தில் இந்த நாட்களில் இந்த 5 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கத்தரை கம்பி எடுத்து பாருங்கள். இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எல்லோரும் என்று சொல்லி சொன்னார். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, நீ முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அல்லது தேவனே இல்லையென்று சொல்லி நீ இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அந்த கர்த்தரை நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அங்கே கம்பீரத்தோடு பாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. கர்த்தர் என்றால் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் என்றால் நம்மை காக்கிறவர், நம்மை காக்கிற தேவன் தான். அந்த காக்கிறவர் என்றவருடைய பொருள் தான் கர்த்தர் என்று சொல்லி அந்த வார்த்தை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த காக்கிறவர் என்று சொல்லி சொன்னால் நம்மை மரணத்திலே இருந்து, நோயிலே இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, உபத்திரவங்கள்ல இருந்து, நாட்களிலே விடுதலை தந்து நம்மை காக்கிறவர் யாருன்னு சொல்லி சொன்னால் ஒருவர் தான். ஏனென்றால் யோவான் 8வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறது. அதுதான் அந்த விடுதலை. விடுதலை என்று சொன்னால் சல்வேஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு விடுவிக்கப்பட வேண்டும் என்னத்திலே இருந்து, ஒரு பாவ கட்டிலே இருந்து, மரண கட்டிலே இருந்து, மரண பிடியிலே இருந்து நாட்களே விடுவிக்கப்படுகிறது தான் அந்த நாட்களில் ஒரு விடுதலை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஒரு மனுஷன் விடுதலையோடு இருந்தால்தான் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், அதுதான் பார்க்க வேணும். அப்ப தேவன் எதற்காக விடுதலை பண்ணுகிறார் ஒரு மனுஷன் என்று சொல்லி சொன்னால், அவன் தன்னை ஆராதிக்கும்படியாக. இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ண சும்மா விடுதலை பண்ணல, அவரே சொல்றார் இந்த நாட்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், அவர்களை விடுதலை செய்ய அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இன்னுமாய் அறிய வேண்டும், அவருடைய நாமத்தை நீங்க எவ்வளவுக்கு இன்னுமாய் நீங்கள் உயர்த்துவீர்களோ உங்களோட குடும்பத்திலே இருக்கிற கட்டுக்கள் அவளுகிறது நீங்க உணரக்கூடிய கண்ணால காணக்கூடியதா இருக்கும் ஐயா. உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கிற கட்டுக்கள் இந்த நாட்கள், நுகங்கள் இந்த நாட்கள், என்ன காரியம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது, எல்லா காரியங்களும் இந்த நாட்களை அங்கே தெரிவிக்கிற சங்கிலிகள் தெரிவித்து போவோம். ஆனா குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள பாருங்கள், உலகத்தை பாருங்க, பக்கத்தில் உள்ளவன் சாப்பிடாம இருப்பான். அருமையான கத்திர பிள்ளைகளை, பக்கத்துல வீட்டில் உள்ளவனுக்கு ஆகாரம் இல்ல, வேலையும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா கத்திர என்ன செய்வார்னு சொல்லி சொன்னான், நான் ஆராதித்தான்னு சொல்லி சொன்னா நல்ல ஒரு வேலையை தருவார், ஆகாரத்தை கையிட்டு செய்யற காரியத்தை ஆசீர்வதிப்பார், ஆகாரத்தை தருவார், உடையை தருவார், காரியத்தை செய்வார், எல்லாம் தந்து இந்த நாட்கள்ல தேவன் இந்த நாட்கள்ல அங்க நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான கத்திர, இதுதான் அந்த ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய மகத்துவமான அதிசயமான காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த தேசத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், சில ஜனங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் சிதறப்பட்டு ஒவ்வொரு வெளிநாடுகளிலும் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அமெரிக்கா என்றாலும் சரி, கனடா என்றாலும் சரி, இங்கிலாந்து என்றாலும் சரி, இந்த நாட்கள் நோர்வே, டென்மார்க், ஜெர்மனி போன்ற தேசங்கள், ஆஸ்திரேலியா எங்களில் இருந்தாலும் சரி, பாருங்கள், உண்மையாக அவர்கள் தேவனை தேடுவார்களா இருந்தால் அவர்களுடைய வீட்டிலே ஒன்றுக்கும் குறைவிடாது. சங்கீதம் 34:10 சொல்லி, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாது. என்னதான் நீங்க பாருங்க, ஒரு நன்மையும் குறைவடையாது. உங்களுடைய அப்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். உபாகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 16 விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள இருக்கும், உங்களோட வீட்டிலே வந்து தங்கும் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வருமான கத்திரப்பிள்ளவே, அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், ஆவியானுடைய அபிஷேகத்தை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அவரை துதிக்க வேண்டும். அந்த துதிக்கிறது கூட இந்த நாட்களிலே ஒரு முறை இருக்கிறது என்பதை குறித்து சங்கீதம் 100வது அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி பாருங்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கும் முறை பல வகையிலே இருக்கலாம். 1வது பிள்ளைகளே, கூடி ஆராதனை செய்யும் போது தேவனை அங்கே என்ன செய்ய வேண்டும், தேவனை துதித்து, அதில் ஒரு முக்கியமான பாகமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் துதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நான் வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம், அந்த துதிக்கிற முறை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு நிமிஷம் இந்த நாட்களில் நில்லுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே கூட இருந்த நாட்களிலே வழி நடத்துவார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்க, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போம், வாசிப்போம், இந்த நாட்களை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இங்கே வேதம் சொல்லுவது பாருங்கள், அதாவது எப்படி ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்ப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, எஸ்ட்ரா சகல ஜனங்களுக்கும் அங்கே உயர நின்று சகல ஜனங்கள் காண புஸ்தகத்தை திறந்து அவன் தினாக்களே அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா, மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள், ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அங்கே கைகளை குவித்து அதற்கு தினாக்களே மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி தினாக்களே குனிந்து முகங்குப்புற விழுந்து என்ன செய்தார்களாம், கத்தரை பணிந்து கொண்டார்களாம் சொல்லி பார்க்க. இதுதான் அந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அருமையான கத்தரை பிள்ளை. முகம் குப்பற விழுந்து நாட்கள் என்ன செய்தார்களாம், கத்தரை இந்த நாட்களே அங்கே தொழுது கொண்டார்கள். அதைத்தான் சொல்லப்படுகிறது, தொழுது கொள்ளுதல் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வர்ஷிப் அவரை வர்ஷிப் பண்ணுகிறது என்பதை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது அருமையான கத்தரை பிள்ளை வர்ஷிப் என்று சொல்லி சொன்னால், அதாவது அதனுடைய அந்த ஆங்கில அதாவது வர்ஷிப் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஆங்கில சொல்லை எப்படி என்று சொன்னால், பழைய ஆங்கிலத்திலே சொல்லி இருக்கிறது கனப்படுத்தும் மகிமைப்படுத்தவும் கூடிய செயல்களை இந்த நாட்களை மனநிலைகளையும் பயபக்தியையும் இந்த அடிப்படையாக கொண்டுள்ளது. எனவே தொழுது கொள்ளுதல் என்பது அங்கே தேவனை மையமாக கொண்டது மட்டுமல்ல அருமையான கத்தொடர்புகளை, இது மனிதனோடு அங்கே பார்க்கிற வழியிலே தொடர்பு கொண்டுள்ளதல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு இந்த நாட்களிலே செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் அவருடைய அவருக்கு இந்த நாட்களிலே நன்றி செலுத்தும் வண்ணமாக அவரை கிட்டி சேருவதே கிறிஸ்தவ வழிபாடு ஆகும். இதற்கு அவர் தம்முடைய கத்தராகிய நம்முடைய கத்தராகிய தேவன் என்று இந்த நாட்களை வெளிப்படையாக இந்த நாட்களை அறிக்கையிடுவது, நாம் நம்மை அவருக்கு விசுவாசத்துடன் நாட்களை அர்ப்பணிக்கும் நிலையை இங்கே கொண்டு வருவதை பார்க்கும். அப்ப மெய்யான தேவனுக்குரிய வழிபாட்டின் வரலாறை இங்கே பார்ப்போமா இருந்தால், அங்கே வரலாற்றிலே ஆரம்ப காலத்திலே மக்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அங்கே கடவுளை வணங்கி வந்தார்களாம். கடவுள் என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் கடந்தவர், எல்லாம் கடந்தவர். பாருங்கள் தமிழே அநேக விளக்கங்கள் இருக்கு, கர்த்தர் காப்பவர். அப்ப எல்லா கடவுள் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் பழைய காலத்தில் இந்த நாட்களை பார்க்கல, கடவுள் தான் சொல்லிக் கொள்வார். பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, பாருங்கள் மக்கள் கடவுளை வணங்கி வந்தார்கள். எப்படி என்று சொன்னால், ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுடன் சேர்ந்து நேரடியாக அந்த நாட்களிலே தொடர்ந்து கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யாரோடு, கர்த்தரோடு தொடர்பு கொண்ட கர்த்தரை வணங்கினார்கள். அதிகா 3:8 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே, அப்ப காயினும் ஆவேலும் தவிர இனத்தின் இந்த நாட்களிலே, அதாவது இனத்தின் பலரை இங்கு பலரையும் இந்த நாட்களே மிருக ஜீவன்களையும் பலனையும் இந்த நாட்களே ஆண்டவருக்கு இந்த நாட்களே காணிக்கையாக இந்த நாட்களே இங்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். எபிரேய மொழியிலே பார்க்கிற வழியிலே மின் ஹா என்பது இந்த நாட்களிலே நன்றி படைப்பு அல்லது வெகுமதி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மின்ஹா என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு வெகுமதியாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, ஒரு நன்றி படைப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆதிகாமம் 4:3-4 பார்க்கிற வழியிலே சேத்தினுடைய சந்ததியார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்பொழுது ஆரம்பித்தார்கள், 4:26 இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே. அப்ப பாருங்கள் யலப்பிரளயம் முடிந்த பின்பு அங்கே பார்க்கிற வழியிலே பாருங்கள், நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு தகன பலியிட்டார். ஆதிகாமம் 8:20 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இந்த நாட்களிலே ஆங்காங்கே ஆபிரகாம் தேவனுக்கு இந்த நாட்களிலே தகன பலியிடுவதற்கு பலிபீடங்களை அமைத்தான் என்று சொல்லி ஆதிகாமம் 12:13-22 இந்த நாட்களே பார்க்கணும். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாம் தேவனோடு இந்த நாட்களிலே ஒரு நெருக்கமாக ஒரு பழகி இந்த நாட்களிலே நேரடியாக இந்த நாட்களிலே பேசினான் என்பதைத்தான் அந்த இடத்துல இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப பாருங்கள், இவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் தேவனை இந்த நாட்களிலே துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இதுல பாருங்கள், இந்த நாட்களை ஆபிரகாமுடைய காரியத்தை எடுத்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 18 பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன், 23 சொல்லப்படுகிறது. இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடு நீதிமானை அளிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ நாட்களை பாருங்கள். அப்ப பாருங்கள் என்ன காரியம் சொன்னால், அங்கே தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுவது 22 வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது அந்த புருஷர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோம் குமாராவை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்ப பாருங்க, அப்ப ஆபிரகாம் யாருக்கு முன்னால் நிற்கிறார்? கர்த்தருக்கு முன்பாக. ஏனென்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிற மனுஷனாக இருக்கிறபடினால் தேவனுக்கு முன்பாக சமூகத்தில் நிற்கிறார். நிற்கிற வழியிலே இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றுதான் இன்றைக்கு பருந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிறோம். அப்படியானால் நமக்குள்ள ஒரு துதியின் அபிஷேகம் கட்டாயம் வேணும். துதித்து துதித்து அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்தால் தான் அவருடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு போகப்படுவோம். அருமையான கர்த்தர் இன்றைக்கு சிலவுல பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், காலையில் எழுந்து ஆராதிக்கிறோம், ஆராதிச்சு ஜெபம் பண்ணுற வேளையிலே சில வேலைகள் நாங்கள் பார்க்க வேலையில் எங்கேயோ நிக்கிற மாதிரி இந்த நாட்களே நம்முடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு கொண்டு வரும். நாங்க இருக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி இல்லை. அருமையான கத்தோடு என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இந்த நாட்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த இடத்துல பார்க்க எங்கேயோ நிக்கிற மாதிரி இருக்கும். அருமையான கத்தோடு சில வேலையில பாருங்கள், அந்த இடத்துல நான் துதித்துக் கொண்டிருக்கிற சத்தங்கள் கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட திடுக்கிடு வந்து பார்க்கிற வழியில் அங்கே ஒன்றுமே இருக்காது. அருமையான கத்தோடு விழுது ஏதோ ஒரு ஜன கூட்டங்களோட சத்தங்கள் கேட்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அது தேவன் அந்த நம்முடைய, அதாவது நம்முடைய சரீரம் இங்கே இருக்கும், ஆனால் நம்முடைய ஆத்மா அந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அது தேவனுடைய சமூகத்துக்கு இந்த நாட்களை கொண்டு போகப்படும். அருமையான கர்த்தர் ஏனென்றால் எங்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே தேவ தூதர்கள் அநேகர் வந்த இடத்தை தூங்கி வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்படியாவது இந்த மனுஷன் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆராதிக்கிறான்னு வைப்பாங்க. அருமையான கர்த்தர் ஏனென்னு சொன்னால் தேவ தூதர்களுக்கு விட மனுஷனுக்கு இந்த நாட்கள் அந்த காரியங்கள் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவன் தான் மனுஷன். அவனுக்கு தேவன் இந்த நாட்களை பாருங்கள் ஆராதிக்கிற காரியத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தர் அதனாலே அவர்கள் இந்த நாட்கள் ஆவலோடு இந்த நாட்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அதனால் பாருங்க துதிக்கிற வேளையிலே என்னத்திற்காக அந்த இடத்துல சில வேளையிலே கட்டுக்கள் அவழுகிறது பாருங்கள், அசுத்தாவில் அலறுகிறது ஓடுகிறது சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். அதே வேளையிலே தேவடைய பிரசன்ன முறை கொண்டிருக்கிற வேளையிலே சும்மா துதிச்சு கொண்டிருக்கவே இந்த நாட்கள் அதுக்குள்ள அங்க வந்திருக்கிற சாதாரணமான அலக்கழிச்சு விழுத்தி இந்த நாட்கள் என்ன செய்யும், அசுத்தாவை விட்டு ஊறுறதே பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கை வைக்க தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. இதான் அந்த துதியினுடைய அபிஷேகம். அந்த துதியினுடைய அபிஷேகம் இந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள இந்த நாட்களே நாங்கள் வர வேண்டும். நாங்கள் என்னதான் செய்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் இந்த நாட்கள் ஒரு விசுவாசி இந்த நாட்கள் ஆண்டவரை துதிக்கிறது எப்படி என்று சொல்லி முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துதிக்கிறதுக்கு என்ன முறை என்பதையும் இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த விடுதலை பயணத்தின் நிமித்தம், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து வந்ததற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரம் கட்டும் வரைக்கும் பாருங்கள் மக்கள் பொது இடங்களிலே கூடி தேவனை தொழுது கொள்ளும் முறையை அங்கே முறையின்படி இந்த நாட்களே அங்கே அமைக்கப்படவில்லை. அதன் பின்பு தினமும் தேவனுக்கு பலிகள் ஒழுங்காக அந்த நாட்களில் செலுத்தப்பட்டன. சிறப்பாக ஓய்வு நாளிலே இந்த பலிகள் வழிபாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே ஒழுங்காக அந்த நாட்களை நடைபெற்றன. இஸ்ரவேலர் ஒன்றாக கூடி இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், தேவனை ஆராதிக்கும்படி தேவன் அவர்களுக்கு பல வருடாந்தம் இந்த நாட்களிலே வருடாந்த பண்டிகைகளையும் ஆசரிப்பு நாட்களையும் இந்த நாட்களிலே அமைத்து கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்க. அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு இந்த நாட்களிலே பண்டிகைகளையும் காரியங்களையும் இந்த நாட்களை அமைத்து கொடுக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே பாருங்கள், இங்கே வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ரா புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யாத்ரா 23 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 23 அதிகாரத்திலே 14 இருந்து வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், வருஷத்தில் 3 எனக்கு நீங்கள் பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. அவ தேவன் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற அவர் இரண்டாவது முதலாவது எப்படி சொல்ற, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்காக கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தில் குறித்த காலத்திலேயே 7 புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பாய். ஆபிப் மாதம் என்று சொல்லுகிற காரியம் இப்ப வருகிறது சொல்லி சொன்னால் அந்த ஏப்ரல் மாதம், ஏப்ரல் அதாவது மேன்ஸ் ஏப்ரல் அந்த டைம்ல இந்த நாட்களை வருகிற மாதம் அதான் அந்த அவர்களுடைய மாசம் முதலாவது பண்டிகை. அதாவது அருமையான கத்திரவில்லை என்ன ஒரு மாசம் எல்லாம் இந்த நாட்களை அது இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இந்த நாட்களை வந்த மாசங்கள் தை மாசம் என்று சொல்லி சொல்ற காரியம் எல்லாம் ஆங்கிலத்தில் வந்தது இல்லையா. ஆனால் உண்மையின்படி எபிரேய மாதங்கள் இந்த நாட்கள் இந்த ஏப்ரல் மே அந்த காரியத்தை தான் ஏப்ரல் மே தான் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஆபி மாதம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், 7 புளிப்பில்லாத அப்பத்தை புசியாயாக, அந்த மாதத்திலே எகிப்திலே இருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியிலே வெறுங்காயாய் நீ வர வேண்டாம். அப்ப அந்த காலம்தான் விடுதலையின், அதாவது எப்படி சொல்லிச்சுனால் விடுதலை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாட்கள் சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் கொண்டாடும்படியாக அந்த நாட்கள் அந்த சொல்லப்படுது. அப்ப அந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரியிலே சிலுவையில் அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான ஈஸ்டர் அந்த காலகட்டத்திலாம் வருகிறது பாருங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், அவருடைய இந்த முதலாவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, இந்த மாசத்தினுடைய அந்த கொண்டாட்டத்தில் புளிப்பில்லா அந்த பண்டிகையில் கொண்டாடுகிற வேளையிலேயே பாருங்கள், அவர்கள் அங்கே எகிப்திலிருந்து விடுதலை பட்டதை இந்த நாட்களில் யாத்ரா 23 அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்தையிலே வெறுங்கையோடு வர வேண்டாம், நீ வயலிலே விதைத்த உன் பயிர்களின் முதல் பலன்களையும் செலுத்துகிற அந்த அறுப்பு கால பண்டிகைகளும் வருஷ முடிவிலேயே நீ வயலிலே உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகைகளையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆண்டவருடைய சந்நிதிக்கு வர கடவார்களாக. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம். எனக்கு இடும் பலி கொழுப்பை விடிய காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களையும் முதல் கனிகளையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியையும் அதன் தாயின் பால் நாட்களை சமைக்க வேண்டாம். வழியிலே உன்னை காக்கிறதற்காக நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்காகவும் அங்கே இதோ நான் ஒரு தூதனை இந்த நாட்களை அனுப்புகிறேன். இப்ப பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற இந்த, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னா, நிலத்தின் கனிகள், நிலத்தின் விளைச்சல், முதல் விளைச்சல் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற வழியிலே இந்த காயினுக்கும் ஆவேலுக்கும் என்னத்துக்காக பிரச்சனை வந்தது? ஆண்டவர் தானே சொன்னார், நிலத்தினுடைய முதல் விளைச்சலை கொண்டு போய் இந்த நாட்களே அங்கே காணிக்கிறேன் சொல்லி. காயின் அப்படித்தானே செய்த அருமையான கத்தோலிக்க பிள்ளைகள். ஆவேல் தான் இந்த நாட்களை ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போய் இந்த நாட்களை வைத்த அருமையான கத்தோலிக்க. ஏன், என்ன காரணத்துக்காக அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சொன்ன அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளே, அந்த அவருக்குள்ளே அந்த காயினுக்குள்ளே ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவனுடைய இருதயத்திலே பார்க்கிற வேளையிலே ஒரு முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை தேவனுக்கு அந்த காணிக்கை செலுத்தவில்லை. அப்படி செலுத்தி காயின் இருப்பாரா இருந்தால் ஆண்டவர் காயினையும் ஆசீர்வதித்திருப்பார். இருவருக்குள்ளே இந்த நாட்கள் அந்த பிரச்சனைகள் இந்த நாட்கள் வரவில்லை. ஆனால் அங்கே ஆபேல், அதாவது எப்படி சொன்னால் தேவனுக்கு பிரியமானபடி இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனசோடும் கொண்டு போய் பலியிட்ட வேளையிலே அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். அதன் நிமித்தம் தான் அங்கே என்ன நடந்துன்னு சொன்னால், காயின் ஆவேல் மேலே இந்த நாட்களிலே காய்மாறம் கொள்ளுகிறதையும் அங்கே ஆவேலை தனியில் வருகிற வழியிலே அவனை அடித்து கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இரத்த பலிகளை இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிற மனக்கத்தோடு. ஏனென்றால் அங்க காயின், அதாவது பாருங்க, ஆவேல் இரத்தத்தை தான் அந்த இடத்திலே பலியிட்டார். அருமையான மிருகத்தை கொண்டு போய் இந்த நாட்களை பாருங்கள், ஆட்டுக்குட்டிகளை வந்துள்ள ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போய் இந்த நாட்களிலே பலி தேவனுக்கு பலியிடுகிறார். ஆனா அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே இவருடைய காரியம் இந்த நாட்களிலே அவனை அடித்து இந்த நாட்களை கொண்டு அவனுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தும்படியாக அந்த நாட்களை செய்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோட்ட பிள்ளைகள். உபாருங்கள், என்ன காரணம் சொன்னால், ஒரு மனுஷனுடைய ரத்தம் இந்த நாட்களை சிந்தப்பட்டது. யாருடைய ரத்தம் இந்த நாட்களிலே? ஆவேலுடைய ரத்தம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, அப்படி அதை குறித்தான் எபிரேயர் ஆக்கத்தில் சொல்லப்படும், ஆவேல் ரத்தம் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட ரத்தம் சொல்லி அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்படியானால் இங்கே பாருங்கள், இந்த நாட்களே அதே ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் அங்கே என்ன செய்கிறார். பலிபூடம் எதை குறிக்கிறது? கல்வாரி மேட்டை குறிக்கிறது, கல்வாரி மலையை குறிக்கிறது, ஆண்டவருடைய சிலுவை, அதாவது கொல்கதா மேட்டை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே என்ன காரணம் நடக்கிறது சொல்லி சொன்னால் பாருங்கள், ஏன் அதுக்கு ஆதாரமா சொல்லப்படுதுன்னு சொன்னால், மோரியா மலையில இந்த நாட்கள் ஆபிரகாம் பலியிட்டார். அது பலியிட விருந்தம் அதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் அந்த அந்த அந்த மசூதி இருக்கிற அந்த மலையாக அந்த நாட்கள் இருக்கிறது கத்திரப்படுது. அப்ப அந்த பலிபீடம் அந்த மலை இந்த நாட்களை பாருங்க, அந்த இடத்திலே இங்கே காயினும் ஆவேலும் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் இந்த நாட்களை அந்த இடத்துங்களே பலியிடுகிறார்கள். அந்த பலி இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு அதற்கு பின்பாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷருடைய, அதாவது காயினுடைய ஆவேலுடைய ரத்தம் சிந்தினதற்கு பதிலாக அங்கே என்ன செய்கிறார் சொன்னால், ஆண்டவுடைய ரத்தம் கல்வாரி மேட்டிலே இந்த நாட்களிலே, கொல்கதா மேட்டிலே இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேமுக்கு புறம்பே இந்த நாட்களிலே சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இரத்த கரையை இந்த நாட்களில் அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவுடைய ரத்தம் அந்த இடத்திலே சிந்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்ப ஆண்டவுடைய ரத்தம் அந்த இடத்திலே சிந்தப்பட்டது நிமித்தம்தான் மனுஷருடைய பாவங்கள் இந்த நாட்களில் அங்கு மன்னிக்கப்படும். ஏனென்றால் ஏதோன் தோட்டத்திலே இருந்தே இரத்த பழி துவங்கி இருக்கிறது. ரொம்ப கவனமாக கேளுங்க, ஏதோன் தோட்டத்திலே இருந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோ, ஏதோன் தோட்டத்திலே இருந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எங்க இரத்த பலி இந்த நாட்களே அங்கே வந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த மனுஷர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய அந்த இரத்த பழி பாருங்கள். அங்கே அவர்கள் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடி இந்த நாட்களை மீறினது நிமித்தம் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே பிரச்சனைகள் வந்தது இந்த நாட்களே. அது மட்டுமல்ல, தேவன் அவர்களை ஏதோன் தோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற வேளையிலே, இங்கே வெளியால வருகிற வேளையிலே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், காயின் ஆவேல் என்று அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே பிரச்சனைகள் உருவாகி அந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், பாவம் சாபம் அருமையான கத்துறவுகளே, அந்த சாபம் முறிக்கப்பட வேண்டும், அந்த பாவம் நீக்கப்பட வேண்டுமா இருந்தால் அந்த பாவத்துக்கு இந்த நாட்களே போய் இன்னொரு ஆதாமோ அல்லது இன்னொரு அதாவது நாட்களே ஆவேலோ இந்த நாட்களே அதாவது நாட்களே வர முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே பெற வேண்டியது பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். என்று சொல்லி சொன்னால் ஒரு பரிசுத்த ரத்தம் தான் அந்த ரத்தத்தினுடைய அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய அந்த சாபங்கள் பாவங்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நிவாரண பலியாக அந்த நாட்களை அங்கே செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அதற்காகத்தான் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த அடிப்படையிலே ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க நடந்து கொண்டு வந்தார்கள். மிருகங்களை பலியிட்டார்கள், பறவைகளை பலியிட்டார்கள், அப்படியாகான காரியங்கள் நடந்தது. அதே வேளையிலே பாருங்கள், துணிஞ்சு கொலைகளை சனங்களை செய்து இந்த நாட்களை இப்படியான காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டே இந்த நாட்களை வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுகளை வருகிற வேளையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரித்திரத்தையே இரண்டாக பிரிக்கிற சரித்திர நாயகனாக இந்த நாட்களை மாறுகிறார். எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, அதாவது கிமு கிபி என்ற ரீதியில இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டில வருகிற வழியிலே மாற்றப்படுகிறது. அப்ப மாற்றப்பட்டதற்கு பின்பாக என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒரே ஒரு தரம் இந்த நாட்களிலே வேதம் சொல்கிறது, அவர் அடிக்கப்பட்டு ஒரே ஒரு தரம் இந்த நாட்களிலே ரத்தம் சிந்தப்பட்டு மனுஷனுடைய பாவங்கள், மனுஷனுடைய சாபங்கள், மனுஷனுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் கழுவி நீக்கி சுத்திகரித்து விட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அந்த ரத்தம் இன்றைக்கும் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், அந்த கல்வாரி மேட்டிலே அந்த கொல்கதா மலையிலே அந்த ரத்தம் இன்றைக்கும் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வேதம் சங்கீதம் சொல்லப்படுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அப்படியானால் அங்கே வனாந்தரத்திலே சர்ப்பமாக எழுப்பப்பட்ட அதாவது உயர்த்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த வேளையிலே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வந்தது. கொள்ளிவாள் சர்ப்பம் கடிக்கிற வேளையிலே விடுதலை வந்தது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு கல்வாரியை நானும் நீங்களும் நோக்கி பார்ப்போமா இருந்தால் எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீக்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடன் ஒரு விடுதலையை பெறுகிறதை பார்க்கிறோம். ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. முதலாவது நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி என்றால் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், கர்த்தாவே என்னுடைய காரியங்களை நீர் மன்னித்து என்னை இந்த நாட்களிலே ஆண்டவரை பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த ஜெபங்களை கேட்டு இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாவங்களை முதலாவது அறிக்கையிட வேண்டும். வேதம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம் வாழ்வடைவான் சொன்ன வார்த்தையின்படி அந்த நாங்கள் செய்த அக்கிரமங்கள் பாவங்களை அவரிடத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இந்த நாட்களிலே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற வழியிலே அந்த ரத்தம் இன்றைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு தானே இருக்குது. ஆண்டவருடைய ரத்தம் இன்றைக்கு காஞ்சி போவதில்லை. ஆண்டவருடைய ரத்தம் இன்றைக்கு கூட இந்த நாட்களை போய் அதாவது இல்லாமல் போகவில்லை. அந்த ரத்தம் அப்படியேதான் இந்த நாட்களை இருக்கிறார். எனக்கு கத்துறவில்லை பாருங்கள், இந்த ஜெர்மனி தேசத்துக்கு கிட்டத்தட்ட நினைக்கிற சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வருவார்கள் ஆண்டவர் போட்டிருந்த அவருடைய உடை. அந்த உடை பாருங்கள் கையால பின்னப்பட்ட, தாயார் பின்னி கொடுத்த அந்த துணி, அந்த நூலால பின்னப்பட்ட அருமை எனக்கு கத்துறவில்லை. அந்த உடையே கிட்டத்தட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மறித்து 2500 மேல ஆச்சு. அந்த உடையே இன்றைக்கு பழுதா போதபடி அப்படியே வச்சிருக்கு. சோகசில ஆக்கள்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த உடைக்குரியவருடைய ரத்தம் இன்றைக்கு பழுதா போயிருக்குமா? இதை நாங்க பார்க்கணும். சாதாரணமா கையினால் செய்யப்பட்ட உடையே அப்படி இருக்குமா இருந்தால் அந்த உடைக்கே உடைய அணிந்திருந்தவருடைய ரத்தம் இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே பழுதாப்பட்டிருக்குமா? அந்த ரத்தம் அப்படி அல்ல. அந்த அந்த அந்த ரத்தத்திலே எந்த விதமான காரியமும் மாற்றமும் வராது, எந்த பாக்டீரியாவும் எந்த காரியமும் வராது. ஏன்னு சொன்னால் அந்த ரத்தம் உயிருள்ள ரத்தம், ஜீவிக்கிற ரத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒன்றியோவான்களை எடுத்து வாசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், இங்கே அடுத்தாக அந்த நாட்களை நாங்கள் இன்னொரு வார்த்தை அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் இங்கே லேவியரா புத்தகத்துக்கு நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கத்துடைய வார்த்தை நாட்களை எப்படியாக சொல்லுகிறது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லேவியரா புத்தகத்திலே அங்கே கத்துடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறவர்களே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். லேவியராம புஸ்தகத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது லேவியராம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி இந்த நாட்கள் என்று சொல்லப்படுகிறார். ஏனென்று சொன்னால் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலிகளை அங்கே தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவான். இது பாருங்கள், ஒரு பலியிடுகிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய சந்நிதியிலே இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களே பலியிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பலி எப்படியாக இந்த நாட்களே மாற்றப்பட்டதுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த பிறகு இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் தான் இந்த நாட்களை இந்த பலிகளாக இந்த நாட்களை மாறுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆடு கொண்டே பலியிட முடியாதையா? இன்னைக்கு சேர்ச்சியில் ஆட்டை கொண்டே பலியிட முடிஞ்சுனா நிலைமை என்ன மாதிரி முடியும்? கோழியை கொண்டே பலியிட கொடுத்தோம்னா என்ன மாதிரி முடியும்? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, முடியாது. அதனாலே தான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன என்ன செய்கிறான், மகிமைப்படுத்துகிறான். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது என் அர்த்தம் என்ன என்று சொல்லி சொன்னால், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதுகளை தான் அந்த நாட்களிலே கொண்டு வந்து ராஜாக்களா இருந்தாலும் சரி, யாரா ஆசாரியர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை என்ன செய்வார்கள், பலியிடுவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பலியிட்டு இந்த நாட்களே போய்விடுவார்கள். ஆனால் இந்த பலிகள் எல்லாவற்றையும் நிறுத்தும்படியாகத்தான் பிரதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களே தன்னையே இந்த நாட்களே பலியாக இந்த நாட்களே எனக்கும் உங்களுக்காகவும் இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இந்த நாட்களே தன்னையை அர்ப்பணித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலே நானும் நீங்களும் இனி இந்த நாட்களே பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக அந்த சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் பருந்து பேசிக் கொண்டு இந்த நாட்களே இருக்கிறது. ஒரு விசை நாங்கள் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் கேட்கிற வேளையிலேயே அந்த ரத்தம் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களே கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே அதிகாரம் 1:7 இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், நாட்களில் உபாகமம் 12வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். உபாகமம் 12வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 12வது அதிகாரம், ஆமென். 12வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த 12வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை இந்த நாட்களே தண்ணீரை போல தரையிலேயும் ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளே, ஏனென்றால் இரத்தத்தை இந்த நாட்களே புசிப்பது இந்த நாட்களே அங்கே தவிர்க்கப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அருமையான கத்துட பிள்ளைகளே, ரத்தத்தோடு மாம்சத்தை கூட இந்த நாட்களை புசிக்க கூடாது. இன்னைக்கு நீங்க இந்த தேசத்துல வந்து வாப்பீங்கன்னு சொன்னால், இவங்க ஒரு வகையான மாட்டு இறைச்சி சாப்பிடவங்க ஸ்டெக்னு சொல்லி சொல்றது. அந்த ஸ்டெக்னு சொல்லி சொன்னா அந்த மாட்டினுடைய எலும்பு இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு சதை இந்த நாட்கள். அந்த சதையை அவங்க சொல்லுவாங்க, அந்த ரெஸ்டோரண்ட்ல வந்து ரத்தத்தோட தான் கொண்டு வாங்கன்னு சொல்லி, என்ன சொன்னா ஹாஃப் போயில் மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய காரியம் இந்த நாட்கள். என்ன சொல்லி சொன்னால் அப்படித்தான் அவங்களுடைய சாப்பாடு. அருமையான கத்துட பிள்ளைகளே, ஆனா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ரத்தத்தோடு இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் ஏன் புசிக்க கூடாதுன்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டிலே வரப்போற காரியத்தின் நிமித்தம். அருமையான கத்துட பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாட்களை சிந்தப்பட போகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் நடக்க போறது என்பதை குறித்து அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த ரத்தம் இந்த நாட்களை அங்கே புசிக்க வேண்டாம்னு சொல்றேன். ஆசாரிப்புகள் பின்னர் இந்த நாட்களே எருசலேம் தேவாலயத்திலே இந்த நாட்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்டன. 1 நாளாகவும் இதிலே பார்க்கிற வேளையிலே 22வது அதிகாரத்திலிருந்து 23-26வது அதிகாரத்தின் மட்டும் பார்க்கிற வழியிலே தாவீதின் திட்டங்கள் வரைக்கும் இந்த காரியம் கிமு 586 தேவாலயம் இந்த நாட்களே இடித்து அழிக்கப்பட்ட போது யூதர்கள் கூடி தேவனை தொழுது கொள்ளவும் மக்கள் கூடி வரும்போது அவர்கள் இந்த நாட்களிலே வேதத்தின் நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் அங்காங்கே ஜெப ஆலயங்களை கட்டி இந்த நாட்களை உபயோகித்து அவர்கள் இந்த நாட்களிலே சிறையிருப்பில் இருந்து இடத்திற்கு குடியேறிய இடங்களில் தங்களை அங்கே தங்களை தொழுது கொள்ளும்படியாகவும் ஜெப ஆலயங்களை அமைத்து இந்த நாட்களை அமைத்து பயன்படுத்தினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே, செருபாவேலின் தலைமையிலேயே இரண்டாம் முறையாக எருசலேம் தேவாலயம் கட்டி முடிந்த பின் குடிக்கப்பட்ட பின்னர் இந்த ஜெப ஆலயம் அங்கே தொழுகையின் கூட்டமாக அந்த நாட்களே கூடாரங்களாக அந்த நாட்களை தொடர்ந்திருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே, எஸ்ராவின் புத்தகம் 3 பார்க்கிறவர்களே, அங்கே புதிய ஏற்பாட்டு காலங்களிலேயே பலஸ்தீனாவிலே ரோம ராஜ்யம் முழுவதும் ஜெப ஆலயங்கள் அங்கே இருந்தன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைப்பிள்ளை. அதை குறித்து வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் லூக்காவின் புஸ்தகம் இந்த நாட்களிலே 4 நாங்கள் வாசிக்கிற வீடிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 16 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், தாம் வளர்ந்த ஊரிலே நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த நாட்களிலே பாருங்கள் அந்த ஜெபாலயங்கள் இருந்தது. யோவான் 6:59 வசனத்திலே வாசிக்கிறவர்களிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்க, நான் வாசிக்கின்றேன். யோவான் 6 இங்கே 59 வசனத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது என்னவென்றால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம் பாருங்கள். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையிலே இவைகளை சொன்னார். அப்ப பாருங்கள், அங்கங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், சின்ன சின்ன ஜெப ஆலயங்கள் ஜனங்கள் கூடி அந்த வீட்டு கூட்டங்கள் மாறி கூடி கூடி இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், காரியத்தை ஏன்னு சொல்லி சொன்னால், சபைகள் விருத்தியாக வேண்டும், ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய காரியங்கள் இந்த நாட்களை கிரியல் நடப்பிக்க வேண்டும் என்பதன் நோக்கத்தில தான் இவர்கள் இப்படியாக அந்த நாட்களை செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேன் பட்டணத்தில் உள்ள அலெக்சாந்திரா பட்டணத்திலும் சிசிலியா நாட்டாரும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானை தர்க்கம் பண்ண பாருங்கள். இந்த இடத்திலே பாருங்கள், இப்படிப்பட்டவர் ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த இடங்கள்ல அந்த ஜெப இடங்கள் இருந்தபடினால் அவர்கள் அந்தந்த இடத்திலே பாருங்கள் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி இந்த நாட்களே விண்ணப்பம் பண்ணி ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். பாருங்கள், லிபர்த்தினா என்ற இடத்திலும் பாருங்கள் நாட்கள் அந்த ஜனங்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்கள், சீரேன் பட்டணத்தில் உள்ளவர், அலெக்சாண்டர் பட்டணத்தில் உள்ளவர், சிசிலியான்னு சொல்லி சொன்னால் இத்தாலிய தேசத்துல இருக்கிற பழைமூர் கெட்டானியான்னு சொல்லப்படுகிற ஒரு தீவை தான் சிசிலியன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தீவு கிட்டத்தட்ட அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள்லே பவுலடிகள் கொண்டு வந்த சிரக்கூசான்னு சொல்லப்படுற இடத்துல மூலமாகத்தான் அந்த நாட்களை ரோம் அப்படிக்கு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 1000 கிட்ட வரும் அந்த இடத்திலே இருந்து வருகிற வரையில் பாருங்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் சொன்னா, அவர்கள் அந்தந்த நாட்களிலே சின்ன சின்ன வீட்டு கூட்டங்களை உருவாக்கி அந்த இடத்திலே ஜனங்களை இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையிலும் ஆண்டவருடைய அபிஷேகத்திலும் இந்த நாட்களிலே வளர்த்தார்கள் சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நடவடிக்கை 13 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் பெர்க்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீத்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்திருந்தார்கள். பாருங்கள் எப்படி சொன்னா, அந்த சூழ்நிலையிலே இந்த ரோம ஆட்சி இருந்தது நிமித்தம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள் இந்த யூரோப்பாவுக்குள்ளே பார்க்கிற வழியிலே இந்தந்த இடங்களை ரோமா சுற்றி இருந்த இடங்களிலே பார்க்கிற வழியிலே அவர்கள் அந்த ஜெப ஆலயங்களை அந்த இடத்திலே நிர்ணயித்து அதை உருவாக்கி இந்த நாட்களை ஜெபம் பண்ணும்படியாக அந்த இடத்துல அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாதபடி இந்த நாட்களை இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எங்கே ஆண்டவரை இந்த நாட்களை தொழுது கொண்டார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஜெப ஆலயங்கள் சொல்லப்படுகிறது வீட்டு கூட்டங்கள் நடக்கிற இடம், அது பெருசா வரமாட்டாங்க. ஆனா அதே வழியில பாருங்க, ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாரும் இந்த நாட்களை ஒன்று சேர்ந்த நாட்களை ஆராதிக்கிற காரியம். ஆனா அந்த வீட்டு கூட்டம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே பார்க்கிற வழியில அவர்கள் இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இந்த நாட்களில் வருவார்கள். தங்களுடைய அந்த நேரம் கிடைக்கிற நேரத்தில் அதுல வந்து ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்துட்டு போவார்கள் அருமையான கத்திரிப்பிள்ளைகள். அபகாரங்கள். அப்படியான சூழ்நிலை அந்த இடத்துல உருவாக்கப்பட்டதை பார்க்கும். சில வார்த்தைகளை எடுத்து நாட்கள் இந்த வார்த்தைகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவார்கள், அந்த வார்த்தைகளை வாசிப்பார்கள், காரியங்களை செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் இந்த நாட்களை அவர்கள் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 22 நாங்கள் பார்க்கிற வேலையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, 19 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலிலே வைத்து ஜெப ஆலயத்திலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவான் ரத்தம் சிந்தப்படும் போது நானும் அருகே நின்று அவரை இந்த நாட்களை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவரை இந்த நாட்களை கொலை செய்வர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமா இந்த நாட்களை புரஜாவிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரோடு ஆண்டவர் பேசுகிறார். யாரோடு? பௌலடிகளோடு. அருமையான கத்தோடைய பேசுகிறார். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், பௌலடிகளுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன், நான் காவலிலே வைத்து என்ன செய்தான்னு சொன்னா, பௌலடிகள் காவலிலே வைத்தது மட்டுமல்ல ஜெப ஆலயங்களை அடிச்சிருக்கிறார். அப்படி என்ன சொன்னா, அந்த வீட்டு கூட்டங்கள் நடக்கிற இடங்கள்ல, சின்ன சின்ன ஆலயங்கள்ல நடக்கிற காரியங்கள், ஜனங்கள் இருந்து ஜெபிக்கிற இடங்களை வைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களில் என்ன செய்யிருக்கிறார்கள், அடித்து துன்புறுத்தி இருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், வேதத்திலே அநேக இடங்கள்ல இந்த ஜெபாலய தலைவர் ஜெபா பாருங்க, அந்த கூட்டங்களை நடத்துகிறவர்களுக்கு ஒரு ஆக்களை நியமித்து அப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை கொண்டு வருகிறதை இங்கே காணக்கூடியதா இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளை. அப்ப ஆதி திருச்சபையிலே எருசலேம் தேவாலயத்திலே இந்த நாட்களிலே தனியார் வீடுகளிலே இந்த நாட்களை ஆராதனை நடத்தப்பட்டு அதைத்தான் இருக்குன்னு சொன்ன, தனியார் வீடுகள் பாருங்கள். அப்ப பாருங்கள் என்ன காரணங்கள் நடக்குன்னு சொன்னா, தனியார் வீடுகள். அப்போ சில 2:46-47 பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தை சொல்லப்படுது. பாருங்கள், எருசலேமுக்கு வெளியே இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்ட போதெல்லாம் ஜெப ஆலயங்களிலே கூடி தேவனை தொழுது கொண்டார்கள். அது அனுமதிக்கப்படாத வேளையிலேயே வேறு எங்கேயாவது தனிநபர்கள் வீடுகளிலே கூடி தேவனை ஆராதித்தார்கள். அப்போ சிலர் 18:7 வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்திரை வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்போ சில 18:7 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வாசிக்கின்றேன். சொல்லப்படுகிற காரியம், அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுசு என்னும் பெயருள்ள ஒருவருடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு இங்க நாட்களில் ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாக இந்த நாட்களில் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அந்த இடத்துல போய் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு போறாள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான அன்பு பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே ஜெப ஆலயத்திலே பார்க்கிற வழியில 18 இங்கே வேதம் சொல்லுவது அப்போஸ்தல நடவடிக்கையில 18 வசனத்தை சொல்லப்படுகிறது. அங்கே அவர்கள் அந்த யுஸ்பு என்ற இடத்தினுடைய இடத்திற்கு வந்து அங்கே ஜெப ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களை ஜெபாலயத்தை கிட்ட இருக்கிறபடினால் அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ரோமர் 16 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. 16 நாங்கள் பார்ப்போம் இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 16:5 வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவர்களுடைய வீட்டிலேயே கூடி வருகிற சபையையும் பாருங்கள் வாழ்த்துங்கள். அகாயாவிலேயே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், இது எங்கே நடக்கிறது, ரோமாபுரியிலே இந்த நாட்களை பாருங்க, ரோமருக்கு நிருபத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களை காரியத்தை எழுதுகிற வேளையிலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப இந்த காரியங்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே சில வேளைகளிலே இப்படியான வழிபாடுகள் பொது கூட்டங்கள் அங்கே நடத்தப்பட்டது என்பதையும் அங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் ரோமர்கள் நிருபத்திலேயும் அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களை கொலோசியர்களும் இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக அந்த காரியங்கள் இந்த நாட்களை நடந்த என்பதை குறித்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கொலோசியர் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கொலோசியர் 4 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசியர் 4 அங்கே 15 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், லவதேக்கியாவில் உள்ள சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டிலே கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். அப்படியானால் பாருங்கள் அந்த நாட்களிலே அந்த வீட்டு கூட்டங்கள் அந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். எப்படியாக சொல்லி சொன்னால், இந்த வீட்டு கூட்டம் என்று சொன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்றால் அவர்கள் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்தார்கள், வர்ஷிப் பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்துல அபிஷேகம் அந்த இடத்துல இருக்கும் அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இருவரும் நாமத்திலும் இருவர் உருமனப்பட்டிருந்தா அந்த இடத்துல நான் இருப்பேன் சொன்னது அந்த இடத்துல இருக்கிற. அப்படியானால் அந்த வீட்டு கூட்டங்களிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் ஜபிக்கிற வேளையிலே, ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற வேளையிலே தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே கட்டவிழ்க்கப்படும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொல்லி சொன்னால், அப்படியாக நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே தான் தேவ தூதர்கள் அந்த இடத்திலே வந்து இறங்குவார்கள். அங்கே

அவருடைய சமூகத்துக்கு முன்னாலே போகிற வழியிலே அவருடைய பிரசனத்தினாலே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் அந்த நாட்களில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் உடைக்கப்படும், நுறுக்கப்படும், எல்லாம் அந்த நாட்களில் அங்கே என்ன செய்ய முடியாது, தகர்த்தப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அந்த ஜெபம் முடிந்ததற்கு பின்பாக சரத்தில் ஒரு பெரிய ஒரு சோர்வாக அந்த நாட்களில் இருக்கும். ஆனாலும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உள்ளான மனுஷன் பெலப்பட்ட நிலையில் இருக்கும். தானியலை குறித்து எடுத்து பாருங்கள், தானியர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜெபம் பண்ணி அவரை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அவர் அப்படியே தன்னால் இயலாதபடி இந்த நாட்களை விழுந்துட்டார். என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள், அவர் அந்த இடத்திலே பாருங்கள் ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா மனுஷனுடைய பலன் இந்த நாட்களுக்கு குன்றி போமையா, அந்த இடத்திலே மனுஷனுடைய பலன் ஒன்றுமே செய்ய முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவன் அந்த தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்கள் என்ன செய்வார், நம்மை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் இந்த நாட்களிலே நிறுத்துவார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த நாட்களில், அதாவது நாங்கள் இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவும். வேதம் சொல்லுகிறது எங்களுடைய பாவங்கள் காரியங்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார், ஆண்டவருடைய ஆவியானவர் கண்டித்து இந்த நாட்களை நமக்கு உணர்த்துகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த நாட்களை பார்க்கிற வழியில் நம்முடைய பிளவீனங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய மீறுதல்கள் அப்படியாக இருக்கிற வழியில், ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதித்து சொல்லுகிற வழியிலே நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம். முதலாவதாக அந்த ஆராதனை நிமித்தமாக அந்த சுத்திகரிப்பு வருகிற வழியிலேயே அங்கே நம்முடைய அந்த ஆத்மா அந்த நாட்களிலே ஒரு அதாவது நாட்களில் ஒரு பரிசுத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறதை அங்கே காணக்கூடிய சொல்லுகிறார்கள். அருமையான கத்திரவர்களே ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது, ரொம்ப கவனமா இருக்கும். வர்ஷிப் பண்ணுகிற வேளையில் ஒரு விசேஷித்த எந்த மனுஷன் ஆண்டவர் ஆராதிக்கிறானோ பாருங்கள், அதுதான் நான் நேற்றைய சொல்லியிருந்தேன். ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஒரு ஆராதிக்கிறவன் என்ன செய்வானாம், தேவனை அந்த இடத்துல கொண்டு வருவான் எந்த சூழ்நிலையா இருக்கட்டும். பாருங்கள் வேதத்துல பாருங்கள் சொல்லப்படுகிறது, அதாவது கத்தருக்கு சித்தமானவன் பாபிலோன்ல அவருடைய சித்தத்தை செய்வான். பாபிலோன் எங்கே எப்படிப்பட்டவர்கள், புறஜாதிகள் வாழுகிற ஜனங்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அது மட்டுமல்ல அந்த நாட்களே பாருங்கள் பாபிலோன்ல எப்படிப்பட்ட காரியம், சிலையை நிறுத்தி வணங்கு என்று சொல்லி சொன்னவர். ஆனா பாருங்கள் அங்கே தானியேலும் அவருடைய நண்பர்களும் கத்தருக்கு சித்தமானவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, கத்தருடைய திட்டத்தை செய்கிறவர்கள், நீ சிலையைத்தான் போடு, எல்லாத்தையும் என்னத்தையும் போடு, காரியத்தை செய்ய, அதை பற்றி பவலே இல்லை. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், நான் அவரையே ஆராதிப்பேன் என்று சொல்லி தானியேல் பல அணைகளை திறந்து ஆராதிக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, சாத்ராக் மேஷாக் அவர்கள் என்ன செய்தார், நீ என்னதான் சிலையை வச்சாலும் சிலையை நான் வணங்கவே மாட்டேன் இந்த நாட்கள், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கு, அக்னியிலே போடுங்க, போட்டால் நீங்க பரவாயில்லை இந்த நாட்கள், நான்காவது ஆள ஆண்டவர்கள் அவ்வாறு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு அவன்களுக்குள்ள இருக்கிற அந்த அதாவது எப்படின்னு சொன்னால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், ஆண்டவரோடு இந்த நாட்கள் அவர்கள் வச்சிருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற இந்த நாட்கள், அதாவது முழு இருதயத்தினுடைய அந்த அதாவது இந்த நாட்களை பார்க்க அந்த இணைப்பை பார்க்கிற வழியிலே தேவன் என்ன சூழ்நிலையிலும் அவர்களை விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதுதான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆராதனையின் மூலமா இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை மகிமைப்படுத்தலாம். அருமையான கத்துடையவர்களே, இப்ப வார்த்தை வேண்டாமல் நான் சொல்லவில்லை, வார்த்தை இரண்டாவது பகுதியாக இந்த நாட்களில் இருக்கு. அப்ப முதலாவது தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அருமையான கத்துடையவர்களே, ஆராதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்த நாட்களிலே அதற்கு பின்பாக அந்த வேதத்திலுள்ள வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களிலே பேசும், நமக்குள்ளே இந்த வார்த்தை பேசும், இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு உயிர் மூழ்ச்சியை கொண்டு வரும், நமக்குள்ளே ஒரு மாறுதலை கொண்டு வரும், நமக்குள்ளே ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வார்த்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல அந்த வார்த்தை நம்மோடு தெளிவாக அந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடையவர்களே, ஒரே ஒரு வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் எடுத்து அந்த வசனத்தை இந்த நாட்களை பாருங்க, நல்லா ஆராய்ச்சி போட்டு அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வச்சே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் அது தேவனுடைய மகிமை ஐயா, தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு மகிமையான காரியம். மருமையான கத்துடைய பிள்ளைகள், என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அந்த வார்த்தையினுடைய the word of light சொல்லி பார்க்கிறோம், அதாவது வார்த்தையினுடைய வெளிச்சம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இந்த நாட்களில் வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்ய சொன்னால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவன் தேவனுடைய அபிஷேகத்திலே ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த அபிஷேகத்துக்களை நடந்து அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை நடப்பானா இருந்தால் அவனுக்குள்ள இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருக்குமா இருந்தால் சத்ருவான அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான கத்திர பிள்ளைகளை, இப்ப பாருங்க ஆண்டவர் யோமனிட்டு வார 40 நாள்

0: அவன் என்ன செய்யறான், அவனுக்கு பார்க்கிறான் அந்த நாட்களை இவர் என்ன தேடிக்கொண்டிருக்கிற, இவர் பசி எடுக்கும், நான் போனா நின்றுக்கிறார், தாகம் எடுக்கும் பசி எடுக்கும் அவனுக்கு தெரியும், சொல்லுறான் அந்த நாட்கள் வந்து. அப்படியான அந்த அப்பங்களை கல்லுகளாக மாற்றி இந்த நாட்கள்லயே சாப்பிடும் என்று சொல்லி, ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய போகிறார்கள் கத்துடைய பிள்ளைகளும். அப்ப ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்துண்டுகள் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க போகிறார். அப்ப அந்த காரியங்கள் அவனுக்கு ஏற்கனவே அந்த என்ன செய்யறான்னு சொன்னா, அதற்கு முன்பாக இந்த காரியங்கள் செய்கிறான், சில சில காரியங்களை பார்க்கிறான். ஆனால் அங்கே என்ன காரியம் நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் ஒன்றுமே இந்த நாட்களை பேசவில்லை. பரிமாற கத்திடவில்லை. மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். அதுக்கு பின்பாக சங்கீதம் எடுத்துக்கொண்டு வாரான். இந்த உபிரேலிருந்து குதியும் இந்த நாட்களை தூதர்கள் வந்து ஏந்தி கொள்வார். எல்லா வார்த்தையோட தான் வருகிறான் அருமையான கத்திடவில்லை. ஆனால் அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருந்து அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிற வேளையிலே சத்ருவாரம் நம்மை ஒன்று செய்ய முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்திடவில்லை. அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது, நாங்கள் இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கதை. அப்ப ஆதி திருச்சபையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வீடுகளிலே ஆராதனைகள் நடத்தப்பட்டது. எருசலேமுக்கு வெளியே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கப்பட்ட போதெல்லாம் ஜெப ஆலயங்களிலே கூடி தேவனை தொழுது கொண்டார்கள். அது இந்த நாட்களை அனுமதிக்கப்படாத வேளைகளிலே வேறு எங்காவது இந்த நாட்களை தன்னவர்கள் கூடி வீடுகளிலே ஆராதித்தார்கள் என்பதையும் அப்போது நடவடிக்கைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே இத்தகைய வழிபாடு பொது கூட்டங்களிலே இந்த நாட்களிலே நடத்தப்பட்டது என்பதையும் அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்திர பிள்ளைகளே. பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இதைத்தான் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எப்படியாக நான் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான. அப்ப தொழுது கொள்ளுகிறதை நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அப்ப தேவனை எப்படியாக இந்த நாட்களை தொழுது கொள்ளுகிற முறை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்த்தோம். அப்ப தொழுது கொள்ளுகிறதற்கு ஆண்டவரை துதிக்கிறதற்கு ஒரு முறை காரியங்கள் இந்த நாட்களே இருக்கிறது. எப்படியும் துதிக்கலாம் என்றல்ல, எப்படியாக துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அதைத்தான் சங்கீதம் 100வது அதிகாரத்திலே அங்கே 4வது வசனத்திலே இந்த நாட்களே பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆலயத்துக்கு போகிற வழியில் உங்கள் நடைகளை காத்துக்கொள்ளும் சொல்லும் பாருங்கள். அப்ப அவர் வாசல்களில் துதியோடு, அப்ப ஆலயத்தினுடைய வாசல்களுக்கு போகிறோம், அவருடைய சமூகத்தை சந்திக்க போகிறோம். அப்படியானால் அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை சென்று இந்த நாட்களை அவரை ஆராதிக்கும்படியாக வேதம் சொல்லுவது. அப்படியானால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆலயத்துக்கு போகிற வழியிலே நாங்கள் வீட்டிலே ஆண்டவரை ஆராதித்து துதிச்சு அவருடைய மகிமையில அபிஷேகத்துல போய் நிரம்பிட்டு பாருங்க, அங்க போய் உள்ளுக்க போற வழியில உங்களுக்கு அந்த அபிஷேகம் நிரப்புறதை காணக்கூடியதா இருக்கும். நீங்க மேடையில ஆராதிக்கிறோம் நீங்க பார்க்க வேண்டாம், உங்களை தேவன் நிரப்பி கொண்டிருப்ப. என்ன நீ அபிஷேகத்தோட போறாயப்பா, அது நமக்கு என்ன வேற சில பேர் சொல்லுவாங்க சேஜி பண்ணி அந்த என்ன ஆண்டை சேஜில மெசேஜ் சரியில்லை, மெசேஜ்ல மாற்றம் இல்லையா, ஒண்ணுலாம் பிரச்சனை, மெசேஜ்ல எந்த விதமான மாற்றம் இல்லை, வார்த்தை வார்த்தை தானே, வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானம் பூமி வனம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றென்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவார். பிரச்சனை என்ன பிரச்சனைனா உள்ளாம் பிரச்சனை, நீ ஜெபம் இல்லாதபடி ஆலயத்துக்கு போவ, போயிட்டு வந்த நாட்களை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாங்கள் இங்க போனோம் அந்த நாட்களே இன்னைக்கு சரியில்லை, மெசேஜ் சரியில்லை, மெசேஜ் கொடுத்தவரும் சரியில்லைன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். அது தவறான காரியம் என்ன, முதலாவது நாங்கள் ஆலயத்துக்கு போகிற வழியிலே ஆராதித்து அவர் வாசல்களில் துதியோடு போய் பாருங்க, என்ன பிரசனம் எப்படியாக இருக்கும்னு சொல்லி தேவ ஆவியானவர் உங்களை உங்களுக்கு இந்த நாட்களை அந்த வார்த்தைகளை அந்த காரியங்களை இந்த நாட்களை என்ன செய்வார், தெளிந்த புத்தியை தெளிந்த சிந்தையை தந்து அங்கே விளங்கப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக துதிக்கிற முறை என்பதை குறித்து இன்று நாட்களே பார்த்தோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. ஜெபம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையின் ஆண்டவரே துதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களிலே இந்த பகுதி 2ல இந்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தேவரே இந்த இடத்துல தொடர்ந்து பெற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கத்தரண்டை வார்த்தைகள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். துதிப்பதற்கான முறைகள் என்ற தலைப்பின் கீழே எடுத்து வந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்த்து காத்திருக்கிறோம். கத்தரை கரத்திலே போய்ப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை நாளை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே போய்க்கிறோம். God bless you. ஆமென்.
0: நன்றி ஐயா. கத்தர் உங்களை நிறைவாக நாங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து இருக்கிறார். துதிப்பதற்கான முறைகள் என்ற தலைப்பின் கீழே வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை பல்மடங்கு பெருக பண்ணுவாராக. அந்த காரியங்களிலே கவனம் செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அவரிடம் வந்து விட வருவோம். நன்றி ஐயா. God bless you.
2: Amen.
1: இருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடல்களோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியாக இந்த நாளிலும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி மிஸ் ஆரியராஜா அவர்கள்

0: பாட்டு கேக்குதுடா.
1: பிரைஸ் லார்ட் அம்மா.
0: எங்கள் துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான மகமே உள்ள நாமத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவன கத்தாதி கத்தாவமா இருக்கிற சர்வ சிருஷ்டியின் தேவனமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான தேவன அன்புக்கு மயமானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை ஐயா. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் நினைத்தல்றதுக்காக, எல்லாவற்றுக்கு மேலாக எங்களை உங்களோட உள்ள விரண்டு வைத்திருக்கிறதுக்காக, எங்களோட சிரசின் மயில் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிற அதிசயமான அற்புதமான தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுக்குளம் முழுதையும் உங்களோட சாயலாக படுத்தீங்களே ராஜா. ஆனால் அவர்கள் அறியாமையினாக இயேசுவேங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஆன விக்கிரகங்களுக்கும் அவர்களுக்கும் ஆண்டவரே மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மன்னிங்க ராஜா, மன்னித்து தொட்டு தொட்டு தூக்கி எடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நீங்க மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன், மாறாத தேவன், மகிமவெந்த தேவன், மாட்சிமனவெந்த தேவன் ஐயா. உங்களை துதிக்கிறோம், உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த மாற்றத்தை கிருபையின் விளக்கத்துக்கு ஊடாக இந்த நாளை காண செய்த தேவனே, இன்றைக்கு நாங்கள் காலூன்றி நிக்கத்தக்க பலனை தந்ததுக்காக, ஆண்டவரே ஜீவனை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கமம் ஒளியலையில் நாங்கள் இணைந்திருந்து நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தம் மட்டும் எல்லாம் கூப்பிடும் பொழுது எல்லாம் எங்களோட சத்தத்துக்கு உங்களோட செவி சுரந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இங்க பேசுற தேவன் ஐயா, எங்களோடு நிமித்தமும் நீங்க பேசிக்கொண்டு வர்றதுக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு வர்றதுக்காக, பேசி பேசி என்ன மனம் திரும்பி மறவ படுங்கள் என்று நீங்கள் உறுத்தி கொண்டு வர்றது கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல கிருபை மேல் கிருபை ஊட்டி வழிநடத்துற எங்கள் அன்பான தேவனே, அன்பான அன்பு மயமானவரே, உங்களோட அன்புக்கீடாக ஒன்றுமே இல்லை ஐயா. ஆளன் நீள மகளும் உயரம் அளக்க முடியாத அன்பை உங்களோட பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊட்டி ராஜா, ஓரபட்சம் இல்லாமல் நல்லார் மேலும் புல்லாருக்கு மேலும் மழையை பெய்ய பண்றது அவன், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறது அவன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடன்படிக்கையின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அசயங்களையும் செய்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க மனசரி ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு மாத்திரந்தே சிந்தைக்கிறதுக்கு காலதோறும் எங்களை விசாரித்த நிமிஷந்தோறும் எங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நாங்க மாத்திரம் என்றாலும் ஒரு அன்பு மாறாத அன்பு கூடாக நீங்கள் எங்களை நினைக்கிறதுக்காக எண்ணி வைத்திருக்கிறதுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக வழி நடத்துறதுக்காக வலப்பக்க நிழலா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஞான கண்மலையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஒரு விச சொன்ன காரியத்தை இரண்டாவது திருத்துகவர் அல்லவே அப்பா. அப்படிப்பட்ட தேவனே நீங்க சொன்னது சொன்னதே ஆகும், சொன்னால் நடக்கும், கட்டளையிட்டால் நடக்கும், சொன்னால் ஆகும், அப்படிப்பட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழி எளிய காலை தொடங்கி இது வேற நேரம் தடதாமதமின்றி நீங்க நடத்திக்கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க தொடக்கின ஒளிய நீங்க கொடுத்த பேரையா, உங்களுக்கு மலர வேணும் என்று நீங்க தொடக்கி அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளுக்கால் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று மனப்பாரத்தை கொடுத்து இந்த வார்த்தைகளை உங்களோட வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக ஏவி நீங்க வழிநடத்துகிற கிருபைக்காக, இந்த வார்த்தைகளை கேட்கும் சங்கம் மொழியில் இருந்து கேட்கத்தக்கதாக, எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாசிக்க முடியாத பலவீனத்தில் இருப்பவருக்கும் வார்த்தை கையில் இல்லாமல் இருப்பவருக்கும் வாசிக்க நேரம் இல்லாமலே ஓடி திரும்பவருக்கும் இதில் இணைந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்க செய்த வழிநடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி. வார்த்தையாகியதுவனே, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் உள்ள இந்த வார்த்தைகள் கேட்போருடைய எங்களுடைய ஊனையும் உடம்பை ஊடுருவி சென்று என்ன மென்னும் எங்களுக்கு வந்த பாத்திரமாக்கி கொண்டு வார கிருபைக்காக வார்த்தையாகி எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல இந்த வார்த்தைகள் இனிமேல் ஒரு காலத்திலும் இப்படி வார்த்தைகளை கேட்க முடியாது, எழுதப்படவும் முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக கேட்கத்தக்கதாக கீழ்படியத்தக்கதாக எங்களோட கட்டிவால் நடத்தி கொண்டு வார பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. திக்கிட்டவர்களுக்கும் தனித்தவர்களுக்கும் விதவர்களுக்கும் துணையாக இருந்து ஆறுதலாயிருந்து பலப்படுத்துகிற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே இல்லாம உங்களால் கூடும் என்று வாக்கின்படி இந்த வார்த்தைகளை கேட்கும் பிள்ளைகளுக்கு உட்கண்டு அவர்கள் இன்னும் பெரு நடந்து உங்களுக்கு இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கிரிய செய்யத்தக்கதாக செய்து கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இது வர நேரம் ஆண்டவரே பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ சாட்சி கூடாகவோ உங்களை மகப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன விதமான தாளந்துகளை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களோ, பரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ, அதுக்குள்ளால் அவர்கள் ஆடி உங்களை மாமப்படுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே, இப்படி ஒரு இணைப்பில் இணையத்தக்கதாக வழிநடத்தினீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்கோ. தாழ்மையும் உண்மையும் விரும்புகிற தேவன் உங்களோட பிரதானமான குணமான தாழ்மைக்கும் உண்மைக்கும் பாத்திரராக இருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்களாலும் நீங்க கிரிய செய்து கொண்டு வர கிருபைக்காக பரிசுத்தாவியானவரை இடகட்டி வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரம் இந்த விசேஷமாக இந்த சங்கம மொழிகளே இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களோட அன்பை எங்கள் அன்பா அறிந்தவர்கள் அறிய வேணும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த மனப்பாரத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணி அந்த மனப்பாரத்தை இந்த சங்கம மொழிகளை நடத்துவதை பொறுப்பை கொடுத்து அந்த மனப்பாரத்தை நீங்க சுமந்து தூக்கி வல்லவர்கள் நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். சோதரனையும் சோதரியும் ஆசீர்வதிங்கோ. கைகோத்த வண்ணம் இதை அவர்கள் நடத்தத்தக்கதாக அவர்களுக்கு கொடுக்குற நேரம் எல்லாவற்றுக்கும் மேலாகும் உடன்பு நேரம் சுவல தைரியம் வழி வசதிகள் தொடர்புகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அவர்கள் தொடர்பு கொள்ளும் பிள்ளைகள் உலகத்தில் இந்த பாகத்தில் இருந்து இரவோ பகலோ ஒன்று கூப்பிடும் பொழுது தொடர்பு கொள்ளத்தக்கதாகும் தாழ்மையோடும் அன்போடும் அவர்களுக்கு பதிலளிக்கத்தக்கதாகும் உங்களோட அன்பு உங்களோட கிருபை அவர்களை இடகட்டி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. என்னென்ன வாஞ்சைகளை நிறைவேற்றி ஏற்ற நேரத்தின் அந்த மனவாஞ்சைகளை அவருடைய மனவாஞ்சைகளை நிறைவேற்றி அதுக்குள்ளாலும் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக சாட்சியமாகத்தக்கதாக உங்களை கிருபையா திருவி ஊற்றி உங்களால் வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம், மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி, பேர பிள்ளைகள் ரெண்டு பேருக்காக நன்றி, மருமகளுக்காக நன்றி. நானும் என் வீட்டார் மூன்றால் கத்தரியே சேவிப்பம் என்ற வாக்கின்படி அவர்கள் உங்களை நேசித்து உங்களை ஆராய்ந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழத்தக்கதாக உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று நீசியின் வசத்தை கொடுக்கத்தக்கதாக அவர்களை நீங்க தொட்டு குணமாகி ஆசீர்வதித்துக் கொண்டு வரக்கிருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நீங்கள் அவர்களை மறக்க மாட்டீங்கள் ராஜா. ஆண்டவரே, நாட்டப்பட்ட ஒளிவு மரக்கன்றுகள் போல் அவர்களை நீங்க நாட்டி வைத்திருக்கிறதுக்காக பலன் கொடுக்கத்தக்கதாக, நல்ல கனி கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எங்கெங்க யாரோடு ஐக்கியப்பட்டாலும் சபையிலேயோ சமுதாயத்திலேயோ வேலை இடத்திலேயோ எல்லார் மத்தியிலோ இனசிரமத்திலோ யாரோடு ஐக்கியப்பட்டாலும் அவர்களிலும் உங்களுடைய அன்பு அவர்களுக்கூடாக பாய்ந்து ஆண்டவரே உங்களை அறியாதவர்களையும் உங்களுடைய இழுக்கத்தக்க வல்லமையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரத்தக்கதாக வழிநடத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வருங்கால வாலிப சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா. இடகட்டி வழிநடத்தும் பரிசுத்தாவியானவரே, இடகட்டி உங்கள் வரங்கள் அணியெல்லாம் முடிச்சூட்டி அலங்கரித்து ஆசீர்வதிங்க ராஜா. பழுதப்பை போகாதோடி காலோன்றி கல்வாரியா இயேசுவே, உங்களில் காலோன்றி நிற்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, எல்லாவற்றுக்கு மேலாக அவர்கள் ஐக்கியப்படும் சபையிலும் சாத்தியா வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டு ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ எங்க ஐக்கியப்பட்டால் உங்களோட பிள்ளைகள் என்று தெரியத்தக்கதாக உங்களோட ஒளி அவர்களுக்குள்ள அவர்களை வீசிக்கொண்டு வரத்தக்கதாக நீங்க செய்யற ஒளியான மெய்யான ஒளியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு வாழும் வழியை வகுத்து கொடுத்த தேவனே, மனதற்றி போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வேலி அடைத்து முடத்தால் மூடி காத்து வழி நடத்தி கொண்டு வாடுதவனே, இன்னும் காத்து வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆண்டு பிள்ளைகள் வேலை செய்யும் வேலஸ்தனங்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் என்னும் சோதரன் சோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் சோதரன் போய் வரதில ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த சங்கம மொழிகளே நடத்தும் ஸ்டூடியோவையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. அயலார் மத்தியும் என்பான மத்தியிலும் எல்லார் மத்தியிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்பு கொள்வோரு கூட உங்களுடைய அன்பை அவர்களால் ருசிக்கத்தக்கதாக அவர்களையும் நீங்க தொட்ட தொட்டு மருவப்படுத்திக் கொண்டு உங்களுடைய அன்பாளாக பாய்ந்தவர்களையும் தொடத்தக்கதாக செய்து கொண்டு வரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அத்தனையும் ஊத்தி ஊட்டி ஆசீர்வதிங்கோ, தம்மை ஆசீர்வதிங்கோ அன்பின் தேவனே. தொடர்ந்தும் இந்த சங்கம் மொழிகளில் இணைந்து செய்திகளை கொடுக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி பிள்ளைகளை தெளிவதற்காகவும் துதிகளை ஒப்படைப்பதற்காகவும் பாடலுக்கூடாக உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதவரை பரிசுத்தாவியானவரே, இடகட்டியவர்களை வழிநடத்தி நீங்கள் அவர்களுக்காக மாமப்பட வேணும். அவர்கள் கொடுக்கும் வார்த்தை பாடல் செய்து துதி ஒவ்வொன்றுக்குள்ளாலும் நீங்கள் மாமப்பட வேணும். நீங்கள் உங்கள் மாமையை விரும்புறது என்றதை நன்றி செய்யத்தக்கதாக கிருப செய்ய வல்லவரே, கிருப செய்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க வல்லவரே, தடதாமதம் என்று நடத்தி முடிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம் ராஜா. விசேஷமாக நவமி இந்த மகள் இவ்வளாவுக்கு ஆண்டவரே கணவனும் வேமனத்து நாலு பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களும் உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக கைவிடுத்து உதவத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் அவர்கள் திருமண நாளை கொண்டாடத்தக்கதாக நீங்க செய்த நினைவு கூறத்தக்கதாக செய்த பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. ஒரே மாம்சமாக இணைத்தது கூடாக இன்னும் அவர்களை நீங்க வல்லமையா பாவித்து அந்த சந்ததியின் நாலு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களும் உலக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களே கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக உலாச பாச படங்களுக்கு இடம் கொடுக்காதபடி உங்களுக்கு ஜேசுவே உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற வருங்கால சந்ததியாக வளரத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ராஜா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததியை பெருக பிறகு பண்ணினது இந்த சந்ததி கூடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் இப்படி என்ன மாறார் திருமண நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறாரோ உங்களோட பிள்ளைகளும் உங்களோட சன்னிதானத்தில் நினைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றி உள்ளவர்களாயிருந்து உங்களுக்கு பிரியமுள்ள வாக்கு கொடுத்த அந்த பிரிய வாக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து குடும்பத்தை கல்வாரிய இயேசுவை உள்ள கட்டி எழுப்புறவர்களாயிருக்கத்தக்கதாக உலகாச பாசம் பணம் பொண்ணுக்கு வெள்ளிக்கு இடம் கொடுக்காம உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரே மாம்சமாக இணைத்து அந்த நாளத்தினர் என்னும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். ஏன்னா அநேக வருஷங்களை கொடுத்து ரெண்டு பேரும் கைகோத்தவண்ணம் உங்களோட ராஜ்யங்கள் வளரத்தக்கதாக செய்கிறதற்கு ஆயுதங்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அதே போல் இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக உங்களை அன்று வருகிறோம். சிறு வயது தொடங்க ஆண்டவர் தாயின் வயிற்றிலிருந்து நீங்க பிரித்தெடுத்து இந்த உலகத்தில் அவர்களை பிறக்கத்தக்கதாக நீங்க தான் ஐயா செய்வீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. விசேஷமாக வில்லியம் வந்து அந்த பிள்ளைக்காக இன்றைக்கு அவருக்கு 6 வயது புதிய வயதில் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக நீங்க செய்கிறீங்க, அதுக்காக நன்றி. அப்பா அந்த சின்ன பிள்ளை பயத்திலும் தேவதிய பயத்திலும் பிரியத்திலும் வளரத்தக்கதாக உங்களால் உணர்த்தி நடத்த முடியும். ஆண்டவரே உணர்த்து பயத்தை உண்டு பண்ணி இந்த உலக பாவைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்கிறார்கள், உங்களால் தான் காத்துக்கொள்ள முடியும், அதுக்காக நன்றி. இப்படி போய் பிறந்த நாளை கொண்டு ஆடும் எந்தெந்த பிள்ளைகளும் உங்களுக்கு பேர் எல்லாருடையும் தெரியாது ஐயா, ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்களை ஆசீர்வதிக்கும், அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, பெற்றாரும் அவர்களை நல்ல வழியில் வழிகாற்ற வழிகாட்டிகளாக இருக்கத்தக்கதாக எந்த வகையாக இருந்தாலும் நீங்க தான் மெய்யான வழிகாட்டி என்று உங்களை நேசித்து அறிந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடக்கத்தக்கதாக இந்த உலக ஆசபாச இச்சைகளுக்கு அடிமையாகி போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களோட சாயலாக சிருஷ்டித்த பிள்ளைகளை காத்து கடுவாளம் போட்டு காத்து வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்கள் ஒருவராகத்தான் ஐயா உங்களோட பிள்ளைகளுக்கு தர முடியும். எந்த பாக்கத்தை பார்த்தாலும் போரும் போராட்டமும் நோயும் குணியும் இப்படியான காரியங்களை நாங்கள் கேட்டு ஆண்டவரே வேதனை அடைவது உங்களுக்கு தெரியும். உங்களால் என்ன ஐயா செய்ய முடியும்? உங்களுக்கு தான் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியும், சோத்தை கொடுக்க முடியும், ஆறுதலை கொடுக்க முடியும் ஐயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட வெள்ளமுள்ள தேவன் நீங்கள் ஐயா. இதை அறிந்து என்னும் உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து சிருஷ்டிப்புக்களை வணங்கொண்டிருக்கும் ஆத்மாக்களை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ, தொட்டு குணமாக்குங்கோ. உங்களுக்கு பேசுற தேவனாகிய உங்களை அவர்கள் நேசிக்கத்தக்கதாக பேசாத கல்லையும் பொன்னையும் மரத்தையும் அவர்கள் பணியாதபடி அதில் கதைக்கவே மாட்டது என்று உணர்த்தி அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுங்கு ராஜா, தொடுங்கு, தொட்டு உங்களை பிள்ளைகள் ஆக்க முடியும், உங்களோட ராஜ்யத்தை வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களோட வருகையே தாமதமாயிருக்கிறது எல்லாரும் மனம் திரும்ப வேணும், எல்லாரும் ஆண்டவர் உங்களோட பிள்ளைகள் ஆக்க வேணும் என்ற மனம் திரும்ப வேணும் என்ற வாங்கியோடு கதவுடைய வலுவாரத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனே, ஆறாறு என்று உங்களால் தொட முடியுமோ தொடங்கு ராஜா. உங்களோட கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ஊழியத்தை செய்து உங்களோட அன்பை பெருமாறும் பிள்ளைகளுக்காக எங்கெங்கு தேசத்தில் ஒழித்தும் மறைந்தும் உங்களோட அன்பை ஆண்டவரே பரிமாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பை வரவும் அவர்களை ஆண்டவரே நீங்கதான் நெடுகட்டி வேலி அடைத்து கப்பத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. பொல்லாங்கன் அவர்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க தாப்பினே. ஆண்டவரே அவர்களுக்கால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்கள் ஆயுதங்களாக அவர்களை பாவிக்க சித்தம் கொண்டதேவனே. எந்த இடத்திலே ஒழிப்பிலும் மரத்திலும் இருந்து உங்களை உங்களை அன்பு வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை நீங்கள் காண்கிறது ஆண்டவர் உங்களுக்கோ. ஆண்டவரே அவர்களை பாதுகாத்தவர்கள குடும்பத்துகளையும் பாதுகாத்தவன் நடத்தும் ராஜா. அப்படி ஆண்டவரே தான் ஏழு சிங்க குகையில் காத்தன காத்ததுவன் அல்லவா என்றும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள். அவர்களை அனுப்பின நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி வரத்தக்கதாக திரும்பவும் குடும்பங்களோடு ஐக்கியப்படத்தக்கதாக அவள தேசத்துக்கு அவளுடைய குடியிருக்கும் இடங்களுக்கு வரத்தக்கதாக கூட்டிக் கொண்டு வந்து நீங்க பாதுகாப்போடு சேர்ப்பீங்கள். கூட்டிக் கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றி உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருப செய்ய உங்களால் முடியும். கிருப செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, உங்களோட உங்களோட அன்பை ருசிக்க வேணும் என்ற வாஞ்சியோடும் தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் கண்டுகொள்ளத்தக்கதாக, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கத்தக்க, உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்கவும், பிரயாணம் பண்ணி இப்படிப்பட்ட இடங்களில் பிரயாணம் பண்ணி உங்களோட அன்பை பயந்து கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. சந்ததி சந்ததியாக அவர்கள் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அப்பா அழைப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ராபர்ட் ஜேம்ஸ் என்ற பிள்ளைகளுக்காக வருகிறோம், மகன்மாருக்காக மகன் அந்த அவற்றை விட்டுட்டு போன ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி. எந்த தேசத்தில் நீங்கள் அவரை கூட்டிக் கொண்டு போனாலும் அங்க அவரை நீங்க பாவித்து ராஜா ஒரு பங்கம் இல்லாம திரும்ப குடும்ப மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துணிக்கிறோம், ஐயா சோதிக்கிறோம். இப்படிப்பட்ட அன்பை ருசிக்கும் பிள்ளைகள் உணவு கூடாகவோ உடுப்பு கூடாகவோ தண்ணீர் வசதி கூடாகவோ எது கூடாகவோ உங்களுடைய அன்பை ருசிக்கும் பிள்ளை ஆத்மாக்களை நீங்க தொட்டு குணமாக்கி அவர்களின் கைகளை உயர்த்தி உங்களை துதிக்கத்தக்கதாக அவர்களை நீங்க தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்ற நோக்கத்தோடு ஆண்டு அவர்கள் அடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீங்க கூட இருந்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பு ஒழிப்போடு இந்த நகிரிய மக்களுக்காக உங்களும் அவர்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுங்க ராஜா. உங்களால் தானையா கொடுக்க முடியும், கொடுக்க வல்லவர் அதுக்காக உங்களே வருகிறோம். அதே போல இராணிய மக்களுக்காக வருகிறோம், இந்த இஸ்மவேல் சந்ததிக்காக வருகிறோம் ராஜா. சந்ததியை தொடுங்கோ ஆண்டவரே, அவர்களை தொட்டு மருவப்படுத்திக் கொண்டு வாரை தொட்டீங்க, மருவப்படுத்தினீங்கள் ஆண்டவரே. உங்களை அறியாமல் ஆண்டவரே போய் சவுதி அரேபியாவில் இருந்த இஸ்மவேல் சந்ததி அடுத்த மகனை உங்களை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் மூன்று அலசேஷன் நாய்க்குள் போட்டார்கள் ஐயா ஆண்டவரே. ஆனால் அந்த நாய் ஒன்றும் அதற்கு கிடைக்கவில்லை. அதை கண்டித்து நீத்து வாக்கம் தேசத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்தீங்களே, அப்படி அற்புதத்தை செய்து என்னும் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி அப்பா நன்றி. இந்த கனடா தேசத்தில் உங்களை வருகிறோம், உங்களோட ஆண்டவரே எல்லா உலக மக்கள் எல்லாரும் வந்து சரண் போட்டதாக இதை தொடர்ந்து கொடுத்ததுக்காக நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கு மேலாக சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராய்க்கத்தக்க வசதியை நீங்கள் இந்த தேசத்தில் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதை போட்டடித்து விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை மாமப்படுத்தி என்னும் உங்களை ராஜ்யம் வளரத்தக்கதாக அவர்கள் உண்மையோடு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை போல் பிறந்த நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்படுந்து ஏன் நீங்க சிலுவை சுமந்தீங்கள் என்ற உணர்வோடு ஒருவர் நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 60 தமிழ் சபையையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த தமிழ் 60 தமிழ் சபை தலைவர்களுக்காக உங்களை நன்றி வருகிறோம். அவர்களுக்கு நீங்கள் உண்டு பண்ண ஐக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம். இதுக்காக ஒரு சபையும் தூக்கி எடுக்கத்தக்கதாக நீங்க வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக எந்த பிரிவினையும் வந்து சபையில் சபையை அடிமையாக்காதபடி நீயோ நானோ என்று எண்ணாதபடி எழுதாழ்வு என்று எண்ணாதபடி நாங்கள் எல்லாரும் ஒரு ஆண்டவருடைய உன்னுள்ள உயிருள்ள ஆண்டவருடைய உயிரத்தை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு எல்லாரும் அவருடைய பார்வையில் நாங்கள் ஒரே மாதிரித்தான் எங்களை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக தூக்கி எடுக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இல்லாதவர்களுக்கு ஆண்டு கை கொடுத்து உதவர்களா இருக்கத்தக்கதாக நீங்கள் உங்களால் வண்ணத்து கொண்டு வர முடியும். வண்ணடத்த வல்லவரே இந்த துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த கண்டா தேசத்தில் ஐயா எத்தனையோ விதமான கோரல் மரபுகளாலும் பரம்பரையாக கட்டின ஆலயங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின ஆலயங்களில் சிலது பெருமையாக இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அந்த ஆலயத்தில் விற்கிறார் அதனை கூடி நடத்துகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இதுக்கு காரணம் என்னென்று தெரியவில்லை ஐயா. இதுக்கு காரணம் விசுவாசின் தந்திரங்கள் அடிமையாகி விட்டதோ எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. இப்படிப்பட்டதாக கட்டப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் வாசம் பண்ற தேவன் அல்ல என்றாலும் கூட பாடுபட்ட உழவு கசப்பட்டு கட்டின ஆலயங்களில் உங்களோட நாமம் தூஷிக்கப்படாதபடி காத்து கொள்ளுங்க ராஜா, காத்து கொள்ளுங்க. விற்கிற தோப்புகள் ரம்பி அலுமெலும்பிக் கொண்டே இருக்கிறது. என்னும் இந்த விற்கிற தோப்புகள் எலும்பாதபடி இந்த தேசத்தை அசுசப்படுத்தாதபடி உங்களால் தானையா காத்து கொள்ள முடியும். தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவன் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இறதில்லை இல்லையா ஐயா. என்னும் விற்கிற தோப்புகள் எலும்பி இந்த தேசத்தை அசுசப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்க ராஜா, காத்து கொள்ளுங்க. அன்பின் தேவனே உங்களால் காத்துக்கொள்ள முடியும். இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவர். இந்த வருங்கால சந்ததி ஆசீர்வதிங்கோ ராஜா. ஆண்டு அன்பின் தேவனே விசேஷமாக இந்த வருங்கால சந்ததி சந்ததி பெருகாமலே தடைகள் வந்து விட்டதையா என்றாலும் நீங்க அன்பின் நிமித்தம் கொடுத்த இந்த வருங்கால சந்ததி வாலிப சந்ததிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். வாலு வருகிறதுனால ஐயா அவளுடைய வாழ்க்கை அவர்களை பாதைக்கு கூட வார்த்தைகள் தீபமாகும், காலங்களுக்கு தீபமாகும், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக உங்களோட வார்த்தைகளை வாசி உங்களை ஆராதித்து உங்களுக்கு கீழ்படைந்து நடக்கத்தக்கதாக இந்த வாலிப சந்ததியை வழிதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் வாழ்க்கை துணைக்காக ஏந்தி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்து வைத்திருக்கிறத வெளிப்படுத்தி அது பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் நடக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சோர்வோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து விடுங்கோ ராஜா, வாழும் வழியை திறந்து விடுங்கோ. நனஞ்சோர்ந்து போகாதபடி பின்வாங்கி போய்விடாதபடி இந்த வாலிப சந்ததியை உங்களால் வழிநடத்த முடியும். கால சந்ததியா இவர்களுக்கு உங்களுடைய ஆண்டவரை வாஞ்சிய கொடுத்து உங்கள் மேல் அன்பு கொடுத்து உங்களோட சித்தத்தை செய்கிறவர்களாக அடிபணிந்து கேட்டிருந்து உங்களோட சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே விடகட்டி உங்களோட பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்கிறார். எங்கெங்க எந்தெந்த குடும்பத்தில் அப்பாங்கிற மத்தியில் ஆண்டு சம மத்தியில் சமுதாய மத்தியில் இனசன மத்தியில் எந்தெந்த குடும்பங்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்கோ. காத்துக்கொள்ளுங்க வாழும் வழியை வகுத்து கொடுத்து அன்பின் தேவனே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களோட ராஜ்யத்துக்கு கை கொடுத்துவர்களாக உங்களோட ராஜ்யத்தை கட்டியெழுப்புறவர்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். பாவிகவல்லவரே, தெரிந்தெடுத்தவரே, முத்திர போட்டு வைத்திருக்கிறவரே, ஆண்டவரே காத்து கொள்ளுங்க அப்பா. இந்த பிள்ளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுடைய நெத்தியில் வரையப்பட்ட அந்த பெயர் அழிக்கப்படாதபடி இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ, ஒவ்வொருவரையும் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. காத்து கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சாத்தாண்ட வேலைக்கு சிக்கி போறாதபடி காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த நாளில் அன்பின் தேவனே, இந்த நாளை காண்பித்த தேவனே, நல்ல சுவாத்தியத்தை கொடுக்கிற தேவனே, காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவனே, எங்கெங்கெல்லாம் சுரவாளியோ ஆண்டுகளே பூமி அதிர்ச்சியோ என்ன இருந்தாலும் இதுகள் வந்தவர்களை தாக்காதபடியும் உயிர்கள் உங்களை ஆரோக்கியம் ஆண்டு போகாதபடியும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருத்தல் எழும்புதல் எல்லாவற்றையும் அறிந்ததுவனே, பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ. எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அவர்களின் ஒரு பெருமகரத்தினால் தாங்கி அந்த பிரயாணம் பண்ணும் வாகனங்களோ, பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ எதுவாய் பிளேனோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அவர்களுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக, அது ஓட்டுவோரும் உணர்வோடு அதை ஓட்டுறவர்களா இருக்கத்தக்கதாக, கண்மூடித்தனமாக நடந்து விடாதபடி உங்கள் ஒருவரால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவன் இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. இதுவரை இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்க தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி. என்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே தடதாமதமின்றி வெற்றியோடு நீங்களோட கூட பிள்ளைகளுக்கு கூடாக உங்களோட நாமம் ஒன்று மாமப்படத்தக்கதாகும், உங்களோட ராஜ்யம் ஒன்று வளரத்தக்கதாகும் நடத்தி முடிக்க வல்லவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள உம்முள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களையும் கத்திர தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரிக்கு சித்தமானால் இதே வேளையிலே நாளை வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன். அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் எங்களுக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக இணைகின்ற சகோதரி அரியராஜா அவர்கள் இணையவில்லை. அவருடைய அப்பார்ட்மெண்ட்லே அவங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றுகிறார்கள், அதனால் இணைய முடியவில்லை. அதே வேளையில் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்காக. கத்தரலாமை வழிநடத்துவாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். ஊழியர்கள் சமர் காலங்களிலே காரியங்கள் நடைபெறும். இந்த வேலை கத்தர் வழிநடத்துவாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தரலாமை ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக.
2: For so the Lord has commanded us, I have set you as a light to the Gentiles, that you should be for salvation to the ends of the earth. After this, I will return and will rebuild the tabernacle of David, which has fallen down. I will rebuild its ruins and I will set it up, so that the rest of mankind may seek the Lord, even all the Gentiles who are called by my name, says the Lord, who does all these things. So they said, believe on the Lord Jesus Christ, and you will be saved, you and your household. So that they should seek the Lord in the hope that they might grope for him and find him, though he is not far from each one of us. So now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up and give you an inheritance among all those who are sanctified, to open their eyes in order to turn them from darkness to light and from the power of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are sanctified by faith in me, that the Christ should suffer, that he would be the first to rise from the dead and would proclaim light to the Jewish people and to the Gentiles. Therefore, let it be known to you that the salvation of God has been sent to the Gentiles, and they will hear it. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God for salvation, for everyone who believes, first for the Jew and also for the Greek, who will render to each one according to his deeds. Eternal life to those who by patient continuance in doing good seek glory, honor, and immortality. Tribulation and anguish on every soul of man who does evil, of the Jew first and also of the Greek. But glory, honor, and peace to everyone who works what is good, to the Jew first and also to the Greek. For there is no partiality with God. For as many as have sinned without law will also perish without law, and as many as have sinned in the law will be judged by the law. For not the hearers of the law are just in the sight of God, but the doers of the law will be justified. Even the righteousness of God through faith in Jesus Christ.
1: Praise Lord, Pastor.
3: Praise Lord, Brother.
1: Amen. Praise the Lord, Brother. Praise the Lord, Brother. Praise the Lord, Brother. Praise the Lord, Brother. Praise the Lord, Brother.

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்து கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள், எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார். ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான், இரண்டாவதாக எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது. இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிக பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம்யாவா யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதன் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து, அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்,
எல்லோரும் பாவம் செய்தான்.

உபதேசம். எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம்தாமே. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய

சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் பாவ வாழ்க்கை அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது. மனிதனுடைய பாவம் அந்த பரிசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பரிசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதான். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருப்பேன். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதான். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில், நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்.
அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழாவிட்டால், அது யாராயிருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது? நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது.

தேவனுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனா இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழுக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது. பாவம் தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆயிரம் ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும் இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பரிசுத்தமானவர், ஆகையால் பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்தர், ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் திரும்ப கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதான், இனி இந்த பாவ அடிமட்டனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைதனம் வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம், நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? ஒன்று யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநேகத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

0: அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் அவர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சுயமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்தை சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாறுகிறது நமக்கு கிருபையாய் இறங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திரும்பி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள, பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பாவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திருந்திய பிறகு பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்தில் போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார். தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல. அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால், நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனசாவப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் தினமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள். யாக்கோப்பு 4:8 சொல்லுது, கர்த்தருக்கு சமமாயிருங்கள் அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாயிருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்க, பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் தாழ்த்தப்படுகிறேன். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாளும் முக்கிய சூத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க கிருபை தாரம், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.
1: வழிநடத்துவார்கள் தலைப்பின்களே தேவசதி எடுத்து வந்தீர்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இன்னும்

0: Amen.
1: Okay, thank you, brother. God bless you, brother. Thank you.
0: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் லூயிஸ்காரன் அவர்கள் பின்னியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்துடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே

0: கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குருவரும் பாசர் காட் பிளஸ் யூ.
1: ஆமேன்.
2: Recording stopped.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்.
2: Recording in progress.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் மங்களுடன் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே

0: வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லோட் ஐயா,
1: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்,
0: பிரைஸ் லோட். ஆமென். நன்றி. உங்களுடன் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென்.
1: நன்றி ஐயா, நன்றி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிருகம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில், புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். சிவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். கத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கமனைத்தளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா அந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோ டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போகிறேன். இந்த நாட்களை சங்கீதம் 9 12 வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் ஆண்டுடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமுக துடுப்புகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களில் உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளே, 2 இந்த நாட்களே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எபிரேய ராகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே பாருங்கள், இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கு காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைப்பிள்ளே அவர்கள் அந்த ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக அந்த நாட்களை இருக்கிறதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியில் முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள், எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக அங்கு அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான யாத்ராம புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடி பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னார், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவ கட்டிலே சாவ கட்டிலே இந்த நாட்களில் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள், எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே வேதத்திலிருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கு. மாதிரி கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தாழ்ந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பாருங்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார். அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி 3 நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார் சொன்னால் அவர்கள் மாமிசத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம் அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால் 3 நாள் அந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதன் நோக்கம் என்ன, நான் 3 நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை நம்முடைய சரீரமாய் இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள், அந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அப்படி ஆனால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. அதே அந்த இடத்துல ஊசா தொட்ட இடத்துல பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியிலே விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தர், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்ல சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையிலே உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கத்துள்ள ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்து தான் அவர் இந்த நாட்களை அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். நீ பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டேன். எனக்கு இந்த பழைய பாடல்கள்னா ரொம்ப விருப்பம், அருமையான கத்தோட பிள்ளைகளை புதிய பாடல்களை விட. அப்ப பாருங்க, அந்த பாடல்கள் ஓட்டோமேட்டிக்காக அந்த நாட்களை என்ன செய்யும், தேவடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக் கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம் அருமையான கத்தோட பிள்ளைகளே அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை வெளிப்படும். அப்போது உள்ளான மனுஷன் சொல்லப்படுறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த நாட்களை இந்த பாடல்கள் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த பாடல்கள் எப்படியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இந்த நாட்களை அமைகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்தோட பிள்ளைகளே, இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் என்று சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள் புதிய பாடல்கள் அர்த்தமில்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள், இந்த நாட்களே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கத்தோட பிள்ளைகளே கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம் அவர் மகிமையா இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரன் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்கள் இந்த வேத போதியில பார்க்கிற வழியிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரே இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டளையிடுகிறான் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப மோசேருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்க இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களிலே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார். அருமையான கத்துடைய, குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியா ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியுமா இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயிரண்டால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப் அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்புடைய அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருகினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்குமாறு மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாத்திரா புத்தகத்திலே அங்கு என்ன செய்கிறார், மோசே இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாட்களை எழுப்பி இந்த நாட்களே அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக மோசையுடைய தலைமையிலே இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற வழியில தான் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களே துதித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அவர் துதித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிறது எப்படியாக ஆராதிக்கிறது சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களை ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி. அப்படியானால் நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக அந்த நாட்களை உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்தவுடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேற முன்னால் அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவாவின் உபாகம் புஸ்தகம் 8 பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோதரிக்க கடவாய். ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்களில் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சைகள் உங்கள் வெள்ளி பொன் முருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை இந்த நாட்களில் தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவராம இந்த நாட்கள் இருக்கிறார். ஏனென்றால் ஒருவர் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பார். ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசிய இங்கே பார்க்கிறவர்களில் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவன் துதித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே. இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களே அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களே புல்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கதை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த யாத்ரா புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் இந்த 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களிலே விட்டுண்டு விடுவார்கள். அருமையான கத்துரை. அது மட்டுமல்ல, சத்ருக்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கத்துரை. நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னும் தெரியும், ஒழுங்கி போக தேவையில்லை. நீங்க போய் அவங்களை சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை ஏவிட்டு இந்த நாட்களே அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சட்டு இல்லாதபடி இந்த நாட்களை செய்து கொள்ள, இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உபாகம் 8 அதிகாரத்திலே தேவோராளின் பாடல்கள் இந்த நாட்களே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியில இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப தேவோராவை எப்படி சொல்லப்படுகிறது, தேவோராவை குறித்து நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவோராவே இந்த நாட்களே புளித்திரன் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் அந்த தேவோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிற வழியில் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 5 அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நியாயாதிபதி 5 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிற வழியில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களே நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடக மீட்டியும் காணப்பட்டது உண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாவியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்களா, இது தேவோராவுடைய காரியமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேவோரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களை அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 2 புஸ்தகம் 22 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 22 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47 வசனத்திலிருந்து நாட்களை இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்லை, தரிய அறைக்க கூட்டிக்கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன், நாட்களே ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா அந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரர் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியிலே அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9:1-2, 18 இப்படியாக சங்கீதம் 108 இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களிலே கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, பழைய வெளிப்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே, யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன். 42 வாசிக்கின்றேன் பாருங்கள், 10 வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவர்களின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள். தொடர்ந்து 12 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களில் தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்கார இந்த நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட எரேமியாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால், 20 அதிகாரத்திலே 13 வசனத்தை இந்த நாட்களே வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு இந்த நாட்களே தப்புவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மை கொல்லும்படியாக இந்த நாட்களை சத்ருவான இந்த நாட்களை பின்னுமா திரட்டி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அலைந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதோட கையிக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர், ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்களில் இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களே தெரியாது. சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்குள்ள இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி ஆகிய தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொன்னால் உம்மிடத்திலே இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களில் விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போமா இருந்தால் 1 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமா இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களில் எங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன் நம்பிக்கையுமாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகிவருவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீத காரண நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தனாக்களை போதிக்கிறார்கள் அருமையான கத்தோலிக்கர்களே. கடைசியாக பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களை வழிகாட்டினார்கள் பாருங்கள். இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்திரிப்பிள்ளைகளை மத்தேயு 11:25 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 நாங்கள் பார்ப்போமா இருந்தார் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது சொன்னார். லூக்கா 10 அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 பார்க்கிற வழியிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு இந்த அந்த மத்தையில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள். லூக்கா இப்படியாக எழுதி

சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்காருமான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்ப பாருங்கள், அவர் ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து அருமையான கர்த்தருடைய பரிசுத்தாவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களை எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே கர்த்தரை இந்த நாட்களிலே எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களிலே தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரியறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த நாட்களே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கத்துடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்களில் இருக்கிற வாலிப வயசு அல்ல, அதற்கு குறைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களில் அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்களில் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படியாக அது முடியும், அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள் இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாத தாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒழிய இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள் இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை. ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணறத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்தது சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய. ஆனாலும் பாருங்கள் அவர் விடவில்லை, தேவனை துதித்த தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல. அருமையான கத்துடைய அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள் ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்ய ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார் சொல்லி சொன்னால் நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே இந்த நாட்களே இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள் நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான நண்பர்களே, அன்றை பாருங்க ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும்
அவர்களோடு பேசுவோம், அவர்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேநீர் அருந்தோம். அப்படியான காரியத்தை இந்த நாட்களே தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை

உயிர்ப்பித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், அங்கே அபிராம் என்ற பெயரில் இந்த நாட்கள் இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்க எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்கு தத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பாருங்கள், அவை எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களில் அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறி சொல்லப்படுகிறது. அந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயில இருந்தால் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்துல இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே என்னோட கூட இந்த நாட்கள் திருப்பி 4வது அதிகாரத்திலே நாட்களை பார்க்கிற வேளையிலே அவனுடைய வார்த்தை சொல்லுகிற 9வது வசனத்திலே இந்த நாட்களை இருந்து வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிற காரியம், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்குது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்ன பாருங்கள், அது ஜெபங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கிற வழியில் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கத்துரைப்பார், பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருவின்கள் ஷேருவின்கள் அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மனத்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. தருமையான கத்துரை
நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா வசிப்பட வர மாட்டாங்க. என்ன சொல்லி சொன்னாலும் கத்திர பிள்ளைகளை, அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்கள், கத்திரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்திரை எப்பொழுதும் துதிக்கிற வேளை அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்கள் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிறோம். 5 பார்க்கிற வேளையிலே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்திரப்பிள்ளைகளை, வெளிப்படுத்தல் 5 அங்கே 8-14 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை, பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கே வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியருமாக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகளை, அவர்களுடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களே அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சொல்லப்படுகிறது பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 ஆயிரமாகவும் திராக்களை இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சுத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துகள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காலத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்திலுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இந்த நாட்களில் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்திலே நீங்க பாப்பே இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், ஐயா எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கே இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க இந்த நாட்கள் என்னத்த சாப்பிட்டுன்னு சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களே பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற சாதாரண ஒரு விசுவாசி இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாசி இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன செசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், கத்துணை பிள்ளைகளை பாருங்கள், சொல்லிக்கோம விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்திரப்பிள்ளைகளே, நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதில் ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களே இருக்கிறான். ஆனால் கத்தரை அறிந்தவனோ இந்த நாட்களே சந்தோஷமா இந்த நாட்களே இருப்பார் என்பதைத்தான் அங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல இந்த நாட்களே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களே ஆண்டோடைய காரியத்தை குறித்த நாட்களே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இன்னும் சில காரியங்களை வெளிப்படுத்தல் 16 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல்
உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், பரலோ அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானா, தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்திலே கொண்டு வருவானாம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையில, தேவனுடைய தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்துல நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தத்தை சொல்லி யுத்தம் செய்ய சொல்லவில்லை. நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார். வருவார். துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நினைத்த இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. கதாவே, கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளை இருந்ததை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த நாட்களே, நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கதாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாகும் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் பிள்ளைகளை மாசிர்வதியும் ஐயா, உன்னை மரத்தினை வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் நன்றி ஐயா.

நடத்துறது காண்டி உம ஜெபம் கட்டி நிக்கிறோம் அப்பா, உமட்ட ஜெபம் கட்டி நிக்கிற மிதக்கமும் தயவும் உங்களுக்கு தருவதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கமும் தயவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளே ஆண்டவரே, இடங்கொண்டு வழுக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான

0: கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
1: ஆமென்.
0: நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்க ஏழைகள் விதவைகள் திக்கவைகள் திக்கத்தர்களுக்காக நீங்க
1: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்களப்பா தந்தையப்பா. இன்னும் இன்னும் அவர்களப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவையப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்களப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா மனிதர்கள் மத்திய

வேண்டதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா, அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா, இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா, உணவு கூட இல்லாமல் அப்பா, ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா, ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா, ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா, உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகள் அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி

நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்கப்பா. கத்தர் நம்புவதை பார்க்கலும் கத்தர்பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகள் அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொருட்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா. கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனுஷன் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா. நீங்கள் அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து ஜெபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து ஜெபிக்கிறேன் என்று இணைந்து ஜெபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காகப்பா நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகம் தந்ததற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா.

குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேச நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கம வானொலிக்காய், தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

ஒவ்வொருவரையும் அணிய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம், மழை காரியங்கள், அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே

26 இன்றைக்குரிய தலைப்பு தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 Samuel 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ வேலையிடத்திலோ நண்பர்களிடத்திலோ சக ஊழியர்களிடத்திலோ வீட்டிலோ அயலார்களிடத்திலோ எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால்

சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன், ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக இருந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமாய் போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்னியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து அப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா

வழிநடத்துவாராக. ஜபமாக ரோமான்

0: தொடங்கி வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட வழி நடத்துங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிருந்த மாற்றி மிருந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களை ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக, அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே, தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஊரபட்சம் இல்லாமல் படைத்த தேவனே, உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக கோர சில்வேசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காகவும், எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மீட்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்களை ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்ச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, தங்க வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நட போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே, உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களோட சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில் கூடி கோணல் மாறமாக மாறுபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே, பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் தோல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதனையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி ஜீவிக்கோ அதை போல் ஜீவிக்கத்தக்கதாக கடற்கிற மணல் உழவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனே உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்து செய்த பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. கைவிடாதீங்கோ, அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி சுத்தேவரையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உண்மையுள்ளதுவனை அறிந்து கொள்ள வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின்றவனே, உங்களோட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்தது கொண்டு வாருங்கள், வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டுகளே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டுகளே. அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் கூட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் கூட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக, பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுடைய அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ, அவர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களிடம் ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே, எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்கட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறக்கின ஊழியம் ஐயா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கிய உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க, பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று வாங்கிய அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதுல இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில எந்த இடத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவே, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக, தேற்றுவதற்காக, வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறதுனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உற்றுவரத்தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களோட அன்பை உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும், வயலார் அறிய வேணும், எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சை சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன் ஞானம் அறிவு நேரம் சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை உடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக, சகோதரன் சகோதரியும் கைகோத்த மனம் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக, நீங்கள் கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாரும் மத்திய சகோதரர்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல, கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வந்துட்டு கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுதவி போய்விடாதவரை காத்து அவர்களாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களை நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்க திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாரீங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்றைய விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்கள் ஐயா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். வேலை பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்துறதேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கிறதுக்கதாக வழிநடத்துறதேவனே. காட்டு வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வரதேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. அவக்குளாலும் நீங்கள் அவளும் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாத நோக்கமும் சந்ததி கூட ஆகும் ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். புல்லாத காலம், புல்லாத காலம் ராஜா. பிசாசின் தொந்தரங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, பிசாச அவனாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்களும் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம் சங்கம மொழியை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் உரதத்தால் மூடி காத்து கொண்டீங்க காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறது என்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோதன் சோதன் மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லதரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு ஒத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ பாடல கூடாகவோ நன்றி அறுதல் கூடாகவோ ஆண்டு உங்களை மகிமைப்படுத்த போற பிள்ளை ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திர போட்டு காத்து கொண்டு வாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாகும் உறவரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்து கொண்டு வர கிருபைக்காக அந்த வரங்கர் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு விரையும் உடகட்டி பெருசுத்தாவையானவரே நீங்க வழி நடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறாஜா. பொருட்படுத்தவரே பாவிக்கிறீங்களே பாவிக்க வல்லவரே குடிவெளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு கழிவுக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களண்டில் வருகிறோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களண்டில் வருகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டுதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனேயே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்க கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்க கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் அறிந்த அற்புதமான தேவனே அந்த ரொம்ப வந்ததில் இடத்தில் என்னென்ன தேவை என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை எதிலும் எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக அவங்க கூட உங்களை அவன் அமௌண்ட்டை மகமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க

அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, பெற்றிய பிறவு தக்கதாக செய்த அந்த அழு நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கவனும் எங்கு பாவிக்கவனும் வந்து நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்கோ. தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றார்க்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தானே முடியும் அப்பா. எப்பொழுது மனுஷன் செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம் ஆண்டவரே, அன்பின்றவனே ஆண்டவரே, மனுஷன் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே, உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தானே இதற்கு அடிமையாகி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் காத்து கொண்டு வாரதேவனே, உயிருள்ள உன்மோல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம், நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழிதப்பி போய் விடாதபடி பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா, ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள், ஆனால் மன்னிங்கும் மன்னித்து தின்போம் அவர்களை ஆண்டவரே, உலகங்கள் எழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கும் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் கலந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களுடைய வருகிறோம் ராஜா, அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னது அவரே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களுடைய வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்தது அவனே உங்களை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களுடைய வருகிறோம். சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்கதாக கிருபையை ஊற்றி வழி நடத்தும் ராஜா. அவரோடு ஒத்துழைக்கும் 22 மந்திரி மாறையும் புறப்படுங்க, அவர்களும் ஒத்துழைத்து இந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒத்துழை ஒற்றுமையை கொடுத்து நடத்து வல்லடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடுத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் என்பது. விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா, உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக அமெரிக்க தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்கதாக
dagen. Maar

0: நடத்தவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்து. டொனால்டு டிரம்பை வல் நடத்த வேணும், வல் நடத்த வல்லவரே, வல் நடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகா அதுபடி இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிகவும் மாறி எழுப்பி உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா. அதே போல் சந்தோஷந்தையா இருந்து உயர்ச்சியும் ஊழியக்காரரையும் பொருட்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை தேசத்துக்காக அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊட்டி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக ஒரு அழகிய தீவாக இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆகி ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களை அன்பர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பார்த்து கொண்டு வர கிருபைக்காக ஒளியின் பிள்ளைகளை ஆகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க விடும் என்று அஞ்சோடு ஆண்டு ஆத்து மக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியும் பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணையும் திறவுங்கோ. அந்த குருட்டு கண்ணை திறந்து என்ன பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுன தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதர. பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மயில் நாடு ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடைய வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியன் ஆகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக இத்தனை பேரை தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புகளை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடியை பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சேர்த்தரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா? அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரையும் நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களுக்கு நம்பத்தக்கதாக இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்க மக்களை விக்கிரத்தோ போல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு எது விதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் இனசரத்தை பார்க்க விடும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். உங்களோட வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட இரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களோட இரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டுகளை ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு, அவர் உணர்வோடு, சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அப்ஜர்களையும் உங்களால் உணர்த்தி பல்நடத்த முடியும். பல்நடத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே, நீங்க காட்டுக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா, சவல்லமுள்ள தேவன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா, உங்கள் அறியாமல் ஆத்மாவையும் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். சிங்காசனத்தில் வீட்டிலிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியா ஆனந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தியுடைய நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தோண்டுகள் வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஒரு நேரம் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புக்கிறோம். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆசீர்வதி.

கூட ஆசிரியத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு நேர்ந்த பொழுது ஊழியர் கத்திரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புழைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் இருக்கும் என்னதாக ஓரிரு பாடல்களோடு நினைவும் கத்திர வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாரா? ஆமேன், ஆமேன்.

0: ஒவ்வொருவரும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழிநடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்போம்.
1: நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரம் அல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி. இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமா தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமா தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். 4வதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே திரிகை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா உபாசித்து அதிகமா ஜபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள், இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். ஆமென். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தார் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தார், அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தார். கவனியுங்கள், Mark 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார், நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும், அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை. நாங்கள் விசுவாசித்தார், அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது, சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே, உங்களுடைய விசுவாசத்தின், அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாரு, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, கவனிங், ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்த அம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிறதவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினா, நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினா, நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து, பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை. மாறாக விசுவாசித்தால், ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவர் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாம் அவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும், இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும், உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் பாவி, நான் பாவி, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். ஏண்டா, பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்கு. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல, பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியா, மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு, பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவ விசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வார், எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய் தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார், ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடி போய் ஒழியவில்லை, நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான். ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான், விசுவாசிக்கிறான், தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசை விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம், நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்வாய், செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கும், செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார், நீ போய் என்ன செய், ஜெபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜெபிக்க வேண்டும், எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ

மழை மழையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்க மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும் கருப்பு மேகம் கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை, ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜெபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீர் போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிருக்கும். எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும். நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், தொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மழையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார், நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை. நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான், மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசித்தான். இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசம்

என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆறாம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல. தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறையை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபிரேயர் 4:27. அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, எண்ணத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைட்டட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடுதான் நாங்கள் ஜபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வார்த்தையோடு, அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமானா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு, சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37, தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே, நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது.
ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜெபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளாய் எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும். குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்துவிட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நேற்று நாமத்தினம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: வரையும் வீட்டிலிருந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
1: காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சோர சோரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு குடும்பத்தோடு வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: நீங்க ஏழைகள் விதவைகள் விதவைகள் திகழ்காக நிரலுக்காக நீங்க
3: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா. இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்களப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களேன் தந்தையப்பா. பிதாவையப்பா நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களே தந்தையப்பா. அப்படி இல்லாமலப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையே அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா. உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே. இப்படியானவர்களை தேடி சென்று

அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்கப்பா. கத்தரி பேரில் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையின் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா. கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா. ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா. நீங்கள் அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிற தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துவீங்களப்பா. அதற்காகப்பா நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருக்கிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் தின்று

குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஆவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேச நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் பல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர் அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.

0: வாழ்த்துகிறோம். இந்நிலையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட ஆக்கடமிகள் இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெப ஊழிய சோதரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்கு

காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று, தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது? சூழ்நிலைகள் எல்லாம்

செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்கள்

விமர்சித்து வருகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சிலர் பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக் கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய்

நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசிர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற

0: மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானியாகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக அந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய், அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 7 இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கத்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கத்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோ ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்முடைய நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலேதான் இந்த வாக்குத்தத்தை நீதிமா அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றி திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
2: Recording stopped.

0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா, வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யார போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம், தேவன் ஒருவர் தான். ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷ மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரி கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்தில், பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, நான் உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குது, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளியை மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளியை மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள ரத்த அணுக்களுக்குள்ள மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடை பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:11 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும்.
1: இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரசிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடயே நான் பாக்குறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது, தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதினேன், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இத கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம், ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. ரெண்டு குறிஞ்சர் நாலாம், ஒன்னு குறிஞ்சர் நாலாம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது, வெளியில உலகத்துல ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும், ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பைபிள் சொல்லுது தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். சுவிசேஷம் 10 அதிகாரம் 38வது வசனத்துல, ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல, சிலுவையில கூட

கர்த்தருடைய கைக்கு போயிடுது. அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 வருஷம் ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு, நல்லவர் பரலோகம் போவான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல், அதுதான் முக்கியம். முதல் சபையை கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமல்ல ஜபம், பொதுவான பாவரிக்கை, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா? நீ கஞ்சா அடிக்கிறியா? நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா? நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமல்ல ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான், திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது, இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 இடத்துல ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒண்ணு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம

0: புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிலுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 வருஷ அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 வருஷ ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். இரண்டாவது 1000 வருஷ அரசாட்சி. மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி.
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும்.

0: வழி நடத்துங்களா. God bless you. Amen.
1: சோத்திரம் இந்த காலை வரைக்கா சோத்திரம் சோத்திரம் இந்த நாளைக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் எவ்வளவுக்கா சோத்திரம் எல்லாம் கிருபை ஐயா அவங்க கிருபை ஐயா எல்லாம் கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா அந்தவரே உங்களை சாழ்த்து வரும் உங்களை சாழ்த்து வரும் அந்த தரை மட்டும் சாழ்த்து வரும் அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி இவங்களும் விண்ணப்பங்களுக்கெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி கிருபை உள்ளவர் ஐயா நீங்க கிருபை உள்ளவர் மகத்துவ உள்ளவர் மகிமை உள்ளவர் அப்பா ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது அந்தவரே உங்களோட கிருபைகளை சொல்லி முடியாது ஐயா அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா போதாது ஐயா போதாது ஐயா நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் சுவாமி நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி ஒரு கிருபைதானப்பா எல்லாவற்றையும் தாங்குறது எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி கிருபை உள்ள தேவனே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் கூடான கோடி நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுவோம் காணக்கூடாத அழியப்பா செய்யக்கூடாத அழி மகிமை தேவன் அப்பா அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர் அப்படியான மகிமை ஆண்டவர் அப்படியான மகிமை ஆண்டவர் அப்படியான மகிமை பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் ஜபங்களுக்காக வந்திருக்கோம் மன்னிப்போலும் கிருபைகளும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு சுவாமி இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி காலங்களை காக்கிற தேவனே சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா அந்த காலங்களுக்கு அக்கிரமங்களே எங்கள் பாவங்களுக்கு படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி தகப்பனே எல்லாம் மன்னித்து இவர்கள் எல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வருகையின் காலத்து உங்களுடைய கிருபையின் காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அணிஞ்சு வைக்கிறோம் சுவாமி ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவர வேதனை ஆண்டவரே தவிப்பு ஆண்டவரே நிறைந்திருக்கிற காலமாயிருக்கும் பயங்கரம் ஆண்டவரே அமைதி இல்லை சுவாமி ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் உங்களால் தரப்பெல்லாம் முடியும் தகப்பனே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் யுத்தங்கள் ஐயா யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே கடங்கள் வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே தகப்பனே எங்கள் இரக்கத்தின் கண்கள் கிருபையின் கண்கள் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே இருக்குவையின் தேவனே உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி சமாதானம் பெறட்டும் ஆசீர்வாதத்தை பெறட்டும் வெற்றியை பெறட்டும் சுவாமி நிஜத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமல் அந்து ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் கிருபையப்பா கிருபையப்பா உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி ஆண்டவரே ஞான அங்கு கேட்கிறவர்களாய் கீழ்படுகிறவளாய் ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் வியாதி அப்போ வியாதியின் கொடுமை ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக்கும் ஜனங்கள் தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி தங்களை கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி
2: வல்லமையுடையவர்
1: இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி கூப்பிடுகிறவர்கள் சோத்தை காட்டலிடுங்க சுவாமி, சோத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறது சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு வந்து வியாதி சில ஒருவர் தானும் அருமையாய் போனதில்லை, சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி, வியாதிய சிலை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இருக்கும் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு இருக்கும் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானா தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. கத்தாவே வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே முதியோர்கள், ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதூர வாய்க்கோட கூட்டங்களாச்சனையோ முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார் சுவாமி. வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் உதவி செய்யற கத்தை நீங்க இருக்கும் செய்யற கத்தை, தப்பாளர்களுக்கு ஆங்கிற கத்தை நீங்க. இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா ஐயா. தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபை ஆண்டவரே ஐயா. உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். தகப்பனே தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்து தலைமைத்துவம் நீதியின் நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களா தேசத்தின் மக்களுடைய தவிப்பு காரணம் ஆண்டவர்கள். நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவ நீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவரே. அந்த ஆளுகை நன்மை கேதுவாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். கத்த நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுவோம் சுவாமி. உங்களுடைய கிருபைதான் அப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காக வேண்டி, தேசத்துக்காக வேண்டி, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்கள் நீதியின் நியாயம் உள்ளவர் சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பனை மன்னித்து ஆண்டவரே நீதியின் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர். தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்காக தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே. அன்னையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவள தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பனீந்தரான வீர ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தாதங்களை தயவுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலை ஆண்டவரே, வேலை இல்லை ஆண்டவர், ஜனங்களுடைய கூக்குரு ஆண்டவர். தகப்பனே இவர்கள் மனந்திரப்பட்டோம், இவர்கள் மனந்திரப்பட்டு தங்களை சாத்தி ஆண்டவரே உங்களை மாற்றி தருவார்கள். ஆனா சமச்சி கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்னவர்கள் ஆண்டவரே கீழ்ப்பறியட்டும் சுவாமி. தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி. சிறப்பை கொடுக்கிற கத்தன் நீங்க, வாழ்வை கொடுக்கிற கத்தன் நீங்க, வறட்சி நீக்கிற கத்தன் நீங்க ஆண்டவரே. அதுதானப்பா ஜனங்களுக்கு வழி, உணர்வுகளாய் மாறட்டும். கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்ப தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் அந்த குக்கரில் நான் ரிட்டர்ன் சொல்லணும். எவர்களுக்காக வேண்டி கொள்றோம் எனக்கு அப்பா ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் தவிப்பை காங்கிற மாதிரி மக்கள் பாசி அப்பா பாசி பசியின் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திமங்களும் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம்பம் கொடுக்கிற தேவன் எழுதப்பட்டிருக்கிற சுவாமி அதே தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க ஆரம்பம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே

lecturie, alții la retepețe cu la tânsoane. Tapanierul ca vândică lor, fiorul ca vândică lor, tapanierul vândică lor, செய்யக்கூடிய வாந்தியை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, பெள்ளத்தை குடும்ப சுவாமி, கடைசி நாட்களில் நிற்கிறவர் சுவாமி, ஊழியர்காக வெள்ளப்படுத்துங்கள் சுவாமி, ஊழியர்கள் எல்லாம் பெருகட்டும் பெருகட்டும், வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி, தகப்பனேர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வெள்ளத்தை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, தகப்பனேருடைய குடும்பங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி, எல்லாம் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காம விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே கட்டப்பட வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி, அந்த ஊழியத்தின் மனமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி, இவங்கெல்லாம் இந்த நிலை இருந்தவர்களோ சுவாமி, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர்களும்படியாய் தூக்கிவிடும்படியாக கொள்கிறோம் ஆண்டவரே, இருந்து ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளையான ஊழியங்கள் நிமித்தமும் ஆண்டவரே, வஞ்சனையான உபதேசங்கள் நிமித்தம் ஆண்டவரே, இவர்கள் விழுந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலமா இருக்கிற சுவாமி, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, இவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா, இவர்கள் பழையபடி நம்ம நிலைமைக்கு வந்து இவ்வளவு ஊழியத்தில் செயல்களாய் மாற்றுங்கள், மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, வளர்ந்து போன நிலையில் இருந்து தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க, ஆசீர்வாதத்தை கற்று விடுங்க சுவாமி, வேண்டிக்கொள்ளுவோம் சகப்பனே, எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அங்கே எங்களெல்லாம் காண்கிறது வந்து சந்திக்கும்படியாக வேண்டிக்கொள்ளுவோம், பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதபடி தகப்பனே காத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்ளுவோம், அத்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், அப்பா இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அப்பா சபைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி.

ஆடுகள் அப்பா சகோப்பனே இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம். சபைகளை போல இந்த நாட்கள் நாளுக்கு நான் நாளைக்கு நான் நாளைக்கு நான் அந்தவரே பிறந்த கிருபையின் காலத்து பரிசுத்தப்பட்டு கொண்டே வரோன சுவாமி. சபைகளை ஒன்றுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே ஜனங்கள் சபையில நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவரே வழியில் இருக்கிற ஜனங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைக்குள் வந்து ஆண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையில ஆண்டவரே வந்து ஆண்டவரே வெற்றியை பெற்று வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேணும். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, அப்பா கிருபை ஆண்டவரே, ஒரு கிருபையப்பா அப்பா. தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே அப்பா, தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா? நம்மளுக்கு கிருபை வேணும் சுவாமி, இவட கிருபை வேணும். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்வைகளுக்காக வேண்டிக்கும். தகப்பனே சாட்சியத்தின் சுவிசேஷ ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். அன்புள்ள திருமண ஆண்டவரே, ஒருவர்தான் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது நான் நன்றி ஆண்டவரே, நன்றியான அதற்குரிய காலங்களெல்லாம் நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள், டிவிகள், ரேடியோக்கள் இவ்வளவு வேகமா செல்லக்கூடிய காலமாயிருக்கிற சுவாமி, இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, இவ்வளவு அன்பு ஆண்டவரே, செய்கிற ஒருவரையும் பிளப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உண்மையும் உதாரத்துவமா இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க சுவாமி. சாப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அறிவிக்கப்படாத இருந்த தேசங்கள் உண்டு சுவாமி, அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் உடன் சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கட்டா எங்களை வார்த்தையை சொல்லுகிறவளாய் உடன் சேரவளாய் ஆண்டவரே அந்த தாகம் உண்டாகும்படி அறிவிக்கொள்கிறோம். ஆண்டவரே வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களை அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்வர்களுக்காக வண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரே இன்னுமா இன்னும் பிரதேசங்களில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர் கமிஷனர்களுக்காக வண்டிக் கொள்வோம். அந்த இடங்களில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாங்கி பலப்படுத்துங்க சுவாமி. சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் நிற்கிறவர்களோ பாது

இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே, எங்களை வருகை நாமதிப்பதுகளே அப்பா, காலங்களின் நேரங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதற்குள்ளாக ஆண்டவர், எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நாம் நன்றியும் நன்றியும் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு வல்லமை உள்ளவரப்பா, நீங்கள் ஒருவர்தானும் கெட்டு போகக்கூடாது எப்பொழுதும் ஆண்டவரே. ஐயா, நீங்க தாமத்தோடு இருக்கிறீங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் சில இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மனஞ்சு நம்பி வெளிச்சத்தை காண வேண்டும் என்று ஜீவிக்கலாம். சோவைகள் ஊறி நிற்பார்களான சோவைகளை சந்திக்கிறேன் என எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா. அப்பாதாரத்து மூலமாக எழுப்பிக் கொடுங்க. செல்வம் எல்லாம் ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, மறக்க கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். பெருகட்டும் அப்பா. ஒருவர்தானும் ஆண்டவரே கெட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்ப்படிந்தால் சேவிக்கப்படுகிறவராய் மாறிட்டு சுவாமி. அப்பா,

කරු කඩමියාන සලන් අන්දු සනින්දු හෝන ගාලමත්තා හැටින්දාමල අන්දවරයන්න දැසතුවා දෙකාලංගලි නාන්ඩර වාදරමක්කරපා කන්නගරපා සේදනය අපා පිරිගුගරපා குடும்பங்களாண்டவரே விட்டு பிள்ளைகளை விட்டு கணவனை விட்டு மனைவி விட்டு பெற்றோரை விட்டு ஆண்டவரே தெரிவிநிலை ஆண்டவரை சாங்க முடியாது சொன்னப்பா இருக்கிற மக்களுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா இருக்கும் செய்யுங்கப்பா இருக்கும் தானப்பா அண்டவரை இருப்பங்கப்பா ஒரு விஷயம் அண்டவரை அண்டினாலும் இருப்பங்க அண்டுதானப்பா சகலத்தையும் தாங்க போய் சகலத்தையும் சகிக்க முடியும் எல்லாவற்றையும் நிரப்புற அண்டு அண்டவரை நீங்க தானப்பா அண்டவரை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க கடைசி நாட்கள் ஒரு விஷயம் அண்டவரை இந்த ஜனங்களை மன்னித்து மன்னித்து இருக்கும் செய்யுங்கப்பா மன்னித்து இருக்கும் செய்யப்பா அண்டவரே இந்த ஜனங்கள் கீழ்படுகிறவளை வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவளை தங்களை தாழ்த்துகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா அண்ணினா நிரப்புங்கப்பா பின்னாடியாக ஆண்டவரங்கள் ஆவின் அபிஷேகமாக பின்னாடியாக அண்ணின் அபிஷேகம் ஆண்டவர்மே மூச்சப்படும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆண்டவரே சத்துருவானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு சொல்லி ஆண்டவர் இந்த வாரிய பிள்ளைகளை தங்களை இழுத்து ஆண்டவரே சேர்த்துக் கொண்டிருக்கிறான் அப்பனே இந்த பாரிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யப்பா பாரிய பிள்ளையோட தவிப்பு கண்ணீர் பாவம் அக்கிரமம் அநியாயம் ஆண்டவரே இந்த பாரிய பிள்ளையோட படம் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இருக்கும் செய்யப்பா நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும் கொல்லாத சத்ருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவர் நீங்க தானப்பா ஐயா ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் இறக்கம் செய்யப்பா அந்த பாரிய பிள்ளைகள் பாதிப்பு வயது ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளா அவங்களுடைய செய்யறவளாக அவங்களை வார்த்தையை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இருக்கும் செய்த தேவன் சுவாமி இருக்கும் செய்த தேவன் சுவாமி இருக்கும் செய்த தேவன் சுவாமி கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி அப்பா அப்படியான இருக்கும் உள்ள தேவன் சுவாமி இந்த பெற்றோர்கள் ஆண்டவரின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரையும் கூடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா வெற்றி கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளை கொண்டு வாங்க பண்ணி நன்றி சொல்லணும் நம்ம

0: அது பகுதியாக வேலை ஏன் கடினமா இருக்கிறதுங்கிறத இப்ப போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்னு, வேலை ஏன் கடினமா இருக்கிறது, வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனாரு, வைத்தாரு, கொடுத்தாரு, வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனா இப்ப வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன், பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகி விட்டது, அதனாலதான் கடினமா இருக்குதுன்றத போதிச்சேன். ரெண்டாவது, மரணம், பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்க, இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் பதினாலுல இருந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதுல ஒண்ணு மரணம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீர பிரகாரமாக மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாத்திருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாத்திருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆயிடுச்சு. அதனால அநேக இருக்குது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இதை யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள் இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்னா யார், வேதவசனம் சொல்லுகிறது இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சொல்றாரு. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்ப ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்னு பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்னு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனா இருக்கிறான். இன்னொன்னு தேவ பக்தி உள்ள சந்ததியா அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவா பிரிச்சு அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்யறான். பகை அங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்தப்படினதா போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போ வேற எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளா இருக்கிறாங்க. ஆகவே இதனால நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நாம எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டா அதுக்கு ஆயிரம் தடைகள், ஆயிரம் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டுதான் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நீ ஊழியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தா கூட சரி, நீங்க கர்த்தருக்காக வாழும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாதான் இருக்கிறது. அப்ப நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாம இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒன்னு இல்லாமக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் ஆயிரம் பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்ப பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் வேலை கடினமா இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்துல சாபம் வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமா வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனா ஆசீர்வாதம் என்று இன்னொன்ற கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமா வேலை செய்யுது. இந்த சாபத்தில மத்தியில வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு நாலு உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்னு யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பயங்கர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள், அதன் மத்தியிலையும் தேசத்திலே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியேலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு, வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு தான் அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை காத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியலை போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்த கட்ட போனவனுக்கு 1008 தடைகள், அவன் மேல பல புகாரை கிளப்பி அவன் ராஜாவாக பாக்குறான், ராஜா அட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார். எல்லாம் பார்த்தோம். இப்ப ரூத்த பாத்துட்டு இருக்கோம், அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையா இருக்கனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரவேல் மக்களிடத்தில் வாழ்றா. மோவாபிய ஸ்திரீவ இஸ்ரேவேல ஒருத்தனை கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாப்ல வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவ, மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, ரெண்டு பெண்கள், அதுல ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க. ஏன்னா
1: Recording in progress.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 17 வசனம் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள் காணப்பட வேண்டும். நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க படிக்க நமக்குள் காணப்படுகிற பாவ பழக்கங்கள், அவர் அறிவுரைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவர் வார்த்தையினாலே நம்மை பரிசுத்தமாக்குவார். யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கிறது, அவருடைய வசனமே சத்தியமா இருக்கிறது. வேதத்தில் காணப்படுகிற அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம். அவர் பொய்யுறையாத தேவன். அவரிடத்தில் பொய் வஞ்சகம் ஒன்றும் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல உண்மை உள்ளவர்களாய் சத்திய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு வாழ வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. சத்திய வார்த்தைகளை நாம் அறிய அறிய பாவக்கட்டுகள், பாவ வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும். ஆகவே சத்திய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்வில் இடம் கொடுத்து அவர் விரும்புகிற பரிசுத்தோடு வாழ்ந்து என்றென்றும் அவரோடு ஜீவிப்போம். ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சத்தியத்தை அறிந்து சத்திய வார்த்தையினாலே எங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீரே சத்தியம் என்பதை அறிந்து உமக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம். எங்களோடு நீர் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை
1: வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கமா வானொலி நிலையத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி மாலை 6:45 இலங்கை இந்தியா புதன்கிழமை காலை 5 ஜெர்மன் நாட்டில் செவ்வாய் 1:00 கேட்கலாம் என்பதை அறிய தருகிறோம். ஜோவான் 12:35 சொல்லுகிறது, இருள் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருள் நடக்கிறவன் தான் போகிடும் என்று அறியான். ஆவேன். தொடர்ந்து நிகழ்ச்சியிருக்கான சொல்லுவோம். இன்றைக்கு ஆரம்ப ஜபம் சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. திபெத்தோடு பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரோண்டாரியோ. வேதத்தியானம் சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளே சிஸ்டர் கிரேஸ் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் 2 பர்த்டே கொண்டாடுற முடியாது, வர முடியவில்லை. எனவே இன்றைய நாளை வேதத்தியானத்தை சிஸ்டர் மேகலா வாஸ் இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெவம் சிஸ்டர் டோடி. செய்திகளின் கண்ணோட்டம் பீட்டர் பாஸ்டர் விக்டர் போல்க் இந்தியா, பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகுலர் ஸ்ரீலங்கா, பிரதர் மரியதாஸ் ஒன்டாரியோ. தொடர்ந்து இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்தை தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானோடு கூட இருந்து வலியுறுத்த வருகிறார் சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. அவரை அன்புடன் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இன்றைய நாளே எமது மண்ணிலிருந்து இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்து நிகழ்ச்சியை கொண்டு நடத்த வருகின்றீர்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறது ஜெபம் பண்ணி விளையாடுங்கள். ஆமென்.
2: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இது விழுந்து பிரதான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் விசுவாசித்து ஜபித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் ஜபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையை மாலை வேளையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பகலாயினும் இரவு ஆகினும் எந்த வேளையிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருந்து எல்லா கோணலான வழிகளையும் செவ்வைப்படுத்தி எங்களை ஒருமனப்படுத்துகிறபடி நாளை உமக்கு நன்றி. நீர் ஒருவரே உன்னதமான தேவன். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக எங்களை ஆண்டவரே உம்மோடு நீர் இணைத்திருக்கிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஒரு அக்கியத்தையும் ஒரு மன நிம்மதியையும் கொடுத்து அவர்கள் வார்த்தை கூடாக வெளிச்சத்துக்கூடாக நடக்கும்படியான ஒரு ஆண்டவரே ஒரு தருணத்தை நீர் உண்டு பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. நீர் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்யும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களும் கொடுக்கிற வார்த்தையானது ஆண்டவரே கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதியிறபடினாலே உமக்கு நன்றி. நீர் ஆண்டவரே பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக, நீர் காத்து கொள்வீராக. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக நாங்கள் முதலாவதாக நாங்கள் அழைப்போம் ஜெபம் பாடல் குழு ஊடாக சிஸ்டர் கருணா அங்கே நடத்த போகிற. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட். துதி ஆராதனைக்குள்ளாக நடத்துங்க, ஜெபத்துக்குள்ளாக.
3: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். நன்றி அப்பா, நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, அல்பாவும் மேகா ஆதியும் வந்தவுமானவரே அப்பா, ஏகோவாரா அப்பாவா இருந்து சுகம் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மங்களை தூக்கி சுமக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலி கூடாக தங்களுடைய தாழ்ந்துகளை கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தகப்பன். எல்லாரையும் நீர் உம்முடைய பாதையிலே வழி நடத்தி வருகிற தகப்பன் ஆயிருக்கிறீர்க்கு தாவே. நன்றி அப்பா, நன்றியோடு மேஸ்தோத்திருக்கிறோம். சோதரன் ரஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கத்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா காரியங்களிலும் எந்த தடையும் வராதபடி இதுவரை காத்தது போல இனி வரும் காலங்களிலும் காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆலோசனை கத்தராயிருக்கிறீர். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா வழிகளையும் நீர் திறந்து கொடுத்தவர் கத்தர். ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மைந்திரங்களுக்கு, அம்மாருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீக்கி கத்தர் அவரின் சுவம்பலம் ஆரோக்கியத்தோடு நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சவரையும் மகளாவாசுக்கா ஜெபிக்கிறோம். இன்றைய நாளும் கத்தாவே நம்முடைய பணியை எடுத்து நடத்துகிற சவரையே தேவ படம் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அதிகாலை வேலையில கத்தருமக்காக தன்னுடைய காரியங்களை செய்ய வந்த சவரையை தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்னவரே, அது போல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர் கத்தாவே. அப்பா, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருந்து இந்த வார்த்தைகளை கத்தாவே, இந்த வசனங்களை உம்முடைய சத்தியத்தை எடுத்து சுமந்து வருகிற இந்த ஊழியக்கார ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்தாவியானவர் பலமாயிறங்கி அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பெரும்படியாய் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குறதுக்காக நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களானவரே அப்பா, அவர்கள் எந்த இடத்திலும் விழுந்து போகாதபடி கத்தர் நீர் உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இது கடைசி காலம் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே, எல்லாரையும் நீர் உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, சபைகளையும் சபை மக்களையும் பொறுப்படுங்க, பின்மாட்டத்தில் இருக்கிறவங்களை பொறுப்படுங்க. குந்தி குந்தி எழும்பாதபடி கத்தாவே, உமக்காக வைராக்கியமாய் நின்று உண்மை சாட்சி பகர அவர்களை இந்த உலகத்துக்கு பாவமொழியாக நிட்டிருந்து கொண்டீர் என்றதை அவர்கள் எப்போதும் உணர்ந்து பயந்தவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அப்பா சாட்சிகளாய் நடத்துங்க ஆண்டவரே. இருதயத்தில் பேசுங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்த வந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரையும் கண்டித்து உணர்த்தி கத்தாவே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையினாலே அப்பா பேசுகிற வசனத்தினாலே அப்பா பாவிகளை மணந்திரும்ப அப்பா வழிநடத்தும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க, குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, சத்தியத்தின்படி நடக்க அவர்களுடைய இதயங்களில் பேசுங்க ஆண்டவரே.

நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய பெறனாகிய தகப்பன், நீர் அந்த பிள்ளைகளை நீர் சத்திய ஆவியினாலே கத்தாவை தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் கைவிட்டு விலகாதபடி இதுவரை பாதுகாத்து வந்தீங்க. ஆனாலும் மேசியாவுக்காக காத்திருக்கும் அந்த ஜனங்களும் வந்து போகாதபடி மேசியா நீர் வந்து விட்டீர் என்பதை உணரும்படியாய் அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, உண்மை மறுதளிக்காதபடி உண்மை வைத்துக் கொள்ளும்படியாய் இந்த இருதயங்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. மன்னித்தருளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவே, நாங்கள் எல்லா தேசங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும், எருசலேமை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மக்களும் சத்தியத்தை அறியும்படியாய் அந்த சபிகளிலே கத்தாவே எல்லா காரியங்களிலும் இருந்து அவர்களை விலக்கி காத்து உம்முடைய சத்தியம் மட்டும் கேட்கும்படியாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னித்தருளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சிருஷ்டிகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் காண்கிறவர், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், தொடர்ந்து அந்த ஜனங்களை சத்தியத்திலே நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்நாடகா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல இருக்கிற வெப்ப கால நிலைகள் இருந்த அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஐரோப்பிய நாடுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெப்பத்தில் இருந்து அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கால நிலைகளை நீர் மாற்றி கொடுக்கிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அறிவே சுவாமி தகப்பனி. எங்களுடைய பாவங்களினாலே அப்பா வானம் தகப்பனி பூமி எல்லாம் மாறி போகிறது ஆண்டவரே. வெண்கலமாக இரும்பாக மாறி போகிறது சுவாமி தகப்பனி. எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீர் எங்களை ரட்சிக்க வந்தீர் என்பதை நினைவுற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எல்லாருடைய இதயங்களும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, சிறை கதவுக்குடாகும்படிய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த சிறை கதவுகளுக்குள்ளே அப்பா உம்முடைய விடுதலை நடக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பு கூறப்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் குணமடையட்டும், ரட்சிப்பை காணட்டும். அதுபோல போதை வஸ்துக்கு அடிமையாகிறவர்கள் விடுதலையாகட்டும். ஏன்னா இந்த உலகத்தின் பொருள்கள்னாலே தங்களுடைய திரவியங்கள் எண்ணப்புற எல்லா மனுஷரும் வீண் என்பதை மாயை என்பதை மறைந்து தங்களுடைய இருதயங்களை உமக்கு நேராக கர்த்தாவே கடைசி நிமிதத்திலாகிலும் தடவியாகிலும் உண்மை கண்டுபிடிக்கும்படியாய் எல்லாருடைய இருதயங்களும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பிடுங்க. இந்த நாளிலும் கருவிகளோ ஒன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்ய எல்லாருக்கும் தேவ ஆவியினாலே கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் கிடைக்கும்படி அழைப்பு கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Hey, sonst. Praise the Lord, sister.
1: Praise the Lord. Thank you, sister. ஆராதனைக்குடாக ஜபத்துக்குடாக வழிநடத்தினவங்களே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது பெரிதான ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்குள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அடுத்ததாக துதி ஆராதனை தியானத்துக்குடாக எங்களை வழிநடத்த வருகிறார் மகளாவார். கிரைஸ்த லார்ட் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் தியானத்துக்கூடாகவும் துதிக்கூடாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். நாங்கள் இதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவன் எங்கள் அருகில் இருக்கிறபடினால் நாங்கள் கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருப்போம். அவர் தாமே எங்களுடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறார். அவருடைய நாமமே இந்த பூமியில உயர்ந்த நாமம். அவர் இப்போல் ஒரு அருமையான அற்புதமான தேவன் யாரும் இல்லை. அவரையே நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறபடினால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதில்லை, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. அவர் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லையே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி.

ஹாலேலூயா. நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயித்த தேவன், எங்களை வாழ வைக்க வந்த தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன், உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவரே எங்கள் ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே.

0: ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. இன்றைய நாளுக்குரிய தியானத்துக்காக நாங்கள் வாசிப்போம் லூக்கா 19:1 19 வரைக்கும். இதுல சகையுடைய சகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகையொன்று மனிதன் ஒருவராலும் மதிக்கப்படாதபடிக்கு ஒரு துன்மார்க்கமான மனிதனாயிருந்தான். அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். யாருமே அவனை விரும்பல, யாருமே அவனை பொருட்படுத்தல. ஏனென்றா அவன் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் யாராலேயுமே மதிக்கப்படாதபடி ஒரு பாவி என்ற ஒரு அடிப்படையில காணப்பட்டான். பாவி என்று எல்லோரும் அவனை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் அவனுடைய உள்ளான உள்ளத்தை கண்டவர் ஒரே ஒரு தான். அவன் இயேசுவை பார்க்கும்படி கட்டாத்தி மரத்துல ஏறி இருந்த வேளையில இயேசு அந்த மரத்துக்கு கீழாக வந்து அவனை கண்டு, சகேயுவே நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னை விட்டு தங்க வேண்டும் என்று சொல்ற. இப்ப தங்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவர் கண்டுபிடித்தார். மனிதர்கள் எல்லாம் அவன் வெளித்தோட்டத்தை பார்த்து அவன் குள்ளனா இருக்கிறான், அவன் ஒரு பாவியா இருக்கிறான், வரியை எங்கள்டிருந்து பறித்தெடுக்கிறான் என்று சொல்லி மனிதர்கள் பார்த்தார்கள். ஆனால் தேவாதி தேவன் அவனுடைய உள்ளான உள்ளத்தை பார்த்து அவன் சொல்ற, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று. அந்த அந்த வீட்டுக்கு போன உடனே அவன் மனதில் ஒரு பெரிதான ஒரு அவன் சொல்லுகிறான், நான் ஏழை, என்னுடைய ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யார்கிட்டயாவது பணத்தை இதா பறித்திருந்தால் அது நாளத்திலேயா நான் கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப இந்த இடத்துல நாங்க பாக்குற விஷயம் என்னன்னா, அவனுடைய இயேசு எந்த வீட்டுக்குள்ள வாராரோ அந்த வீட்டுல விடுதலை. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல இயேசு வந்தவங்களுக்கு விடுதலை. நாங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் நாங்கள் இந்த இடத்துல விடுதலையோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு எங்களுடைய உள்ளத்துல வர்ற வேளையில ரட்சிப்போம். இது இதே காரியத்தை தான் சகைவு பெற்றுக்கொண்டான். சகையுடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாறுதல் வந்து இயேசு வந்த உடனே அவனுடைய மாறுதல் ஏற்பட்டது. அவருடைய உள்ளத்துல மாறுதல் ஏற்பட்டது. இயேசு வந்து நீ பாதியை ஆஸ்தியில பாதியை கொடு, உன்ற சொத்துல மற்றவர்களுக்கு கொடு என்று எதுவுமே சொல்லல. இயேசு ஒரே ஒரு விஷயம், நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று. அவருடைய உள்ளத்தை பார்த்து அவர் அவனுக்காக மனம் இறங்கி அவனுக்காக அவர் அந்த இடத்துல வந்து நின்று அவனை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தால் எங்களுக்கு பெரிதான ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம். இந்த இயேசுவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அப்படி எங்கள் வாழ்க்கையில பெரிதான ஒரு விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நோயிலிருந்து விடுதலை, கட்டுக்கள் இருந்து விடுதலை, மன குழப்பத்திலிருந்து விடுதலை. இந்த இயேசுவை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பெரிதான ஒரு சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் ஏற்படும். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டது லூக்கா 19:1-19 வரைக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இந்த வசனத்தின் மூலம் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல இந்த வசனத்துக்கூடாக செய்கிறபடினால் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி. இந்த வேளையில அடுத்ததாக நாங்கள் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை நாங்கள் அழைப்போம். அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு சந்தோஷம், சமாதானம், விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆராதனையும் துதிக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புவோம், ஆசீர்வதிப்போம். அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். இந்த வேளையில வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணியை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மகிழா, நன்றாக ஜெபித்தீர்கள், ஆராதனையை கொண்டு வந்தீர்கள், அத்துடன் தேவ தியானத்தையும் நன்றாக செலுத்தினீர்கள், கற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். Thank you, Lord. Thank you, Master. Father Lord, even at this time, Lord, even as Nithya Vilicham, Lord, has been, Lord, emanating like the very the light of the gospel, Lord, that you have chosen, Lord Jesus, to come out of Canadian soil, Lord, and emanating into the different soils, Lord, of the land and the seas, Lord, that is going across, Lord. And even as Sister Mirla is hosting today from Colombo, Sri Lanka, from our very soil that we were born, Lord. So we thank you for that, Lord, even as this time, Father, that many are listening, many have been blessed, and many have been already, Lord Jesus, being blessed by the adoration and the thanksgiving and the praises that have been going on, that Sister Karuna has been already coming and joining, and Sister Dolly is waiting to pray, Lord, for the workers that are joining as well, Lord. And so we thank you for every one of them, Lord, that have participated, and also Brother Mahendran working alongside, Lord, as hosting this very segment, Lord, with Nithya Vilicham this evening, Father. So we thank you, Lord Jesus, for all of that that is going on with Brother Leslie and Sister Rita, who are doing, Lord, all the background work, Lord, that it is needed so much, Lord Jesus, for the way, Lord, it goes forth, Lord, with the recordings, Lord Jesus, the production, Lord, and all the coordination of the programs, Lord, along with Brother Mahendran also, Lord, working alongside Father Nithya Vilicham and Vartha in Vilicham today, Lord. Oh, Father, we thank you, Lord. We do not take this, Lord, light. We do not take this for granted, Lord, because this is nothing but your work, nothing but the work of the Holy Spirit, Lord. So we thank you, we magnify you, we glorify you, we give thanks to you, Lord. We lift your name up, Lord Jesus, where you said, where you will draw all men unto yourself. And that is the very criteria of this very ministry, Lord Jesus, that you had chosen, O Lord, at the last days and the end times of the ministry, that to go forth, Lord, into the nations of the world. And we thank you for many that have joined us at this time, Father, especially for the listeners, Lord. We bring them before you, Lord. We lay them at thy feet and thy altar, Lord. And many are come, Lord Jesus, with much of the blessing that are upon them, Lord, because of this ministry that is going forth, Lord, which much of the blessing that is, Lord, bringing, Lord Jesus, into the alignment of your word, alignment of the worship, alignment of all that has been said and done to glorify your name, and they receive that blessing accordingly, I pray. So we thank you, Lord. Father, we thank you, Lord, even as you have said, Lord, my God shall supply all your needs according to his riches in glory through Christ Jesus, which we have said, Lord, from Philippians 4:19. And Lord, that is what you, Lord Jesus, have said, because you are a God who would never leave us nor forsake us. And you said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to come into that rest. Help them to know the one who has promised to give that rest to the Lord and Savior, our Lord and Savior, Jesus Christ alone. He's the way, the truth, and the life. Help them to see you, know you, find you, immunize as you are knocking the very hearts, Lord Jesus, oh Father, and they will open up their hearts and see you, Lord Jesus, in a way only you can reveal to them through the power of your Holy Spirit, Lord, to accept you as their Lord and their Savior, I pray. And even as they time, Father, meet their needs, Lord, physically, mentally, emotionally, however they might be, Lord, oh God, you are the one, you will not bypass them, Lord. The blood that was shed, Lord Jesus, you said, Lord, when I see the blood, I will pass over you. That is what it says, Lord, from the very Old Testament to the New Testament, Lord, where the blood is, Lord, where the blood avails, Lord, nothing, Lord Jesus, can hinder it. Nothing, Lord Jesus, can come against it, because that's the most powerful entity that you have, Lord, brought us, Lord Jesus, into this very world that we live in, Lord, that we can use the blood of our Savior, the Lord Jesus, that was shed on the cross of Calvary, and that is applied upon every single person that have joined us at this very moment, Lord. And we thank you, Lord, the protection that comes through your blood, and the protection, and not only that, Lord Jesus, the healing that you have brought forth, Lord, through the blood of Jesus Christ. So we apply the blood of Jesus upon every single person that lodges under this my voice as it goes forth, Lord. Oh Father, we thank you for that love and mercy and grace that is working through the power of your Holy Spirit, Lord, at this very moment, Lord. So we thank you for that, Lord. We entrust, Lord Jesus, the rest of the segment into your hands, Lord, as the workers, Lord Jesus, the ministers of the gospel that are preparing their hearts and, Lord, their lips, Lord, be anointed, Lord, to go forth, Lord, and Lord, bless many, Lord, that are opening up their hearts, Lord, to receive it, Lord, even as they receive, Lord, you would bring forth much fruit in their lives, Lord. I pray in Jesus' name, amen and amen.
2: Thank you, sister. Thank you. தேவன் சுவாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்காக ஜெபித்திருக்கீங்க, ஊழியர்களுக்காக ஜெபித்திருக்கீங்க, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காகவும் நீ ஜபித்த ஜபம் தேவனுடைய சன்னிதானத்துல கேட்கப்படுகிறபடினாலே கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தவங்க நாங்கள் அழைப்போம் ஊழியர்களுக்காக. God bless you, sister. அடுத்த நாங்கள் அழைப்போம் ஊழியர்களுக்காக ஜபிக்கும்படியாக சிஸ்டர் டாலியை நாங்கள் அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்காக இந்த வானொலியை நடத்துபவருக்காக ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கும்படியாக நாங்கள் தயவுடன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம்.
3: நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா உங்களோட சமூகத்துல வந்து கலிக்குறுவதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்பா. உங்களோட பிரசன்னத்துக்குள்ள நாங்க வந்து நிற்பதற்கு தந்த இந்த மகா பிரிதான கிரிபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களின் காலை மாலை நேரம் பார்க்காமைக்கு வந்து உங்களோட திருக்கரத்துல ஆண்டவரை நீங்க தாங்கி நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல அழைத்து வந்து ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்து கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. யோபான் 10:27-28 வசனம் கூறுறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமீனப்பா. நீங்க அழைத்த அழைப்பின் மகா பெரிதான அந்த அழைப்பின் படி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல உங்களோட புசம் ஆஃப் யுவர் ஹேண்ட் உங்களோட திரு கரத்துல தாங்கி நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவருமே உங்களோட உள்ளம் கையில இருந்து பறித்து கொள்ள முடியாதுப்பா, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியமானது இலவசமாக கொடுத்த அந்த ஊழியமானது நாங்க ஆண்டவரே தேவ பயத்தோடு நடப்பதற்கு தேவ வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களை புடமிட்டு ஒவ்வொரு ஊழியக்கரங்களையும் உங்களோட கரத்தின் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரும் உங்களுக்கென்று மகிழ்ந்து களி கொடுவது உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே அழைத்த ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஒவ்வொருதரையும் பரிசுத்தமாக்கி உங்களோட வார்த்தையின்படி உங்களோட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நடுங்கி பயமுள்ளவராக உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான ஒரு நீங்க அழைப்பை கொடுத்திருக்கிறீங்க. அந்த அழைப்பின்படி ஒரு ஜொப்ப ஆவியும் அபிஷேகத்தையும் கொடுத்து அதிகமாக அவர்களை உங்களுக்கு ஏற்றவர்களாக நடத்தும்படியாக அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருக்க ஒவ்வொருதையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. மைந்தனையாக்காண்டி வருகிறேன் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரிட்டாக்காண்டி ஜபிக்கிறனப்பா. அவர்களப்பா பெரிதான ஒரு நோக்கத்தோடு நீங்க அழைத்தீங்க அப்பா. அந்த நோக்கத்தின் அப்பா பாதில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நோக்கத்தின்படி அழைத்தவர்கள் ஆண்டவரே உங்களோட கிருபை போதாது ஆண்டவரே உங்களோட கிருபையின் மூலமாக இன்னும் அதிகமாக அவர்களை முடிசூட்டி உங்களோட இரத்த கோட்டைக்கு நீங்க அழைப்பின் படி அவர்களை அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைக்களை மறுத்து வைங்க, ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கு தந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நானே உயிர்த்தெழுந்தனும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறன் மறித்தாலும் பிழைப்பான் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி யாவரும் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே அவர்களை பிழைக்க வைக்கிறவங்களோட பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். சிறியோர் வார்த்தை பாடுறேன்.

0: அமேனப்பா, நீங்க மட்டும் ஒவ்வொருத்தர வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உங்களை மட்டுமே நாங்கள் இறுகி பிடித்துக் கொள்வதற்கு தந்த உங்களுடைய இலவசமான இந்த இந்த அழைப்புக்கு நாங்க பாத்திரராக எங்களை அதிகமாக உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தின்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: தேவன் தாமே உங்களை வழி நடத்தி கொண்டு போனபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கீங்க, பாரப்பட்டு ஜெபித்திருக்கீங்க. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் கூட இந்த வார்த்தை அநேக காரியங்களை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரு பாட்டு பாடுவீங்க, இயேசு போதுமே போதுமே. உண்மையா, உலகத்துல இயேசு இருந்தால்தான் எல்லாமே. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், என்ன படித்திருந்தாலும், பண்டிதராய் இருந்தாலும், இயேசு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அவர் இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு வெளிச்சம் வருகிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பவும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வார்த்தை கூடாக நாங்கள் அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் வார்த்தையானது பெரிய காரியம் செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுனா வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் வார்த்தை இல்லை என்று வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வந்திருக்கிறோம். சங்கமம் வானொலியில வார்த்தையை கொடுக்கும்படியாக பாஸ்டர் விக்டர் பாலை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் வந்து வார்த்தையை கொடுப்பார்.
2: வார்த்தைக்கு திரும்புவோம். நீதிமொழிகள் 28, நீதிமொழிகள் 28 வசனம் 4 வாசிக்க கற்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். மறுபடியும் வாசிப்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வேதம். சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம். செபிப்போம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். வெளியேறப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி. சபை கூடி வருதலை ஆசீர்வதிக்கிறீர் மக்கள். நன்றி. வந்திருக்கிற ஜனங்களுக்காக நன்றி. கர்த்தாவுடைய கர்த்தருடைய வேத புத்தகத்துக்காக நன்றி. கர்த்தாவின் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம். இவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறது. மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பாண்டு எழுதியிருக்கிறேன். தமது வார்த்தை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறீர். தமது வார்த்தை அனுப்பி எங்களை சுத்தமாக்கிறீர். உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். நீர் பேசும் நாமத்திற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் என்ற தலைப்பிலே நம்ம ஒரு 10 காரியத்தை பார்க்க போறோம். கர்த்தருடைய வேதம், இந்த முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டு தரப்பினர் இருக்காரு, ரெண்டு தேவன் இருக்கிறாரு. ஒன்னு பரலோக பிதாவாய் இயேசு, இன்னொன்னு சனங்களை மோசம் பார்க்கிற பிசாசு. உலகத்துல ரெண்டு சக்தி இருக்குது, ஒன்னு தேவ சக்தி, இன்னும் பிசாசின் சக்தி. அப்ப இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம், கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த வாசித்த வசனம் நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இதுல ரெண்டு பகுதியை பார்த்தாலும், கை கொள்ளாதவர்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள், வேதத்தை நேசிக்காதவர்கள், வேத வசனத்தை வாசிக்காதவர்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் துன்மார்க்கரை புகழ்வார்கள், பாவிகளை புகழ்வார்கள், அக்கிரமத்தை புகழ்வார்கள், அநியாயத்தை புகழ்வார்கள், அரசியல்வாதிகளை புகழ்வார்கள். அதான் துன்மார்க்கம். என்னத்தை புகழ்வார்கள்? கை கொள்ளாதவர்கள் புகழ்வார்கள். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. சங்கீதம் 1 அவர் என்ன சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் இருங்கள். பரியாசக்காரத்துல உட்காரக்கூடாது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கூடாது, துன்மார்க்கனை புகழக்கூடாது, பாவம் செய்யறவனை புகழக்கூடாது, அவனோடு சேரக்கூடாது, அவனோட ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும். இரண்டாவது ஆள் என்ன பண்றான், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் அவர்களோடு போராடுகிறார்கள். இல்ல சத்தியம் தான் உண்மை, இயேசுதான் உண்மை, அவர் பாவத்தை மன்னிக்கிறவரு, இந்த சத்தியம் நம்மளை நல்வழிப்படுத்தும் சொல்லி போராடுகிறவர், அவன் தான் போராடுகிறவர். அப்ப வேத பிரமாணத்துக்காக போராடுகிறவர்கள் என்ன செய்வார்கள், இந்த சங்கீத முதலாம் அதிகாரம் 2-3 வசனத்தின்படி வாழ்வார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் மேற்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதராத இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை கட்டி கத்தன அழகியா துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவான், துன்மார்க்கனை புகழுகிறவனும் சாவான், துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிறவனும் சாவான், துன்மார்க்கத்தில வாழுகிறவன் அவன் அழிந்து போகும். ஆனால் வேத பிரமாணத்துக்காக சத்தியத்துல நிலைத்திருக்கிறவன், சத்தியத்தின்படி வாழுகிறவன், சத்தியத்துக்காக போராடுகிறவன் அவன் நிலைத்து நிற்பான், தீர்க்காய்ச்சிய பெருக பண்ணுவார், அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு போராட்டமா இருக்கலாம், இன்றைக்கு கசப்பா இருக்கலாம், இன்னைக்கு வைராக்கியமா இருக்கலாம், இன்னைக்கு வறுமையா இருக்கலாம், ஆனால் அதன் நடுவுல சத்தியத்துக்காக நிற்கிறவன், சத்தியத்திற்காக சாட்சியாய் வாழும் போது உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. அப்ப நாம வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியத்தின்படி நடக்க பிரயாசப்படணும். நடக்கிறது ரொம்ப கஷ்டம், பேசுறது ரொம்ப ஈஸி, பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா சத்தியத்தின்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் பவுல் வந்து 1 Corinthians 9 சொல்றாரு, மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத விடுக்கி என் சரீரத்தை ஒடுக்கி ஆளணும் அப்படின்றார். கவனிங்க, பவுல் என்ன சொல்றாரு, மத்தவங்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத விடுக்கி என் சரீரத்தை ஒடுக்கி ஆள வேணும்ன்றாங்க. அல்லையா, இன்னைக்கு ஊழியக்காரன் தன் சரீரத்தை ஒடுக்குறானா, கிடையாது. இஷ்டத்துக்கு திண்டு குண்டு குண்டு ஆன குட்டிகளாட்டா இருக்கான் சில ஊழியக்காரன் எல்லாம், ஒழுத்து போய் அவன் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், அவன் எப்படி சாட்சியா வாழ முடியும், முடியாது. இப்ப இந்த வாரத்துல ஒரு ஆளு சேலத்துல இருந்து என்னை பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல என்னுடைய போட்டோவை பார்த்துட்டு போன் பண்றாரு, உன் உடம்பை எப்படி குறைச்சிங்கன்னு கேட்கிறாரு. ஒண்ணுமில்லையா, 3 வேளை சாப்பிடுற சாப்பாடை 6 வேளையா சாப்பிடுறேன், நடைப்பயிற்சி கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, சிம்மு கிடையாது, என்ன சும்மா தேவையில்லாத பாஸ்டிங் கிடையாது, ஓட்டம் கிடையாது, நடை கிடையாது, வாக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் வாக்கிங் பண்ற நேரத்துல 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு தேவனை துதிக்கிறது, செபிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது பெஸ்ட் கரங்களை தட்டி கத்திரப்படுத்துறாங்க. அதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். அல்ல இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், பிற எப்படியா குறைச்ச, 3 வேளை சாப்பிடுற சாப்பாட கரெக்டா சாப்பிடுறேன், பத்தி கிடக்கல, 3 வேளை சாப்பிடுற சாப்பிட கரெக்டா சாப்பிடுறேன், அதை 6 வேளையா சாப்பிடுறேன், 3-6 வெட்டி 6 வேளை சாப்பிடுறேன், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன், தண்ணி நல்லா குடிக்கிறேன். அல்ல இல்லையா, இதுதான் அதனுடைய ரகசியம். இன்னொருத்தர் கேட்டார் மதுரையில நடந்து போகும்போது, என்ன ஆளு ரொம்ப வத்திட்டீங்க, எது சுகம் இல்லையா, இப்ப உடம்பு குறைச்ச என்ன சொல்றேன், என்ன சொல்றாங்க, சுகராண்டு கேட்கிறான், என்ன சுகர் முத்தி போச்சான்னு கேட்கிறான், எனக்கு சுகரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அல்ல இல்லையா, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கு உடம்ப கர்த்தர் உடம்ப குறைச்சு, நான் குறைச்சிட்டேன்னு சொல்ல, கர்த்தர் என் உடம்ப குறைச்சிட்டார் அவருடைய மகிமைக்கான்னு சொன்ன, கரங்களை கட்டி கர்த்தர் போடுவேன். அல்ல இல்லையா, குண்டு ஆறாதீங்க, ஆபத்து உடம்ப கர்த்தர் மேல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ அதன் மேல கர்த்தர் தந்திர ஆலயம் உங்க சரீரத்தின் மேல கவனம் செலுத்துங்க. தொண்டையில கத்தி வையி, கண்டத திங்காத, கலர் கலரா சாப்பிட்டா நீ கலர் கலரா மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும். அல்ல இல்லையா, எச்சரிக்கிறேன், இந்த ஆடியோவில் இந்த செய்தியை கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், நீ கலர் கலரா சாப்பிட்ட நூல்ட்ஸ், நூல்ட்ஸ்ல எத்தனை வகை, புரட்டாவில 13 வகை எழுதி போட்டிருக்கா, அந்த புரட்டா, இந்த புரட்டா, இந்த புரட்டா, நூல் புரட்டா, செட்டு புரட்டா, இலை புரட்டா, கொத்து புரட்டா, வறுவல் புரட்டா, முட்டை புரட்டா சொல்லி புரட்டாவில 13 வகை வச்சிருக்கிறார். நூல் டிஸ்ல அவர் எலட்ட வச்சிருக்கிறார். எல்லாமே மாய்மலம், எல்லாமே அசுத்தமான ஆயுள்கள். இப்ப பல விதமான ஆயுள்களை பாருங்க, பாட்டுல ஊத்தி வைங்க உறைஞ்சு போகுது, நல்லா கவனிங்க, சட்டிய சூடாக்கிட்டு அந்த அந்த எண்ணெயை அதுல ஊத்துனா தெளிவா வந்துருது. அதுலதான் சமைக்கிறான், அதுலதான் வடை சுடுறான், அதெல்லாம் பிரியாணி பண்றான். அந்த அதை சாப்பிட்டா உள்ள போய் அந்த எண்ணெய் ஊற கொழுப்பு மாதிரி உறைஞ்சி வரும் கட்டியா, அதான் கொழுப்பு கட்டி. கவனிக்கிறீங்களா? கண்ட எண்ணெயை வாங்கி சாப்பிடாத, நல்ல எண்ணெயை வாங்கி சாப்பிடு, கடல் எண்ணெயை வாங்கி சாப்பிடு, சுத்தமான எண்ணெயை வாங்கி சாப்பிடு. அல்ல இல்லையா? கவனம், ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனம், உடம்ப குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, வேதத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். நீதிபதிகள் 28:7 என்ன சொல்லுகிறது? 7, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன். போசன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துவான், தன் தாயை அவமானப்படுத்துவான். நீ கண்டதெல்லாம் திண்டு நோய் வந்து கடந்தேன்னு சொன்னா உன் தகப்பனுக்கு அவமானம், உன் தாய்க்கு அவமானம். என்ன புள்ள பத்து வச்சிருக்காடு பாரு, எனத்தான் திண்டுச்சோ, ஆனா குட்டியாட்டா பெருத்திருக்கு அப்படின்வான். என்ன தாய் தான் நீ, உன் தொண்டையில என்ன கத்திய வையு. ஆமா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன், ஞானம் உள்ளவன். போசன பிரியனாய்க்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை தாயை அவமானப்படுத்துவான். என்னையா புள்ள பத்து வச்சிருக்க, ஆன குட்டியாட்டா நடந்து போறத பாரு, ஆன குட்டின்னு பேர் வச்சிருவான். ஆமா, அவ திரும்பும் போதெல்லாம் ஆன குஞ்சி மாதிரியே இருக்கும். ஆமா, பிரசங்கம் பண்ணும் போது சில ஊழியக்காரன பாருங்க, ஆன மாதிரியே இருப்பான். புதுப்பிட்டுக்கு முன்னால அவன் திரும்பும் போது மைக்க பிடிக்கும் போல ஆன துமிச்சங்கையை தூக்கிட்டு இப்படி திரும்புறது மாதிரியே இருக்கும். ஆன குஞ்சி, ஆன குஞ்சி பாஸ்டர்கள் இன்னைக்கு நிறைய பெருகிருக்கான். கண்டதை திங்கிறது, குடல் எடுத்து திங்கிறது, கறி எடுத்து திங்கிறது, வருத்தம் திங்கிறது, இஷ்டத்துக்கு திங்கிறது. அல்ல இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, வேதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்ல இல்லையா? வேதத்தை நேசிக்கிறவன், வேதத்தை பிரமாண வேத பிரமாணத்துல பிரியமா இருக்கிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். விவேகம் எனத்தை சாப்பிடணும், எனத்தை சாப்பிடக்கூடாது, எதை விடணும் எதை விடக்கூடாது. கற்றுக்கொள்ளுகிறவன் வேத வசனத்தின்படி கற்றுக்கொள்ளுகிறவன். அல்ல இல்லையா? இதெல்லாம் உடனே கத்துக்கிற முடியாது. அப்ப நீ இந்த 10 வருஷம் நீ இந்த 20 வருஷம் கிடையாது. முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படவன் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற காலங்களில் சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது பல மடங்காய் கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார். அல்ல இல்லையா? மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்கும். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் பத்தொன்பதுல 7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அல்ல இல்லையா? பேதையை ஞானம் உள்ளவனாக்குறது. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீ வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உன் சரீரத்துல மாற்ற வரும், உன் வாயில மாற்ற வரும், உன் பேச்சுல மாற்ற வரும், உன் சிந்தையில மாற்ற வரும், இருதயத்துல மாற்ற வரும், உன் ஆவியாத்மா சரீரத்துல மாற்ற வரும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்கி உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா! கர்த்தருடைய வேதத்துல அந்த மாதிரி இருக்கு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். அப்படி பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை பண்ணுவார். நாலாவது காரியம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள், பாக்கியவான்கள். 119 சங்கீதம் சொல்லுவோம், சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 119 சீக்கிரம் எடுப்போம். 119 ஒன்னாவது வசனம், 119 ஒன்னாவது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க பிரயாசப்படும் போது அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள், நீதிமன்களாக இருப்பார்கள், உத்தமர்களாக இருப்பார்கள். பழைய பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே போதும். சரீரத்தை மறுரூபப்படுத்துவார், கண்களை மறுரூபப்படுத்துவார், இருதயத்தை மறுரூபப்படுத்துவார். அல்ல இல்லையா? வேதத்துல யார் பாவம் செய்யல? ஆபிரகாம் பாவம் செஞ்சாரு, மோசை பாவம் செஞ்சாரு, ஊழியத்துக்கு வந்த பிறகு, விசுவாசியான பிறகு, எல்லாரும் தாவீது பாவம் செஞ்சான், எல்லாருமே பாவம் செஞ்சாரு, தீர்க்கதரிசிகள் பாவம் செஞ்சாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. அப்போ சொன்ன பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்ய முடியல, தீமையே செய்யறேன், அது காரணம் என்ன, எனக்குள்ள இருக்கிற பாவம்ன்றாரு. ஆனா ரோமர் ஏழுல, ஆனா ரோமர் எட்டுல பரிசுத்தாவில் அதிகமாய் நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது, வேதத்தை அதிகமா நேசிக்கும் போது, அதிகமாய் கீழ்ப்படியும் போது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ சமாதானம் அப்படின்றாரு. அப்ப மாம்ச சிந்தைய ஆவியினால ஒழிக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் முடியுமா, அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, பரிசுத்தாவியானவர் சேர்ந்து வாழுங்க. நீங்க பரிசுத்தாவில நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சீர்படாது, உங்க ஐஸ்வர்யத்தை பெற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது, சுகத்தை பெற முடியாது, விடுதலையை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது. அல்லேலூயா. ஆவியினாலே நுகங்கள் முறிக்கப்படும் சொல்லப்படுது. அல்லேலூயா. சகல சத்தியத்துகள் நடத்துகிற ஆவியானவர், சகலத்தை குறித்து போதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும், நடக்கும் போது, படுத்திருக்கும் போது, எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்பட குற்றப்படக்கூடாது. சார் மன்னிச்சு கழுத அவ்வளவுதான், வயசு அவ்வளவுதானா, மன்னிச்சு விட்டுட்டு தேவனோட ஆவியில நிரப்பி அவரை துதிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளுக்கு தீர்க்காய்ச்ச பொருக பண்ணுவார், நம்மளை உயர்த்துவார். ஆமா ஆமா, ரொம்ப மகிமைப்படுத்துவார். யாரையும் ஆளுகை செய்யக்கூடாது, ஆளுகை செஞ்சா கடைசியில் ரொம்ப சீக்கிரட்டாய் போவோம், குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல. அப்படித்தான் நிறைய ஊழியக்காரன் பாருங்க. ஆமா, நிறைய ஊழியக்காரன் குடும்பத்துல பெரிய பிரச்சனை போராட்டம், நமக்கு தெரியல, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்மளை விட மோசமா இருக்கான். நான் சொல்லுவேன், என்ன விட மோசமா இருக்கிற ஊழியக்காரர்கள் 1000 பேர் உண்டு, என்ன விட கஷ்டப்படுற ஊழியக்காரர் 1000 பேர் உண்டு, என்ன விட என்ன மாதிரி பிள்ளை இல்லாத ஊழியக்காரர் 100,000 பேர் உண்டு. தெரியுது, தெரியும், எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அரவையர் கஞ்சி குடிச்சாலும் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் மேம்படுத்துங்க. பாவையர் கஞ்சி குடிச்சாலும் நல்லா வச்சிருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாட்டாலும் சமாதானமா வச்சிருக்கிறாரு. அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்காத இயேசுவை பாரு. இப்ப வாசித்த சங்கீதம் 27 என்ன சொல்றாரு, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உடைய முகத்தையே தேடுகிறேன் தாவீது சொல்றான். ஆண்டவரே, நான் உன் முகத்தை பார்க்க விரும்புகிறேன், அவனை பார்க்கறேன், இவனை பார்க்கறேன், கேட்டுட்டுங்கய்யா. நல்லா எவன்கிட்ட உதவி கேட்கறத நிறுத்தி 6 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. எவன்கிட்ட உதவி கேட்கறது கிடையாது, உதவி கூட என் உதவி கேட்டா இயேசு என்ன ஊழியத்தை கலக்கிறது நீதானே, என்னை கொண்டு வந்தது நீதானே, எனக்கு உதவி செய்யு, இல்லைன்னா வேலைக்கு போடு. இதுதான் என் ஜபம். ஏசிக்கிட்ட நான் கேட்கிற கேள்வி, எனக்கு உதவி செய்யறியா இல்லையா, நீதானே ஊழியத்தை கலந்துட்டு வந்த, பிறகு என்ன பிச்சை எடுக்க விடுற, எந்த ஊழியக்காரன் எதுக்கு என்ன போய் கேட்க விடுற, எந்த ஸ்தாபனத்திலும் போய் என்ன நிக்க வைக்கிற, எவன்ட்டையும் கையில நிக்க வைக்கிற, எவனுக்கு முன்னா கீழ்படிய வைக்கிற, என்னை அழைச்சது ஏசு, எனக்காக மறிச்சது நீயே, என்னை அழைச்சது நீயே, எனக்காக ரத்தம் சித்தது நீயே, எனக்காக தரித்திரப்பட்டது நீயே, எனக்காக உயிர் தெழுது நீயே, எனக்காக புதாமிடத்துல இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற, எனக்கு எந்த எவன்ட்டையும் எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புற, பிச்சை எடுத்து அனுமதிக்கிற, எவன்ட்டையும் போக மாட்டேன், எவன்ட்டையும் கேட்க மாட்டேன், என்னை அழைச்சது உண்மையானால் தேவைய நீதான் சந்திக்கணும், இல்லைன்னா நான் வேலைக்கு போதும், ஊழியத்தை செய்ய மாட்டேன். இதான் சபம். என்ன இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். செத்து போன 28 பேரை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விகில் ஸ்மித் ஊழியக்காரருடைய சபான் தான். ஆண்டவரே, நான் எவன்ட்டையும் போய் கேட்க மாட்டேன், என் உதவிக்காக, என் ஷூக்காக, என் டவுசருக்காக, என் சர்ட்டுக்காக, என் சாப்பாட்டுக்காக, என் குடும்பத்துக்காக எவன்ட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன், என் உதவியை நீதான் செய்யணும். செய்யலைன்னு சொன்னா நான் மறுபடியும் அந்த ஃபிட்டிங் கார் ஃபிட்டிங் வேலைக்கு போயிருந்தேன், பைப்பு லைன் வேலைக்கு போயிருந்தேன். அதான் அவர தொழில். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, செத்து போனவனை 28 பேரை எழுப்பினாரு, கடைசி வரைக்கும் போச்சாரு. 96 வயசு வரைக்கும் அறுவை சிகிச்சை என்று சுகத்தோடு பலத்தோடு மறித்தார். அல்லேலூயா. தேவன் வந்து உயிரோடு இருக்கிறார், ஏசு உயிரோடு இருக்கிறார். கீழ்ப்படிகள் மட்டும்தாங்க நம்ம வேலை, ரெண்டே வேலை தான், ஒண்ணு கீழ்ப்படியணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும். நீ போய் கஷ்டப்பட்டு வேற செஞ்சு உழைச்சு எவனை ஏமாத்தி பொய் கணக்கு கேட்கி பொய் சாட்சி சொல்லி சம்பாரிச்சு சாப்பிட்டு வாழணுன்ற அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, தெரிஞ்ச நண்பர்கள், நம்ம ஒரு செபக்குறிப்பு சொன்னோம்னா அந்த செபக்குறிப்பை வெளியே சொல்லாத ஒரு நண்பர், ஒரு ஊழியக்காரர் இருந்தா அவன்கிட்ட மட்டும் சொல்லுங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா எனக்காக உதவி சொல்லுங்க. பண்டவன்ட்டெல்லாம் சொல்லாதீங்க, ஊரெல்லாம் பீத்தி உன்னையும் கடத்து, உன் குடும்பத்தை கடத்து, உன் ஊழியத்தையும் கடத்து போடுவான், உன் சாட்சியை கடத்து போடுவான். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் எனக்கு கத்துக் கொடுக்கிறார். என் தேவைக்காக ஒரு சிலருக்கு சொல்ல இப்படி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லையா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிதான் சொல்லுவேன். 5வது காரியம், கர்த்தருடைய வேதம் கண்களை திறக்கும். சங்கீதம் 119:18 கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கர்த்தருடைய வேதம் நம்முடைய கண்களை திறக்கும். செபிக்கணும், எப்படி செபிக்கணும், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி, உம்முடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தாரலும். சத்தியத்தை அறிஞ்சிட்டோம் சொன்னா எவனுக்குமே நம்ம அடிமை கிடையாது. சொல்லுங்க, நான் சத்தியத்தை அறிந்து கொண்டால் ஒருபோதும் எவனுக்கு அடிமை கிடையாது, பணத்துக்கு அடிமை கிடையாது, ஸ்தாபனத்துக்கு அடிமை கிடையாது, மனுஷனுக்கு அதிக அடிமை கிடையாது, அதிகாரத்துக்கு அடிமை கிடையாது, நான் இயேசுவுக்கு மட்டுமே அடிமை. சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் ஒருவனுக்கும் அடிமை இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே உடைய வேதத்தை அறிந்து கொள்ளணும், இந்த வேதத்தை கேட்கணும். நான் இப்ப ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை தரும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க எனக்கு கிருபை அளிக்கிறது. எனக்கு என்ன எதுவும் பணம் கேட்கறது இல்ல, இப்ப எல்லாம் ஜெபத்துல பணம் கேட்கறது இல்ல, இடம் கிடைக்கிறது, இடம் கேட்கறது இல்ல, கட்டடம் கேட்கறது இல்ல, எதுவுமே கேட்கறது இல்ல. என் பிள்ளைகளை ஆசீர்வதின்னு கூட நான் ஜெபம் பண்றது இல்ல. காரணம் என்ன, உடைய வேதத்தை அறிந்து கொள்ள செய்யுங்க, உடைய வேதத்தின்படி வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வேதத்தை அறிஞ்சு கொண்டு வேதத்தின்படி வாழ்ந்துட்டா நமக்கு இடம் கிடைச்சிரும், கட்டடம் கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும், நகை கிடைச்சிரும், ஆட்கள் கிடைச்சிருவாங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருக்கும். இதுதான் ரகசியம். வேற எனக்கு அதைத்தாரு இதைத்தாருன்னு எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் 10 பைசா கர்த்தர் உங்கள் தரமாட்டார், எவனுக்கும் தரமாட்டார். இப்படி ஜெபம் பண்ண தெரியாம தான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரன் பிளாட் படத்துல அறிஞ்சிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, இந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, அவன்கிட்ட போனா 100 ரூபா கிடைக்குமா, இவன்கிட்ட போனா 100 ரூபா கிடைக்கும், அலைய இருக்காருன்னு சத்தியம் இல்ல. அதனால ஆசீர்வாதம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சத்தியத்தை இரவும் போல வாசிங்க. பசிய சாப்பாடு இல்லையா, சத்தியத்தை வாசி. மனுஷன் 54 மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான். அல்லேலூயா. அதான் ரகசியம். சின்ன பைய கைதட்டான், பெரிய ஆளுக கைதட்ட மாட்டேங்குது. ஒரு சின்ன பைய கைதட்டான் ஜபையில, அவனுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல, சின்ன பிள்ளைகளுக்கு புரியுது, கைதட்டாங்க அவருக்கு சின்ன ஒண்ணு. அல்லேலூயா. அடுத்து 6வது ஒரு காரியம், கர்த்தருடைய வேதம் பொய் வழியை வெறுக்க செய்யும். பொய் வழியை வெறுக்க செய்யும். 119:19 மறுபடியும் எடுத்து வச்சுக்கொள்ளும். பொய் பேசுவோம், பொய் கணக்கு எழுதுவோம், பொய் சாட்சி எழுதுவோம், பொய் அறிக்கைகளை எழுதுவோம், பொய் ரிப்போர்ட் எல்லாம் எழுதுவோம். ஆனா கர்த்தர் வெறுக்க செய்யும். அதுக்கு நல்லா ஜெபம் இந்த காரியத்தை நான் செய்த உங்க சித்தம் என தடுத்து நிறுத்தும், இந்த இடத்துல அந்த வெளியேற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரச்சாகணும். 119 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 28:29 வாசிப்போம். 28:29 சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அல்லேலூயா. சஞ்சலங்கள் தவிப்பெல்லாம் மறைஞ்சு போகும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை தியானிக்க தியானிக்க, வேத வசனத்துக்கு கீழ்படிய கீழ்படிய கீழ்படிய. அல்லேலூயா. தயவு செய்து போன் அதிகமா பேசாதீங்க, நான் பொதுப்படையா சொல்றேன். போன் அதிகமா பேசினவங்க வேதத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுவாங்க. பிசாசு துன்மார்க்க ஆதி அவங்களை வெளியே கொண்டு போய் உங்களை சின்ன உண்ணமாக்கி உங்களை வெறுமையாக்கி என் மனுஷனும் கை விட்டான், இந்த இயேசுவும் சரியில்லைன்னு சொல்ல வச்சிருவான் பிசாசு. இந்த இயேசுவும் சரியில்லை, ஏன்னா இயேசு சரியில்லை. சத்தியத்தை அறியாம இயேசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சவன் இயேசு சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். கரங்களை தட்டி கத்துறங்க போட்டுருவான். அல்லேலூயா. வேதம், கர்த்தருடைய வேதம் பொய் வழிகளை வெறுக்க செய்யும். பொய் வச்சுற பிதாவுக்கு ஐக்கியமா இருக்கான்னு சொல்லி யோவான் 8:44 சொல்லப்படும். பொய்ய வெறுக்கிறதுக்கான வழி சத்தியத்தை. ஆண்டவர் பொய் பேசாம இருக்க உதவி செய்யும். செவம் பண்ண செவம் செவம் பண்ண முடியாது, செவம் பண்றேன் தோத்து போவேன். ஆனா வேதத்தை வாசித்து வசனத்துக்கு கீழ்படியும் போது பொய்யின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போம், தரித்திரத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போம், கடன்கார ஆவி நம்மளை விட்டு ஓடி போவோம், பாவத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடி போவோம், இச்சையின் ஆவி நம்மளை விட்டு போவோம். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு, வார்த்தைக்குள்ள புதஞ்சு கிடக்கு. இந்த இரவும் பகலும் இரவும் பகலும் தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கண்களை பரிசுத்தமாக்குவார், நாவ பரிசுத்தமாக்குவார், இருதயத்தை பரிசுத்தமாக்குவார். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும், பயங்கரமான போராட்டம் நடக்கும். அதான் நீதிமொழிகள் 8:4. வேத பிரமாணத்தை வெறுக்கிறவர்களோ அவர்களை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். வசனத்தை கேட்டாச்சு, ஆண்டவரே நான் 10 வருஷம் ஆச்சு வேஸ்டா போச்சு, 20 வருஷம் வேஸ்டா போச்சு, 25 வருஷம் வேஸ்டா போச்சு, அதனாலதான் நான் தோத்து போனேன், அதனாலதான் வருமானம் இல்ல, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்ல. இப்ப இப்படி வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் உண்மையா வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், நீதியா வாழ விரும்புகிறேன், பொய் வேசமா வாழ விரும்புன்னு சொல்லி நம்ம அப்படி செதுக்க ஆரம்பிக்கும் போதுதான் குடும்பத்துல சுத்துல இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு பயங்கரமான எதிர்ப்பு எழும்பும் பாருங்க. அல்லேலூயா. சத்தியத்தின்படியிலடா வாழ போறான், இது சத்தியத்தின்படி மாறிட்டா எல்லாரையும் மாத்திடுவானே, இவன் பணக்காரன் ஆயிட்டா எல்லாருக்கும் உதவி செஞ்சு தன் பக்கம் எழுத்துருவானே, இயேசுவின் பக்கம் எழுத்துறேன் புரிஞ்சு எங்க. இதுதான் ரகசியம். பரிசுத்தத்துக்காக ஜோம் பண்ணுங்க, நீதிக்காக ஜோம் பண்ணுங்க, உண்மைக்காக ஜோம் பண்ணுங்க. இந்த மாதிரி சத்தியம் வரும்போது என் பொய் பேச்சை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க, தீமையை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க. போராட்டம் வரும், பொறுமையா இருக்க, போராட்டம் வரும், பொறுமையா இருக்க. யாரு கடிச்சு குதறது மாதிரி சண்டை போடுறது மாதிரி பிசாசு இறங்குவேன் பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை ஜெபிக்கிறவங்க, தசமம் கொடுக்கறவங்க, காணிக்கையா கொடுக்கறவங்க, சாட்சியா வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு போராட்டத்தை ஊற்றுவான் பிசாசு. எப்ப நான் சத்தியத்தின்படி வாழ போறேன், 100க்கு 100 சத்தியத்தை பேச போறேன்னு அர்ப்பணிச்சு பாருங்க, மரண போராட்டமே நடக்கும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேற ஒன்றுக்கு வர, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண புறம் வரப்புறம். அப்ப போராட்டத்தை பார்த்து பயந்து சரி 10:1-11 அந்த ஊழியக்கார மாதிரி நம்மள இருந்து போயிருவோம், இந்த விசுவாசி மாதிரி நம்மள இருந்து போயிருவோம். கடைசி வரைக்கும் அந்த வேலை வேர்வை தரித்திரம் கடன் வியாதி உபத்திரமா இதுக்கு இயேசுநாதத்தை வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, எந்த தயவு செய்து எந்த ஊழியக்காரன் தொடர வைக்காதீங்க, எந்த ஊழியக்காரன் ஐக்கிய வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி பேசுற ஊழியக்காரன் நீங்க ஐக்கிய வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி கடைசியா தான் பேசணும், முதல்ல எனத்தை பத்தி பேசணும், பூலோகத்தை பத்தி பேசணும். பூலோகத்துல நீ எப்படி இருக்கணும், உண்மையாரு, தாழ்மையாரு, அன்பாரு, பணக்காரனாரு, ஐஸ்வர்யம் உனக்கு, செல்வ செழிப்பாரு, நல்ல வீட்டை கட்டு, நல்ல கார் வாங்கு, நல்ல நிலத்தை வாங்கு, உன் பிள்ளைகளை உயர்த்து, உன் பிள்ளைகளை நல்லா படி. இந்த ஆசீர்வாதத்தை முதல் சொல்லிக் கொடுக்குற ஊழியக்காரனோட நீங்க ஐக்கியப்படுங்க. அதுக்கு பிறகு மறிக்கிறவன் தான் சாட்சியா பரலோகத்துக்கு போக முடியும். இவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தை பத்தி பேசுறான், அப்ப உடனே சா சொல்றான், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசரன் எடுத்தோடனே இன்னைக்கே சா, இன்னைக்கே பரலோகத்துக்கு போயிடு. அல்லேலூயா. பரலோகத்துல இந்த கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, இங்கதான் பாடு கஷ்டம். அப்ப உடனே சாகிறதுக்கா ஞானசரனோ, உடனே சாகிறதுக்கா பரிசுத்தாவியானவரு, உடனே சாகிறதுக்கா அந்நியபாச, உடனே சாகிறதுக்கா ஆராதனை, அப்படியாப்பட்ட ஊழியக்காரனை தூக்கி விளச்சி விடுங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் சாங்க வைக்காதீங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஐக்கியத்தில் இருக்காதீங்க, அப்படியாப்பட்ட ஸ்தாபனத்தில் இருக்காத, வெளியேறு. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார், கரங்களை தடி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உலகத்தை பத்தி பேசணும், நல்வாழ்வை பத்தி பேசணும், ஆரோக்கியத்தை பத்தி பேசணும், சுகத்தை பத்தி பேசணும், செழிப்பை பத்தி பேசணும், ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும். இப்படி எல்லாம் வாழ்ந்தா, நீ நல்லா வாழ்ந்தா நீ பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லணும். அதான் சார். அல்லேலூயா. ஆமா, எப்ப பார்த்தாலும் இருக்கிறத பூரம் கொண்டு வா, இருக்கிறத பூரம் கொடு, இப்ப செத்தா அங்க போயிருவான். இப்ப இப்ப எதுக்கு இப்ப சாகிறதுக்கு நீ ஞானத்தை எடுக்கிற, நீ ஞானத்தினா எடுக்காமே சாகலாம்ல. இப்ப சாகிறதுக்கு நீ எதுக்கடா ஏசிக்கிட்ட வர, நீ அப்படியே சாக வேண்டியதான். நீ வாழணுண்டா ஏசிக்கிட்ட வா, 120 வயசு வரைக்கும் நல்ல தீர்க்காய்ச்சோடு வாழணுண்டா ஏசிக்கிட்ட வா, பணக்காரனா வாழணுமா ஏசிக்கிட்ட வா, ஆரோக்கியமா வாழணுமா ஏசிக்கிட்ட வா, சுகமா வாழணுமா ஏசிக்கிட்ட வா, நல்ல செல்வ செழிப்பா வாழணுமா ஏசிக்கிட்ட வா, நல்ல வீட்டை கட்டி குடியிருக்கணுமா ஏசிக்கிட்ட வா, நல்ல பிள்ளை பட்டு பழி பெருகணுமா ஏசிக்கிட்ட வா, நல்ல தீர்க்காய் சோடு வாழணுமா ஏசிக்கிட்ட வா. இந்த எண்ணம் இல்லாதவே ஏசிக்கிட்ட வராத துன்மார்க்கனோட எழுந்து செத்து மடி. அல்லேலூயா. அப்படி வாழ முடியலடா, இயேசுவை விட்டு துன்மார்க்கனோடு போராடக்கூடாது. இயேசுக்காக போராடுங்க, இயேசுவின் வார்த்தைக்காக போராடுங்க. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் சந்ததி சந்தையா கர்த்தர் 2, 3, 4 தலைமுறை மட்டும் விசாரித்து 1000 தலைமுறை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. கடைசியாக கர்த்தருடைய வேதம் உணர்வை தரும், உணர்வை தரும், உள்ளத்தை தரும். 119 சங்கீதம் 34. 34 வசனம் வாசிப்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைகொள்ளுவேன். வேத வசனம் உள்ள போகும்போது பாவத்தை சுத்தி காண்பிக்கும், இருதயத்திலிருந்து சீவ ஊற்று உருப்படும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியில நிரம்பினவன், வசனத்துல நிரம்பினவன், அந்நிய பாஷையில பேசுறவன், உண்மையானவனா இருந்தா, மனஸ்தாபப்படணும்னா, ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே மன்னிப்பு காப்பான். கடவுள்கிட்ட மன்னிப்பு காப்பான், மனிதத்தையும் மன்னிப்பு காப்பான். சின்ன பொய் பேசினாலும் மன்னிப்பு காப்பான். உணர்வடைவான், பலனடைவான், செழும்பி நிற்பான், சோர்ந்து போக

துன்மார்க்கர்கள், சொந்தக்காரங்கள், அந்நியர்கள், சுற்றுலா இருக்கிறவங்க பேசினேன்னா அவங்களை விட்டு கொஞ்ச நாள் அவங்ககிட்ட பேசுறத நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, அவங்க பிற ரசிக்கப்படுவாங்க உங்க வளர்ச்சியை பார்த்து. அல்லேலூயா. இது ரொம்ப ரகசியமான ஒரு காரியம். கடைசியாக ஏழாவது காரியம், ஏழாவது காரியம், கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும். நடுக்க உண்டாகும், வசனத்தை கேட்கும் போது நடுக்க உண்டாகும். ஐயோ, இப்படியாப்பட்ட தண்டனை இருக்கா, இப்படியாப்பட்ட பெரிய காரியம் இருக்கா. இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமில்ல, தண்டிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவிகள் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் இயேசு. அவர் செழிப்பு மட்டும் கொடுக்கிறவர் இல்ல. அல்லேலூயா. 119 சங்கீதத்துல 51 53 55 51, அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலக. பரியாசம், எதை பரியாசம்னாலும் சரி நான் வேதத்தை விட்டு விலக மாட்டேன்ற சங்கீதக்காரன். 53, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நடுக்கம், இப்படி விலகி போறாங்களே, இப்படி கேவலமா பேசுறாங்களேன்னு சொல்லி. 55, கர்த்தாவே, இரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைகொள்ளு. இரா காலம் நடிச்சாமத்துல வேதத்தை திறந்து வச்சு வாசிக்கிற நடிச்சாமோ, நடிச்சாம இன்னைக்கு வேற ஊழியக்காரனும் விசுவாசிகள் நடிச்சாமத்து வரைக்கும் டிவி பாத்துக்கிட்டு இருக்கான், சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கான், வேதத்தை நோண்டிட்டு இருக்கான். மயிரா அவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உணர்வை தாரும், உணர்வடையும் போது மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், பலனடைவார்கள். அடுத்து 8, கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும். ஆமா, ஏசாய தீர்க்கதரிசி 66:2, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 9, எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை மறக்க கூடாது. 119:6, 119:6, 119:6, நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். இயேசு என் கூட இருக்கிறாரு, ஒரு வார்த்தை எனக்கு இருக்கிறது, நான் விழுந்து போக மாட்டேன், அவர் என்னை தூக்குவார், என்னை நிறுத்துவார், என்னை உயர்த்துவார் சொல்லி தைரியமாய் முன்னேறிட்டே இருக்கணும். சோர்ந்து வயசுல நான் நல்லா இருக்கும்போது வேத வாசிக்கிறது, நல்லா இருக்கும்போது பாடுறது, நல்லா இருக்கும்போது ஆராதனைக்கு போறது, கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா வேத வாசிக்கிறது நிக்கிறது, செபத்தை நிக்கிறது, உபவாசம் பண்ணி நிறுத்துறது, இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு பொருத்தமானது கிடையாது. கடைசியாக 10, கர்த்தருடைய வேதம் மகிழ்ச்சியை தரும். 119:70, 119:70, அவர்கள் இருதயம் 119:92 சார், 92, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அல்லேலூயா. எந்த வேளையிலும் நம்ம துன்பமான நேரத்துல நம்மளை மரணத்துக்கு தப்பி வைக்கிறது, பாதுகாக்கிறது, தூக்குறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேத வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த வெளியேறப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. வேத பிரமாணங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், எங்களை உயர்த்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிறீர் அதற்காக நன்றி. எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர் உமக்கு நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற உமக்கு நன்றி. தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் கொடுத்தவர் ஆண்டவரே, மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்கிறது நன்மையாய் இருக்கிறது ஆண்டவரே, கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே மக்கள், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயங்களின் தேவன் நமக்கு நன்றி. உடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரோட, வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. எங்கள் குறைகளை எடுத்து போடுங்க, குற்றங்களை எடுத்து போடுங்க, கசப்பு வைராக்களை எடுத்து போடுங்க. இயேசுவின் ரத்தம் எங்களுக்குள் பரட்டும் ஆண்டவரே.
பகை உணர்வுகளை எடுத்து போடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே இவருடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தருடைய பந்திக்காக தோத்துறோம். கர்த்தருடைய பந்தி எங்களை ஆசீர்வதித்து ரத்தத்தினாங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் சரீரத்தை பிசிக்கும் போது அவங்க ரத்தத்துல பானம் பண்ணும் போது எங்களை தீர்க்காய்ச்சியை பண்ணுகிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர், விடுதலையை கொடுக்கிறீர், உயர்வை கொடுக்கிறீர்.

0: ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே வாழையடி வாழையாக வாழ்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்கிறீர். இந்த வேதத்தின் பிரமாணங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த வேதத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவின் அப்படி செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்தாவுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவர. கர்த்தாவின் அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. ஆவியானவரே மக்கள் தோத்திரம். உங்கள் ஜபத்தை கேட்பல் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக கர்த்தருடைய பந்திக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம்.
1: ஹல்லேலூயா. நாங்க ஒரு தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வேதத்தை குறித்து பாஸ்டர் அழகாக வெளிப்படுத்தி இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜை நாங்கள் அழைப்போம். வந்து தேவனுடைய வார்த்தையை சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு கூடாக இந்த இடத்துல கொண்டு வருவார். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் சாமுவேல் ராஜை அழைப்போம். Praise the Lord, Pastor. Praise the Lord.
2: Mic on பண்ணுங்க பாஸ்டர். Mic on பண்ணுங்க.
3: Praise the Lord. Okay. Praise the Lord.
2: Praise the Lord, Pastor.
3: Okay. நல்லது சங்கமும் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். யோவேல் புஸ்தகம் 2:17-18 ஆகிய வசனங்கள். யோவேல் 2:17-18. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஆளுது. கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறச்சாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு போடாதீர். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்றார் என்பார்களாக. 18 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்றைய நாளிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ரெண்டு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்துட்டு, பிறகு நாம் அந்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம கொஞ்சம் ஆழமாய் இந்த வசனங்களை கவனிப்போம். குறிப்பாக வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம் மீது அவர் வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை தூக்கி எடுக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை உயர்த்துகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை பெருத பண்ணுகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. இந்த உலகத்துல நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கிறதுல தேவனுக்கு ஒரு வைராக்கியம். தேவன் உங்களை கட்டாட்சிப்பார், ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக உங்களை நிறுத்துகிறதுல தேவன் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவன் அவர் தம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், அவருடைய ஜனங்களும் அவர் மேல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய கண்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கம் நம்மை கவி பிடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நமக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு எழும்பும் பொழுது நாமும் அவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டிய ஜனங்களாய் இருக்கிறோம். வேதாகமத்தை ஆதி ஆம தொடக்கம் வெளிப்படுத்தல் வரை திறந்த மனதோடு நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்களுடைய பெயர் பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சாட்சிகளை தேவன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நீங்க வாசிக்க முடியுமோ எல்லா இடங்களிலும் ஒரு கூட்ட ஜனத்துக்குள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில அநேக காரியங்கள் இதுல சொல்ல முடியும். ஆனால் மிக வேகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தந்து தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற மனுஷர்கள் ஒரு நான்கு பேரை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். வேதத்தில் நாம வாசிப்போம் வைராக்கியம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து மிக வேகமாக ஒரு சில காரியங்களை நாம கவனிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்துல வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறதுல முதலாவது சொல்லப்படுகிற வைராக்கியம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு எழுதின நிருபம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுமாய் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌலிக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்கே ஒரு வைராக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் கசப்பான ஒரு வைராக்கியம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துல நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் அறிய வேண்டும். கசப்பான ஒரு வைராக்கியம் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. அந்த யாக்கோபு அதை பற்றி தான் அங்க நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது இன்னொரு வைராக்கியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம், கலாத்தியர் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான், அதை நான் உங்களுக்கு இருக்கும் பொழுதை மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பவுல் சொல் நல்ல விஷயங்களும் இருக்கிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். மூன்றாவதாக இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தல நடபடிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள், நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்துல பிறந்து அந்த நகரத்திலே கமாலியின் பாகத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீயையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். பாரம்பரியமான ஒரு வைராக்கியம் நீங்க நாலாவது இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம், யோவானுக்கு நிருபம் இரண்டாவது சுவிசேஷம் ரோமா யோவான் ரெண்டு பதினேழு இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கலை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நான்கு வகையான வைராக்கியத்தை குறித்து நான் வேதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து தருகிறேன். நிறைய சொல்ல முடியும், ஒரு நான்கு குறிப்பை தான் நம்ம பார்க்கிறோம். கசப்பான வைராக்கியம் இருக்கிறது, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிற விஷயம் இருக்கிறது, பாரம்பரிய வைராக்கியம் இருக்கிறது, அதே நேரத்துல கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல வருகிற காரியம் என்றால் நான்காவது சொன்ன காரியம் கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம வாசிப்போம் ஒரு வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், சங்கீத புத்தகம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம், சங்கீத புத்தகம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஒன்பது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லி நாம் அங்க வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. நமக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டுமா? தாவீது இப்படி சொல்லுகிறார், இந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பட்சித்தது என்றால் என்ன? நீங்க நல்லா கவனிங்க, வேதாகமத்துல பலிபிடங்களுக்கு மேல பலிகளை வைத்து அவர்கள் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிற பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பட்சித்தது என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். எலியா கூட ஒரு பெரிய பலிபீடத்தை உண்டாக்கி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், என் தேவனே என் தேவனே என்னை கேட்டருளும் என்று சொன்ன பொழுது வானம் திறந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்தது அப்படின்னு நாம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பட்சிக்கிறது என்றால் என்ன அப்படின்னு கவனித்து பார்த்தால், அக்கினி இறங்கி வந்து அது முழுவதையும் அப்படியே பட்சித்து போடுவதை பற்றி தான் இங்க வாசிக்கிறோம். நான் என்ன இதுல உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வைராக்கியம் அக்கினியை போல இருக்க வேண்டும். நம்முடைய வைராக்கியம் அக்கினியை போல தாவி பரவ வேண்டும். ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி வைராக்கியமானது அக்கினியை போல தாவி பரவ வேண்டிய ஒன்றாயிருக்கிறது, அக்கினியை போல கவ்வி பிடிக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. இதுல நான் எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. வீடு என்று அவர் அன்றைக்கு எழுத்தின்படியே சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை பற்றி பேசுகிறார். யோவான் 2:17 ஆண்டவர் ஒரு பெரிய சுத்திகரிப்பை அந்த ஆலயத்தில ஏற்படுத்தும் பொழுது அவருடைய சீடர்கள் சொன்னார்கள், இதோ வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இவரை பட்சித்தது. எழுத்தின்படியே அன்றைக்கு அவர்களுக்கு ஆலயம் அவருடைய வீடாக கருதப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல வேண்டும். பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். நீங்க 1 Corinthians 3:17 வரும் பொழுது நீங்களே அந்த ஆலயம், இன்றைக்கு நடமாடுகிற ஆலயம், அங்கும் மீங்கும் எழுந்து வேலைகளை செய்து ஆண் வீடுகளில இருந்து இப்படி எல்லா இடத்திலும் சுற்றி வரக்கூடிய ஒரு ஆலயம், உயிருள்ள ஒரு ஆலயம். அன்றைக்கு அவர்கள் ஒரு கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து பேசியிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஆலயத்தை சத்துரு தனக்கு இஷ்டமானபடி அவன் அங்கும் மீண்டும் ஜனங்களை அலக்கழித்துக் கொண்டு ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு ஜனங்களை சூறையாடி கொண்டு திரிகிற பொழுது, இதை பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் இந்த பக்தி வைராக்கியமானது ஒரு அக்கினியை போல கவ்வி பிடிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்களா? ஆண்டவர் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களா? ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லா இடங்களிலும் கஷ்டப்படுகிறார்கள், நிந்தையை அனுபவிக்கிறார்கள், அவமானத்தை அனுபவிக்கிறார்கள். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படியாய் கொண்டு போகப்படுகிறார்களே என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பக்தி வைராக்கியம் வர வேண்டும். எப்படி அந்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு காட்டு தீயை போல பற்றி எரிகிற ஒரு வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவ்வி பிடிக்க வேண்டும். ஒரு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை உயர்த்துகிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை மீட்டு ரட்சிப்பதற்கு வைராக்கியம் கொள்வாரானால், நீங்களும் நானும் ஒரு போல வீட்டை குறித்த தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இந்த நாட்களில நம்மை கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு மனுஷர்கள் எவ்வளவோ பக்தி வைராக்கியம் என்ற பேர்ல என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பக்தியாய் வைராக்கியம் பாராட்டி தெரிகிறார்கள், அது அல்ல இன்றைக்கு நமக்கு தேவை. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன? என் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு மனுஷன் எழும்பி தன்னுடைய ஊழிய பாதையில, தன்னுடைய ஜெப வாழ்க்கையில, தன்னுடைய ஆராதனை காரியங்கள்ல, ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவியத்துல பக்தி வைராக்கியம் பாராட்ட மாட்டார்களா அப்படின்னு தேவனுடைய கண்கள் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டே இருக்கிறது. இந்த கோணத்தை வசனத்துல நாம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவை அதுதான், மாமிசத்துக்கு மேல பாரம்பரியத்துக்கு மேல பக்தி வைராக்கியம் பாராட்டின நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி தேவனுக்காக நீங்களும் நானும் எழும்பி தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னொரு இடத்துல நான் இப்படி வாசிக்கிறேன், வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல இந்த வைராக்கியம் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிகள் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் 18வது அதிகாரம், அப்போஸ்தல நடவடிகள் 17வது அதிகாரத்தை பாருங்க. 17வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், 17வது அதிகாரம் 16வது 17வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 17:16-17, அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. நீங்க இன்றைக்கு தேவை இதுதான், நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் விக்கிரகங்களால் அடிமைப்படுத்தப்பட்டு விக்கிரகங்களுக்கு பின்னால் அலைந்து திரிகிறதை பார்க்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அவன் அத்தனை பட்டணத்தை சுற்றி பார்க்கிறான், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், எங்கு பார்த்தாலும் விக்கிரக கோயில்கள் விக்கிரக ஜனங்கள், இப்படி அவர்கள் சாத்தானுக்கு பின்னால அடிமைப்பட்டு கிடக்கிறத அவனை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் எழுப்பினது. ஐயோ, இந்த ஜனங்கள் அடிமையா இருளிலே வாழ்கிறார்களே, இந்த ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களே, மெய்யான தேவனை விட்டுவிட்டு அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்களே, இவர்களுக்கு எப்படியாகிலும் அந்த உயிருள்ள தேவனத்தை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அந்த காட்டு தீயை போல அவனை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. வசனத்தை பாருங்க, கீழ் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வகையான வைராக்கியம் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வானாம். வசனம் சொல்லுகிறது 17வது வசனம் சொல்லுகிறது 17:17, ஜெப ஆலயத்திலும் யூதரோடும் அந்த பகுதியில் இருந்த மக்களோடும் சந்த வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு பக்தி வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி பிடித்த பொழுது அவர்களுக்குள்ளே போய் பாருங்க, அவர்களுடைய அந்த தெய்வங்களை குறித்து அவன் ஒன்றும் சொல்லவில்லை, அது பேய் பிசாசு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறான், யூதருக்குள்ள கடந்து போகிறான், ஜெப ஆலயத்துக்குள்ள கடந்து போகிறான், பக்தி உள்ள மனுஷர்களுக்கு மத்தியில கடந்து போகிறான், சந்தை வெளிகளுக்குள்ள கடந்து போகிறான். ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு மனுஷனை கவ்வி பிடிக்கும் பொழுது அவனால சும்மா இருக்க முடியாது, அது என்ன செய்யும் என்றால் தன்னால இயன்ற அளவு மற்ற மனுஷர்களுக்கு ஜீவனுள்ள ஆண்டவரை காண்பித்து கொடுக்க, ஜீவனுள்ள தேவனை சொல்லிக் கொடுக்க அவனை ஊந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும், நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். இவ்வகையான பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களை இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் எவைகள் மேல வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலை நோக்கி பாருங்கள், பவுல் மேல இருந்த அந்த அபிஷேகம், பவுல் மேல இருந்த அந்த ஆத்தும பாரம், பவுல் மேல இருந்ததான அந்த வைராக்கியம் பிற ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள ஜூதர்களுக்குள்ள அவனை இழுத்து கொண்டு போனது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், தேவன் தேடுகிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் யாருக்காகிலும் ஆண்டவரை பற்றி சொல்ல முயற்சி எடுக்கிறோமா? யாருக்காவது சொல்லுவதற்கு புறப்பட்டு போகிறோமா? எங்கேயாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நாம் உற்சாகமும் காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது அவன் எல்லா இடங்களுக்குள்ளும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், அதே 18வது அதிகாரத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது 18வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனித்து பாருங்க. பவுல் சொல்லுகிறார், மக்கோதுனியாவிலிருந்து சீலாவும் தீமத்தையும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு சுஸ்தாந்தப்படுத்தினான் என்று நாம வாசிக்கிறோம். இங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது பவுலை அந்த அந்த சீலாவையும் தீமத்தையும் பார்த்த போது பவுலுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் வாக்கியம் வர ஆரம்பித்தது. வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கியம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பவுல், இந்த பவுல் அந்த சீலாவையும் தீமோத்தேயையும் பார்த்த பொழுது அவர்களுக்குள்ள வந்த வைராக்கியத்தை பாருங்க. இவர்களைப் போல நாமும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். என்ன காரியம் செய்தார்கள் அவர்கள்? அழகவனிய 17 அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 17 அதிகாரத்துல 11-12 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நட்புலசாலிகளாய் இருந்தார்கள். 12 வசனம், அதனால் அவர்கள் அநேகம் பேர் கனம் பொருந்திய கிரேக்கர்களும் அநேக ஸ்திரீகள் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். 13 வசனம் சொல்லுகிறது, பெரியாவிலும் தேவ வசனம் பரவினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கே யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பவுல் அந்த இடத்துல இருந்து பாருங்க, 14 வசனம் சொல், உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், பவுல் வழியாக தெசலோனிக்க பட்டணத்திலும் சரி, கிரேக்க பட்டணத்திலும் சரி, அந்த எல்லா இடங்களிலும் அந்த ஆண்டவுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. ஜனங்கள் நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுகிறார்கள். வசனங்களை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பும் பவுலுக்கு இருந்தது. ஒரு கூட்டத்தார் பவுல் போகிற இடங்களெல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறதிலும், பவுல் போகிற இடங்களெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதும், பவுலை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு கூட இன்னொரு பக்கம் ஜனங்கள் அவனை தேடிக்கொண்டே வருகிறார்கள். இந்த மாதிரி நேரத்துல தான் பவுல் அந்த இடத்துல இருந்து சமுத்திர வழியாய் அனுப்பப்படுகிறான். நல்ல கவனிங்க, இந்த தீமோத்தேயும் இந்த சீலாவும் செய்த வேலை என்னவென்றால், பவுல் இன்னும் நமக்கு தேவை, பவுல் போன்றவர்கள் இன்னும் தேசத்துக்கு தேவை, பட்டணங்களுக்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை. ஆகவே இந்த பவுல் உயிர் வாழ வேண்டும். இந்த பவுல் இந்த இடத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலும் இந்த தீமோத்தேயும் சீலாவும் பவுலை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு அந்த இடத்துல அவர்கள் தங்கியிருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கொல்லப்படுவோம் என்று அறிந்தும் ஆண்டவருக்காக நின்றவர்கள். பவுல் கொல்லப்பட வேண்டிய இடத்துல தாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்துக்காக தன் தலைகளை கொடுத்தவர்கள், ஜீவனை கொடுத்தவர்கள், வைராக்கியமாய் ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்றவர்கள். இப்ப நல்ல கவனிங்க, 18:5 வசனத்துல நான் அதை தான் வாசிக்கிறோம். மறுபடியும் பவுல் அந்த ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம், அவன் அவர்களை பார்த்த பொழுது அவன் ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்து, வாழ்ந்தால் இவர்களை போல வாழ வேண்டும், வாழ்ந்தால் இவர்களை போல நாம் ஊழிய செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மனுஷர்களை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாட்சியாக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் உலகத்துல எத்தனையோ நல்ல மனுஷர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு ரெனால்ட் போங்கே போன்ற மனுஷ நீங்க பார்க்கும் பொழுது, விழிகிரம் போன்ற மனுஷர்களை நீங்க பார்க்கும் பொழுது, உங்க கண்கள் முன்னதாக வாழ்கிற நல்ல தேவ மனுஷர்களை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த வைராக்கியம் வர வேண்டும். ஐயோ, இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும், இவர்களைப் போல கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும், இவர்களுக்காக புறப்பட்டு போக வேண்டும், இவர்களைப் போல சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் நம்முடைய இருதயத்தை கவ்வி பிடிக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நல்ல விஷயங்களை நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், நல்ல ஆவிக்குரிய காரியங்களை நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல, பேய்த்தனத்துக்குரிய காரியங்கள்ல, மனுஷ கட்டுப்பாடுகளுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய காரியங்கள் மேல நாம் வைராக்கியம் கொள்வோம். இன்னொரு காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம். 11:11 இப்படி வாசிக்கிறோம். அங்கொரு வைராக்கியத்தை குறித்து பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். வசனத்தை பாருங்க, 11:11 வேதம் சொல்லுகிறது 11:11 இப்படி வாசிக்கிறோம். பைபிள் வசனம் சொல்லுகிறது 11 அதிகாரம், 2 கொரிந்தியர் புத்தகம் 11 அதிகாரம்.

11 அதிகாரம் 2 கொரிந்தியர் 11, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்க, ஒரு பெரிய பாரம் இருந்தது, ஒரு பெரிய தாகம் இருந்தது. திருச்சபையை எப்படி ஆகிலும் ஒரு கற்புள்ள கன்னிகையாக மனவாளனாகி இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆனாலும் அதே நேரத்துல அவருக்கு ஒரு பெரிய பயமும் இருந்தது. என்ன அந்த பயம் என்றால், பொல்லாத சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுவானோ, ஏமாற்றி விடுவானோ, திசை கெட்டு போக செய்து விடுவானோ, கெடுத்து விடுவானோ, அவர்களை வேறு திசைக்கு இழுத்து கொண்டு போய் விடுவானோ என்று ஒரு பெரிய பயமும் அவரை கவி பிடித்தது. வசனம் சொல்லுகிறது 3வது வசனம் பாருங்க, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை விலகும்படி கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஜனக்கூட்டம் எழும்பும் பொழுது இன்னொரு காரியம், ஜனங்களை சிறைப்பிடிப்பதற்காக தீவிரமாய் புறப்பட்டு வருகிற நீங்க பார்க்க முடியும். உபதேசம் போன்ற காரியங்கள் இன்றைக்கு மனுஷருடைய ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை அப்படியே தனி விடக்கூடிய அளவுக்கு நெருப்பை போல பற்றி எரிகிற வைராக்கியம். ஆரம்ப நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் இருந்த இந்த வைராக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க, அதுபோல கொஞ்சம் பின்னிட்டு நோக்கி பாருங்க. ஜெபிக்கிறதுல வைராக்கியமா இருந்திருப்போம், பரிசுத்தத்துல வைராக்கியமா இருந்திருப்போம், அந்நிய பாஷை பேசுகிறதுல வைராக்கியமா இருந்திருப்போம், ஊழிய செய்யறதுல வைராக்கியமா இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த எரிகிற நெருப்புக்கு மேல ஏதோ தண்ணியை ஊற்றி அணைத்து விட்டது போல எல்லாம் இந்த சற்று இன்றைக்கு செய்து வருகிற தந்திரமான ஒரு வேலை துருபதேசமாகிய உபதேசத்தை ஜனங்களுக்குள்ள ஆழமாய் அவர்களுக்குள்ளே ஊற்றி விடுகிறான். எல்லா வைராக்கியம் இன்றைக்கு தனிந்து போய்விட்டது. பவுலுக்கு இருந்த பெரிய பயம் அதுதான், ஐயோ இன்றைக்கு பற்றி எரிகிற வைராக்கியமானது அணிந்து போய்விடுமோ, சத்துரு இவர்களை ஏமாற்றி விடுவானோ, சத்துரு இவர்களை கொள்ளை கொண்டு போய் விடுவானோ, சத்துரு இவர்களை அவருடைய நிலைமை மாற்றி விடுவானோங்கிற ஒரு பெரிய பயம் இன்றைக்கு காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வகையான சத்துருடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, இவ்வகையான மோசமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. பற்றி எரிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம், வைராக்கியத்துல இன்னும் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கற்புள்ள கன்னிகையை எதிர்பார்த்துத்தான் மனவாளனாகி கிறிஸ்து வருகிறார். நாம் கெடுக்கப்பட்டு விட்டுவிடக்கூடாது, திட்டுப்பட்டு விட்டக்கூடாது, இந்த உலகத்தோடு ஒத்து போய்விடக்கூடாது, இந்த காரியங்கள்ல நாம் சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிக்க வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில இன்னொரு மனுஷனை நான் காட்சி தந்து நான் நிறைவு செய்யலாம். வசனத்தை பாருங்க, ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு மனுஷனை குறித்து நாம வாசிக்கிறோம். அவன் பேர் பினெகாஸ். வசனம் சொல்லுகிறது என்னாகமம் 25வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 25வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையே உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்றா, ஒரு மனுஷன் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல பரிசுத்தத்துக்காக ஒரு மனுஷன் எழுப்பினான். அவன் பேர் தான் பினெகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன். நல்ல கவனிங்க, இவனுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. பாவம் பெருகி விட்டது, எங்கு பார்த்தாலும் துணிகரமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து நியாய பிரமாணத்தை பிரசங்கித்த மோசே ஆரோன் போன்றவர்கள் அந்த அதிகாரத்துல வாசித்து பாருங்க, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எல்லை மீறி போய்விட்டது, கை மீறி போய்விட்டது, ஜனங்கள் எங்கும் துணிகரமாக பாவம் செய்கிறார்களே, பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்ததே ஒழிய அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆற்றலும்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: அதிகாரம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்கலாக்கி இழைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுர் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தை யாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை எந்தைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் எந்தெந்தைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் எந்தெந்தைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னார். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவதீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி, கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை எந்தெந்தைக்கும் நிலை வரப்படுத்த தேவரை சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி, உம்முடைய நாமம் எந்தெந்தைக்கும் மகிமைப்படுவதாக, உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்று எரேமியா 12 அதிகாரம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால், தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதின் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும். எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோட இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். நான் என் வீட்டை விட்டுவிட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழ விட்டேன். என் ஆத்மா நேசித்தவனை அவனுடைய சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுத்தேன். என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தைப் போல் எனக்கு ஆயிற்று. அது எனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறது, ஆதலால் அதை வெறுக்கிறேன். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியைப் போல எனக்கு ஆயிற்று. ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக. வெளியில் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. கொள்ளைக்காரர் வனாந்தரத்தில் உள்ள எல்லா உயர் நிலங்களின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒருமுனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்துக் கொண்டிருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் வரனை குறித்து வெட்கப்படுங்கள். இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊந்த கட்டப்படுவார்கள். கேளார்களே ஆகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே பிடுங்கி போட்டு.
1: மத்தேயு 23 அதிகாரம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியனாயிருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ? காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பின் குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாது.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:4 வாசிக்கலாமா? தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். ஆமே, நல்லேலோயா. இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று என்னன்னா அவர்களுடைய நடத்துதல், ஆண்டவருடைய நடத்துதல். ரெண்டு விஷயம் இருக்கும். நியாய தீர்ப்பு, யார் நியாய தீர்ப்புக்குள்ள நடத்துவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து. ஜனங்கள் அப்படின்னால ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய ஜனங்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஜனங்கள்னா அதுதான் இல்லையா. அவர்களை நிதானமாக நியாயம் தீர்த்து. இப்போ நம்ம எல்லாரும் சேர்த்துக்கலாம். காரணம் என்ன? அவருடைய ரத்தத்தினாலே கழுவ போட்டுட்டு அவருடைய ஜனங்களா நம்ம மாறிட்டோம். என்றைக்கு சிலுவை வந்ததோ அப்பொழுது புறஜாதிகளும் அவருடைய ஆவிக்குரிய யூதர்களா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா மாறிட்டோம். அப்ப அந்த ஜனங்கள் லிஸ்ட்ல

0: தவறுக்காக, மேட்டிமைக்காக, இல்ல தப்பிதங்களுக்காக, பாவத்திற்காக மனம் திரும்பும் அப்படின்ற ஒரு ஒரு வெயிட்டிங் பீரியட் அவர்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள என்ன செஞ்சணும், நம்ம மனம் திரும்பி அவரண்டை ஓடி வந்துட்டா அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு தான் என்ன உண்டுங்க, மனம் திரும்பாதவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு உண்டு. ஆமா தானே. அப்ப இந்த நாள்ல ஆதலால் சாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள் பூமியில் ஜாதிகளை நடத்துவீர் அப்படி இருக்கு. பூமியில் ஜாதிகளை நடத்துவீர்னா இங்க இருக்கிற மாதிரி இப்ப ஏகப்பட்ட ஜாதி இருக்கு, அதுவா அது இல்லை. ஆதியாமத்துல சொல்லப்பட்டிருக்கு 7 ஜாதிகள் தான் இல்லையா. அப்ப இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்துவீர், இதுல இருந்தா பிரிஞ்சு எல்லாம் வந்துச்சு. அப்ப இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் நாம மட்டும்தான் கிறிஸ்தவர்களை, நாம மட்டும்தான் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம், நம்ம பேசினாத அவர் கேட்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பாரு, யாரு யார் அவரை நோக்கி கெஞ்சினாலும் அவர் பதில் கொடுப்பார். காணானிய ஸ்திரீ அவங்க வந்து இஸ்ரவேலர் கிடையாது, யூத ஸ்திரீ கிடையாது, ஆனா ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. காது கேட்காதவர் வந்து போயிட்டே இருக்காரு. சீஷர்கிட்ட சொல்றாங்க ஏதாவது பதில் சொல்லி அனுப்புங்க ஐயா அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் வந்து பதில் வந்து இன்டைரக்டா தான் சொல்றாரு, நான் ஏன் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், நான் அப்பம் என்பது வார்த்தை, அது வெளியேற பெற்ற வார்த்தை யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேலர்களுக்கு தான், அதை எடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், புறஜாதியான உனக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அம்மா விடல பாருங்க, பரவாயில்ல ஐயா மேஜையில இருந்து விழு துணிக்கு, நீங்க எவ்வளவு வார்த்தை பேசுறீங்க, அதுல லிட்டில் பிட் ஆஃப் வேர்டு, லிட்டில் பிட் ஆஃப் பிரெட் அது கொடுங்கப்பா எனக்கு போதும், நிறைய வேணாம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க போதும் அப்படின்னு அந்த அம்மா நிக்கிது பாருங்களேன். அந்த விசுவாசம் தான் அவங்களுக்குரிய அந்த விடாப்பிடியான விசுவாசம் சொல்லலாம், அதுதான் அவரையும் அசைச்சது இல்ல. இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளே அதுதான், இன்னைக்கு நமக்கும் யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பாரு. இன்னைக்கு அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர் தேவனதான் இருக்கிறார் இல்லையா. அப்ப அவர் கம்பீரம், அந்த ஜாதிகள் எல்லாம் கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள் அப்படின்னா இவங்க எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் கடைசி நாளில் மாம்சம் எல்லா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். அது மட்டும் இல்ல, எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. அப்பதான் கடைசி நாள் வரும், கடைசி மனுஷன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் முடிவு வராதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்குள்ள உலகம் முழுதும் அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்ப அவருடைய வருகை நாட்கள எல்லாம் என்ன செய்வாங்களாம், மகிழ்ந்திருப்பாங்க. ஆமீன். இது அங்க அப்படிதான் சொல்லுது, சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள் சந்தோஷமாவும் இருப்பாங்க கம்பீரமாவும் இருப்பாங்க. காரணம் என்ன, நான் நேசித்தேன் ராஜா என்னை பார்க்க வருகிறார், அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால நியாய தீர்ப்பும் அந்த நடத்துதலும் நமக்கு வேணும். நியாய தீர்ப்பு வேண்டாம் பட் நடத்துதல் நமக்கு வேணும் இல்லையா. அதனால மனம் திரும்பி அவர் சமூகத்துக்கு வந்துருவோம். ஜெபிக்கலாமா. நல்ல தெய்வமே, இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்களை அழகா நீங்க நடத்துறீங்கப்பா, அதற்காக நன்றி. நாங்க நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீங்க காண்பித்து நடத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அந்தவரே நீர் அது மாத்திரம் இல்ல, அந்தவரே நியாய தீர்ப்பு நாள்ல கொண்டு போய் நிறுத்துவேன்லாம் சொல்லியிருக்கீங்க, அது எங்களுக்கு அப்பா இல்ல. அண்டவரே உண்மை அறிந்திருக்கிற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுது எங்களை நீங்க நிதானமா இந்த பூமியிலே வாழும் பொழுதே எங்களை திருப்பி கொள்வீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். அண்டவரே நாங்கள் உமோடு கூட அரசாளுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட அண்டவரே அந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். அந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 6 வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகின்றது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்று காணப்படுகின்றது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டிராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து அழுகையின்

0: பள்ளத்தாக்கின் அனுபவங்களை கர்த்தர் எவ்வாறு ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் 1வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் ஆட்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய் காயப்பட்டவளாய் கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர்சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். அடுத்ததாக பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுறதையும் கேட்டு பதில் செய்கிறார். ஜீவ நீரூற்றை வனாந்திரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்திரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்திர சூழ்நிலைகளை இன்றைக்கு கத்த தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைப்படுகின்றார். எவையெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதி ஆக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் அழுகையின் பள்ளத்தாக்கிகளையும் களிப்பாக மாற்றி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ரோமர் 13:14. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்து மரங்களுக்குள்ளே ஒளிந்திருந்த போது தேவன் அவர்களுக்கு தோல் ஆடைகளை உடுத்தினார். புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து நமக்காக மீட்பை உண்டாக்கியதன் மூலம் எமக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை தந்தார். விழித்திருந்து தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். யூதா நிருபம் எம்மை எச்சரிக்கிறது. மாமிசத்தினால் கரைப்பட்ட வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று இதை அப்போஸ்தலனாகிய பவுலும் தெளிவாக விளக்குகின்றார். பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் ஆடைகளை அளித்த தேவன் எமக்கோ சுத்தமும் பிரகாசமுமான வெண் வஸ்திரத்தையும் மகிமையின் அலங்கார வஸ்திரங்களையும் அளிக்கிறார். கரையும் திரையும் இல்லாத மாசற்றவர்களாய் பரிசுத்தமாய் ஜீவியுங்கள். உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தமாகும். இதோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் இவர்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். ஆகையால் கிறிஸ்துவையே தரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
2: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு விசுவாசியுங்கள், அதை அறிக்கையிடுங்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 10:10 பார்ப்போம். இதயத்தினால் நீதிக்கென்று விசுவாசிக்கப்படுகிறது, வாயினால் இரட்சிப்புக்கென்று அறிக்கை செய்யப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், விசுவாசம் இதயத்தில் மட்டும் இருப்பதல்ல, அது நம் வாயின் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும். இன்றைய ஆரம்ப வசனமும் இதைத்தான் நமக்கு கூறுகிறது. இயேசு ஆண்டவர் என்று உங்கள் இதயத்தில் விசுவாசிப்பது மிகவும் அருமையானது. ஆனால் அதை உங்கள் வாயினாலும் அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அதை சத்தமாக சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. ஒரு விதையை போல தேவனுடைய வார்த்தையை உங்கள் இதயத்தில் விதைத்து அதை உங்கள் வாயினால் தொடர்ந்து அறிக்கையிடும் போது அது வளர்ந்து பலனளிக்கும். ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆகையால் அமைதியாக இருக்காதீர்கள். தேவனுடைய வார்த்தையை தைரியமாக அறிக்கையிடுங்கள். அப்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாக செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 12:37 ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுவோம், நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு என் வாழ்க்கையின் ஆண்டவர் என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஆகையால் நான் தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ்கிறேன். நான் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி அடைகிறேன். அவருடைய நன்மைகளை எல்லோரிடமும் அறிவிக்கிறேன். ஆமேன். நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்று நீங்கள் தந்த இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. உங்கள் வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாமல், அப்பா இருதயத்துக்கு எடுப்பதோடு நின்று விடாமல் அதை அறிக்கையிடுகிறதன் முக்கியத்துவத்தை நீங்கள் இன்று நீங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம். என் அன்பு ராஜாவே, இன்றைய நாளிலிருந்து அப்பா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவே எங்களுக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதங்களையும், என் அன்பு ராஜாவே எங்கள் வாழ்க்கையில் செய்யிருக்கும் ஒவ்வொரு காரியங்களும், உங்கள் வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்காக கொடுத்திருக்கும் இந்த ஜீவ வார்த்தைகளை எங்கள் வாயினால் அறிக்கையிடுகிறதன் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அதே போல தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் என் அன்பு ராஜாவை உங்கள் வார்த்தைகளை அறிக்கையிட்டு இயேசு ராஜாவை அதை தியானமாய் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த புதிய கிழமை தந்ததுக்காக நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அந்த புதிய கிழமையில் உங்கள் கிருபையால் முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினு ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. I'll see you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 20th of July 2026, and the topic for today is Believe It and Say It. The opening scripture is taken from Romans 10:10. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. God's word teaches us that faith is not just in your heart, it comes out of your mouth too. That's what today's scripture, opening scripture verse is saying. When you believe that Jesus is Lord in your heart, that's wonderful. But God also wants you to say it. Saying it out loud shows your faith. It's like a seed. If you plant it in your heart and say it, it grows strong. In Romans 10:8, the Bible says, But what saith it? The word is nigh thee, even in thy mouth and in thy heart. That is the word of faith which we preach. Glory to God. That means your faith is alive when you believe it and say it. So don't keep quiet. Say it and watch God's word work in your life. Hallelujah. Let's look into another scripture from Matthew 12 verse 37. For by thy words thou shalt be justified, and by thy words thou shalt be condemned. Let's say this. Please repeat after me. I am a child of God. I declare that Jesus is Lord of my life. Therefore, I live in divine health. I succeed in everything I do. And I tell of His goodness to everyone. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow.
3: Today, the promised word. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளின் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 2026 ஆண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களோடும் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை நாக்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேலை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு தீர்மானம், ஒரு திட்டங்களை இந்த நாட்களிலே எவராலும் இந்த நாட்களிலே மாற்ற முடியாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே ஜீவன் உள்ள தேவன் தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்பாக இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, முதலாவது வார்த்தையிலே வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்றது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சம் இல்லையும் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையும், அதே வேளையிலே இந்த நாட்களிலே வேதத்திலே பார்ப்பிலா இருந்தால் யாக்கோபுக்கு அங்கே தேவன் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அந்த வாக்கு தத்துவத்தை ஒரு நாமத்தை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக இந்த நாட்களிலே அங்கே ஒரு இஸ்ரவேல் வம்சம் தினாக்களை உருவாகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தொடர்ந்து வேதத்திலே யாத்ரா புஸ்தகத்திலே பார்ப்பிலா இருந்தால் அவர் தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், அவர்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு, அவளை குறித்து வைத்துக்கிற எண்ணம், அவளை குறித்து வைத்துக்கிற பார்வை, அவளை குறித்து வைத்துக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் யாக்கோபுக்கு எதிரான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிசொல்லுதல் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இங்கே சொல்லப்பட்ட காரியம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கணும். அன்பு பிள்ளைகளே, இங்கே இந்த இடத்திலே சொல்லப்படுகிற அந்த மேள வாத்தியங்கள் தாளங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்ப்போம் இருந்தால், ஆண்டவர் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே தான் தாவீது என்னும் ஒரு ராஜனை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள், தாவீதை குறித்து சொல்லுகிற காரியம், தாவீது என் இருதயத்துக்கு உகந்தவர், அதனாலே தாவீதினுடைய காரியத்திலே தேவன் கூட இருந்து நடத்தினார். தாவீது தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக இந்த நாட்களில் இருப்பதனால் அங்கே இஸ்ரவேல் தேசம் எப்பொழுதும் ஒரு துதியின் அபிஷேகத்தினாலும் துதியின் வல்லமையினாலும் துதியின் மகிமையினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை தேவன் விரும்புகிறதை பார்க்கணும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மேள வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் இஸ்ரவேல் மீது தேவன் இப்படியாக ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார், அவரை ஆராதிக்கிற உங்களையும் கூட இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே நேசிக்கிறார். அதனாலே அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். அப்புறம் இந்த நாட்களே எப்படியான விழுந்து போன உங்களோட கூடாரங்களா இருந்தாலும் மறுபடியுமாய் தேவன் உங்களை எடுத்து கட்டுவித்து உங்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரர்கள் இந்த நாட்களே அவர்கள் மீதும் தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் எந்த இடத்திலே எப்படியான சூழ்நிலையில் விழுந்து போனார்களோ அவளை மறுபடியுமா நீங்கள் எடுத்து கட்டி இந்த நாட்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. மனுஷனால் கூடாத காரியம் கத்தராலே ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த நாட்களில் மறுபடியுமா அவர்களை கட்டி அழுத்தி எழுப்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்துக்கள் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அருமை பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி மறுபடியுமா உங்களை கட்டி எழுப்புவார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை பெலப்படுத்தவும் திடப்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
4: Recording in progress.
2: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு விசுவாசியுங்கள், அதை அறிக்கையிடுங்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 10:10 பார்ப்போம். இதயத்தினால் நீதிக்கென்று விசுவாசிக்கப்படுகிறது, வாயினால் இரட்சிப்புக்கென்று அறிக்கை செய்யப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், விசுவாசம் இதயத்தில் மட்டும் இருப்பதல்ல, அது நம் வாயின் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும். இன்றைய ஆரம்ப வசனமும் இதைத்தான் நமக்கு கூறுகிறது. இயேசு ஆண்டவர் என்று உங்கள் இதயத்தில் விசுவாசிப்பது மிகவும் அருமையானது, ஆனால் அதை உங்கள் வாயினாலும் அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அதை சத்தமாக சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. ஒரு விதையைப் போல தேவனுடைய வார்த்தையை உங்கள் இதயத்தில் விதைத்து அதை உங்கள் வாயினால் தொடர்ந்து அறிக்கையிடும் போது அது வளர்ந்து பலனளிக்கும். ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆகையால் அமைதியாக இருக்காதீர்கள். தேவனுடைய வார்த்தையை தைரியமாக அறிக்கையிடுங்கள். அப்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாக செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 12:37 ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுவோம், நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு என் வாழ்க்கையின் ஆண்டவர் என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஆகையால் நான் தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ்கிறேன். நான் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி அடைகிறேன். அவருடைய நன்மைகளை எல்லோரிடமும் அறிவிக்கிறேன். ஆமேன். நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்று நீங்கள் தந்த இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. உங்கள் வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாமல், அப்பா இருதயத்துக்கு எடுப்பதோடு நின்று விடாமல் அதை அறிக்கையிடுகிறதன் முக்கியத்துவத்தை நீங்கள் இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம். என் அன்பு ராஜாவே, இன்றைய நாளிலிருந்து அப்பா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவே எங்களுக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதங்களையும், என் அன்பு ராஜாவே எங்கள் வாழ்க்கையில் செய்யிருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும், உங்கள் வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்காக கொடுத்திருக்கும் இந்த ஜீவ வார்த்தைகளை எங்கள் வாயினால் அறிக்கையிடுகிறதன் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அதே போல தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் என் அன்பு ராஜாவை உங்கள் வார்த்தைகளை அறிக்கையிட்டு இயேசு ராஜாவை அதை தியானமாய் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த புதிய கிழமை தந்ததுக்காக நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அந்த புதிய கிழமையில் உங்கள் கிருபையால் முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow.
5: Good morning.
2: With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 20th of July, 2026, and the topic for today is Believe It and Say It. The opening scripture is taken from Romans 10, verse 10. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. God's word teaches us that faith is not just in your heart, it comes out of your mouth too. That's what today's scripture, opening scripture verse is saying. When you believe that Jesus is Lord in your heart, that's wonderful. But God also wants you to say it. Saying it out loud shows your faith. It's like a seed. If you plant it in your heart and say it, it grows strong. In Romans 10 verse 8, the Bible says, But what saith it? The word is nigh thee, even in thy mouth and in thy heart. That is the word of faith which we preach. Glory to God. That means your faith is alive when you believe it and say it. So don't keep quiet. Say it and watch God's word work in your life. Hallelujah. Let's look into another scripture from Matthew 12 verse 37. For by thy words thou shalt be justified, and by thy words thou shalt be condemned. Let's say this. Please repeat after me. I am a child of God. I declare that Jesus is Lord of my life. Therefore, I live in divine health. I succeed in everything I do. And I tell of His goodness to everyone. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow.

0: இருக்குது. நீங்க சொல்ற கேட்டது எனக்கு, நான் சொல்றது கூட
1: கேட்கிறேன்.
2: கோவில இருக்குது நவோமி. கேக்கல இப்ப கேக்குது. ஓகே சிஸ்டர். ஆ சரியா. சூத்திரம் ஹலிலூயா. சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நீ செய்து முடித்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பா ராஜா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. ஹாலேலூயா. தாப்பனே ஆவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக சோத்திரம் ஐயராஜா. தாப்பனே உடைய கிருபொள்ள கரத்திலே ஐயராஜா, இது நாள் வரை நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், உமை துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வைத்து அவனை பெருக பண்ண தேவன் ஆண்டவரே, சோதனை நேரத்திலும் ஐயா ராஜா தகப்பனே அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண தேவன் ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, அவன் உமக்கு மகிமையை செலுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஐயா ராஜா, உமைக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே தேவனே, சரீரத்தின் பாட்சிகளுக்காக ஆண்டவர் அது சரியான விதத்தில் இயங்குகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா தேவனே. அப்பா ராஜாங்கள் மூளைகளை எல்லாம் ஆண்டவரே சரியான விதத்தில் இயங்க வைத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனாகிய தேவன் எங்கள் கால்களை ஆண்டவரே அப்பா ராஜா நடமாட வைத்திருக்கிறீர், அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. மூச்சு எடுக்கவும் மூச்சு இழுக்கவும் நீரங்களை கிருபை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவனே, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தனித்திருக்கவில்லை அப்பா, அவங்களுக்கு ஆண்டவரே நல்ல குடும்பத்தை, நல்ல கணவனை ஆண்டவரே, மனைவிய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல தேசத்தை ஆண்டவரே தேவனே தகப்பனே, எந்த ஒரு நியாயத்தையும் தட்டி கேட்கக்கூடியதாக ஆண்டவரே இருக்கின்ற ஒரு நல்ல தேசத்தை நிறங்களை கொடுத்திருக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எங்களுக்கு அளவுக்கு மீறின உடைகள், அளவுக்கு மீறின சாப்பாடு, அளவுக்கு மீறின எல்லா வசதிகளையும் நிறைய செய்து கொடுத்திருக்கிறதற்காக சூத்திர நன்றி அப்பா ராஜா ஆண்டவரே. மக்கு சூத்திரம் ஐயா ராஜா ஆண்டவரே. சகல உபத்திரவங்களிலும் ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறதற்காக சூத்திரம் ஐயா ஆண்டவரே. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா ராஜாவுக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். உங்களுடைய கிருபையின் கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறீர் ஐயா, உயிரோடு இருக்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் ஐயா. ஜோபோ ஆண்டவரே தேவனே, தன் பயந்த காரியம் தனக்கு நேரிட்டது என்று சொன்னாலும் கூட ஆண்டவரே, தன்னுடைய அங்கலாய் போல உமக்கு முன்னுடைய சமூகத்தில் வைத்தாலும் கூட ஆண்டவரே அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹாலே லூயா, அவரை நான் காண்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அவன் விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதப்பா, அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்ததப்பா. ஆண்டவரே முன்னிருந்த நிலைமையை விட பின்னிருந்த நிலைமையை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகளினுடைய வாழ்வை காண உதவி செய்தீர். ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லையப்பா. நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். எங்கள் ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டாக்கின தகப்பன், சர்வ சிருஷ்டிகளுக்கும் தகப்பன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொன்னார், பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். ஹாலேலூயா. ரோமர் 5:17 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலோ ஆண்டவே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம், ஜீவனை அடைந்து ஆளுகிறோம். ஹாலேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா ராஜா. ஹாலேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. அனைவருடைய ஸ்தோத்திரங்கள் நாள் தேவனுடைய கிருபை பெருகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். நாங்களும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆ

எனக்காய் வந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். என் பாவம் சுமந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எனக்காய் வந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். என் பாவம் சுமந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே. ஐயா ராஜா தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய தயவு பெரியதப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே முக்க சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே, மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாய் எங்கள் கர்த்தாவே. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் சமூத்திரி பிரதியாயிருப்பதாக தகப்பனே. எண்ணங்கள் சிந்தனைகள் நாவிலே ஆண்டவரே தேவனே, தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்கின்ற துதி ஆண்டவரே, உம்முடைய நினைவும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலும் எங்கள் வாயிலும் எங்கள் சிந்தனைகளையும் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசு நம் பிணிகளை ஏற்று கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். இயேசு நம் பிணிகளை ஏற்று கொண்டார், நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் குணமடைந்தோம் நாம். ஹல்லேலூயா. நிறங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவரப்பா, வியாதிகளை எங்களை விட்டு நீக்குவேன்னு சொன்னவரப்பா. ஹல்லேலூயா ராஜா. நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்து ஆமே, எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஹாலேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ராஜா. ஹாலேலூயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நம் பாவங்களுக்காய் காயப்பட்டீர், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் குணமடைந்தோம் நாம். இயேசு நம் பிணிகளை ஏற்று கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். இயேசு நம் பிணிகளை ஏற்று கொண்டார். கொல்வதற்காய் இழுக்கப்படு மாட்டு குட்டியை போல, மயிர் கத்தரி போல் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல. வாய்கூட இயேசு திறக்கவில்லை, தாழ்மையுடன் அதை தாங்கி கொண்டார். அவருடைய காயங்களால் குணமடைந்தோம் நாம். இயேசு நம் பிணிகளை ஏற்று கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். இயேசு நம் பிணிகளை ஏற்று கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, நீர் நூற்றுக்கு நூறு உண்மை உள்ளவரப்பா. நீர் பொய்யுரையாத தேவன். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் கேளாதிருப்பீரோ ராஜா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரங்கள் குறுகி இருக்கவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய காதுகள் மந்தமா இல்லை ஆண்டவரே. அப்பா, ஆக்கிரம சிந்தனைகள் இருதயத்தில் இருக்குமாக இருந்தால் ஆண்டவரே தேவனே, அவை எல்லாவற்றையும் மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. தகப்பனே, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும்.

வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். உங்கள் பலமான வழக்குகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொன்ன தேவனே. வார்த்தை தான் எங்களுக்கு ஆதாரம் அப்பா. ராஜா, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரோட ராஜ்யத்தில் உட்படுத்தியிருக்கிற தேவனே உமக்கு சூத்திரம். நீர் எங்களுக்கு ஆதாரம், நீர் எங்களுக்கு தேவன், நீர் எங்களுக்கு அடையாளம் அப்பா, நீர் எங்களுக்கு ஆச்சரியம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு அன்பு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாழ்க்கை ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஜீவன் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு துதி அப்பா, நீங்கள் எங்களுக்கு மகிமை அப்பா, நீங்கள் எங்களுக்கு அற்புதம் அப்பா, நீர் எங்களுக்கு ஆனந்தம் ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன். ஹலேலூயா. உம்மை நினைக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதரே அற்புதரே அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹலேலூயா ஹலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வாழ்விலும் நீங்க தான் ஐயா, தாழ்வில நீங்க தான் ஐயா, துன்பத்தில நீங்க தான் ஐயா, இன்பத்தில நீங்க தான் ஐயா. உங்கள் சமூகத்திலே பேரின்பம் உண்டு ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, நீர் ஒரு போதும் உடைய பிள்ளைகளை புறக்கணிக்க மாட்டீரப்பா. நீங்கள் எங்களுக்கு அப்பா தகப்பனே, அப்பா பிதாவே தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையும் தூக்கி சுமந்த தேவன், இறுதி வரையும் தூக்கி சுமக்கிற தேவன் நீங்க தான் ஐயா ராஜா. முதிர் வயதிலும் கரிதந்து புஸ்தியும் பசுமையுமாயிருப்பீங்கள்னு சொன்ன தேவன் நீங்க தான் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் கால்கள் இடராமல் எங்களை பாதுகாக்கிற தேவன் நீங்க தான் ஐயா ராஜா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஐயா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நீங்க தான் எங்களுக்கு தாயப்பா, நீங்க தான் எங்களுக்கு தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு சுற்றமும் சூழலும் சகோதரங்களும் எல்லாம் நீங்க தான் ஐயா ராஜா. உங்களுடைய ஆலயம் தான் எங்களுடைய வீடு ஆண்டவரே, உங்களுடைய ஆலயம் தான் எங்களுடைய உங்களுக்கு சமூகம் ஆண்டவரே, ஆலயத்தில் உள்ள பிள்ளைகள் தான் எங்களுக்கு சகோதரங்கள் ஐயா ராஜா. நீங்க தானே சொன்னீங்கள் ஐயா, உம்முடைய சமூகத்திலே வந்த ஆண்டவரே அப்பா ஜனங்களை, இவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரங்களும் சொன்னீங்கள் ஐயா ராஜா. என் தகப்பனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வமே ஆண்டவரே. தேவனே, நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் உம்மாலே, நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் உம்மாலே, நாங்கள் மதலை தாண்டுகிறோம் உம்மாலே, நாங்கள் அக்கினியை கடக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நீங்க ஒருவர் தான் ஐயா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்பா ராஜா. எங்களை இருதயத்தை காண்கிறீங்களா அப்பா ராஜா? நீங்கள் எங்களுடைய இருதயங்களை காண்கிறீங்களா ஐயா ராஜா? ஹாலேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நாம் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்கள் கிருபை என்மை தாங்கியதே நல்ல இயேசுவே. நாங்கள் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை நம்மை தாங்கியதே நல்ல இயேசுவே. ஹாலேலூயா. தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாதப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறீர் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது ஐயா. சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதப்பா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதன்னு சொன்ன தெய்வமே உமக்கு சோத்திரம் ஐயா. நம் பாவங்கள் அகற்றி விட்டீர், இறைவனின் பிள்ளையாய் மாற்றி விட்டீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, நாங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி எங்கள் தேவனுடைய பிள்ளைகளப்பா. இவர்கள் எல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்க சோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், வல்லமுள்ள தேவன், பராக்கிரமம் உள்ள தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. தேவனே தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா ராஜா. நாங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, நாங்கள் பிள்ளைகளானால் விடுதலை அப்பா ராஜா. பிள்ளைகளானால் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் அப்பா ராஜா. தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரை ஆராதிக்கிறோம், அதிசயங்களை செய்கிறவரை ஆராதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா.

ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உமக்கே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. என்ன ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே, சபைக்கு நீரே தலைவராயிருக்கிறீர் ஐயா. இயேசுன்ற நாமத்துக்குள்ளே நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறோம் ஐயா. வீட்டிலே பரிபூர்ணம், வேலையிலே பரிபூர்ணம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணம், ஊழியத்திலே பரிபூர்ணம், திருச்சபையிலே பரிபூர்ணம், சரீரத்திலே பரிபூர்ணம் ஆண்டவரே, பேங்க் அக்கவுண்டுகளிலே பரிபூர்ணம் ஆண்டவரே, அப்பா வாழ்க்கை முழுவதும் பரிபூர்ணம் ஐயா. ராஜா, உம்முடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா, நாங்கள் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறோம் என்று. ஹாலேலூயா. அந்த வார்த்தை பொய் அல்ல ராஜா. ஆண்டவரே, பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல ராஜா. மனம் மாற நீர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் கேளாதிருப்பீரோ. ஹாலேலூயா. ஆண்டவரே, சோர்ந்து போவாம ஜெபம் பண்ணும்படி சொன்ன தேவனையா ராஜா. அந்த விதவியானவள் ஆண்டவரே, அந்த அநியாயம் செய்கின்ற அந்த நியாயாதிபதியிடத்திலே போய் இரவும் பகலும் தன்னுடைய முறையை ஆண்டவரே, தன்னுடைய மன்றாட்டை சொன்னாள் ஆண்டவரே. அப்பா, அந்த அநியாயம் உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, அப்பா இவள் என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லி அவளுக்கு நியாயம் செய்தான் ஆண்டவரே. ஹாலேலூயா. அந்த நியாயாதிபதி செய்ததை பாருங்களும் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே, இரவும் பகலும் கூப்பிடுகளுடைய காரியங்களில் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோன்னு சொன்ன தேவன் ராஜா. ஆண்டவரே, அன்றியும் மனசுகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொன்ன தேவனேப்பா, எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, முக்கு சூத்திரம்மை பற்றி பிடித்தோம் ஐயா, பற்றி பிடித்தோம் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை பிடித்தோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஐயா எங்களை தூக்கி நிறுத்தும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவனே, பெலமுள்ளவனுக்காயிலும் பெலவீனனுக்காயிலும் உதவி செய்கிறது உம்முடைய பார்வை லேசான காரியம் ஐயா. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக ஆண்டவரே நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. அப்பா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரேம துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, நல்ல ஆண்டவரேம சோத்திரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே, முக்கு சூத்திரம் ஐயா. மகாதேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா தகப்பனே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசு வைப்பார். கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசு வைப்பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடியேவா. ஹாலேலூயா. எங்களுக்காக அந்த கல்வாரியில் எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பா ஆண்டவரே. இந்த கரங்களில் வழிகின்ற ரத்தத்தை பார்க்கிறோம், கால்களில் வழிந்த ரத்தத்தை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, முது உள்ளத நிலம் போல் இருந்ததப்பா ஆண்டவரே. எலும்புகளை எண்ணலாம் சொல்லப்படுகிறது ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இவ்வளவு காயம் பட்டீரப்பா ராஜா. எங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் காயப்பட்டீர், எங்கள் நீ மீறுதல் நிமித்தம் நீர் ஆண்டவரே துன்பப்பட்டீரப்பா ராஜா. ஆண்டவரே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின் உண்மையில வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே தேவனே, நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடியாயும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்திரங்களை அதிகாரங்களை உருந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்திருப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். சத்துருடைய அத்தனை ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலேயே நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். சத்துருடைய எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். தாவீதுக்கு விரோதமாக அகித்தோப்பேல் ஆண்டவரே தீமையான யோசனைகளை அப்சலோமுக்கு கொடுத்தான் ஐயா. ஆனாலும் தேவன் ஆண்டவரே, அப்பா ராஜா, தாவீது வேண்டிக் கொண்டதை ஆண்டவரே அப்சலோமுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்குவீராக என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம்
அந்த ஆலோசனையை அபத்தமாக்கின கர்த்தரப்பா, எங்களுக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வருகிற தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய ஆலோசனைகள், எதிர்ப்புகள், ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே விதைக்கின்ற தீய விதைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக, ஆண்டவரே அப்பா வருமானங்களுக்கு விரோதமாக, பேங்க் அக்கவுண்டுகள் களஞ்சியங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே தேவனை உருவாக்கப்படும் எந்த ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினால் அபத்தமாக்கப்படுகிறதற்காக சூத்திரம் ஐயா ராஜா. நன்மையும் கிருபையும் மாத்திரம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடியவா நீ, கண்ணீரோடு ஓடியவா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் இயேசு கைவிட மாட்டார், கலங்க

கண்ணீரெல்லாம் கண்மணி போல் பாடுவார், உன்னை கண்மணி போல் பாடுவார், நம்மை கண்மணி போல்

உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. மறைவாக

அவைகள் சுமந்து கொண்டார், உன் துணிகளை ஏற்றுக்கொண்டார், உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், உன் கஷ்டம் சுமந்து கொண்டார், உன் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், உன் கடன்கள் சுமந்து கொண்டார்,

0: கத்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்து கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்தடைக்கிறமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. மீண்டுமாய் ஐயா ராஜா ஆண்டவரே திருச்சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். இன்னும் அப்பா இந்த ஆண்டவரே அப்பா ராஜா யூரோப் தேசம் எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கனடியன் அமெரிக்கன் கலாச்சாரங்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனே, ஒரு விதமான சத்துரு தந்திரமாக ஆண்டவரே ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஹல்லேலூயா தகப்பனே, இந்த உடைகளிலே மாற்றங்களை கொண்டு வரும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த உடைகளிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே, இந்த கலாச்சார கேடுபாடு ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல மறைந்து போகணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா தேவனே, அப்பா நீ முத்திரிக்கப்பட்ட ஆண்டவரே தேவனே தோட்டம் என்று சொல்லப்படுகிறது அப்பா ராஜா. ஆண்டவரே நீ அடைக்கப்பட்ட தோட்டம் முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லப்படுகிறது ராஜா. இந்த உடைகளிலே மாற்றங்கள் கொண்டு வரும்படி செபிக்கிறேன் ஆண்டவராகிய தேவனே ராஜா. இந்த பெண்களுடைய உடைகளிலே ஆண்டவரே இந்த ஃபேஷனை நீர் மாற்றுவீராக ராஜா. இது போதும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா ஆண்டவரே, உடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா ராஜா ஆண்டவே. அப்பா மதுபானத்தை குறித்து ஆண்டவரே அதை பாராதே என்று சொல்லப்படுகிறது. அது பாம்பு போல ஆண்டவரே அது உன்னை தீண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த உடை இல்லாத இந்த கலாச்சாரத்தை ஆண்டவரே நீர் மாற்றும்படி ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க தாவி. ஆண்டவரே லோத்து ஆனவன் ஆண்டவரே சோதோம் குமராவிலே நடந்த பாவங்களை குறித்து தன் இருதயத்திலே பாதிக்கப்பட்டானப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே அவனை நீதிமான் என்று கண்டீரப்பா. அவனை தகப்பனே ராஜா அந்த சோதோம் கொமோராவிலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். அதே போல ராஜா தகப்பனே இந்த கனடியன் கல்ச்சர்களுக்காக, அமெரிக்கன் கல்ச்சர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் ஆகிய தேவனே தகப்பனே. அமெரிக்கன் கனடியன் ஆண்டவரே திருச்சபைகள் இதுக்காக எழுந்து ஆண்டவரே தேவனே இந்த காரியத்திலே ஐயா ராஜா பேசும்படி செபிக்கிறேன். இந்த உடைகளிலே மாற்றத்தை கொண்டு வாரும் ஐயா ராஜா தேவனே. தகப்பனே ராஜா அந்த ஃபேஷனை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா ஆண்டவர் ஒவ்வொரு பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த கனடாவில வாழ்கின்ற இந்த டவுன் டவுன்ல வாழ்கிற ஒவ்வொரு பெண்கள் ஆண்டவரே, அவர்கள் பலதரப்பட்ட பாசங்களை பேசுகிறவர்களா இருக்கலாம், ஒரிஜினல் கனடியன்ஸா இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் மாற்றும், அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. அப்பா பிதாவே இந்த விபச்சார ஆவியிலிருந்து இந்த ஜனங்களை நீர் விடுதலையாக்க விடுமா செவிக்கிறேன். போத மருந்து ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே தகப்பனே, இந்த பிசாசிலிருந்து இவர்களை விடுதலையாக்கும்படி செவிக்கிறீங்க தாவி. விசேஷமாக அந்த உடையில மாற்றத்தை கொண்டு வர நான் உம்முடைய பிள்ளையப்பா, நானும் இடத்தில் கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம். இந்த அநியாயத்திலிருந்த ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே இந்த தேசத்திற்கு ஒவ்வொரு பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறேன், கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் இவர்கள் பாவங்களுக்கு சித்தார்கள், நீதிக்கு பிழைத்தார்கள். இயேசு கிறிஸ்தாமே இவர்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் இவர்களுடைய ஆவி ஆத்ம சரணம் குணமடைந்தது என்று அறிக்கையிடுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தருகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: எங்கள் பாஸ்டர் அவர்கள் துதியினாலும் தேவனை மகிமைப்படுத்தினார். அதாவதாக கர்த்தாமே உங்களோடு கூட இருந்து, உங்கள் ஊழியங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக. கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
0: Amen. Bless you, everybody. Bless you, bless you.
1: Amen, amen. நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் துதியிலே வழி நடத்தப்பட்டோம். இப்பொழுது நாங்கள் வசனத்தை ஊடாகவும் ஜபத்தின் ஊடாகவும் நாங்கள் வழி நடத்தப்படுவோம். கர்த்தாமே எங்களை வழி நடத்துவாராக. இணையத்தின் தங்கமவானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. தங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய அண்ணா குடும்பம், அவர்கள் சந்ததி, அவர்கள் பயணங்கள், அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கவனத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் வைக்கிறோம். என் தகப்பனே, இணையத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தேவைகள் வாஞ்சுகள் அவர்களுடைய பாதுகாப்புகள் எல்லாம் உம்மிடத்தில இருந்து வரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை எங்கள் ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு நடத்தி தாங்க. ஆண்டவரே, நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம். தகப்பனே, இன்றைய நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபங்களை கேட்டு வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னாலே நாங்கள் அப்போஸ்தலர் 21 அதிகாரத்திலே அப்போஸ்தலர் பவுல் எருசலேமுக்கு செல்வதையும் அங்கு அவர் கைது செய்யப்படுவதையும் அந்த அதிகாரம் விவரித்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் எருசலேமுக்கு பயணமாகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே எருசலேமில் சென்றால் துன்புறுத்தப்படுவார் என்று பரிசுத்த ஆவியினால் அகவு என்ற தீர்க்கதர்சி ஊடாக முன் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய உறுதியை பாருங்கள். ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு ஆக அங்கு கட்டப்பட்டவர் கட்டப்படுவதற்கும் மரிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தன் பயணத்தை கைவிடவில்லை. அவர் அங்கே செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எருசலேமிலே அவருக்கு முதலாவது அங்கு விசுவாசிகள் ஊடாக வரவேற்புகள் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, அங்கு பவுல் எருசலேமை அடைந்ததும் விசுவாசிகளால் அன்புடன் வரவேற்கப்படுகிறார். எருசலேம் திருச்சபையில் மூப்பராய் அன்றைக்கு இருந்த யாக்கோபு மற்றும் அங்கு புறஜாதிகள் இடத்திலே செய்த நற்செய்தியை அந்த பணியை அந்த யாக்கோபுக்கு அவர் தெரிவிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் பவுல் விவரித்து சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்திலே அந்த காரியத்தை சொன்னதின் நிமித்தம் அப்போஸ்தலர் பவுல் அங்கு கைது செய்யப்படுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கைது செய்யப்படுவதற்கு பொய்யான குற்றச்சாட்டு அங்கு ஆசியா பகுதியில் இருக்கிற வந்த அந்த யூதர்கள் வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் அங்கு தேவனுடைய வேதாகமத்துக்கு விரோதமாய் போதிப்பதாகவும் புற ஜாதிகள் யூதர் அல்லாதவரை ஆலயத்துக்குள் அழைத்து வந்ததாகவும் பொய் குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இதனால் பெரும் கூட்டமாக கூடி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பவுல் யூதரை கொலை செய்ய துரத்தின போது அன்று ஆட்சியில் இருந்த ரோம படை தலைவர்கள் தளபதிகள் தனது வீரர்களுடன் அங்கு சென்று பவுலை காப்பாற்றி கைது செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கிருந்த மக்கள் பேச பவுல் தளபதியிடம் அமைதி பெற்று அனுமதி பெற்று தனக்கு நிகழ்ந்தவற்றையே அங்கு மக்களுக்கு விளக்கி காண்பிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இதில் இருந்து இந்த அப்போஸ்தலர் ஆகிய பவுலின் வைராக்கியத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் ஏனென்றால் நான் கட்டப்பட போகிறேன் என்று தெரிந்தும் அங்கு நாங்கள் மரிக்கிறதுக்கும் ஆயத்தம் என்று சொல்லி அவர் தன்னுடைய வைராக்கியம் அங்கு அவரை பற்றி பிடிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், துன்பம் வரும் என்று தெரிந்தும் தேவனுக்காக தன் இலட்சிய பாதையிலே அவன் உறுதியாய் நின்று அசைக்க முடியாத விசுவாசத்தை அங்கு சாட்சிப்படுத்துகிறதை நாங்கள் வேதாமத்திலே காணக்கூடியதாய் இருக்கிறது. அதே நேரம் பவுலின் கைது அங்கு தேவ திட்டத்தின் பயணமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ரோமாபுரிக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மக்களும் கூட ரட்சிப்பை காண வேண்டும் என்று தேவனுடைய திட்டத்தின்படி அவர் அங்கு கைது செய்யப்பட்டார், அங்கு சிறையிலே அடைக்கப்பட்டார். அங்கு ரோமாபுரிக்கு அவர் நற்செய்தியை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், கலப்பையிலே கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே அந்த வேதாகமத்தை நாங்கள் கையிலே எடுத்த நாங்கள் திரும்பி பார்க்காதபடி அவரை நோக்கி பார்த்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்களிலே ஊழியங்கள் மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகளை போய்கொண்டிருக்கிறது. இயற்கை அழிவுகள், வியாதிகள், யுத்தங்கள் என்று சொல்லி அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இந்திய நாட்களிலே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஜபம் முக்கியமாயிருக்கிறது. ஏனென்றால் அழிவில் இருக்கிறோம் ஆத்துமாக்கள் பாதாளத்தில் ஓகாதபடி கத்தர் காத்து கொள்ள வேண்டும். அறியாமை செய்கிற காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ இங்கும் உள்ள மாந்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்திய நாட்களிலே ஜபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேசத்திலே 9 மாகாணம் 25 மாவட்டம் இதுல இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அவர்கள் எந்தெந்த அதிகாரத்திலே இருந்தாலும் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் மண்டையிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அவர்கள் ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். ரட்சிப்பை அவர்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பரிசுத்தார், பரிசுத்தார், பரிசுத்தார் என்று உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த 9 மாகாணங்களுக்காக, 25 மாவட்டங்களுக்காக நீர் அந்த ஒவ்வொரு இலங்கை மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களோடு நீர் வாழுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் அவர்கள் அறியாமல், உண்மை அறியாமல் வாழுகிறார்கள் மத வழிபாடுகளில. ரவியானவரே, இந்த காலங்களில சஜிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை அப்போஸ்தலர் 4:12 ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த காலங்களில மனம் திரும்ப நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இது எங்களை எப்படி எங்களை அழைத்தீரோ அந்த பாவ சேற்றிலிருந்து, ஊழியான சேற்றிலிருந்து, அந்த நரக வாழ்விலே இருந்து எங்களை பிரித்தெடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினீரே, உம்மது மகனாக மகளாக எங்களை மாற்றினீரே. அதே போல அந்த இலங்கையில் உள்ள அத்தனை மக்களும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன அழிவு துன்பங்கள் வந்தாலும், துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும், உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் பிரியாமல் வாழ எங்களுக்கு கிருபை செய்தீரே. அந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் திரும்ப அந்த மத அடிமைத்தனத்தில இருந்து அன்றைக்கு அந்த சிலை வணக்கங்களில் உள்ள தெய்வங்களில இருந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்தீர். அந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல அந்த இலங்கை தேசத்துல வாழுகிற மக்கள் இந்த சிலை வணக்கம் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆபிரகாமை போல அந்த மக்களை பிரித்தெடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த தேசம் அழிந்து போகாதபடி. இன்றைக்கு புத்த மதத்துக்கூடாக அந்த மக்கள் சிலை வணக்கம் தான் செய்கிறார்கள். அந்த சில வணக்கம் உள்ள மக்களையும் நீருமுடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஆபிரகாமை பிரித்தெடுத்து அவனை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கலைத்து சென்றீரே. அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணினீரே. இன்றைக்கு இலங்கை தேச மக்களும் மனம் திரும்பி ஆபிரகாமின் சந்ததியை போல இந்த 5 கண்டங்களில வாழுகிற தமிழ் மக்களும் அந்த தேசம் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த ஆபிரகாமின் சந்ததியை போல எல்லா தேசங்களிலேயும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, அந்த தேசத்துல வாழுகிற முஸ்லிம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்துக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு புத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நீர் ஒருவரே பரிசு தாவினாலே கற்பத்தரித்து பிறந்து பாவிகளாய் எங்களுக்காக, எங்களை ரட்சிப்பதற்காக ஆதாம் வாழின் பாவத்தினூடாக பாவிகளாகிய வாழ்ந்த எங்களை செண்டா மாதாமாக வந்து சிலுவையில மறித்து எங்களை மீட்டு கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, உம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்கள் மீன்களை மீட்டு கொண்டீரே. அதே போல அந்த மக்களையும் மீட்டு கொள்ளும்படியாக மதம் ஒரு மதம் இந்த எதிர்காலம் இல்லாத மதங்களை உம்முடைய ராட்சியத்துல உம்முடைய நித்திய வாழ்வில இன்மைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு மறுமையில ஒரு வாழ்வு இருக்கிறது. நித்திய நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை அந்த மக்கள் இழந்து போகாதபடி மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக நாங்கள் அந்த மக்கள் மறித்து நரகத்துக்கு போவது உம்முடைய விருப்பம் அல்லவே. ஆண்டவரே, இந்த துன்மார்க்கத்தை துன்மார்க்கத்தினால வாழ்ந்து மரித்து நரகத்துக்கு போவதும் அது விருப்பம் இல்லை அல்லவா. அவன் மனம் திரும்பி அந்த இரட்சகராகிய இயேசுவை அறிந்து கொண்டு அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத அந்த ராஜ்யத்தில வாழ்வதல்லவா உமக்கு பிரியம். ஆண்டவரே, உம்முடைய 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அதன் மீன் நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை அந்த மக்கள் இழந்து போகாதபடி பிசாசினுடைய கண்கள் குருட்டக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தில இழங்க மக்கள் திறக்கப்படுவதாக, அவர்களுடைய ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுப்பீராக. நீர் அந்த மக்களை நேசிக்கிற தேவர். நீர் அறியாமல் அவர்கள் வாழ்கிறார்கள், அந்த அடிமைத்தனத்துல வாழ்கிறார்கள், பாவ அடிமைத்தனம், மத அடிமைத்தனம். ஆண்டவரே, அவர்களுக்கு லக்கீரிகை செய்கிற துரைத்தனங்களோடும் துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவரே, அந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து ஜபிக்கிறோம். உம்முடைய வசனத்துல கர்த்தருடைய தூதர் அந்த பொல்லாத விலங்கு மேல் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சேனை அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அனுப்பி அந்த மக்கள் ரட்சிக்கப்பட, இயேசுவை அறிகிற அறிவை அடைய, அந்த தீமைகள் எல்லாம் இலங்கை தேசத்துல நன்மையாக மாற, அந்த பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல மனம் திரும்பும் பொழுது அந்த நாட்டுக்கு சேமத்தை கொடுக்கிறதவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அந்த தேசத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்றுத்தந்தீரே. அந்த ராஜாவுக்காக, அதிகாரிகளுக்காக, அந்த நாட்டில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தீமைகள் வராதபடி எப்படி நினைவே பட்டணத்தை பாதுகாத்து கொண்டீரோ, அந்த மக்கள் மனம் திரும்பி ராஜா தொடக்கம் குடியானவன் வரைக்கும் மனம் திரும்பின பொழுது அந்த தேசத்துக்கு மீட்சியை கொடுத்தீரே. 40 நாள் அழிந்து போகும் என்ற ராஜ்யம் அழியாத ஒரு மனம் திரும்பும் பொழுது நீர் உம்முடைய இரக்கத்தை காண்பித்தது போல அந்த இலங்கை தேசத்தின் மேல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, அந்த மக்களை ஆசீர்வதித்து உம்பக்கம் இழுத்து கொள்ளும்படியாக, அந்த தேசத்தின் மேலே மாம்சன்மானம் யாவர் மேலும் ஆவியை ஊற்றும் ஊற்றுவீர் என்று அந்த இலங்கை தேசத்தின் மேல உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாக அந்த தேசம் மாறுவதாக. இலங்கை தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக மாறி அந்த தேசம் ஒரு செழிப்பான தேசமாக, ஒரு ஆசீர்வாதம் பெற்ற தேசமாக, நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான மரங்களையும் அந்த பரத்தில இருந்து பெற்றுக் கொள்கிற தேசமாக, அந்த ஞானம் புத்தி அறிவை அந்த மக்களுக்கு கொடுத்து தொழில்நுட்பங்களை அதிகரித்து கொடுத்து அந்த தேச மக்கள் சமாதானமாக சந்தோஷமாக மத இன அடிப்படை பேதங்களை மறந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரே குடையின் வாழ கிருப செய்வீராக. அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, மனம் திரும்ப செய்வீராக. அந்த போதை வஸ்து பழக்கங்கள், பாவ சாப பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல அந்த தேசம் ஒரு பரிசுத்த தேசமாக, நற்குண சாலிகளை கொண்ட தேசமாக அந்த தேசத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே.
1: ജപങ്ങളെ കേട്ടത് അവനക്ക് സ്തോത്രം. നന്ദി പാസ്റ്റർ. കത്തറുങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് ഊഴിയങ്ങളോട് കയ്യൻ പ്രയാസങ്ങളോട് കൈവിട്ട് ചെയ്യും കാര്യങ്ങൾ ഉപൻറോടും കൂടെ ഇരുന്ന് കത്തർ നിറയുമായി ആശീർവദിപ്പാറാക. ആമേൻ.
2: ആമേൻ. ഗോഡ് ബ്ലെസ് യു സിസ്റ്റർ. ഗോഡ് ബ്ലെസ് യു എവരിബഡി.
1: ആമേൻ.
2: ആമേൻ.
1: ഞങ്ങൾ ഡോളി സിസ്റ്റർ അവരെ വരവേറ്റുകൊണ്ട് പ്രൈസ് ലോർഡ്. ഡോളി സിസ്റ്റർ,
3: പ്രൈസ് ലോർഡ് സിസ്റ്റർ, പ്രൈസ് ലോർഡ്.
1: മക്കളിലെ ഈ കാലിവൾ അധികമായി പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് അങ്ങ് നെരുപ്പുകളിനാൽ വരുകിற അളിവുകൾ, കാറ്റുകളിനാൽ വരുകிற അളിവുകൾ, മഴയിനാൽ இயற்கையாய் വരുകിற അളിവുകൾ അധികമായി കൊണ്ടിരിക്കുന്നത്. ആകവേ ഇന്ന ജനങ്ങൾക്കുള്ളിൽ, ഇന്ന ജാതികൾക്കുള്ളിൽ ദൈവ ഭയം ഇറങ്ങുംപടി, കത്തർക്ക് ഭയപ്പെടുന്ന ഭയം ഉണ്ടാകുംപടി, കീഴ്പടി ഉണ്ടാകുംപടി, അവർ ഒരു മനം തിരുമ്പി മെയ്യാന ദേവനെ കണ്ടുകൊള്ള അവർക്ക് ഉദവി ചെയ്യുംപടി നിങ്ങൾ ജപത്തിലെ വഴി നടത്തുക.
3: ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. നന്ദി, നന്ദി യേശുവേ, നന്ദി അപ്പ. இந்த கால நேரம் நாங்க உங்களை துதிப்பதற்கு தந்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா கத்திரை துதிங்களால் கிருபி என்றும் உள்ளது ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் எல்லா கன மகிமையும் கொடுக்க வல்லவராயிருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா உங்களோட கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரம் ஆண்டவரே, இந்த நாட்டில் ஆண்டவரே உள்ள எல்லா விதமான அப்பா பாவத்துல மூழ்ந்திருக்கிற மக்கள் காணி வருகிறேன் அவர்கள் ஆண்டவரே. பாவத்துல இருந்து எல்லா விதமான தீமைக்குள்ளே ஆண்டவரே நடந்து அசுத்தமானவர்களை செய்திருக்கிற அந்த அந்த பாவத்தை வந்து அதுல இருந்து விடுதலை ஆக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதம் செய்தவர் ஆண்டவரே. அப்பா அவங்கள ஆண்டவரே நீங்க எங்களுக்காண்டு மறித்தர், எங்களுக்காக உயிர் தெடுந்தீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே விரல்களையும் ஆண்டவரே நீங்க அவங்களோட பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எல்லா இடங்களையும் ஆண்டவரே அசுத்தமான ஆவி ஆவியில விடுதலை ஆக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி சாமி. அப்பா எல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த தற்கொலையிலும் மறுத்து போன ஆத்மாக்களையும் அப்பா வீணாக போற அந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நீங்க கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அப்பா உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ரத்தத்தினால் மட்டும்தான் இது விடுதலை உண்டு ஆண்டவரே. இன்று மட்டும் உதவி செய்த எபெனேசரே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா உலகில் இருக்கிறவரை விட எங்களுக்குள் இருக்கிற பெரியவர் அப்பா. எங்களுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல ஆண்டவரே, வெள்ளத்தில் உண்டாயிருக்கிறது. அதை இவர்கள் கண்டறியத்தக்கதாக இவங்களை உங்களோட ரத்தத்தின் மூலமாக விட்டுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறார். இந்த கடைசி காலத்துல உலகம் எங்கும் ஆண்டவரே அழிந்து போற ஆத்மாக்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே, எங்களுக்காண்டி மறித்து எங்களுக்காண்டி உயிர்த்திறன் எங்களுக்காண்டி மீண்டும் வரப்போற உங்களோட வெள்ளம் என்றிருந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். இவர்களும் அது கண்டறியத்தக்கதாக உங்களோட வெள்ளமே நிறந்த கரத்தினால இவர்களை விட்டுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ரத்தமே ஜெயம். உங்கள் ரத்தத்தினால உங்கள் ரத்தத்தை எல்லா இடங்களையும் தள்ளிச்சு ஆண்டவரே உங்களோட சமூகம் இவர்களுக்கு முன்பாக போய் இவங்களை விடுதலை ஆக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பெல்லனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்துருக்கீங்க. இவர் இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரே உங்களோட தெளிந்த புத்தியை உங்க அப்பா அவங்க பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமையிலிருந்து ஆண்டவரே இவர்களையும் விடுதலையாக்கி அவர்களது பயத்தின் அவிய அடுத்த படிப்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. மரணமே ஜெயம். இங்கே கூறப்பா கூறியபடி ஆண்டவரே இவங்க மரண பயத்துல தாங்க மரண பயத்தில் இருந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன். இவர்கள் ஆண்டவரே இந்த இடத்துல போனாலும் எங்க போனாலும் ஒரு பயத்தின் அவியோட நடந்து கொண்டிருக்க இந்த மக்களுக்காண்டி வருகிறேன் அப்பா. இவர்களுக்காண்டவர் ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து உங்களுடைய ரகசியங்களை அறிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். முழங்கால் யாவும் முடங்க வையும் ஆண்டவரைய புத்திய காரியங்களை செய்ய வையும். அற்புதங்களை நடத்துறவர் நீங்க மட்டும்தான் ஐயா. அப்பா எங்களுக்காண்டு மறுத்து அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக இவங்களுக்காண்டவரை ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாதேந்தன் கூடாரத்தை அணுகாதன் கூறியபடி அப்பா ஒரு தீங்கு அவர்களை அணுகாத வண்ணமாக இவங்களை பாதுகாத்து அப்பா இவர்களுக்குள்ள அப்பா பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக உங்க ரத்தத்தின் மூலமாக பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து இவங்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சத்துருக்கள் ஆண்டவரே இல்ல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இருந்தாலும் கூட இரத்தத்தின் மூலமாக ஜெயம் உண்டு. அந்தபடி ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு பெரிதான ஜெயத்தை கொடுத்து, ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து இவங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறார். அப்பா நீரே ஜீவனுள்ள தகப்பன் என்று இவங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிதான ஜீவனை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லையா ஆண்டவரே? எதை நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு கூட கொடுக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. எந்த விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே இவங்களுக்கு ஆண்டவரே வீண் புகாத வண்ணமாக அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக்கி கொடுக்கிற தகப்பனே, இவர்கள் ஆண்டவரே இந்த மக்களுக்குள்ள ஒரு புரிதான ஜீவனை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அசுத்தமான இருக்கிற எல்லா விதமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. உங்களால மட்டும்தான் நீங்க பெரியவரும் நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே அப்பா. மலைகள் குன்றுகள் உலகினாலும் மாறாதும் கேருவே, அநாதி ஸ்நேகத்தால் எங்களை இழுத்து கொண்ட தகப்பனே, உங்களுடைய அன்பு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்கள் ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமமே நீதான நாமம் என்று இவர்கள் அறியத்தக்கதாக பெரிதான ஒரு அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர், அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் ஆண்டவரே இவர்கள் உங்களை பெற்றுக் கொள்வதற்கு உங்களை மட்டுமே ஆண்டவரே நீரே ஒரு தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை உயர்த்த தந்த கிரிபலுக்கு நன்றி செலுத்தி பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இந்த நேரம் ஆண்டவரே இரவும் பகலும் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் செய்யற ஒவ்வொரு வேலையை நீங்க அப்பா உங்களுடைய கரத்துல கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலத்தினாலும் எல்லா பராக்கிரமத்தினாலும் எல்லா ஆண்டவரே உங்களோட ஆவியினாலே மட்டுமே ஆகும் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு நிமிடம் அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் கண்ணோக்கி பாக்குறீங்க. அவங்களுக்கு அப்பா என்ன அதிகமாக கிருபையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துங்க. சிஸ்டர் பாஸ்டர் நியமிக்க அவனி வருகிறன் அவங்களையும் ஆண்டவரே நீங்க இன்று மட்டும் காத்து அதிகாலையில் வந்து துதிக்க செய்யற கிரிபேலுக்கு நன்றி செலுத்தி அவங்களோட ஊழியங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. ஜெனர் சிஸ்டர் காணி வருகிற அவங்களும் ஆண்டவரே நடத்துற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. பிள்ளைகள அப்பா ரத்தத்தின் குட்டிக்குள்ள மறைத்து வைங்கிற கடைசி காலத்துல எதுவும் வஞ்சிக்காத வண்ணமாக அப்பா மானே மகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க உங்களுக்குரியவர்கள் நீங்க தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் அப்பா. அந்த ஊழியத்துல இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பிள்ளைகளையும் கூட கரத்துல கொடுக்கிற இந்த கடைசி காலம் அப்பா. அப்பா நாங்க இங்க இருந்தாலும் உங்களை பார்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு தேவ அன்பையும் ஒரு ஜபாவியையும் கொடுத்து இந்த பிள்ளைகள் இருத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்கய்யா. கல்கரியில இருந்து ரெண்டு நாளுக்கு முன்னர் பதினோரு வயதுள்ள ஒரு பிள்ளை சும்மா அந்த 7-11 ஸ்ட்ரோக்கு போன பொழுது ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டா இன்னும் கண்டு பிடிக்க முடியவில்லை. அப்படி அந்த குழந்தைகளை மாண்டவரே இந்த வஞ்சிக்கிற ஆவி வந்து எல்லா பக்கத்திலையும் அசுத்தமான இடங்களுக்கு கொண்டு போறான் ஆண்டவரே. இவர்கள் அப்பா உலகத்துல இருக்கிறாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ரெண்டு அறிந்து கொள்ளத்தக்கதாக மக்களை ரட்சிக்க பண்ணும்படியாக ஜபிக்கிறார். ஜபமே ஜெயம் என்று கூறி எங்களுக்குள்ள கொடுத்த ஜபாவியின் மூலமாக ஆண்டவரே இந்த மதியேறுக்கு ஜபிப்பதற்கு உங்களோட அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. தாழ்மை உள்ளவர்களாக எங்களை நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு ஆண்டவரே யாவரையும் ஒப்பு கொடுக்கிற இந்த காலையில வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட பிள்ளையில காத்துக்கொள்ளுங்க. ரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க அப்பா. அவங்களோட ஊழியர்கள் அங்கங்க இருக்கிறாங்களோ அவருடைய தேவையை சந்தித்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களுடைய அன்பான ஆவிய ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அந்தபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி அப்பா. உங்களோட வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்குதாக இவங்களுக்கும் உங்களோட அவர்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக்கி அவர்களை இறைச்சிக்கும்படியாக மறுபடியும் ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவன், நன்றி. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடும் பொழுது நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக அவங்களோட பயத்தின் ஆவியை எல்லாற்றையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
1: ஆமேன் கர்த்தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. வந்திருக்கிற இடத்துல கூட ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தா காண்கிறார். அந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
1: ஆமீன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். இந்த நாட்களிலே நாடுகளிலும் தேசங்களிலும் இந்த தேவ கோபம் இறங்கி விடாதபடி கத்தர் காத்து கொள்ள வேண்டும். ஒரு விசை இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அதனால் தேசங்கள்ல பஞ்சங்கள், யுத்தங்கள், வியாதிகள் அங்கு வராதபடி, அங்கு மிகவும் பாதிப்புகள் வராதபடி, பாதாளம் இழுத்து கொண்டு போகாதபடி இந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க.
4: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாயிரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களோடு கூட இருந்த எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேசங்களையும், கர்த்தாவே, தேசத்தின் ஜனங்களையும் தலைவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒருவர் மேலும் கர்த்தாவே உம்முடைய கோபம் இறங்காத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, அந்த தேசங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வருகிறதான எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசங்களிலே இருக்கிறதான பஞ்சங்கள் கர்த்தாவே அப்பா யுத்தங்களை தேவன் ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யுத்தங்கள் நடக்கிற தேசங்களை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த தலைவருடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்டு தலைவர்கள் சமாதானத்தை நாட தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசங்களிலே வருகிற எல்லா யுத்தங்களையும் தேவன் ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த யுத்தத்தினாலே கர்த்தாவே எல்லா தேசங்களிலும் பஞ்சங்கள் ஆரம்பித்திருக்கிறது கர்த்தாவே. அநேக தேசங்களிலே கர்த்தாவே உணவு இல்லாத படிக்கு கர்த்தாவே அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கிற அச்சாவே. அப்பா, அந்த பசியை பட்டினியை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களிலே நல்ல விளைச்சலை தேவன் அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே இருக்க பஞ்சங்களை தேவன் எடுத்து போட்டு தேசத்தை கர்த்தாவே நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களின் மீது கர்த்தாவே அப்பா உம்மது கோபம் இறங்காத படிக்கு கர்த்தாவே தேசத்தின் ஜனங்களை தேவன் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் செய்யற அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் காண்கிறீங்க தகப்பனே. அப்பா, அவர்களை எல்லாம் தேவன் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தெரிந்தும் தெரியாமலும் கர்த்தாவே நாங்கள் பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய கோபம் கர்த்தாவே அப்பா தணிந்து போகத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யாருமே நம்முடைய தேவ கோபத்துக்கு ஆளாகி விடாத படிக்க கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, தேசங்களிலே கர்த்தாவே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க தகப்பனே. தேசங்களிலே எழுப்புதலை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மக்கண்டு ஒவ்வொருவரும் எலும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்திலே இருக்கிறதான கொலை, கொள்ளை, அப்பா தற்கொலையின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேசத்தை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தாவே உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தாவே உமை அறியாத ஜனங்கள் உமை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய கோபத்தின் நிமித்தம் கர்த்தாவே அப்பா இயற்கை அனர்த்தங்கள் வராத படிக்கு தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த கோபத்தின் நிமித்தம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜனங்கள் அழிந்து விடாத படிக்கு தேவன் ஜனங்களையும் கர்த்தாவே தேசங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டு வரை தேசங்களில அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்பும்படியா செபிக்கிறேன். ஆண்டு வரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டு வரை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா அந்தார கிரியவை நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். ஆண்டு வரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டு வரை நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டு வரை உம்முடைய கோபத்துக்கு ஆளாகாத படிக்கு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டு வரை இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். ஆண்டு வரை நன்றி தகப்பனே. நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, ஒரு நீதிமான் இருந்தால் கூட தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேசங்களிலே அநேக நீதிமான்களை தேவன் நீங்க உருவாக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, உம்முடைய கோபம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தணிந்து போகத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் தேசங்களையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஜனங்களுக்கு ஜனங்கள் கர்த்தாவே, நாட்டுக்கு நாடு விரோதங்களை வளர்க்காத படிக்கு கர்த்தாவே அப்பா, ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தோடு இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ரட்சிக்கப்படாத இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட உங்களுடைய அன்பை ருசிப்பார்க்க தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, தேசத்திலே நல்ல ஒரு சேமத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே தேசத்திலே கர்த்தாவே அப்பா, இந்த வைரஸ்கள் நோய்கள் வந்து அண்டாத படிக்கு தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொரோனா வைரஸ் டெங்கு காய்ச்சலினாலே அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா, அவங்க எல்லாரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தாவே இந்த தேசத்தின் ஜனங்களை தேவன் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஐயா, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதில் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திங்க. அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா, அந்த இணைப்புல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இணைப்பில் கூட அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. தேசத்துக்காய் பாரத்தோடு செபிக்கிற பிள்ளைகளை தேவன் இந்த இடத்திலே எழுப்பி கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசங்களையும் ஜனங்களையும் கர்த்தாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து உங்க குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன், ஆமேன். நான் சில மணி நேரம் ஜபம் பண்ணி விட்டு நான் ஏமியை அழைக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளிலும் தகப்பனே ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசம் அழிந்து போகாதபடி கர்த்தாவே ஒரு விசை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நீர் இறங்கும் ஐயா. வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க தேசத்தின் குடிகள் உபதிப்பு கொடுக்கிறேன். ராஜா அதிகாரிகள் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி சாந்தி சிஸ்டர். நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். இலங்கை இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். விபத்துக்கள் வராதபடி, எங்கள் தேசத்திலே அழிவுகள் வராதபடி தேவந்தாமே ஒரு விசை எங்கள் தேசத்துக்காக அங்கு இறங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வியாதிகள் அங்கு டெங்கு காய்ச்சல்கள் அப்படியாய் வைரஸும் தாக்குதல்கள் அதிகமாய் இருக்கு. மருத்துவமனைகள் அதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
5: பிதாவே அப்பா தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி சொல்லுறோம் ராஜாதி ராஜா. சூத்திரம் ஐயா, ஐயா எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா அப்பா, இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறதாக பண்ணீர் ஐயா. நீதியுமா உத்தமமாய் பல்தாரவராய் இருக்கிறீங்க ராஜாதி ராஜா. சூத்திரம் ஐயா, அப்பா அப்பா இந்த தேசங்களை பார்த்து ஆண்டவரே இந்த தேசங்களை நீர் ஆசீர்வதிக்கிற பூமியாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த பூமி முழுவதும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீர் நேசிக்கிறதுக்காக இடக்கத்துக்காக உங்களுடைய இடக்கத்துக்காக வேண்டி நிக்கிறேன் ராஜா. அப்பா உங்க இடக்கம் இந்த பூமி மேல அந்த ஆஸ்பத்திரி வழி ஆண்டவரே கர்த்தாவே நீதியாயும் ஆண்டவரே நிவர்த்தியாயும் நேர்மையாயும் அந்த ஆஸ்பத்திரியை நடத்துறதுக்காக அப்பா அந்த நேர்மையை நீங்க கொடுக்கறது அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா அந்த ஆஸ்பத்திரி வழியே எது எது தடங்களா இருக்குதோ எது தேவையா இருக்குதோ அந்த தேவையை நிவர்த்தி செய்யறவரா இருக்கிறீன் அப்பா. ஜனங்களை சுகத்தோட திரும்ப அனுப்புறவரா இருக்கிறீங்க அப்பா. அப்பா அந்த தேசங்கள் ஆண்டவரே கட்டு போகாதபடி ஆண்டவரே அப்பா உம பாதுகாப்புல இருந்து விட்டு விடுபடாதபடி ஆண்டவரே உம்மோட கரத்துக்குள்ள அந்த தேசத்தை வைத்துக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. அந்த தேசத்தை பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. அப்பா அந்த எல்லை முழுவதும் உங்க ரத்தத்தை பரிசுத்த ரத்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. பூசூரம் எல்லை முழுவதும் இலங்கை தேசங்கள் எல்லை முழுவதும் ஆஸ்பத்திரி வழியையும் ஆண்டவரே உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உங்க பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. நீங்க அந்த ரத்தத்தாலே ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை அந்த தேசத்தை எந்த தீங்கும் அணுகாதபடி எந்த தீமையும் அணுகாதபடி உம்ம ரத்தத்தால உங்க ரத்தத்தால ராஜாதி ராஜா அப்பா தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சுவாமி நாங்க உங்களை கேட்டு நிக்கிறோமா ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுற வேலையில எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறதுக்காக அப்பா ஒருவர் இல்ல ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து ஜெபிக்கும் அந்த இடத்தில் நீங்க வந்து நடுவில் வாசம் செய்யறேன்னு சொன்ன தேவன் அல்லவா அப்பா. இது இவ்வளவு பேரும் இந்த வானொலியில சங்கும வானொலியில ஆண்டவரே இந்த நேரத்தை மதிய நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. கனடா நேரத்தின்படி காலை அதிகாலையில எழும்பி இருந்து இந்த ஜன சிஸ்டர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நகோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கம வானொலி இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. இன்னுமா இன்னுமா எங்களுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெபிக்கிற தூண்டுதற்கு ஜெபாவியானவரே உண்மை ஜெபங்கட்டு நிக்கிற ஆண்டவரே அப்பா நீங்க ஜெபிக்க எங்களுக்கு தூண்டுறதுக்காக நன்றி அப்பா. இந்த தேசங்கள் முழுவதும் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துக்கு சுத்தங்கள் வராதபடி போதும் ஆண்டவரே. இந்த யுத்தங்கள்ல இந்த நாடு இருந்து சீரழிக்கப்பட்டு நாங்க திக்கு திக்காய் வந்ததை பாக்குறீர் ஆண்டவரே. இந்த தேசங்கள் உங்களோட பாதுகாப்புகளை இருக்க வேணும் ராஜா அப்பா. இன்னுமா போதும் எங்களுக்கு அந்த வழிகள் எல்லாம் போதும் ஆண்டவரே அப்பா. அந்த ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நன்றி சொல்லுறன் ராஜா அப்பா. ஒவ்வொரு வருத்தக்காரரும் வரும்போது நீர் அப்பா நீர் சுகம் கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அங்க வேலை செய்யற ஒவ்வொருவரையும் ஞானமாய் நடத்தி அவர்களோட கூட இருக்கிறதுக்காகவும் ரட்சிப்புக்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நீங்க கொண்டு வரத்துக்காக பொறுமையா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் சோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே சர்வ வல்லவராய் அந்த தேசத்துல எழுந்தவர்கள் இருக்கிறதுக்காக அந்த பூமி முழுவதும் நீங்க வளம் பெறுவதற்காக ஆண்டவரே அப்பா சுத்தி வளம் வந்து ஆண்டவரே பாதுகாப்பு தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நன்றி சொல்லுறேன் ராஜா. ஒவ்வொரு வர்த்தக்காரரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் சுகம் கொடுக்கிற தேவன் அப்பா ரெகவா தேவா அப்பா. நீர் சுகம் கொடுக்கிறவர் அல்லவா ஜெகவா நேசி. நீங்க அந்த தேசங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேசத்துக்கு வெற்றியை கொடுக்கிற ராஜாதி ராஜாவா இருக்கிற அப்பா ஜெகவா நேசி. உம்மை நோக்கி அப்பா ஜெபிக்கிறோன் ராஜா ஜெபிக்கிறோன் ராஜா அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோன் ராஜா. இட்டங்குங்கப்பா அந்த தேசங்களுக்கு இட்டங்குற ராஜா இட்டங்குங்கப்பா. நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுறேன் ராஜா. அப்பா ராஜாதி ராஜா உமக்கு சோத்திரம் அப்பா சோத்திரம் அப்பா. எங்களோடு இவ்வளவு பேரோட கூட இருந்து எங்களை ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு உடனே பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம். இன்றே உங்கள்கிட்ட இருந்து பதில் புறப்பட்டதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. நன்றி சொல்லுறோம் இவ்வளவு பேரையும் சுக பலத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஜென சிஸ்டருடைய பிள்ளைகள் பிரதர் சிஸ்டரோட பிள்ளைகள் நகோமி சிஸ்டரோட பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளை நாங்க உங்க கருத்துல தடுறோம் தாப்பனே. அப்பா ஆசீர்வாதத்தை நீங்க பாதுகாப்பு கொடுத்து அப்பா இந்த பொல்லாத பூமியில நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னுமா இன்னுமா எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்ட ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்.
6: ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி
1: அந்த சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேனா, அங்க ஏமி அவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏமி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: நன்றி தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த சங்கம் வானொலி ஊழியத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த வானொலி ஊழியத்திலே புறப்பட்டு செல்லுகின்ற ஒவ்வொரு ஆழமான சத்தியங்களுக்காய் ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்களுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஜப கூட்டத்திலே இணைந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க தந்த தருணத்துக்காய் எங்களுக்கு சோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி சௌதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற தேசத்திலே மாண்டவரே, ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த ஜப கூட்டத்தை நடத்த நீங்கள் சௌதரிக்கு கொடுத்திருக்கிற தெய்வ ஞானத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சௌதரி டாலி சிசுவர்காய், கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தகப்பனே. அவளுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக அந்த பகுதியிலே ஏசப்பா உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி. அதே போல சௌதரி சாந்திக்காய் வருகிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்க அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சௌதரியுடைய ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சௌதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய தேவைகளுக்காய் வருகிறோம். அவளோடு கூட இருக்க வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜசிமா வெவ்வேறு இடத்திலே பாதுகாக்க வேணுமாய், போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்க வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சௌதரி வினோவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் இருக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சௌதரி கலாசீலன், சௌதரி ராஜபால சிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய ஊழியங்களை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய், குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு சோத்திரம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் அதே போல ஆண்டவரே எங்களுடைய கரம் கூட இருக்க வேணும்.

0: வானத்தை தூதர்கள் சூழ்ந்து பாதுகாக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, இவர்களையும் கூட எங்களுடைய பாதத்திலே தந்து இந்த தாய்மார்கள் இருக்கிற ஒவ்வொரு ஜபங்கள் விண்ணப்பங்களுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். அவர்களையும் ஆசிர்வதித்து ஊழிய பாதையிலே அவர்களை இன்னுமாக ஆண்டவரை கரம் பிடித்து நடத்த ஜபிக்கிறோம். இந்த ஊழிய சுசேஷகரை பின்வானறையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சௌதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். சௌதரி ஐரின், சௌதரி கான்சி இவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். நித்திய வெளிச்ச நேரத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், துதிகள் ஆராதனைகளோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சோதரன் மகேந்திரன் ஐயாவை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததியை காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம். சோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி ரஞ்சினி அலங்காரமணி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாவகர், தேவ ஊழியர் லட்சுமி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் எங்களுடைய பாதத்திலே பணிக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை உங்களுடைய பாதத்திலே தந்தி ஜபிக்கிறோம். அந்த வேலையிட ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருந்து இவர்களை வழி நடத்த வேணுமா? எந்த வேலையிடத்திலும் ஆண்டவரே அநேக உறவுகள் ரட்சிக்கப்பட வேணுமா? எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அந்த வேலையிடத்திலே இயேசப்பா இந்த கொள்ளை நோய்கள் யாருக்கும் பரவி விடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்கும்படியா எங்களை கரத்திலே தருகிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதியோடும் வேதனையோடும் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சரீர பலவீனங்களோடு இருந்து இந்த வானொலியை கருகே இந்த வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தினூடாக நீங்கள் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகமி லோகனுக்காய் வருகிறோம். பாசையில் சாலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரையுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே தந்து இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஏமி கத்ததாமே. உங்கள் சத்தத்தை கேட்க வைத்தது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி கத்தர் உங்களை பல்கி பெருக செய்வாராக. ஆமேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திலே யாவே நீர் அறிவீர்க்க தாவே. ஆண்டவரன் திரும்பட்டும் ஐயா, உம்முடைய வலிமைக்குள்ளாய் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கத்தாவே, ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா, உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம், ரஷ்யாவுக்காய் ஜெபிக்கிறோம். யுத்த நாடுகள்ல கத்தாவே ஆண்டவரே ரத்தம் சிந்துற நாடு ஆண்டவரே அப்பா அழிவிலிருந்து ஆண்டவரே கத்தாவே தங்கள் வீடுகளை இழந்து ஆண்டவரே உடுக்க உடுப்பில்லாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், உணவுந்தி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரே நீங்க சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐந்து கண்ட மக்கள், உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்கள், இந்த இவனே எல்லாருக்குள்ளும் ஒரு உம்முடைய ஞானம் விளங்கும்படி கத்தாவே, இந்த யுத்தத்திலே ஒரு வெறுப்பு உண்டாகும்படி கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலிக்கு அயலேசி மனைவி பிள்ளைகள் சந்ததி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அவருடைய பயணங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே கத்தாவே நீங்க வல்லமையாய் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க வரமட்டும் அவியலை காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். வந்து ஆண்டவரே இணைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய தேவைகள் வாஞ்சுகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட அவருடைய ஜபங்கள் கேட்கப்பட கத்தாவே ஆண்டவரே உடைய விருப்பம் அவர்களே நடக்கப்பட கத்தாவே நீர் உதவி செய்யும். இன்றைய நாளை நீர் பொறுப்பேறும். மிகுதி நேரங்களை நீர் பொறுப்பேறும் கத்தாவே. சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஓகே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. சொல்லுங்க.
2: ஆமென். பிரைஸ் தி லார்ட் சொன்னாரு சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.
1: ஆமென், ஆமென்.

0: சிறையில அவர்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனுஷன் பிள்ளைகார் அவன் பார்க்கிறான், அந்த அந்த அந்த பாவம் செய்கிறவர்கள் துணிகரமாக தேவாலயத்துக்குள்ளேயே வந்து பாவம் செய்கிறதை அவன் பார்த்த பொழுது, நான் அதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கிறேன், நல்ல கவனிங்க, பிள்ளைகார் தீட்டுப்பட்டு விட்டால் தொடர்ந்து ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, கொலை குற்றத்தை சுமந்தவனாக தெரிய வேண்டும், அவனோட மனசாட்சியில இவ்வகையான போராட்டம் இருந்திருக்க வேண்டும், எல்லா பிரபுக்களும் தலைவர்களும் மத தலைவர்களும் ராணுவ தலைவர்களும் பிரபுக்களும் மோசே போன்ற ஆரோன் போன்ற மனுஷர்களாம் அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிற போது நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நமக்கு பின்னால ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது, ஆசாரிய ஊழியம் இருக்கிறது, அந்த ஊழியத்தை மிக அழகாக நாம ஆரோனுக்கு பின்பு செய்து கொண்டு போகலாமே, இந்த மாதிரி நேரத்துல நாம் நம்மை கரைப்படுத்தி விட்டுடக் கூடாதுங்கிற காரியத்தில் அவர்கள் தேங்கி தங்கி இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவன் அப்படி நினைக்கவில்லை, தேவ சமூகத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்களே, தேவ ஜனங்கள் தீட்டுப்படுகிறதுக்கு இவர்கள் காரணமாகி விட்டார்களே என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இந்த வகையான பாவங்களை செய்கிறது துணிகரம் கொண்டார்களே என்று சொல்லி ஒரு ஈட்டியும் எடுத்து அந்த இடத்துல அவர்களை ஒரே குத்தாக குத்தி அவர்களை கொலை செய்து போட்டு விடுகிறான். என் வேதம் சொல்லு, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பாதையில் நின்று போன பாவம் செய்கிறவர்களும் பாவம் செய்தவர்கள் நிறுத்தி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த மாதிரி துணிகரமாக பாவத்துக்கு எதிராக எழும்பி வந்த அந்த பிணைகாசை தேவன் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் சொன்னார், பிணைகாசுக்கு நித்திய நித்திய நித்திய காலமாய் இந்த ஆசாரிய ஊழியர் செய்கிற பாக்கியத்தை தான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, எபிரி ஆக்கியம் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நான் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், ஆண்டவருக்காக எழுந்திருப்போம், பாவத்துக்கு எதிராக எழுந்திருப்போம். பாவம் பூமியை நிரப்பியிருந்தாலும் பிணைகாசை போல ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் எழுப்ப வேண்டும். தேவன் இன்றைக்கு நம்மை நோக்கி பார்க்கிறார், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இந்த பூமியிலே இல்லையா? இந்த ஜனங்களுக்குள்ளே இல்லையா? இந்த சபைகளுக்குள்ளே இல்லையா? இந்த குடும்பங்களுக்குள்ளே இல்லையா? ஒரு பிணைகாசை போல எழும்பவில்லையே, ஒரு பவுலை போல எழும்பவில்லையே, ஒரு தாவிதை போல எழும்பவில்லையே, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எழும்பவில்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இன்றைக்கு உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, வைராக்கியம் கொண்டு எழும்புவோம். ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்மளை கவி பிடிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல வைராக்கியம், வேதம் வாசிக்கிறதுல வைராக்கியம், ஆலயத்துல போய் ஊழியம் செய்கிறதுல வைராக்கியம், ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல வைராக்கியம், அபிஷேகத்துல நிரம்பி காரியங்களை செய்கிறதுல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் ஆண்டவருக்கு எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நேரத்துல நாம் வந்து நிற்கிறோம். தேவனுடைய கண்கள் யாருக்காவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு வரங்களை கொடுக்கிறதுக்கு அவர் இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம ஜெபம் செய்ய போகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? என் வசனம் சொல்லுகிறது பாருங்க, இன்றைக்கு நாம் எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது மத்தேயு 21 இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் இந்த ஆண்டவர் எருசலேமுக்கு கழுதையிலே பவனியாய் போகிற சம்பவம் எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்துல இதை வாசிக்கலாம். ஆனா மத்திய சுவிசேஷத்துல மாத்திரம் ஒரு விசேஷித்த ஒரு குறிப்பை அவர் குறிப்பிடுகிறது நீங்க கவனிக்க முடியும். மற்ற சுவிசேஷத்துல இல்லாத ஒரு குறிப்பை மத்திய சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வருகிறார், புறாவிக்கிறவர்களை காசு பலகையை வைத்திருக்கிறவர்கள் ஆடு மாடுகள் எல்லாம் திரட்டி எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு கசைய பின்னி அடிக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மத்திய சுவிசேஷத்துல இங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்துல இருந்த இன்னொரு காரியத்தை மத்தேயு அதை குறிப்பிடுகிறது நீங்க பார்க்கலாம். 21வது அதிகாரம் 14வது வசனம், வசனத்தை பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். மேல் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிற 12வது வசனத்திலிருந்து, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களை கொள்ளுவருமாக யாவரையும் வெளியே திறத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறாபிக்கிற ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு செப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துல வந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். சிலரை திருத்தி அடிக்கிறார், நல்ல கவனிங்க. நீங்க அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் புறா விக்கிறது தவறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. காசு அந்த விக்கிறது தவறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் இது விற்க வேண்டிய இடத்துல அது இல்லை, அதாவது வெளியே இருக்க வேண்டியது இப்ப ஆலயத்துக்குள்ள வந்துட்டு, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவர் விரும்பல. அதுல திறத்துனா அவைகள் தேவையான ஒன்று. வெளி தேசத்திலிருந்து ஒரு மனுஷன் ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது. வெளி தேசத்தினுடைய காசுகளை கொண்டு வந்து இந்த தேசத்துல அவன் பரிமாற்றம் செய்ய முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவை, ஆனால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் உள்ளே வந்து விட்டதுனால ஆண்டவர் அவர்களை திரத்தி அடிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஆலயத்தை நிரப்பிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தரிசனத்தை இழந்தவர்களும் ஆண்டவருக்காக எழுந்து செயல்பட முடியாதவர்களும் ஆலயத்தை இன்றைக்கு நிரப்பியிருக்கிறார்கள். ஒரு பவுலை போல, ஒரு பிலகாசை போல, ஒரு தாவிதை போல கத்தருக்காக எழும்ப முடியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தரிசனத்தை இழந்து விட்டோம். வசனம் சொல்லுகிறது, சப்பாணிகள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாத மனுஷர்கள் சப்பாணிகள் ஒரே இடத்துல உட்கார்ந்து காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்து போக முடியவில்லை, அவர்கள் சப்பாணிகளாயிருக்கிறார்கள். கண்கள் குருடானவர்கள் என்று சொல்லுகிறதை நான் கவனிக்கிறேன். தரிசனத்தை இழந்தவர்கள். ஏன் நாம வாழ்கிறோம்? ஏன் நாம இந்த பூமியில இருக்கிறோம்? ஆண்டவர் ஏன் இந்த இருளிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவருக்காக நாம சாட்சியாய் வைராக்கியமா நிக்க வேண்டும்? எந்த விதமான கரிசனையும் இல்லாம ஏதோ புற ஜாதிகளைப் போல நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிற தரிசனத்தை இழந்தவர்களை தேவன் சுகமாக்கினார். சப்பாணிகளை தேவன் சுகமாக்கினார். அவர்களை திரத்தி விடல. ஆடு மாடுகளை திரத்தி விட்ட தேவன் அந்த சப்பாணிகளை திரத்தி விடல. அந்த குருடர்களை திரத்தி விடல. காரணம் என்னவென்றால், அவர்களை தேவன் சுகமாக்கினார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, சில வேளைகளில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கோடு கர்த்தர் பேசுகிற நேரமாயிருக்கலாம். தரிசனத்தை இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆரம்பத்துல ஆண்டவருக்காக எழுந்து காணிகளை செய்த நீங்க இன்னைக்கு எல்லாம் மங்கி போய் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். நீங்க மறுபடியும் தரிசனம் உள்ளவர்களாய் ஓட முடியும். சப்பாணிகளை போல ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்த நிலையிலே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மறுபடியும் தொடுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சுகம் தருகிறார். நீங்க எழுந்து புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும் ஆண்டவரோட வேலையை செய்கிறதுக்கு மான் கால்களை உங்களுக்கு தந்து அவர் அனுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நமக்கு ஒரு வைராக்கிய தேவை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல வைராக்கியமாயிருக்கிறார். தேவன் உங்களை உயர்த்துகிறதுல வைராக்கியமாயிருக்கிறார். தேவன் உங்களை மேன்மையாக வைக்கிறதுல அவர் வைராக்கியமாயிருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாயிருக்க வேண்டும் என்று என் வேதம் ஒரு அறைகூவல் விடுகிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையில கேட்கிறவர்கள் மேல ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் இயேசப்பா. அந்த அக்கினி என்னவென்றால், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அக்கினி அவர்களை கவ்வி புட்டிக்கட்டும், அவர்களுக்குள்ள பற்றி எரியட்டும். ஒரு சின்ன நெருப்பு தான் ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தட்டும். அவள் தங்கியிருக்கிற வீட்டுல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, போகிற திருச்சபையில, தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும் உமக்காக பற்றி எரிகிறவர்களாய் ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் அவர்களை பற்றிக்கட்டும், அவர்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல ஒரு தாவிதை போல, ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வல்லமையாய் பற்றி எரியும்படி ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தேங்க்யூ பாஸ்டர், மிகவும் அழகாக தெளிவாக வசனத்தை சொன்னீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை தேவன் இன்னும் இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருக்குள்ள நீங்க செய்யற ஊழியத்தையும் தேவன் கனப்படுத்துவாராக. என்ன வசனம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கன பண்ணுவார் என்று. அநேக காரியங்கள்ல தேவன் உங்களை உயர்த்துவாராக. நீங்க சொல்லியிருந்தீங்க பாஸ்டர், நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். நாங்க தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் பாராட்ட வேணும். கசப்பு எங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்க கூடாது. கசப்பு இருந்தால் நாங்க தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியாதுன்னு. தேவனுக்குரிய தேவன்ட வீட்டை குறித்த வைராக்கியம் நாங்க பாராட்ட வேணும். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து வைராக்கியம் பாராட்ட வேணும்னு மிகவும் தெளிவாக அழகாக சொல்லி இருந்தீங்க. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கும். விழுந்து போய் சோர்ந்து போய் இருந்தவர்கள் கூட இந்த நாட்கள்ல நாங்கள் தேவனுக்கு என்று எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துக்கூடாக எழும்பத்தக்கதாக கிருபை பாராட்டினபடினால் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக நாங்கள் அழைப்போம் பிரதர் மரியதாசை, நாங்கள் அழைப்போம். அவர் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ஊழியம் செய்வார், தேவனுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார். பிரதர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் விளங்கலங்க பாஸ்டர்.
3: 30 நிமிடங்கள் இருங்கள், 30 நிமிடங்கள்.
2: ஓகேங்க பாஸ்டர். இப்ப 8:47 ஆகுது. அப்ப 9:19 மட்டும்னு எடுக்கட்டாங்க பாஸ்டர்.
1: 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
2: ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர்.

நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த சங்கமம் வானொலி கூடாக இந்த நிகழ்ச்சியை தகப்பனே ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்தி அப்பா எங்களை இந்த வானொலிக்கு எங்களை ஒன்று சேர்த்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இந்த சங்கமம் வானொலியில ஊழியம் செய்கிற சகோதரன் லெஸ்லி, சகோதரன் மகேந்திரன், சகோதரி ராஜனே, சகோதரி டோலி மற்றும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும், சங்கமம் ரேடியோவை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானோரே இந்த நேரத்திலே தகப்பனே உங்க கிருபை எங்களை தாங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த வானொலியை தகப்பனே ஜீவாதிபதி திருச்சபைக்கு நீங்க கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். ஜீவாதிபதி திருச்சபை மிடில் பீலன் பிஞ்சுக்கு அருகாமையிலே இருக்கிறது. அது 595 மிடில் பீல் ரோடு அந்த அட்ரஸ்ல இருக்கிறது. இதை நடத்துகிற சகோதரன் பேர் பஞ்சிதன். அவருடைய டெலிஃபோன் நம்பர் 437-221-0058-0. இந்த நேரத்திலும் ஜீவாதிபதி திருச்சபைக்கு இந்த வானொலி கூடாக இந்த நிகழ்ச்சியை நடத்த எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வானொலியை ஆசீர்வதிக்கிறோம். உலகமெங்கும் பரவி பாய்கிற ஆறாக இதை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது நாங்கள் எனக்கு கொடுத்த காரியத்தில் நாங்கள் பார்த்தோம் மண்ணான மனிதனை குறித்து நாங்கள் முன்னாக இதுக்கு முன்னாக எடுத்தோம். இன்றைக்கு நாங்கள் போகிறோம் பார்க்க போகிற காரியம் வந்து எங்கள் கருவை கண்ட தேவனை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களை கருவிலேயே காண்கிற தேவன். இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்குறித்து தேவனுடைய கிருபையினாலே எங்களை பலப்படுத்தி எங்களை தாயின் கருவிலே உருவாக்கி இம்மட்டும் காக்கிற தேவன். அவருடைய அந்த செயலை நாங்கள் வேதத்தின் ஊடாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு வாசிப்போம் சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 13-16 மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்படுகிறது. பிரதர் மகேந்திரன் அதை வாசிப்பீங்களா?

0: அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கருவில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன்.
1: சங்கீதம் 139:13-14 வசனங்கள், 13 வசனம். நீ என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உமை துதிப்பேன். உமது கிரியர் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறவாயிருக்கவில்லை. வசனம் 16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போது அவர் அனைத்தும் அவர் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமேன்,
0: ஆமேன். இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அமைப்பை, தேவன் எவ்வாறு ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், எப்படி தேவனுடைய கரம் ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்குறது என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் தேவனை குறித்து அவர் தியானிக்கிற தியானம், அதாவது தேவனை பெற்று அவருடைய உள்ளத்திலே ஆவியானவர் அவருக்குள்ளே கொடுத்த தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியங்களைத்தான் சங்கீத புத்தகத்தில் சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய உருவாக்குதலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வேதத்தில் நாங்கள் ஆதியாமம் 2 7 வசனத்தை வாசிக்கிறது வேலை வசனத்தை பார்த்தோம் என்றால், மண்ணினாலே தேவன் ஆதாமை உருவாக்கினார். நாங்கள் போன வாரம் பார்த்தோம் அது 16 மூலக்கூறுகளாலே தேவன் மனிதனை ஆதாமை உருவாக்கினார் என்று. ஆதாமுடைய பேரு மண்ணான மனிதன். அப்ப மண்ணான மனிதனுக்குள்ளே அந்த பூமியிலிருந்து ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினாலும் ஆதாமுடைய சந்ததிகளை உருவாக்குறதுக்கு தேவன் அவருக்கு அவருடைய விழா எலும்பிலே எடுத்த ஏவாளை கொண்டு மனுக்குலத்தை பெருக பண்ணி இந்த பூமியை ஆளும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம் ஒரு கரு ஒன்று தேவனுடைய ஒரு கரு ஒன்று ஒரு தாயின் கருவிலே உருவாகிற விதத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அந்த கரு ஒன்று தேவனுடைய கரத்தில் இருந்த எந்த ஒரு தாய், இந்த பூமியில இருக்கிற எந்த தேசத்துல எந்த இடத்துல இருக்கிற ஒரு தாய் ஒரு கருத்தரிச்சாலும் அந்த கரு தேவனால் உருவாக்கப்படுறதை இந்த வேதத்திலே நாங்கள் காண்கிறோம். அந்த வேதத்திலே தேவன் இந்த இடத்துல சொல்லியிருக்க முழுமையான காரியம் வந்து அவருடைய தாயின் கருவிலே அவருடைய கண்கள் எங்கட கருவை கண்டது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல 14 வசனத்தை பார்த்தோம்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகளை அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். எங்களோட ஆத்மாவுக்கு தேவனை பற்றி எங்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்றதுக்கு ஒரு மனிதனுடைய ஆத்மாவும் ஆவியும் தான் தேவைப்படுகிறது. அந்த ஆவி தேவனை குறித்து தேவனோடு நாங்கள் ஒப்புரவாகிறதுக்கு எங்களோட சரீர அளவில் எங்களோட சரீரத்திலேயோ எங்களோட அவயவங்களில் தேவனை அறிந்து கொள்ளலாது. தேவனை அறிந்து கொள்றதுக்கு எங்களோட ஆத்மாவும் எங்களோட ஆவியும் ஒன்றாக இணைந்தால்தான் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் ஆவியானுடைய வழிநடத்தலையும் எங்களுக்கு காண முடியும். இந்த 15 வசனத்தில் பார்த்தோம்னா, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியிலே தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் அவயவங்கள் ஒன்றும் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. எப்படி நாங்கள் ஆண்டவர் எங்களை ஒரு மனிதனை உருவாக்குறார் என்றால், அவர் எப்படி உருவாக்குறாருன்னு ஒளிப்பு இடத்திலே உன்னதத்திலே ஒளிப்பு இடத்திலே அவரை ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை இந்த பூமியிலே விசித்திர வினோதமாக ஒரு தாயின் கருவிலே வைக்கிறார். அந்த கருவிலே வைத்து அந்த ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு கருவையும் தேவன் காப்பாற்றி இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக உருவேற்படும் காரியங்களை இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இதில் பார்க்கிற 16 வசனத்தை நாங்கள் பார்க்கிறேன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படுறதுக்கு உருவேற்பட்டுவதை அவர் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களை அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தொடங்கிய முடிவு அந்த மட்டும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்திருக்க திட்டங்களை தேவன் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா, அவர் எங்களுடைய தாயின் கருவிலே உருவாக்குறார், அந்த உருவாக்குற நாளை குறித்து வச்சிருக்கிறார். அந்த எங்களோட கரு எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் கரு ஒரு நீர்த்துளியாக இருக்கிறது. அந்த நீர்த்துளியாக இருக்கிற இடத்துல அந்த கரு தாயின் கருவில தங்கும் போது அது உருவேற்படுற நாளையும் அந்த எலும்புகள் உருவாகிற நாளையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாராம். இந்த புத்தகம் இது ஒரு விசேஷித்தமான வசனம், உம்முடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஏதோ ஒரு இடத்துல எழுதப்படுகிறது. இந்த பூமியிலே ஒவ்வொரு தனி மனிதனுடையும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய பரலோகத்திலே எழுதப்படுகிறது. அப்ப அந்த எழுதப்படுகிற காரியத்தை தான் இந்த இடத்துல ஒரு மனிதன் கரு உருவாகி அந்த கருவிலே ஒரு நீர்த்துளியை போல உருவாகிற கருவிலே எலும்புகள் நரம்புகள் தசைகள் கண்கள் காதுகள் மூக்கு வாய் விரல்கள் நெகம் தலைமயிர் இதெல்லாம் உருவேற்படுறதை நாங்கள் யோசித்து பார்த்தோம்னா அது அதிசயமான காரியம். தேவன் நாங்கள் இயற்கையாக ஏதோ ஒரு நாங்கள் இப்படி மனிதனாக பிறந்துட்டோம் இப்படி வாழுகிறோம்னு நாங்கள் நினைத்தோம் என்றால் அந்த ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களை எங்களுக்கு காண இயலாது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் அமைப்புகளை நாங்கள் பார்த்தோம். மண்ணினால மண்ணை பிசைந்து ஆதாமை உருவாக்கின தேவன் அவருக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த மனித உடலிலே இருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதிசயமாக இருக்கும். அதில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு மனிதன் சரீரத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் போது 270 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தை 270 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த எலும்புகள் அந்த வளர்ந்து வருகிற நேரத்தில் ஒரு சில எலும்புகள் ஒன்றோட ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய வளர்ந்த ஒரு மனிதனுடைய எலும்புகள் 206 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த 206 எலும்புகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் எங்களோட சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது அதிசயமாக விவரிக்க முடியாத, நாங்கள் எண்ணி பார்க்க இல்லாத அளவுக்கு இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் இயங்குகிற விதம். எங்களோட கண்கள் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட கண்கள் இந்த கண்களுக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு திரையை வைத்து அதுக்குள்ளே இரு விழிகளை வைத்து அந்த விழிகளுக்குள்ளே தண்ணீர் சுரக்க நீர் சுரக்க வைத்து அந்த நீருக்குள்ளே எங்களோட கண்கள் மிதக்கிறது போல ஒரு டிவியில் இருக்கிற ஒரு ஸ்கிரீனை போல எங்களோட கண்களை உருவாக்கியிருக்கார். அதே போல் எங்களோட காதுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த காதுகளுக்குள்ளே கேட்கக்கூடிய தன்மையை அந்த கேட்கக்கூடிய உணரக்கூடிய தன்மையை ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு மியூசிக்கை ரசிக்க ஒரு வார்த்தை ஒரு இனிமையான குரலை இனிமையான குரலை உள்வாங்க அதே போல கூடாத சத்தங்களை எங்கள் காதுகளுக்கு அருவறுப்பாக இருக்கிற சத்தங்களை கேட்காம இருக்கிறதுக்கு தக்கதான அந்த அந்த காரியங்களை தேவன் எங்களுக்குள்ளே வைத்திருக்கார். எங்கள் மூக்கை எடுத்துக்கிட்டோம்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான சுவாசங்களை அந்த அந்த அந்த மனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதே போல எங்களோட சுவாசம் வந்து எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை அதாவது பிராண வாயு தமிழ்ல சொன்னோம்னா பிராண வாயுவை சுவாசித்து அது நுரையீரலுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கிற அவயவங்களை பார்த்தோம்னா 5,000-க்கு மேல 5 கோடிக்கு மேலாக அந்த நுரையீரல அந்த சுவாசத்தை சுத்திகரிக்கிறதுக்கென்று ஒவ்வொரு செல்லுகள் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த அந்த அந்த 5 கோடிக்கு மேலாக ஒரு எங்களோட 2 லன்ஸ்லையும் இருக்கிறதாம் அந்த சுவாசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு. அதே போல எங்களோட இருதயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இருதய 4 பங்காக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளிலும் உடலில் இருக்கிற இரத்த சுத்திகரிப்பை அந்த இரத்தத்துக்குள்ள தேவையான அந்த ஆக்சிஜனை போக பண்றதுக்கு அந்த நுரையிலிருந்து தொடர்புகளை எடுத்து அதுகளை வைத்திருக்கிற அந்த நரம்புகளை இரத்தத்தை கொண்டு போற நரம்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நரம்புகள் கிட்டத்தட்ட 1 கோடி 100,000 கிலோமீட்டர் தூரம் எங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற நரம்புகளை நாங்கள் எடுத்து நீட்டி பார்த்தோம்னு சொன்னால், ஒன்றாக ஒன்று வைத்து பார்த்தோம்னு சொன்னால், 100,000 கிலோமீட்டருக்கு மேலாக நீளமான நரம்புகளை எங்களுடைய இரத்த நாளங்கள் இருக்கிறதா, அந்த இரத்த நாளங்களை விட மற்ற அசுத்த இரத்தத்தை சேர்க்கிறது, மற்ற ஒவ்வொரு நுண்ணியமான காரியங்களை எங்கள் சரீரத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், எங்கள் சரீரத்தை எங்கள் மூளைக்கும் எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துகளையும் டெலிபோன் போல, டெலிபோன் வயரை, டெலிபோன் சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதாவது ஒரு சத்தம் கேட்கிற ஒரு நெருப்பில் எங்கள் கையை கொண்டு போயிட்டு நாங்கள் அறியாமலே நாங்கள் தொட்ட போது நாங்கள் கையை எடுக்கிறோம், அந்த கையை எடுக்கிறதுக்குள்ள அந்த கையில சுடுபடுற அந்த நொடி பொழுதுலே எங்கட தலைக்கு மூளைக்கு அந்த சிக்னலை கொண்டு போயிட்டு கையை எடுக்க வைக்கக்கூடிய அந்த தன்மையை காட்டு. கடுமையான குளிர், கடுமையான வெயிலை உணர்றோம் எங்கட சரீரத்தில். இந்த சரீரத்தில் இருக்கிற 1 சென்டிமீட்டர் அளவுல எங்கட தோலில் எடுத்தோம்னு சொன்னால், 500 வேர்வை நாளங்கள் இருக்கிறதா, 5 சென்டிமீட்டர் ஒரு சதையில ஒரு துண்டில நாங்க அளந்து பார்த்து அந்த குள்ள எடுத்தோம் சொன்னால், அதுல 500 வேர்வை நாளங்கள் இருக்கிறதா. அதே போல மனிதனுடைய அமைப்பு, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற குடல் எடுத்துக்கொண்டோம்னால், அதுல பெருங்குடல் 5 அடி நீளமாக இருக்கிறதாம், அடுத்த குடல் வந்து சிறுங்குடல் 20 அடி நீளமாக இருக்கிறது. அதுக்குள்ளே அந்த இருக்கிற செல்லுகளுக்கு நாங்கள் சாப்பிட்ற உணவுகளை ஜீர்ணிச்சு அந்த ஜீர்ணிக்கிற அதுக்குள்ளே இருக்கிற போஷிய பதார்த்தங்களை எங்களோட சரீரம் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு தேவையான நாளங்களை எடுத்துக்கொண்டோம்னா, தேவனுடைய அமைப்பு அளவற்ற அமைப்பு. அந்த அமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தேவனை நாங்கள் துதிக்காமல் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு தேவனை துதிக்கிறதுக்கு எங்களுக்குள்ளே நாங்களே தியானித்தோம்னு சொன்னால், எங்களை குறித்து நாங்களே தியானித்தோம், எங்களோட கண்ணை ஒரு சிறிய அவயவமாக இருக்கிற ஒரு நகத்தை ஒரு தலைமயிரை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அது உருவாக்குற விதம், அது ஒவ்வொரு உடம்புக்குள்ளே இருக்கிற எத்தனையோ ஆயிரமான சிறப்புகள் சரீரத்துக்குள்ளே சிறக்கிறது. அந்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் அற்புதமாக எங்களோட சரீரத்தை உருவாக்கி எங்களை சரீரத்திலே படைத்திருக்கிறார். அதே போல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சங்கீதம் 90வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை வாசிப்போம்.
1: சங்கீதம் 90:19 எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம் பிறத்தின் மீதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையான வர்த்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம்.
0: பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவன் இவ்வளவு வல்லமையாக ஆண்டவோட சாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலாக எங்களை தாயின் கருவிலே உருவாக்குற தேவன், அந்த தாயின் கருவிலே உருவாக்குற போது இவ்வளவு அவயவங்களையும் வைத்து எங்களோட சரீரம் வந்து மரணத்துக்கு, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மோசையை கொண்டு தேவன் எழுதுகிறார், ஒரு மனிதன் ஆயுசு காலத்தை எழுதுகிறார். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் மரணம் எதனாலே எங்களுக்கு வந்தது என்று. தேவன் எங்களுக்கு மரிக்கிற ஒரு உடலை கொடுக்கறதுக்கு தேவன் சித்தமாக இருக்கல, எங்களை தேவனோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக வாழ வேணுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் தேவன் எங்களை உருவாக்கினார். ஆனாலும் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மரணம் உண்டாகினதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மரணத்துக்கு ஏதுவான காரியம் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மோசையுடைய காலத்திலே மோசே எழுதுகிறார் 70 வயது. ஆனாலும் ஆதாமுடைய தொடக்க காலத்தை நாங்கள் பார்த்தோம்னா, ஆதாம் வந்து 930 வருஷம், அதே போல சேத்தை எடுத்துக்கணும் 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மோசையுடைய காலத்திலே நான் நினைக்கிறேன், அந்த காலத்தில் மோசைக்கு தேவன் வெளிப்படுத்தின இந்த காலத்தில் இருக்கும், இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போன ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து 70 வயசு. அந்த 70 வயசுக்கு மிஞ்சி போனால் 80 வயசு, அதுக்கு மேலே சஞ்சலமும் தவிப்பும் சொல்றார். ஆனால் அப்படியா கொண்ட மனுஷனை தேவன் உருவாக்கின தேவன், அவர் அந்த உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் வந்து தேவன் எங்களை எதற்காக அவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கம் வந்து அவருடைய நாங்கள் இந்த பூமியிலே தனிமையாக எங்களை விட்டுட்டு போறதுக்கு அல்ல. நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரு தாயின் ஒரு கருவை குறித்து தேவன் நியாய பிரமாணத்திலே ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு. அதைத்தான் அதை வாசிப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு கருவை எவ்வளவு தூரத்துக்கு தேவன் பெருமைப்படுத்தியிருக்காரு. யாத்திராகம 21 யாத்திராகமும் 21:22-25 மட்டும் வாசிப்போம். 21:22-25 மட்டும்
1: யாத்ராம் 21:22 வசனம். மனிதர் சண்டை பண்ணி கற்பதியான ஸ்துதி அடித்ததினால் அவருக்கு வேறு சேதம் இல்லாமல் கற்பம் விழுந்து போனால் அப்படிப்பட்ட ஸ்ரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துவதற்கு தக்கதாக நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டனை கொடுக்க வேண்டும். வேறு சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன்.
0: 25 மட்டும் பாஸ்டர்.
1: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கல், காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும்.
0: இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் தேவன் நியாய ஆண்டோட திட்டத்திலே நியாய பிரமாண புஸ்தகத்திலே எங்களுக்கு தெரியும் நியாய பிரமாணத்திலே யாத்திராகாமம், லேவியராகாமம், உபாகாமம் இது மூன்று புத்தகத்திலே நாங்க பார்த்தோம்னா இது மூன்றுக்கும் நாங்க சொல்றோம் சட்ட புத்தகம். அப்ப இஸ்ரேவேலிலே தேவன் இஸ்ரேவேல்கள மத்தியிலே நடக்கிற எந்த ஒரு அநீதிக்கும் தேவன் நியாய எங்கட தேவனுக்கு நாங்க சொல்றது நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ரெண்டு உடன்படிக்கைகளை கொடுத்திருந்தது. ஒன்று கிரியையின் உடன்படிக்கை, ஒன்று கிருபையின் உடன்படிக்கை. நாங்க இன்றைக்கு கிருபையின் உடன்படிக்கையில இருக்கிறோம். ஆனாலும் கிரியையின் உடன்படிக்கையில இருந்த மனிதர்களை சரியான பாதையிலே சரியான தேவன் திட்டமிட்ட பாதையிலே வழி நடத்துறதுக்கு தேவன் சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார்.

இருந்தாங்க. இந்த சட்டத்திட்டங்களின் புத்தகம் தான் இந்த யாத்ரா கிராமத்திலிருந்து இந்த புத்தகங்கள். இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திலே அந்த இடத்துல இரண்டு மனிதருக்கு இடையிலே சண்டை போடும் போது ஒரு அவருடைய மனைவி வந்து அந்த இடத்துல நின்று அந்த மனைவிக்கு உயிர் சேதம் இல்லாமல் ஏதாகிலும் அடித்ததினாலே அந்த கற்பம் விழுந்தால் அந்த கற்பத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு, அதை செய்தவனுக்கு மேல தண்டனை கொடுக்கணும்னு தேவன் தண்டனையை நியமித்திருக்கிறார். அந்த ஒரு கரு ஒரு பிறக்கிறதுக்கு முன்பே இருக்கிற ஒரு குழந்தையிட கருவுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு எங்களுடைய தேவன். அப்ப மனிதருக்கு தேவன் கொடுத்திருக்க முக்கியத்துவம் இவ்வளவு எங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த சொல்ல முடியாத அதிசயமான தேவன் மனிதனுக்குள்ளே இவ்வளவு ஒரு பாசத்தையும் இவ்வளவு ஒரு அன்பையும் இவ்வளவு ஒரு கரிசனையும் வைத்திருக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருந்தது. அந்த முக்கியமான காரியம் தான் தேவன் அவர் மனிதனை உருவாக்கின நோக்கமே எங்களோட தேவன் உறவாட வேணும் என்ற எங்களோட நாங்கள் பார்க்கிறோம். ஆதாமின் ஆதாமோட அந்த பாவத்துக்கு முன்பாக அந்த குளிர்ச்சியான வேலையிலே தேவன் அவரோட உலாவி அவரோட பேசி சுத்தி திரிந்தார் என்று நாங்கள் ஆதியாமத்தில் வாசிக்கிறோம். அந்த குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோட உறவாடுறதுக்கு வந்த தேவன் இன்றைக்கும் அவர் அந்த ஆவலோட தான் இருக்காரு. அந்த ஆவலோட இருக்கிற தேவன் என்றென்றைக்கும் மனுக்குலத்தை அவரோடு கூட வைத்திருக்க வேணும் என்று அவருடைய உண்மையான பாசம் அது தான். மனுஷனுக்கு இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இந்த இடத்துல மனிதர்களுக்கு இருவருக்கு இடையிலே அந்த அன்பு எப்படி நிலைத்திருக்கணும். ஒரு மனிதனுக்கு விரோதமாக இன்னொரு மனிதன் எழும்பக்கூடாது. அந்த எலும்புனால் இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேணும். அந்த தண்டனை கொடுக்கறதன் நிமித்தம் தேவன் அந்த அந்த அவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் ஒரு குலை ஒரு இரத்த சிந்துதல் இல்லாமல் ஒரு சமாதானத்தின் கட்டளை தேவன் அவர்கள் மத்தியிலே வைத்திருந்தார். அந்த சமாதானத்தை காக்கும்படியாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஜெயிலில் போலீஸை எடுத்துக்கொண்டால் இராணுவத்தை எடுத்துக்கொண்டோம்னா காவல்துறை எடுத்துக்கொண்டோம்னால் அவர்கள் செய்கிற காரியம் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற சீர்கெட்ட சமுதாயத்திலே சீர்கேடான இடங்களில் இருக்கிற சீர்கெட்ட காரியங்களை சீர்திருத்தும்படியாக தான் சட்டத்தை வைத்திருக்கார். அதே போல அந்த நேரத்தில் தேவன் வைத்திருந்த காரியம் வந்து சட்ட திட்டத்தை வைத்து அந்த இஸ்ரவேலின் ஜனங்களை அதாவது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் அவர்கள் வாழ்கிற விதத்திலே அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. எந்த ரீதியிலும் ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது. அவனுக்கு ரத்தம் வர அடிக்கக்கூடாது. அவனுக்கு பல்லை வில அடிக்கக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்க வேணுங்கிற தண்டனை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னால் இது நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் வந்து இப்படி இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்திலே எங்களுக்கு கொடுத்திருக்காரு தேவன் நீ ஒரு கண்ணத்தை உன்னா கழித்தால் மறு கண்ணத்தை நீ திரும்பி கொடு என்று சொல்றார். அவர் சொல்றாரு பழி வாங்குதல் என்னுடையது என்னிடத்துல நீங்க விட்டு விடுங்கன்னு சொல்லுகிறார். தேவன் ஒரு மனிதனுக்கு விரோதமாக மனிதன் செயல்படுறதுக்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதனுடைய ரத்தத்தை இன்னொரு மனிதன் சிந்துவதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கிற தேவன் அல்ல. அந்த தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக எங்களுக்கு இருக்கிறார். அந்த தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டம் அதை எவ்வளவு வேண்டும் எங்களை மனசுல எங்களை மாம்ச கண்களாலோ எங்களோட மனித மூளையாலோ மனித சிந்தையாலோ சிந்திக்க இல்லாத அளவுக்கு தேவன் மனிதர்களை குறித்து உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான திட்டத்தில் தேவன் வைத்திருக்கிற விசேஷித்தமான காரியம் தான் நாங்கள் பார்த்தோம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கோ வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை எடுப்போம் பாஸ்டர்.

0: வெளிப்படுத்தல் இருபதாம் வசனம், இருபதாம் அதிகாரம்
1: பதினொன்றிலிருந்து பதினஞ்சு மட்டும் வாசிப்போம்.
0: வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினொன்றுல இருந்து
1: இருபதுங்க
0: உண்டு. பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மருத்துவர் தங்கள் தங்கள் கீழே தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலும் மருத்துவரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுடைய மருத்துவரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள்.
1: இந்த இடத்துல இதுதான் தேவன் வைத்திருக்க உன்னதமான திட்டம். இது இந்த திட்டத்தை ஆதியாமத்துல ஆதாமை உருவாக்கின போது தேவன் வைத்திருந்த திட்டம் தான் இது. ஆனால் அந்த தேவனுடைய திட்டத்தை கெடுக்கும்படியாக சாத்தான் வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அந்த பாவத்தை உள்ளே பிரவேசித்து படியினால்தான் இன்றைய வரைக்கும் மனுக்குளம் இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு வேதனைகளும் இவ்வளவு கண்ணீர்களும். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் காலையில் எலும்பினிலிருந்து இரவு படுக்க போக மாட்டோம். இரவு படுத்தாலும் அவனுக்கு நிம்மதியான நித்திரை இல்லை. ஒரு சில இடங்களில் ஒரு சில தேசங்களை நாங்களும் யுத்தங்களை சந்தித்து வந்த தேசத்திலிருந்து வந்திருக்கோம். ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் இந்த பூமியில இல்லை. ஆனாலும் தேவன் அதுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்காது. அந்த திட்டத்தின் கடைசியான பகுதி தான் ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்க கடைசியான திட்டத்தின் இது தான். தேவன் இந்த பூமியை பாவம் நிறைந்த இந்த பூமியை அழிவுக்குரிய இந்த பூமியை அக்கிரமமும் பாவமும் நிறைந்து மனிதரை மனிதர் மணிக்க இயலாதபடி தேவனை தேடாதபடிக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாத்தான் ஆனவன் போட்டிருக்க தீமையான விதை அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை சொல்லுகிற வேதனையிலே வைத்தார், நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் ஆதாம் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசித்ததின் நிமித்தம் முழு மனுக்குலமும் இவ்வளவு ஒரு வேதனைக்குள்ள இவ்வளவு அழிவுக்குள்ள போனாலும் தேவன் கடைசி திட்டத்தை வைத்திருக்கார். அந்த கடைசி திட்டத்துல தேவன் மறுசுழற்சியாக இந்த உலகத்தை ஒரு சீரமைக்க போகிறார். அந்த சீரமைக்கிற போகிற காரியத்திலே வருகிற காரியம் தான் இந்த இடத்துல நாங்க பாக்குறோம். பின்பும் நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டன். இதே நாங்க வேதத்திலே பார்க்கிறோம். வெள்ளை சிங்க நியாய தீர்ப்புகள் எத்தனையோ நியாய தீர்ப்புகள் வேதத்திலே இருக்கிறது. அந்த இருக்கிற நியாய தீர்ப்புகள்ல இருக்கிற கடைசி நியாய தீர்ப்பு தான் இது. இந்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு நாங்க பாக்குறோம். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல எப்படி நாங்கள் தாயின் கருவிலே உருவாக்குற நேரத்திலே தேவன் எங்களுடைய எலும்புகள் உருவேற்படுறது அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதே போல இன்றைய வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்து மறிக்கும் வரைக்கும் அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு இடத்துல எழுதப்படுகிறது. அந்த எழுதப்படுகிற தேவன் எழுத்துக்குரியவர். ஒரு ஒவ்வொரு காரியத்தையும் உறுதிப்படுத்தி அதுக்கு ஏற்ற நியாயத்தை செய்கிறார். அதுதான் எங்கள் தேவன் சொல்ற நீதி உள்ள நியாயாதிபதினு நாங்க சொல்றோம். அந்த நீதி உள்ள நியாயாதிபதிய கடைசி நியாய தீர்ப்பு மனிதனுக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதுல சொல்லப்படுகிறது, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போய்விட்டது. அகன்று போய்விட்டது. அப்ப நாங்கள் பார்க்கிற இந்த பூமியும் இந்த வானமும் மறுசுழற்சிக்கு ஆண்டவர் வைத்திருக்கார். இந்த பூமியில இருக்கிற எல்லா இன்றைக்கு எடுத்தோம்னு சொன்னால் காலத்துக்கு ஏற்ற சீரான காலநிலை இல்லை. மழை பெய்யுற காலத்துக்கு வெயில் அடிக்கிற வெயில் வெயில தாங்க இல்லாத வெயில் வெக்கை மண் சரிவு நிலைநடுக்கம் நாங்கள் பார்த்தோம்னா இந்த கடைசி காலத்துல நாங்கள் நிக்கிறோங்கிறதுக்கு இதுகள் தான் அறிகுறி. இயற்கையின் அனர்த்தங்கள் கூடி மனிதன் வாழ இயலாத அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஐரோப்பாவில பார்த்தோம்னா எத்தனையோ ஆயிரம் பேர் அந்த சூரியனுடைய வெப்பம் அதிகரித்தனாலே மறித்து போகிறார்கள். நாங்கள் இனி பார்க்க போகிற காலம், நாங்கள் இனி வாழ போகிற காணப்போகிறதை நாங்கள் கேட்க போகிற காரியங்கள் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று இதே ஒரு சாட்சிகளாக இருக்கிறது. இவ்வளவு காலத்திற்கும் இல்லாத காரியங்களை நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் நாங்கள் சிறுவயதில் இருந்த போது இருந்த உலகம் இல்லை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகம் வந்து அழிவுக்குரிய உலகமாக அந்த அழிவுக்குரிய உலகத்தை தேவன் வைத்திருக்கிறாருங்கிறதை இன்றைக்கு வாழ்கிற எங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த சாட்சியாக இருக்கிற இந்த காலத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த காலத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கு தேவன் வைத்திருக்க நோக்கம் தான் இந்த 12வது பாருங்க, ஒருக்க வாசிங்க பாஸ்டர் 12வது வசனத்தை.
0: மரித்தராய சிறுவோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிக்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
1: வாசிங்க பாஸ்டர்.
0: புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள்.
1: பாருங்க, இதுதான் தேவன் எங்களை குறித்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய சரித்திரமும் அவனுடைய நினைவுகள் அவனுடைய சிந்தைகள் எங்கள் வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பே நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்து வைத்த தேவன் அவர்களுடைய கிரியையின் படி இதை நாங்கள் நல்ல எங்களுடைய ஞாபகத்தில் வைத்து ஒவ்வொரு அவரவர்களுடைய கிரியையின் படி தேவன் நியாயம் தீர்ப்பாராம். அப்ப நாங்கள் நன்மையான காரியங்களை செய்திருந்தால் நன்மையான தீர்ப்பு அடைவோம், தீமையான காரியங்களை செய்திருந்தால் தீமையான தீர்ப்பை நாங்கள் அடைவோம். 13வது வசனத்தை வாசிப்போம் பாஸ்பர். சமுத்திரமும்
0: தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மருத்துவரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் கிரியின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள்.
1: இந்த இடத்துல பாக்குறோம் ஒவ்வொரு இந்த பூமியிலே நாங்கள் தண்ணீர் இல்லை இல்லாவிட்டால் பூமியிலே நாங்கள் மறித்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்லாவிட்டால் எரிந்தோ இல்லாவிட்டால் தண்ணீர்ல முழுகியோ எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் மறித்திருக்கானோ அந்த முழு மனு குலமும் இந்த பூமியிலே மறுபடி அவர்கள் எழுந்திருப்பார்கள். அதுதான் கடைசி நியாய தீர்ப்படைய போகிற நியாய தீர்ப்படைகிற அந்த நேரம். அந்த நேரத்திலே சமுத்திரத்திலே மறித்தவர்கள், பூமியிலே மறித்தவர்கள், பாதாளத்திலே உள்ளவர்கள் எல்லோரையும் தேவன் கொண்டு வருவாராம். ஆனா இதுக்கு முன்பாக இன்னொன்று நடக்கிறது. தேவன் சபைக்காக வைத்திருக்க திட்டம் அவருடைய ரகசிய வருகையிலே எங்களை தேவனுக்குரிய ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்த எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக எங்களுக்கு ஆண்டவர் தகுதியை கொடுத்திருக்காராம். அப்படி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிறவர்களை தேவன் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்வார். இது கடைசி நியாய தீர்ப்பிலே அவர்கள் இந்த பூமியிலே அதுதான் முதலாவது மரணம்ங்கிறது. இரண்டாவது மரணம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். இரண்டாவது மரணம் அடைகிறவர்களை ஒருபோதும் அவர்கள் இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வைத்திருக்க திட்டம் தான் இந்த 15வது வசனம். வாசிப்போம் பாஸ்டர் 15.
0: தீம புஸ்தகத்திலே எழுதப்பட்டத காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான்.
1: பாருங்க, தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் ஆண்டவர்களுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு நோக்கி பார்த்திருக்க பிள்ளைகள் தேவனுடைய சபையிலே மறுபிறப்படைந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபையிலே வாரம் தோறும் நாங்கள் போகிறோம், போயிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்குது, எங்களோட சிந்தைகள் எப்படி இருக்கு, நாங்கள் எவ்வாறு எங்களோட வாழ்க்கையை வாழ்கிறோம், எங்களோட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயம் தீர்த்து நியாயம் அவருடைய புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்காரு. அப்ப நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு விசேஷித்த புத்தகம் தான் இந்த தேவனுடைய ஜீவ புத்தகம், இந்த எங்களுக்கு கொடுத்திருக்க ஜீவ புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துகளும், ஒவ்வொரு உறுப்புகளும், அந்த எழுத்துக்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இது. இந்த வார்த்தைகள் நிமித்தம் இதை வைத்து தான் தேவன் எங்களுக்கு நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப எங்களுடைய கடைசி முடிவு எங்க இருக்க போகுது? இந்த 13வது வசனம் 13வதுல இருக்கதா 15வதுல இருக்கதா? நாங்களே எங்களுக்கு ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதிருக்கிற அத்தனை பேரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்ப எங்களை குறித்து தேவன் இந்த புத்தகங்களை நான் அத்தான் வாசித்தேன். சங்கீதம் 139வது சங்கீதத்திலே எங்களுடைய எலும்புகள் உருவேற்படுகிற நாட்களை தேவன் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்த தேவன் எங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். ஜீவ புத்தகங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஜீவ புத்தகம் மட்டும் இல்ல, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அந்த புத்தகங்கள்ங்கிற நேரத்துல ஒருமை இல்ல, அது பன்மை. இத்தனை புத்தகங்கள் இந்த இடத்துல சொல்றது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அதிலே பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிப்போம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். தேவனுடைய கருத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் அந்த ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படத்தக்கதாக கர்த்தாவே உங்களுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிற நாங்கள், இதை அறிவிக்கிற நாங்கள், ஆண்டவரே இதை கேட்க போகிற எத்தனையோ கோடான கோடி மக்கள் தகப்பனே அவர்களை உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படும்படியாக நான் எத்தனை பேருக்கு நான் அந்த வாசலை திறந்து வைத்திருக்கேன், எத்தனை பேருக்கு அந்த ஜீவ புத்தகத்துல பேர் எழுதுறதுக்கு நான் காரண காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தேவனே எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எந்த பெயர் மாத்திரம் ஜீவ புத்தகத்துல இல்ல, மோசே சொல்லுகிறது போல ஆண்டவரே அவர்களை இந்த இடத்துல இருந்து அவர்களை அழிக்காத படிக்கு, அவர்களை அழிக்கிறதுக்கு முன்பாக அழித்தீங்க என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று மோசே சொன்னது போல, இந்த உலகத்திலே பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்க ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படத்தக்கதாக கிரியை செய்ய எங்களுக்கு கிருபையை தந்து எங்களை வழி நடத்தும்படியாக உங்க உன்னத கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை ஆசீர்வதிங்கப்பா. இதை நடத்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் எங்கும் தகப்பனே அப்பா உங்களோட சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு இது ஒரு கருவியாக நீங்க எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜீவ ஒளியாக இதை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே இதில் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே உமது வார்த்தைகளை நீ சத்தியத்தை சத்தியமாக பேசி உமது ராஜ்யத்தையும் உமது நீதிக்கு உட்படுத்தி தகப்பன உமது உன்னத ராஜ்யத்தை கட்டுறவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.
2: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேங்க் யூ பிரதர். அழகாக மனிதனை உருவாக்கிய விதத்தை அழகாக விளக்கி காண்பித்தீர்கள். அதே நேரத்தில் தேவன் இந்த மனிதனை என்னத்துக்காக உருவாக்கினார் என்று நீங்க அழகாக வெளிப்படுத்தினீங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களினுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. துதிக்கிற ஜனங்களாக தேவன் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் உறவாடுகிற ஜனங்களை எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் மாத்திரம் எங்களுக்கென்று நாங்கள் ஏற்படுத்தாதபடி வைத்துக் கொண்டிருக்காதபடி மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களை தேவனுடைய பக்கம் இழுக்கிற ஒரு கருவியாகத்தான் எங்களை படைத்திருக்கிறார். மிச்சம் அழகாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க பிரதர், தேங்க்யூ. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தருணத்தை இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வசனம் கொடுத்திருக்கிறது. அதற்காக தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ பிரதர். நாங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சியின் முடிவு பகுதிக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் ஜெபிப்போம். எத்தனை ஊழியக்காரர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் துதி மூலம், பாடல்கள் மூலம், தியானம் மூலம், ஜெபம் மூலமாக அநேக சகோதரிகள் இந்த இடத்துல வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அது போல பாஸ்டர் விக்டர் போல், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பிரதர் மரியதாஸ் என்று ஒவ்வொருவரும் வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே போல இந்த வானொலி நிகழ்ச்சியை நடத்தும்படியான ஒரு இதயத்தில் ஒரு எண்ணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிரதர் மகேந்திரனுக்கு கொடுத்திருக்கிறார், பிரதர் ஸ்டான்லிக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய மனைவி ரீட்டா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது போல சகோதரன் பந்துஜனை கூட இந்த இடத்துல இதற்கு உதவியாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வது தேவனுடைய கிருபை. தேவனை குறித்து ஒரு அன்பு இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நாங்கள் செய்ய முடியும். அதற்காக தேவனுக்கு நன்றி. இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த ஊழியத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்குடாக வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாக வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஆழத்திலும் இது பதிந்து அநேகர் ஆண்டவரே விழிப்படையவும் விழுந்தவர்கள் எழுந்திருக்கவும் ஆண்டவரே அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்ளவும் தக்கதாக நீர் வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சமானது கெத்தாவே ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதிகிறபடினாலே ஸ்தோத்திரம். இதுல வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொருவரும் நேர்த்தியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நீங்க காண்கிறீங்க அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே வேதனைகளோ கவலைகளோ துக்கங்களோ ஆண்டவரே நோய்களோ டிப்ரெஷன் எந்த காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாள்ல அகன்று போனபடினாலும் ஸ்தோத்திரம். புதிதான

0: ராஜா, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உங்கள்கிட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா, இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சோர சோரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா உங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கம் செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க ஏழைகள் விதவைகள்
3: திக்கவைகள் திக்கவர்களுக்காக நீங்க
2: அன்பான பரலோ பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா. இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவையப்பா நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களின் தந்தையப்பா. அப்படி இல்லாமலப்பா எல்லாரிடையும் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி சென்று

எல்லாமே அப்பா தாயாக தாயாகவும் அப்பா தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்க அப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க அப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்க அப்பா. கத்தரி பேர் நம்புவதை பார்க்கலாம், கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையின் படி அப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்க அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தை அப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்றுற வாழர் அப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள்.

0: அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னாலும் இணைந்து ஏவிக்கிறேன் என்று இணைந்து ஏவிக்கிறேன். தந்தை நீங்கள் அப்பா, ஒவ்வொருவரும் தேட்டுங்க அப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தந்திருக்கிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தந்தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு எவித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் எவத்தை கேட்டு அற்புத சுகந்தந்தை என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரன் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஆவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேச நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே. கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர் அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே. குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.

0: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் பிரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தெய்வ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள். அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும் போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நாங்கள் இன்றுமொரு வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2 வசனம். ஏ, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன். ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே, உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக இருந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமா இப்போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்னியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து அப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் எதிராக காத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5 verse 35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 7, David was a young boy when he stood before the giant Goliath. Yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You are a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors, choose to think and act as God's child. So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2 verse 7. In all showing thyself done of good work, in doctrine showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you. Stand out for God in everywhere you go, to be a burning and shining light for you. Give us that boldness, that courage. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் கத்தரண்ட ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் ராமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம், கத்தர் ராமே வழி நடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா அந்த சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்கள் கூட வழி நடத்துங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிருந்த மாற்றி மிருந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களண்டில் ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேரமா வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்துட்டுவனே. தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மிதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக கோர சில்வியசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர் தந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மீட்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்களை ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்ச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, தங்க வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நட போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களை சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில் கூடி கோணல் மாறமாக பாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் தோல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதனையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடற்கர மணல் உழவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடுகள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனே உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களோம் ராஜா கைவிடாதீங்கோ. அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி தேவரையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின் தேவனே உட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொரு தரையும் வழிநடத்த முடியும். ஐயா வழிநடத்தது கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே. அதை நினைத்து உணர்ந்து உங்களுக்கு செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் கூட பிரதானமான குணமாக தாழ்மையோடும் உண்மையோடும் கூட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரச்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களுடன் ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களோட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என் தேவனே இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறக்கின ஊழியம் ஐயா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாங்கியே அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படி சில எந்த இடத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவே அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தேற்றுறதுக்காக வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறவனாலும் கூடாது ஐயா முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறவனாலும் கூடாது முளைக்க செய்யற உங்களை உற்றுவரால்தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்கள் அன்பை, உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறியவனும் அயலார் அறியவனும் எங்களை அறியாத சகோதரங்கள் அறியவனும் அந்த வாஞ்சை சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரியும் கைகோத்தவனும் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாரும் மத்திய சகோதரர்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை ஊட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுத விடாதவரை காத்து அவர்களாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களை நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்க திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாரீங்க, செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்களையா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். வில பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்ததேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கிறதுக்கதாக வழிநடத்துறதேவனே, காட்டு வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வாரதேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. அவக்குளாலும் நீங்கள் அவன் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாத நோக்கமும் சந்தை கூடாக உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். புல்லாத காலம், புல்லாத காலம் ராஜா, விசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, விசாச அவன் அணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்களும் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம் சங்கம மொழியை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் முரதத்தால் மூடி காத்து கொண்டீங்க காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறது அவனே இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோதன் சோதன் மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா ஸ்தோத்திருக்கிறோம். இதன் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டவரே ஒத்துழைப்பு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ பாடல கூடாகவோ நன்றியறுதல் கூடாகவோ உங்க ஆண்டவரே உங்களை மகமப்பட பயன்படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திர போட்டு காத்து கொண்டு வாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாகும் ஒரு வரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்து கொண்டு வர கிருபைக்காக அந்த வரங்கள் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு விரையும் இடகட்டி பெருசுத்தாவையானவரே நீங்க வழி நடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். ராஜா பொருட்படுத்தவரே பாவிக்கிறீங்களே பாவிக்க வல்லவரே விடிவெளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு ஜபிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களை வருகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டுதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனே உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன நல்லது அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்க கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்க கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் என்று அறிந்த அற்புதமான தேவனே அந்த ரொம்பியாக்க விடுவையில் இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை எதிலும் எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக அவங்க உங்களை அவன் அம்மாட்டை மகமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். அது போல் தகப்பனே இந்த வாலிப சந்ததிகள் ஐயா அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தெரிஞ்சு கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதி உள்ள வேலை கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதன் மன சோர்வினாலும் கூட அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா காத்துக்கொள்ளும். ஏதோ ஒரு வல்லமையாக ஆண்டு வேறு ஒரு வழியை துருந்தாடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வகுத்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அந்த பெயர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்போடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்து இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிராஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி. பெற்றிய பிறகு தக்கதாக செய்த அந்த அழு நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்தது அவனே. வருங்காலத்திலும் ஐயா அந்த விஷயம் பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கணும் எங்கு பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் எப்படி பெற்றவருக்கு கீழ்ப்படிந்து எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வதிக்க உங்களால் தானே முடியும் அப்பா. எப்பொழுது மனசை செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம் ஆண்டவரே அன்பின்றவனே ஆண்டவரே மனசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே உணராதவர்கள் செய்ய முடியும் உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தானே இதற்கு அடிமையாகி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் காத்து கொண்டு வார தேவனே உயிருள்ளவன் போல தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொருட்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழுதப்பி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா. ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனால் மன்னியுங்கும், மன்னித்து திரும்பவும் அவர்களை ஆண்டவரே உலகத்தில் எடுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொருட்படுத்து ஆசீர்வத்து காத்துக் கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் நிம்மன் ஆறுதலை கொடுத்து காத்துக் கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே, நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கு நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களை வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னதேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்ததேவனே, உங்களை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்க உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கும். விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, என்னென்ன விதமாக மற்ற தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்டு டிரம்பை வல் நடத்த வேணும். வல் நடத்த வல்லவரே, வல் நடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி, இப்படி உலகத்து அழகிய தீவுக்காக உங்களை வருவோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊட்டி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரம். எப்படி புதிய அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளாகி ஒளியின் பிள்ளைகளாகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்கள் அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளாகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக, நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டு ஆத்மாக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணை திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுற தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்து ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதர பின்மாறி பின்மாறிய ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மயிலாடு ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடன் வருவோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோதுமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே, அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கு மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக கூட அந்த வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக மருத்துவமாக மனுஷர தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா. அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களுக்கு நம்பத்தக்கதாக இன்னும் இப்பிரபஞ்சத்தில் இருக்க மக்களை அந்த விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் என்ன சிறத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். உங்களை வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவரோ உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அவர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவன், எந்தெந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா? உங்க அறியாமல் ஆத்மாவையும் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். அன்பின் தேவனே, நீங்கள் தான் நீர் உள்ள நியாயாதிபதி. உங்கள் கருத்தில் தான் எல்லாம் இருக்கிறதையா கத்தாவே? சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியா ஆனந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தோன்றுகளது வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக்கொண்டிருக்கிறங்கள் இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். ஆமேன் ஆமேன். வேற நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்தில் ஒப்புக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாதி கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்தில் ஒப்புக்கிறோம். God bless you. Amen.
1: Amen. God bless you. Amen. Amen.
0: வழி நடத்தினார் கத்தர் தாமே, அவருடன் கூட இந்த ஆசிரியத்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு நேர்ந்து பொழுது ஊழியர் பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன்.

0: വചനത്തിലെ അവരെയും അവർ കുടുംബത്താരെയും ഒപ്പുവിത്തുക കൊണ്ട് ഇന്ന വേളയിലും കേൾക്കുന്ന ഓരോരും പുതിയ വാരത്തിലും പുതിയ നാളിലും പുതിയ ആശീർവാദങ്ങളോട് കത്തർ വഴി നടത്തുവാറാക. പുതിയ ആശീർവാദങ്ങൾ മൂലമാക പരസുത്താവിയാനവരങ്ങൾക്ക് തരപ്പൂർവ്വ വാർത്തയ്ക്കാക മുന്നതാക നന്ദി കൂറിക്കൊണ്ട് ഞങ്ങൾ ഇന്ന വേളയിലും ദൈവോടിയരുടെ ഒപ്പിടക്കെ ഇരിക്കോം. പരസുത്താവിയാനവർ മീതിയാനവറ്റെ പുറപ്പെടുപ്പാർ ഇന്ന വേളയിലും അവരെയും വരവേൽപ്പോം.
1: அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரம் அல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி, இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகிவிட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமா நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். 4வதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா உபவாசித்து அதிகமா ஜபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல, தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவைகள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். ஆமென். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும் எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியுங்கள், Mark 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார், நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும், அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை. நாங்கள் விசுவாசித்தார், அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது, சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே, உங்களுடைய விசுவாசத்தின், அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினால், நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினால், நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை. மாறாக விசுவாசித்தால், ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியும் அல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாமவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும், இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும், உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். ஏண்டா, பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்குது. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல, பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியா, மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரிய நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு, பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவ விசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வார், எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய் தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார், ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடி போய் ஒழியவில்லை, நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான், விசுவாசிக்கிறான், தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசை விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம், நீ செய்வீராண்டவரே செய்வீராண்டவரே செய்வாய் செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறது, செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார், நீ போய் என்ன செய், ஜபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜபிக்க வேண்டும், எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார், எலியாவே நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கு, நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்கே மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும் கருப்பு மேகம் கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை, ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை அங்கே அருமுகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம், பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜெபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஜபீரு வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள். வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீர் போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரு. எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும். நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும். தொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும், அவ விசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மழையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை. நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றி கொள்ளுவோம். கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல, தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபிரேயர் 4:27. அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, என்னத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைடெட் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்காம அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். ஆனால் அந்த வார்த்தையோடு அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா, நிச்சயமற்று பேசுவோமானா, எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37 தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜெபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது, ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லென்று பேசுவது, இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக, ஆமென், உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜெபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக, அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறீ, நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும், குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்து விட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறேன். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, ஈக்க தரிசனம் உரைப்பார்களாக, அவருடைய வார்த்தையின்படி நீ கட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நினைத்து நாமத்தினம், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: அருமையான வார்த்தைகளை கூட வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க 100 மடங்காக

0: ஆமேன்,
1: ஆமேன்,
0: ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் அண்டன் செல்லி அபிரகாம் அவர்கள் அண்டன் யுக்கையில் இணைந்து வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினார். நீதி, கர்த்தருடைய நீதி, அதன்படி

0: Precio pasa. Amén.
1: Recording
0: stopped. வேளையில் நாங்கள் மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
2: தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீரவர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: நீங்க ஏழைகள் விதவைகள்
5: விதவைகள் திகழ்காக நிறைய நீங்க
4: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா. இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவே அப்பா நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா அநாதைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா. எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா. மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களே தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா. கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா, ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா, ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா. ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா. அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா

0: அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்கப்பா. கத்தரி பேர் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையின் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா. கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா. ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துவீங்களப்பா. அதற்காகப்பா நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருக்கிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இந்த நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.

ஒரே மதிவேளையிலே தொகுத்து வழங்கிய தகுதி ஜனட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே

தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம், அதே வேளையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்திலே மாற்றங்கள், ரஷ்ய தேசத்திலே மாற்றங்கள், உக்ரைன் தேசத்திலே மாற்றங்கள், இப்படியாக கத்தர் வழிநடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே நாங்கள் ஜபங்களை ஒப்படைக்கிற போது அவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லா ஜபங்களையும் ஒப்படைத்துக் கொண்டு இணைந்து ஜபித்து தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத் அவர்களையும், இந்த வேளையில் இணைந்திருக்கிற சௌரன் குணா அவர்களையும், அவருடைய பிசினஸ் காரியங்களோ ஒன்றிலும் பங்கியிருக்கிற இடங்களிலும் கத்திரதாமை ஒன்றையும் வழிநடத்துவாராக. அதே வேளையிலே பவனியாவிலிருந்து இணைந்திருக்கிற சௌரி தாயா அவர்களையும் குடும்பத்தாரையும் கத்திர ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளையும் கத்திர வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்திரக்கு நன்றி செலுத்துவோம். கத்திர

0: நாமத்தை வாழ்த்துகிறோம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமென்.
0: ஆமென். நாங்கள் ஜெப ஊழிய சோதரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே. அசைவற்று காணப்படுகிறதே என்றும் இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது? சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும் அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும் நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும் அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும் மேலும் சிலர் பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார்.

நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார் கர்த்தர். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த

0: ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம். ஊழியம் செய்வோம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே, உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கள் கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய், அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கு காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கு ஞானவானாகிய இந்த நாட்களிலே சலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே

0: அந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கி அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாக இருக்கக்கூடாது. எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும்? ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி, இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரயாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த பதினேழாவது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோர் ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களிலே காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தை இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: Recording stopped.

0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னோட முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்துல சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம்னு ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளியை மாற்ற முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளியை மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அத ஆண்டவர் சொல்றாரு, உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அத சொல்றதுக்காகத்தான் இத சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுனு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மற்ற நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:11 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுற முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையினம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து, சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா, தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடயே நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா, பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பகலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது, தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்க முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா, இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதுறமே 8:16 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 Corinthians 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயுவின் சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாத உங்களை போக முடியாது. அது எனக்கு தெரியாதுங்க, ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு. நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா. திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா மூணு இடத்துல ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒண்ணு பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிலுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 வருஷ அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்கள நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 வருஷ ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். 2வது 1000 வருஷ அரசாட்சி. மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி.
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: சோத்திரம் இந்த காலை வேலைக்கா, சோத்திரம் சோத்திரம் இந்த நாளுக்கா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் எவ வேலைக்கா, சோத்திரம் எல்லாம் அவங்க கிருவை ஐயா, அவங்க கிருவை ஐயா, எல்லாம் அவங்களோட கிருவை அப்பா, கிருவை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. அந்தவரே உங்களை சாழ்த்து வரும், உங்களை சாழ்த்து வரும், அந்த தரை மட்டும் சாழ்த்து வரும். அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் அவங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. கிருவை உள்ளவர் ஐயா, நீங்க கிருவை உள்ளவர், மகத்துவ உள்ளவர், மகிமை உள்ளவர் அப்பா. ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே, உங்களோட கிருவைகளை சொல்ல முடியாது ஐயா. அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாது அவளியப்பா, செய்யக்கூடாது அவளி. மகிமேந்தேவன் அப்பா, அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர். அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் அப்பா, பிரசன்னம் பிரசன்னம் உங்களை பிரசன்னம், உங்களை பிரசன்னம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவர். உங்களுக்கு ஜபங்களுக்காக வந்திருக்கோம், மன்னிப்புகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு சுவாமி. இன்றைய காலை என்ன உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற தேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்களுக்கு படியாமை நாம் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, இவைகளெல்லாம் மன்னித்து இவர்களெல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வேண்டுமளிப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்துல ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பி மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் மனித வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவர வேதனை, ஆண்டவரே தவிப்பு, ஆண்டவரே நிறைந்திருக்கிற காலமாயிருக்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், உங்களால் தரப்பெல்லாம் முடியும். தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே அடங்க வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே. தகப்பனே எங்கள் இரக்கத்தின் கண்கள், சிறுவையின் கண்கள் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே, இருந்தவரின் தேவன் எங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றி பெறட்டும் சுவாமி. நிஜத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே எல்லாம் அளந்து ஆண்டவரே தைக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே ஞான அங்க கேட்கிறவர்களாய், கீழ்படுகிறவளாய், ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதியப்ப வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, கேறிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்க சாபங்களும் பாவங்களும் ஆண்டவருங்க ஜனங்களை விட்டு நீங்க மரியாதை வேண்டிக் கொண்டு நாங்கள் தங்களை தாழ்த்த வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கூப்பிடுகிற பிள்ளைகள் சோத்தை காட்டலிடுங்க சுவாமி, சோத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வந்த வியாதி சில ஒருவர் தானும் பெருமையாய் போனதில் சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி. வியாதியை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானால் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரே முதியோர்கள் ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதரவாய் கட்டுகளாய்ச்சனையோ முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பனிகளுக்கெல்லாம் உதவி செய்யற கத்த நீங்க, இறக்கம் செய்யற கத்த அப்பா. அவர்களுக்கு ஆங்கிற கத்த நீங்க. இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபை ஆண்டவரே. சரியா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், நீதி நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களா தேசத்தின் மக்களுடைய தவிப்பு கண்ணீர் ஆண்டவர். நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவ நீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி. ஆண்டவரே அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில் ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் கத்த நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுகிறோம் சுவாமி. உங்களோட கிருபை தான் அப்பா. உங்களோட கிருபைகளுக்காக வேண்டி தேசத்துக்காக வேண்டி தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்கள் நீதியில் நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பனை மன்னித்து ஆண்டவரே நீதியில் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர். தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்காக தேசத்தை காக்க விட்ட ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே அன்மையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவள தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். எவ்வளோ குடும்பங்கள் எல்லாம் அங்கிருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தால் எங்களுக்கு தயவுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. அப்பா பொருளாதேசங்கள் எல்லாம் வறட்சி அப்பா, பொருளாதாரங்கள் எல்லாம் இல்லை ஆண்டவரே, வேலை இல்லை ஆண்டவரே, ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர் தகப்பனே, இவர்கள் மனந்திரப்பட்டோம், இவர்கள் மனந்திரப்பட்டங்களை சாத்தி ஆண்டவரே உங்களை மாற்றி தருவார்கள். ஆனா சமசி கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்ன உத்துகள் ஆண்டவரே கீழ்பெரியட்டும் சுவாமி, தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி, சிறப்பை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வாழ்வை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வறட்சி நீக்கிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே, அதுதானப்பா ஜனங்களுக்கு வழி. உள்ளவர்களாய் மாறட்டும் கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்பட்டு, தேவனை நோக்கி கூப்பிடுறவளாய் அந்த கூக்குரல் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்வோம் அப்பா, ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காண்கிற மாதிரி நீங்க பசி அப்பா, பசி பசியின் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா, தகப்பனை இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே, சமுத்திரத்தில் இருக்கிற திமங்களும் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம் கொடுக்கிற தேவன் விடுப்பட்டிருக்கிற சுவாமி, அதே தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க ஆரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே ஐயா, இவர்கள் சாதப்பன் எல்லாவற்றுக்கும் நீங்களே ஆசீர்வாதம், நீங்களே தேவன் என்று உங்களை நோக்கி பார்த்து வந்தவர் தங்களை வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. தாப்பனியர்களுக்காக வேண்டி கொள்வோம், இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், தாப்பனிய வேண்டி கொள்வோம், ஆண்டவரே இந்த கடைசி நாட்களுக்கு ஊழியர்களுக்காக தகப்பனே, மகத்துவமான ஊழியத்தை பெற்றவர்கள் உங்களோடும் ஆவியோடும் ஆண்டவரே எங்களுக்கு உதாரத்துவம் உள்ளவர்களாயும் ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாயும் எந்த இடத்தில் நிற்கிறார்கள் அந்த இடத்தில் ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சியை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, பெள்ளத்தை குடும்ப சுவாமி, தகப்பனே இந்த கடைசி நாட்களில் நிற்கிறார்கள் சுவாமி, அவர்கள் ஊழியர்காரர்கள் வெள்ளப்படுத்துங்கள் சுவாமி, ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும் பெருகட்டும், வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி, தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், வெள்ளத்தை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, தகப்பனே இவருடைய குடும்பங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் எல்லாம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே கட்டப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி, உங்க ஊழியத்தின் மனமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி, எல்லாம் எந்த நிலையில் இருந்தார்களோ சுவாமி அந்த இடத்திலிருந்து ஆண்டவர்களும்படியாய் தூக்கிவிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே வஞ்சனையில் இருந்து ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளையான ஊழியங்கள் நிமித்தமும் ஆண்டவரே வஞ்சனையான உபதேசங்கள் நிமித்தம் ஆண்டவரே இவர்கள் விழுந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலமா இருக்கிற சுவாமி உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, இவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா, இவர்கள் பழையபடி நம்ம நிலைமைக்கு வந்து இவட ஊழியத்தை செயலாய் மாற்றுங்கள், நன்னிங்கப்பா நன்னிங்கப்பா, வளர்ந்து போன நிலையில் இருந்து தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க, ஆசீர்வாதத்தை கற்று விடுங்க சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனி, எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அங்கே எங்களெல்லாம் காண்கிறது சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம், இவரை பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதபடி தகப்பனை காத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்வோம், அத்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் அப்பா, சபைகளுக்காக வேண்டி கொள்வோம் அப்பா, சபைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனியினுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி, ஆண்டவரே தங்களுடைய மனம்பவன போக்கில் ஆண்டவரே சபைகளில் ஆண்டவரே ஒருவர் தானும் ஆண்டவரே ஊழியம் செய்து விடாதபடி ஆண்டவரே சபைகள் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, உங்களோட வார்த்தையின்படி அப்பா, உங்களோட வழிகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, உங்களோட அருகையில் எடுத்துக்கொள்கிற சபையாக மனஹா சாட்சிகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக அழுத்தப்படுகிற சபைகளாக இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாறுமாறாக தங்களுடைய போக்கின் போகிறது தகப்பன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்ப அந்த சிந்தை, நீங்க தான் அப்ப அந்த சிந்தை. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவரு மனமும் அன்புமாய் சபையை கட்டுதல்வாய் நேசிக்கிறவாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர்கள் போத மாதிரி நடத்துங்க சுவாமி. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்து. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பனே சபை ஆண்டவரை வருகையில் எடுத்துக்கொள்ளுகிற சபையாக மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. அப்பனே

நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். அப்பா ஒரு வருஷம் ஆண்டவரே கெட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவராய் மாறிட்ட சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் கிருபை அப்பா. சாப்பனே நன்றி சிவப்பா. இந்த நாட்கள் உள்ள ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சாப்பனே. கடைசி நாட்கள் கடுமையான காலம், அன்பு கணிந்து போன காலம் அப்பா. கட்டில்லாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் இந்த காலங்களில் ஆண்டவர் வாழ்கிற மக்கள் அப்பா, பன்னீரப்பா, வேதனையப்பா, பிரிவுகளப்பா, பணியர்களுக்காக வேண்டிகள் அன்புதானப்பா. எல்லாவற்றை நிரப்ப முடியும், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியும். ஐயா பெருந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவியை விட்டு, பெற்றோரை விட்டு ஆண்டவரே பிரிவின் நிலை ஆண்டவரை தாங்க முடியாத துன்பமப்பா. அப்படியான இருக்கிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் தானப்பா வேணும். ஆண்டவரே உங்களுக்கு அன்பினால் நிரப்புங்க. ஒரு விஷயம் ஆண்டவரே அன்பினால் நிரப்புங்க. அன்புதானப்பா சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் சகிக்க முடியும். எல்லாவற்றையும் நிரப்புற அன்பு ஆண்டவரே நீங்க தானப்பா. ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவர்.

கேட்டு கொண்டிருக்கிறான். கற்பனே, இந்த பாரிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யப்பா, பாரிய பிள்ளையோட தவிப்பு கண்ணீர் பாவம் அக்கிரம் அநியாயம் ஆண்டவரே, இந்த பாரிய பிள்ளையோட படம் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யப்பா. நீங்க இறங்காவிட்டா யாரப்பா இறங்க முடியும்? கொல்லாத சத்துருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவர் நீங்க தான் அப்பா. ஐயா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இறக்கம் செய்யப்பா. அந்த பாரிய பிள்ளைகள் பாதிப்பு வயது ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளா அவங்களுக்குரியும் செய்யறவளாக உங்களை வார்த்தையை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இறக்கும் செய்த தேவன் சுவாமி, இறக்கும் செய்த தேவன் சுவாமி, இறக்கும் செய்த தேவன் சுவாமி, கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி. அப்பா, அப்படியான இறக்கம் உள்ள தேவன் சுவாமி, இந்த பெற்றோர்கள் ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எங்களிடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, மாற்றிக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை கொண்டு வாங்க. அப்பனி நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல். ஐயா, அந்த நாக்கள் காடா தேசத்துக்காக வந்து தேசத்தேர விஷயமாக நீங்கப்பா, மாட்டேங்கப்பா, பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தேசத்தை விட்டு நீங்கட்டு, நீங்கட்டு, நீங்க பிரசுத்தமான ஒரு தேசமாக மாறி வேணும். தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் உங்களுடைய ஆதிகிறாண்டவர், மிஷனரிகள் நான் ஊழிய காரணம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே. இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிறான் விக்கிரக ஆராதனைகள் அலங்காரம் இருக்கிற ஒன்று சுவாமி. தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி, நீங்கும்படியான எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா, ஆகுவதெல்லாம் உங்களால் தான். தேசத்துக்காக வேண்டிக் கொள், கனடா தேசத்துக்காக, எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் என்று பிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள், தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் மாறட்டும்ண்டவரே. அப்பா, தேசம் சீர்கட்டு அணிந்து போய்விடாதே, விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை தங்க தேசத்தின் சப்பதவர்கள் அறிவிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, மன்னிங்க, இறக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்லுவோம், ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சில ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிக் கொள்ளுறோம். இரண்ட தேசங்கள் அநேக ஆண்டவர், இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே. சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியா செய்த தேவன், நீங்க நீதியில் தவறாதவன், நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பி கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவனுள்ள வார்த்தை அப்பா, மாறுவதில்லை அப்பா, எல்லாவற்றையும் அதின் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர், சோழருடைய முழங்காலும் நாவுகளாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி. பாஷவே தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், நேசிக்கிறோம் அப்பா, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவே தேசம் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் மறந்து கொண்டிருக்கூடா சூத்திரம். மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே அப்பா.

0: ஆண்டவரே, தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே, நீங்க தான் சமாதான கர்த்தர் என்று சொல்லி அந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடியமர்ந்து தேசத்தை ஆள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம், எல்லா சீர்வாதங்களுக்காம், எல்லா கிருவிகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அந்த சராசரங்களை ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. தகப்பனே, இந்த சங்கடியக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, நடத்துற பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பங்களும் ஒவ்வொன்றையும் முன்னங்கிருக்கிற ஊழியக்காக ஒவ்வொன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஊழியம் செய்தால் ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காக எனக்கு மகிமைப்படுத்துற தேவன் சுவாமி. அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களை ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இம்மட்டுமா எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருபைக்கா சத்ருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம், கிருபைக்கா ஸ்தோத்திரம். இவட கிருவையான பாருங்களை தவிர்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரை, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டாரம். உங்களுடைய கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களுடைய கிருபைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருபை ஆண்டோம் ஒன்று கா. நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். தகப்பனே, இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கான சோத்திரம், எல்லா மகிமைக்கான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். நேரம் நீங்கள் ஜெபிக்க உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்திலே அந்த ஜெபங்களை ஒப்புவிப்போம். கத்திர தாமே உங்களுடன் கூட இன்னும் வழி நடத்துவாராக. கத்திர கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை கால வேளையில் இதே வேளையில சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. ஆமே, ஆமே. கத்திர உங்களையும் வழி
0: நடத்தி ஆசீர்வதித்தாராக.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் ஒளியல் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் கனடாவில் இருந்து ஜெபங்களை கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூட கடந்து சென்று அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும்

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தினின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முறைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4 அதிகாரம் 1 வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே குறையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லகேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே, தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து
இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழுகிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளையகுமாரன் பண்டிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பண்டி அல்ல. அவன் அந்த சுவா

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டில ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா? இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்து தான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபை நான் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான். இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல, என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான் முக்கியம். இப்ப வந்திருக்கீங்க, உதாரணமா உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய்தாகணும். என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம்? அங்கதான் போனோம், போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா? கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா? அந்த போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேரு, சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டுல இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்பதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? அந்த டவல் அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் அதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன். அப்புறம் சரி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்க அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டுல தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையாலும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை
0: அழிக்கும் போது
1: அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ ஏழையோ பணக்காரரோ அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க. புரிதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர்
2: progress.

0: சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொடர்ந்து 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரூன் டாரியோ, புதிய ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், உரியர்கள ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து இன்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, பெற்றுமலைக்கு சிஸ்டர் அருந்ததி, பெட்ரோல் போயிலிருந்து 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டன் இந்த நாளே இந்த நிகழ்ச்சியை நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவர் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Amen, amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also posting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And, of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord, many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord, even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that you are the handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister Mary Thangalingam, Lord, who is going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, by the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati. And following that, Lord, the 1 hour Bible study that is going to come from Brother Pastor, from the Bible study that's going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord. Every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit. Even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon. And fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, you, Lord, for the many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God. You have said, Lord Jesus, also in Psalm 46 verse 10, Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their Lord Jesus eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Velicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment of the Nithya Velicham's program. And we have, first of all, Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song, and also pray before that. So we will invite her. Sister Karuna, we naangali poludu alaikka pohrum. Avar vandu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna, vandu ungala aasirvaadathai paattan jabithu paattu moolamaga neengal aasirvaadathai kondu varungal. God bless you.
2: God bless you too, sister.
1: Amen.
2: Amen. Hallelujah. Stotram Parishuddha Pidave. Viyaram Unnathamana Singhasanathile Veettirukkira Thagappane. உமக்கு நன்றி அப்பாவா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவம் மன்னிப்பை கொடுத்தது நீர்ந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் தடங்கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்கள் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்துக் கொள்ளுகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இழித்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து சனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருமுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், நம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. லெஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பலனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிந்தால் போல மைந்திரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தேவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவை எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கும்படியாய் கத்திருந்த இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. அந்தவரை அப்பா தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேட்டாவே நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம். ஆண்டவரே, அப்பா நெருந்த நாணலை நீர் முறியாதவர். ஆண்டவரே, மங்கி எறிகிற திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ளும்படி ஆய் வாஞ்சி ஆய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படி ஆயமுடி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும். அந்த ஜனங்கள் அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க. ஆண்டவரை, தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே கால நிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகமாண்டவரை மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்துல நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. என்னங்க தாவே தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குள்ளாக உம்முடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே, அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்கள் இருந்து அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும். சுவாமி, மனம் இறங்கி அந்த ஜனங்களை அந்த பிள்ளைகளை குழந்தைகளை வாலிபர்களை வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song. நல்லா பாடி இருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கத்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Thank you. God bless you too, sister.
1: Amen. Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்து தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்
2: பாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நீர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவர். அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை ஒருவருக்கும் ஆண்டவரை தாக்காதபடிக்கு என்னென்னா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாத

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

குறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு.

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறைகள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணுறது ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறாயிருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடியதாக இந்த பூமியில வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்ல, காது கேட்டதும் இல்ல, இருதயத்துல தோன்றினதும் இல்ல, அவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம்னு சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்ல, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் சில வேல உள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரராக இருக்கக்கூடாதுன்னு அவர் தன்னைத்தான் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுண்டு ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனார். மிலாத்தினால் அடிக்கப்பட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்டு அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொன்னா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம். ஏனென்றா நாங்கள் பாக்குறது மாத்திரம் இல்ல, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அடுப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அவை அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை நேர் நோக்கி மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்து விட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவு என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனென்னா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போதும் எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வருகிற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்துல தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதன் ஆழவார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன் நன்றாக
0: நான் இதை சொன்னது சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கிறேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டே நண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து
1: கொண்டேன். அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி. தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி. தேங்க்யூ. God bless you. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். I would like to invite Sister Mary Thangalingam, who has been given a gift of writing poetry and beautiful poems in the Tamil language. I would like to invite her at this time to come and share what the Lord has given to her this time to share with us. Sister Mary Thangalingam, வாருங்கள். கத்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸுக்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவன வார்த்தையை பற்றி கதைச்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்திலுமே சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகால ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகால ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்த யோசுவாவின் ஜெபம், விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியை போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால், அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியமல்லவா நமக்கு. அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணை பெற அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆளியிலே கிடைத்த அழகு முத்தல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகால ஜெபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும் வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் அவியானவரின் மேல் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரம் கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே? நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம் என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிறுகள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில் மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மி சொக்கி போகும் ஐயா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில் மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகும் ஐயா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகுப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே? மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனதாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. வெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட மன்னவா நான் மனதார ஜெபிக்கையிலே அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகாலை ஜெபம் போல் இன்பம் தருமோ? எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம் நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேனிருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும். அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே, உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகாலை ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே, ஜெப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவி படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவி படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலை எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தின் வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கர்த்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல எல்லா இடத்துலயும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை

0: Sister Dolly? Sister Dolly?
1: Yeah, praise the Lord, praise the Lord. I unmuted it and again it's got okay. Thank you, Lord Jesus. Nandri, Nandri, Yesuve, Nandri, Appa. Appa, Ungala Thudigalin Moolamaga, Engalukku Padil Koduthu, Engalukku Andavare, Andha Nithya Jeevan Engalukku Koduthu, Valinaduthugira Kirubaiyalkkaani, Nandri Seluthuren. Appa, Varapora Ovvoru Ooliyakkarangalum, Pudidaga Varapo Vandirukkiravargalum, Varaporavargalukkum, Andavare, Ungala Vellamaiyum, Kirubaiyum, Ungala Sathiyathaiyum, Velippaduthi, Adhigamaga, Ungala Unnathathin Arulai எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா நேற்றும் இன்று மாறாதவரே இன்றும் ஆண்டவரே கர்த்தரே என் பலனும் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமாயிருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அந்த அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே எங்களை அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிருபை செய்யற கிருபைகளுக்கு அவனி நன்றி செலுத்துறேன் அப்பா உங்களோட கிருபை உங்களோட கிருபை எப்பொழுது நல்ல நன்றி செலுத்துறேன் இருக்கிற கர்த்தரே இப்பொழுதும் எங்களுக்கு ஆதியும் அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா நீங்க நன்றியுள்ள தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களில் ஆண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவரே நாங்க அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்ப வெளிப்படுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவேனும் புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன் உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன்னெடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களோட பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி ஒரு வசனம் வந்து இதை பாடுற கர்த்தருக்கு இன்றைய காலம் வரை புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் அதுக்காணி நன்றி செலுத்துறை ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த ஊழியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் இன்னும் அவங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க மகேந்திரன் ஐயாவை ஆண்டவரே அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே உமால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை இப்பொழுது எங்கள் மத்தியில் அபிஷேகத்தை அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாரையும் உட கரத்துல ஒப்ப கொடுக்கிறேன் உட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கத்தரித இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அந்த இரத்தத்தினால கழுவினார் அந்த அந்த இரத்தத்துல எவ்வளவு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நான் வைக்கிறேன் ஆமீன் அப்பா புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி புதிய வாழ்வில் ஆண்டுவிலே நீங்க உங்களோட ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருபையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெறவனும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன் ஆமே

தீனேனோ பெரும் காற்றும் நீ ரே.

0: அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபல ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவை இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரை, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் உம்மடு சித்தப்படியும் உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திரும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது, நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தைக்கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற, புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாம் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றி கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள் பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சத்தம், கடமைக்கு செல்பவர்களின் சத்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை என்னவா, ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்கும் மக்களை பார்த்து அந்த இயேசுவாகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின், இந்த உலக வாழ்க்கையின் பின்பு நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்துமா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ, அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவு உண்டாகும், புது நம்பிக்கை புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறார், அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறதே, அவ்விதமாக நீதியின் சூரியனாய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா, நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையும் ஆயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபகூக்கிலே அங்கே ஆபகூக்கிலே அவர் கூறுகிறார், 3:4, அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையிலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஷ்டவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரீரத்தை சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஷ்டவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக, அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கு. யாத்திராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் கழுகளை போல சட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிர ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சிட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்க உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டை என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும், அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் செட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் சட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஷ்டவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். விவிதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து, அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா, அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தான் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொண்டுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று, பாதுகாத்தருளும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் மது சட்டையின் நிழலிலே கடி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக, வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவருடைய சட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய சட்டையின் நிழலிலே வாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி, அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற, விதை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக, அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக, உங்களை அறியாமல் இருந்தால் நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம், ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம். அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள், ஆண்டவரே வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உம்முடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக. சட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன். அப்பா, நீ தாழ்த்தி உடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, அருமையான ஒரு வார்த்தையை வேதாம தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: Amen. God bless you. Thank you, brother. Thank you. God bless you.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பரில் அடுத்துக் கொள்ளுங்கள். செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட்புக்கை எடுங்கள், பேர் எடுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மனத்தியாரம் நடக்க போது வேத பாடம், இந்த வேத வாரத்துல ஒவ்வொருவரையும் குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க
2: நாளிலே
1: கடந்த காலத்துல உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு, அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம், அது மட்டும் இல்ல அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
2: ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய கவனியங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர். அதாவது ரகசியங்களை, மறைபொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2 அதிகாரத்திலும் 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து

ஐந்தாவது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். ஐந்தாவது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். ஆறாவது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். ஏழாவது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்துல இந்த ஏழு சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த ஏழு சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்தபடியினாலே எப்படியாயினும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை ஒன்றாம் அதிகாரம் 19 வசனத்தை அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த 3 பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது 1 அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்ப நீ தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டி கொண்டிருக்கிறதோ, இப்ப லிட்டர்ல நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் 11 வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். 2வது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்துருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் 4 அதிகாரம் 1 வசனத்தை கவனித்து பார்த்தால் இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று 4 அதிகாரம் 1 வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம்.
நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசு

ஆவியானவரின் காலம். நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது சபையின் காலம், கடைசி காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா? கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எந்த எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கிறபடியினால், இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் நான்காம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால், நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கர்த்தருக்கு தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமுக இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏனென்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல். இரண்டாவது, இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது,
13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க, அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பா என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகத்தினுடைய காரியங்களுக்கு அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். இரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி இரத்த சாட்சியாய் மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அந்த சபையை புகழுகிறார். நல்லா கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றாக கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கிறார்கள் பெர்கமுக்கு முன்னாடி. இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்தில் எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறித்து ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டார். உபத்திரவம் பாடுகள இரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்கினாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெர்கமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கு குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில்
அதற்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால் அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 14 வசனத்தை சொல்கிறார். ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கட்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்ற, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க, இந்த பீலேயாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலேயாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலேயாமுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக ஆமென் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார், சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் விருக்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளின் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். 4 இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு, அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேய புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசன ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள்.
தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா? மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பீரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒண்ணும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமென். தேசம் எங்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலத்தில், காலகட்டத்தில் தான் கத்தோலிக்கம், கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம் தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது, அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும், என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளுக்கு சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு, ஜெயம் எடுத்து ஜெயித்து வா. உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார், ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு, மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன், மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, வெள்ளை குறிக்கள், அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள். அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய, பெர்கமோ சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயத்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக, கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிற வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அது திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், நன்றாக கவனிக்கலாம். இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றார்?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்ந்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம், என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதோ இன்னொரு துதிப்பாடல். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். எல்லா வேளையிலும் நாம் அவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், நினைக்க

வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நம் உயிரும் மூச்சும் எல்லாமே இயேசுவே. இதோ நாம் அவரை துதிப்போம், ஆராதிப்போம், அவரை போற்றுவோம். வாருங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 17 15 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன் நாதா.

0: ஓதாவது வசனம். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே
1: Recording stopped. Recording in progress.
0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை பிலிப்பியரின் புஸ்தகம் 4:19 வசனம். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.

பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று. ஆகவே கலங்கி போய் நம்பிக்கையற்ற நிலையில் பயத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைவை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே சாரிபாத்தில் பெரும் பஞ்சம் உண்டானதையும், அங்கே குடியிருந்த விதவை தன் ஒரே மகனுடன் பஞ்சத்தின் கொடுமை தாங்க முடியாதவளாய் உதவியற்ற நிலையில் வருமானம் குறை உண்டானதினால் பசி பட்டினி என்ன செய்வதென்று அறியாதவளாய் தன்னிடமிருந்த ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு சிறிய அடையை பண்ணி தானும் தன் மகனும் உண்டு செத்துவிடலாம் என்று முடிவு எடுத்து அதற்காக ஆயத்தப்படுத்துகின்ற வேளையில்தாமே கர்த்தருடைய கண்கள் சாரிபாத் விதவையை நோக்கி பார்த்தது. தம் ஜனத்தின் கண்ணீரை நிந்தையை துடைக்க வேண்டி எலியாவினிடத்து கர்த்தர், நீ சாரிபாத் விதவியின் வீட்டிற்கு போய் அந்த வீட்டை ஆசீர்வதி என்று கட்டளை கொடுக்க எலியாவும் அப்படியே செய்கின்றார். அந்த வீட்டில் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகாமலும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாமலும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட அநேகருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இப்படிப்பட்டதான வறட்சி நிலை காணப்படலாம். எந்த வழியும் இல்லை என்றும், எதிர்கால வாழ்க்கை எப்படியாகுமோ என்று ஐயப்பாடுகளுடனும் அநேக கேள்விகளோடும் மனதளவில் சமாதானம் இல்லாமலும் தேவைகளை எப்படி சந்திப்பது என்று குழப்பத்தோடும் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஊற்று, என்னில் பானம் பண்ணுகிறவனும் என்னில் புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று. ஆகவே ஜீவ நீரூற்றாகிய இயேசுவை விசுவாசியுங்கள், உங்கள் வீட்டையும் தேடி வந்து ஆசீர்வதிக்க வல்லவர். அன்றைக்கு சாரிபாத் விதவை இயேசுவை கூப்பிடவில்லை, விசுவாசிக்கவில்லை, ஆனாலும் கர்த்தர் அவள் வீட்டிற்கு தன் தாசனை அனுப்பி ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கின்ற இயேசு உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறபடியினால், உங்களின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறபடியினால், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களில் சத்துருவானவன் தடைகளையும் எதிர்பாராத மாற்றங்களையும் கொண்டு வந்து உங்களின் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி யாவற்றிலும் குறைவை அனுமதித்து நீங்கள் முன்னேறி செல்ல விடாமல் தடை செய்த காரியங்களில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கின்றார். சத்துருவின் திட்டங்களும் எண்ணங்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், பணியிடங்களில் ஊழியத்தில் சரீரத்தில் குறைவை பலவீனத்தை தடைகளை மன அழுத்தத்தை விரக்தியை கொண்டு வர திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையான கரத்தினால் அவற்றை மாற்றி அதன் மத்தியில் தம் மகிமையை விளங்க பண்ணி முந்தினதை காட்டிலும் பலனை மகிழ்ச்சியை உற்சாகத்தை சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை இன்று முதல் புதுப்பிக்கின்றார். அனைத்து தீமைகளையும் நன்மையாக மாற்றுகின்றார். எப்படி முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தினது அதிக சுவை உள்ளதாக காணப்பட்டதோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் எவைகளிலெல்லாம் குறைவுகள் காணப்பட்டதோ அவற்றில் பரிபூரண நிறைவை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய

வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகின்றது. சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்று காணப்படுகின்றது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டிராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களை கர்த்தர் எவ்வாறு ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் 1 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் ஆட்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலைப்பற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். அடுத்ததாக பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பேசவா வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுறதையும் கேட்டு பதில் செய்கிறார். ஜீவ நீரூற்றை வனாந்திரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்திரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்திர சூழ்நிலைகளை இன்றைக்கு கத்த தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைப்படுகின்றார். எவையெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதி ஆக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் அழுகையின் பள்ளத்தாக்குகளையும் களிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: Praise Lord, may glamas.
1: Praise the Lord, brother.
0: Yes, go ahead. Turn.
1: Hallelujah, hallelujah. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சங்கமம் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக. உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இது ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கிறபடினால் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் ஒரு ஜபத்தை ஜபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து போவோம். இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியின் நிரலானது முதலாவதாக துதி செய்யும்படி சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அவர்கள் வருகிறார்கள். அடுத்ததாக ஜபம் பாடல் சிஸ்டர் கருணா, தியானம் சிஸ்டர் மிர்களா வாஸ் அவர்கள். அடுத்ததாக வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வருகிறார்கள். ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் மிர்களா வாஸ் அவர்கள். அடுத்ததாக வார்த்தை கொடுப்பதற்காக சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்களும் பாஸ்டர் குமரன் அவர்களும் பிரதர் பென் அவர்களும் வருகிறார்கள். அன்புடன் உங்கள் யாவரையும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வரவேற்கிறோம். இணைந்திருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆமென். நாங்கள் ஒரு ஜபத்தை ஜபித்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளை மாலை வேளை மதிய வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை தவிர இந்த பூமியில துதிக்கத்தக்கதாக தேவன் இல்லை அப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம். எந்த வேளையா இருந்தாலும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையில நீரங்கள் மத்தியில் ஆசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே சோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை சொல்லுகிறது நீர் பரலோக தேவனாயிருந்து எங்களை நோக்கி பார்க்கிறவர் என்று சொல்லி இந்த வேளையில இந்த சங்கமம் வானொலி கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். வசனத்தின் மூலமும் வார்த்தையின் மூலமும் துதியின் மூலமும் ஆசீர்வாதமும் ஜெயமும் அவர்களுக்கு உண்டாக வேண்டுமாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பனே, ஆமேன். முதலாவதாக இந்த இடத்துல துதி ஆராதனை செய்யும்படியாக சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அவர்கள் வருகிறார்கள். சிஸ்டர் மிதுலா, உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். கிறைஸ்த லார்ட் சிஸ்டர்.
2: கிறைஸ்த லார்ட் மகளா. கிறைஸ்த லார்ட். அவருக்கும் கிறைஸ்த லார்ட். இன்றைய நாளிலும் இந்த சங்கமம் வார்த்தையின் வெளிச்சம் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற தேவனை துதித்து மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த ஆனந்த சலாக்கியத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சகோதரனுக்கும் நான் நன்றி சொல்லி இந்த வேளையிலே வாருங்கள். நாங்கள் யாவருமாய் சேர்ந்து இந்த காலை வேளையிலும் இந்த மதிய வேளையிலும் தேவனை உயர்த்தி அவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஆய்மு சமூகத்திலே தகப்பனே, உங்களை துதிக்கும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய், உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் பிள்ளைகளாய் சௌரங்களாய் தகப்பனே இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். நீங்க செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு சமூகத்திலே நாங்கள் சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். என் தேவன், நீங்கள் நன்மை செய்த தேவனாய் இருக்கிறதுனால் உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நல்ல தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டு விளவாய் தகப்பனே அப்பா. எங்கள் மீது அன்பு வைத்து தகப்பனே உங்களை துதிக்கும்படியாய், உங்களை துதிக்கும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவனே, எங்கள் துதியிலே நீங்க உலாவி வரும்படியாய், எங்கள் துதியிலே நீங்க மகிமைப்பட வேணுமாய் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

நீங்கள் மகிமையுள்ள தேவன், நீங்கள் மாட்சிமையுள்ள தகப்பனே, உங்களை துதிக்கிறேன் பெரியவரே, சர்வ சிருஷ்டிகரே, எங்களை தேடி வந்தெல்லோ மீட்டு கொண்டீங்களே தகப்பனே, உள்ளங்கைகளிலே எங்களை பொறித்து வைத்திருக்கிறீங்களே, என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தகப்பனே, எங்களோடு கூட இருந்து நடத்துறங்கள் நல்ல தெய்வம், நீங்கள் நல்ல போதகராயிருக்கிறீங்களே, எங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறீங்களே அப்பா, எங்களை புல்லுள்ள இடங்களிலே நீங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை கொண்டு போய் விடுகிற நல்ல தெய்வம் அல்லவோ, உங்களுடைய கோலும் தடியும் அல்லவோ உங்களை தேற்றி நடத்துகிறதே தகப்பனே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பொழியும்படியாய் கத்திரங்களை நடத்துகிறீங்களே தகப்பனே, உங்களை போல் யாருண்டு தகப்பனே, எங்களை இவ்வளவாய் நேசித்து அன்பு கூர்ந்து நடத்த நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி, எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், நீங்க சாரோனின் ரோஜாப்பா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லி, நீங்கள் 16,000 பேர்களிலும் சிறந்த தேவன், உயர்ந்த தேவன், உன்னதமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவன் தகப்பனே, வாக்கு மாறாதவரே, அழைத்த தேவன், உண்மை உள்ள தேவன், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை போல் யாருண்டு தகப்பனே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்துங்கள் நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரமாண்டவரே.

யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக

பரமபிதாதை காட்டிலும் கொடுத்துடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாதை காட்டிலும் கொடுத்துடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக

என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். என் பாவங்கள், என் சாபங்கள், அக்கிரமங்கள் அனைத்தையும் சுமந்து எங்களுக்கு விடுதலை தந்த தெய்வம் நீங்கள் அல்லவோ? உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பெரியவரே, சர்வ சிருஷ்டிகரே, சத்தியமானதுவனே, நித்தியமானதுவனே, மகத்துவமானதுவனே, மகிமையானதுவனே, ஒருவரும் சேரக்கூட ஒளியில் வாசம் செய்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை நாயகருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தர் உள்ளதுவனே அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இருக்கிறவரா இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவனே, உங்களை துதிக்கிறேன் அப்பா, உங்களை உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். என் தேவன், நீங்கள் வாக்கு தத்தம் கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவனாய் வார்த்தைகளை அனுப்பி எங்களை பெல்லப்படுத்துகிறவரே, குணப்படுத்துகிறவரே, ஆறுதல் படுத்துகிற தேவன், சத்திய தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்ந்த நாமம் உங்களுடைய நாமம் ஒன்றே தகப்பனே. வானத்தின் கீழே பூமியின் மேலே உங்களுடைய நாமத்தை தவிர வேறு நாமம் கொடுக்கப்படவில்லையே அப்பா. இந்த உன்னதமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆபத்து காலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யற நாமம் இயேசுவின் நாமம் தகப்பனே. கூப்பிடுற வேளையிலே தகப்பனே, ஓடி வந்து உதவி செய்யற நல்ல தெய்வம் நீங்கள் மட்டுமே அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை இவ்வளவாகி நேசித்து நடத்துகிறவரே, எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தகப்பனே, எங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வம், எங்களை போதித்து நடத்துகிற நல்ல தெய்வமாயிருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. ரச்சாவேசுவே, மகத்துவமான தெய்வமே, உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, பரலோகத்தின் தேவனே, உங்களை போல் யாருண்டு தகப்பனே, எங்களை இவ்வளவாய் நேசிக்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

0: நீரே நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எந்தவனே நீங்கள் இவ்வளவு நேரமாய் தகப்பனே எங்கள் துதியின் மத்திலே நீங்க உலாவி வந்தீங்களே அப்பா, சிங்காசனம் அமைத்து வீற்றிருந்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தேவனே, உங்களுக்கே எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்தவனே தொடர்ந்து ஆண்டவரே வேற இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும், வார்த்தை பகுதி ஜெபங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஓடு சேர்ந்து துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் என்ற நாள் நிறைவா நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், துதி ஆராதனைக்குள்ளாக நடத்தின உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று தேவனுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சங்கமம் வானொலி, வார்த்தையின் வெளிச்சம். அடுத்ததாக ஜெபம் பாடல்களுக்குள்ளாக எங்களை நடத்த வருகிறார் சிஸ்டர் கருணா. அதற்கு பின்பதாக தியானம் பாடல்கள் ஜெபத்துக்குள்ளாக சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் நடத்துவார்கள். சிஸ்டர் கருணாவை நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: நடத்துங்கள் சிஸ்டர்.
2: God bless you, sister. நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு மெத்ததிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மகிமை மக்கு தானே செலுத்துகிறோம் அப்பா. உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தகப்பன் ஆகிய எங்கள் தேவனே, யெகோவா இரே, யெகோவா ராப்பார், யெகோவா ஷம்மாவாய், எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே இந்த தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய திருப்பாதத்திலே நாங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையினாலே நிரம்பி இந்த ஆத்மாக்களுக்காக செய்கிற ஊழியங்களிலே கத்தர் ஆசிர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்களும் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் எங்களுக்கு குடியிருப்பல்ல தகப்பனே, உம்முடைய பரம ராஜ்யமே எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஆயத்தங்கள் கத்தாவே நீர் செய்து முடித்து கத்தாவே இந்த உலகத்துக்கு வந்து நீர் எங்களை அழைத்து செல்ல நீர் வாஞ்சியாயிருக்கிறீர் கத்தாவே. தகப்பனே அதுக்கு ஏற்ற பிரகாரமாய் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்து உம்முடைய புதிய எருசலேமுக்குள்ளே கடந்து போகும்படியாய் கத்தரங்களை நீர் புதுப்பிக்கும்படியாய் நாங்களும் பொழுது செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கத்தாவே இந்த வானிலை நடத்துகிற சவரன்லஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்ப தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் பொழுது செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, எல்லா காரியங்களிலும் உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கும்படியாய் நீர் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் அப்போ கொடுத்து செபிக்கிறோம். அது பணமாய் நிறங்களுக்காகவும் அவருடைய சோம்பலம் ஆரோக்கியத்துக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை நடத்தும்படியாய் நீர் வெல்லப்படுத்த வேண்டுமா கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது போல சௌரி மகளாக ஆட்சபிக்கிறோம். நாளில் எடுத்து நடத்துகிற சௌரிக்கு தேவ பலத்தை கொடுங்க அப்பா. நீங்களே அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். தொடர்ந்து உங்களுடைய சத்தியத்துக்காக எடுக்கிற ஒவ்வொரு சின்ன காரியங்களிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஆட்சபிக்கிறோம். அது போல சௌரி பிரேசுக்காக ஜெபிக்கிறோம். சௌரி அஞ்சலி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒன்று சேர்ந்து இந்த ஊழியத்தை கட்டுப்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய புதிய கிருபைகளுக்குள்ளாக கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் வரங்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் கத்தர் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும்படியாய் கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிப்பாடுகளை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தின் இருக்கிற எல்லா காரியங்களும் எல்லா வலை பின்னல்களிலும் சாத்தானுடைய திட்டங்களை பகுத்தறிந்து கத்தாவே அதிலிருந்து விடுதலை அடைய செய்யும்படியாய் உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சம் தீபமாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, எல்லா ஊழிய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, சபை மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா பின் மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து உண்மை ஆராதிக்கும்படியாய் கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அவர்களை பின்னிட்டு இழுத்து கொண்டு போன எந்த காரியங்களானாலும் கத்தர் நீர் அவர்களுக்காக சிந்தின அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர்கள் நினைவு கொண்டு மீண்டும் உண்மை ஆராதிக்கும்படியாய் கொண்டு வருங்க. அவர்களையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளையும் பாவங்களையும் மன்னித்தள்ளும்படியாய் நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம். அப்போ எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே கர்த்தாவே நீர் சிந்தின ரத்தம், அந்த ஜனங்களுக்காக நீர் விட்ட கண்ணீர் ஒரு போதும் வீணாகி போவதில்லை ஆண்டவரே. அவர்களை நீர் இதுவரை மன்னித்து வழி நடத்தி பாதுகாத்து வந்தவரை நீ வரும் காலங்களிலும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா எல்லோ ஒரு தேசத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை நீருக்குள் இருக்கிற அந்த ஜனங்கள் உண்மை காணும்படியாய் அந்த கண்களிலே அப்பா தெளிவை உண்டாக்கி கொடுக்க வேண்டியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாதுகாக்கிறவர் நீர், கண்ணீரை துடைக்கிறவர் நீர், பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுக்கிறவராயிருக்கிறீர் என்பதை அவர்கள் காணட்டும். அவர்கள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை அறியட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே கத்தாவே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்து இதுவரை எங்களை நீ நடத்தினவர். அப்பா யுத்த காலத்திலும் மஞ்ச காலத்திலும் எங்களை தப்புவித்தவர் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்திலேயே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம். இந்த தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய தேசம் ஒரு போதும் கைவிடப்படாதபடி அங்கே ஊழியங்களை பெருகப்படுங்க. உம்முடைய சத்தியம் கடந்து போய் எல்லாரையும் விடுதலை ஆக்கட்டும். உம்முடைய இரட்சிப்பை எல்லாரும் காணட்டும். அப்பா சிறையில் இருக்கிறவர்கள் சிறையிலிருந்து விடுதலை ஆகட்டும். இன்னும் வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் வைத்தியசாலையிலிருந்து விடுதலை ஆகட்டும். இரட்சிப்பை எல்லாரும் காணும்படியாய் அனுக்கிரகம் பண்ணுங்க. அப்பா போதைகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. அவர்களை அவருடைய குடும்பத்தையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா போதை வஸ்துக்களின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்பா இந்த பொல்லாத ஆவிகள் இந்த குடும்பங்களை அழித்துப்படாதபடி உம்முடைய திருக்கரத்திலே நாங்களும் பொறுத்து செபிக்கிறோம். அப்பா இந்த நாளும் ஒவ்வொரு கருவிகளோடும் கூட இருங்க. எல்லாவுடைய கரோடும் கூட இருங்க. எங்கள் எல்லாரையும் உடைய திரு ரத்தத்துக்களை ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து விட்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
3: வாழ்நாளெல்லாம் கழி

0: ப்ரைஸ் லாஸ்ட்.
1: தேங்க்யூ சிஸ்டர். தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜபம், துதி, பாடல்கள் என்று சிஸ்டர் கரண்ணா நடத்தினார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன். அடுத்ததாக இந்த இடத்துல தியானத்தை நடத்தும்படியாக வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: நன்றி சிஸ்டர். நன்றி. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், எல்லாவற்றிலும் நீர் கூட இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய நடத்துதலுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் துதிக்க, பாட, தியானிக்க இந்த இடத்திலுமா வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி.
3: நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம்மாலயத்தில்

அபிஷேக ஒலிவமரம் உம் வசனம்தான் பசியாற்றும் உணவே, உங்க பிரசனம்தான் தாகம் தீர்த்தும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானேர், நீரே என் ஜீவனின் பெலனானேர், நானும் அபிஷேக ஒலிவமரம்.

என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றே காப்பவரே, நானும் அபிஷேக ஒலிவமர

0: நான் கனி கொடுப்பேன், உலகமெல்லாம் உமக்காய் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேகம் ஒலிவ மரம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் Luke 2:14. உன்னதத்தில் இருந்து தேவனுக்கு இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியவும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்படியாக இந்த நாட்கள்ல தேவன் சமாதானத்தையே உண்டு பண்றதுக்காக நானே உங்கள் சமாதானத்தை ஊட்ட காரணம் என்று ஆண்டவர் சொன்னது என்னென்றா, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியவும் உண்டாவதாக என்ற ஆண்டவர் சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் சமாதான பிரபுவாகிய இயேசு தங்களுடைய எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளும் போது பலன் உண்டு என்பது உண்மையாக எங்களுக்கு தெரியும். தேவனுடைய கிருபையினால எங்களால் எப்பவும் வந்து எங்கள் எதிரிகளை நேசிக்க முடியும், அன்பில் மாறுபட்ட கோணத்தில் செயற்பட முடியும். ஒவ்வொருத்தரும் அன்பு, அதனால அன்பு சமாதானம் சந்தோஷம், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவ நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது என்று சொல்லி அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் என்று குருந்தியல்ல 13 அதிகாரத்துல நாங்கள் அன்புக்காக அந்த சமாதானம் எப்பொழுதும் தேவ அன்பினால அளவு கடந்த விதத்தில் பெருகி இருக்கிறது என்பதில் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஏனென்றால் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவர் கூட எங்களோட இருக்கும் போது சமாதானத்தின் ஊற்று, இங்கு தேவதூதர்கள் அதை குறித்து தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னென்றால் இயேசு வந்த நோக்கம் வந்து உன்னதத்திலிருந்து வந்த தேவன் மகிமையும் பூமி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டா. அப்ப மனுஷன் மேல் தேவனுடைய பிரியமும் சமாதானம் உண்டாயிருக்கிறது என்று அவர்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தனர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் தேவன் மனுஷனுடைய பாவங்களுக்கு விரோதமான யுத்தத்தில் இருந்தார். அவருடைய கோபம் மனுஷன் மேல் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்களின் நிமித்தம் வந்தது. அதிக இப்ப நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மனதளவில் இதை தனியே பிரித்து உண்மையில் இதை உற்று நோக்கி பார்ப்பதில்லை. அவர்கள் வேதத்தில் எல்லாவற்றையும் ஒட்ட மொத்தாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தையை உன்னிப்பாக கவனித்து ஆராயும் போது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின தேவனுடைய கோபம் நியாய தீர்ப்பும் புதிய ஏற்பாடு முற்றிலும் நியாயமற்றதாக தவறானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. ஏனென்றால் இயேசுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த யுத்தத்துக்கு முடிவு கட்டி இருக்கிறார். அவர் தான் இங்கு எல்லா வித்தியாசத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். இருந்தும் கூட பெரும்பாலானோர் இவை எல்லாவற்றையும் மொத்த எல்லாத்தையும் பார்க்கின்றார். அந்த மொத்தமாக தான் பார்க்கின்றார். அவர்கள் இன்னும் தேவன் தங்களுடைய பாவங்களை குறித்து கோபம் உள்ளவராகத்தான் இருக்கிறார் என்று நினைக்கின்றனர். இன்றும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒவ்வொரு முறை தாங்கள் பாவம் செய்யும் போது ஏதோ ஒரு விதத்தில் அது தேவனுக்கு விரோதமான அவமதிப்பை உண்டாக்கி விட்டதாக அவர்கள் தவறாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஜனங்கள் மீது தேவனுடைய கோபம் விழுந்ததை குறித்து பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள்கோளிட்டு பார்த்தா தேவன் கோபம் உட்டனவரா இருந்தார் என்று பலர் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கலாம். ஆ, தேவன் இன்றைக்கு கோபமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அதை வலியுறுத்தி அவர் கோபம் இல்லாமத்தான் இருக்கிறார் என்று அவர் எல்லாவற்றையும் மனுஷருடைய எல்லா பாவங்கள் சாபங்கள் நாங்கள் எதிராக செய்த எல்லா கிரியைகளையும் அவர் சுமந்து தீர்த்தபடினால அப்ப நாங்கள் எப்பொழுதும் வந்து தேவ சமாதானம் தேவ சந்தோஷம் இது புதிய ஏற்பாட்டில் செய்திய இயேசுவின் பிறப்பை குறித்து சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில இந்த நாட்கள்ல அவர் எல்லாவற்றையும் செய்து தேவனுடைய அந்த இயேசுவின் ஒவ்வொரு பாகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால அந்த தெய்வீக அந்த டிவைன் தெய்வீக சமாதானம் தெய்வீக சமாதானத்தை நாங்கள் இந்த நாட்கள் அனுபவிக்க கூடியதாக சபை பிரசங்கத்திய மாறாக தேவன் அவர்களிடத்தில் கோபமா இருக்கிறார் என்றே நாம் ஜனங்களிடத்தில் சொல்லி அவர் கோபமா இல்லை என்றால் தேவன் அந்த எல்லா கோபத்தையும் எல்லா சாபத்தையும் எல்லா இதையும் மாற்றி தேவன் பிள்ளைகள் மீது தன்னுடைய பிள்ளை என்ற அந்த உரிமை எங்களுக்கு தந்தபடினால நாங்கள் கத்த அவருடைய பிள்ளைகளாயிருக்கேக்குள்ள எல்லா சுதந்திரமும் அவருக்குள்ளாக நாங்கள் ஒப்புரவாகுதல் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் நண்பர்களாகுவது அல்லது மறுபடியும் மனம் பொருந்தி செய்து ஒவ்வொருதரும் நாங்கள் அவரோடு சார்ந்து இருக்கும் போது அந்த சிநேகிதனா இருக்கிறோம் சொல்றார், பிள்ளைகளாயிருக்கிறோம் சொல்றார். அப்ப எல்லாவற்றிலும் அவர் சகோதரன். அப்படியாக அந்த உறவுகளை நாங்கள் கட்டி எழுப்பத்தக்கதாக இந்த வார்த்தை கூடாக தேவன் என்னென்றா அடிக்கடி ஒவ்வொரு இதுலையும் வந்து நாங்கள் சொல்லும் போது தேவன் மனுக்குலத்தோடு உறவு வைத்திருந்த விதத்தில் இயேசு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து தான் லூக்கா 2:14 உள்ளபடி தேவ தூதர்கள் அவரை துதித்து பாடுகின்றன, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, யுத்தம் முடிந்து விட்டது என்று அவர்கள் உண்மையில் இதைத்தான் சொல்லி கொண்டிருந்தனர். தேவனுடைய கோபம் அந்த சீற்றமும் நிவர்த்தி செய்யப்பட்டு தணிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய கோபம் அவருடைய குமாரன் மீது வைக்கப்பட்டு விட்டது. அவர் நம்மிடத்தில் இனி ஒருபோதும் கோபமா இல்லை. அதைத்தான் நான் இந்த இடத்துல இந்த வார்த்தை கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே, நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தை கூட தேவ சமாதானம், நித்திய சமாதானம், நிலையான சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜபித்து இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர், அழகான வார்த்தையை கொண்டு வந்தீங்க. இன்றைய நாள் தியானத்துக்குரிய வார்த்தை, தேவன் எங்கள் மேல் அன்பா இருக்கிறார் என்ற வார்த்தையூடாக எங்களோடு பேசினபடினால் தேவன் தேவனுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட்டிருக்கும் என்று தேவனுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமீன். அடுத்ததாக வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலியில வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சிஸ்டரை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
2: Praise the Lord, sister. Praise the Lord, sister Mela. God bless you. Amen. Amen. Thank you, Lord. Thank you. Thank you, wonderful Savior. Thank you for this wonderful time that you have, Lord, allotted, Lord Jesus, to come to you, the nations of the world, Lord, across the land and the seas, Lord, as even as Varthi and Velcham is emanating, Lord, from Toronto, Canada, and Lord, even as Sister Mirla is hosting today all the way from Sri Lanka, Lord, we thank you, Lord, for the way, Lord, you have come through. You are the one, Lord Jesus, who have given us, Lord, such favor and grace and the loving kindness to follow us, Lord, to be able to, Lord Jesus, come through this ways, Lord, to minister to you, Lord, in the name of Jesus. And many that are listening, Lord, at this time, Father, from many nations of the world that have gathered, Lord Jesus, at this time, Father, in the name of Jesus, as Lord, even as they come in, Lord, the new ones that would, Lord Jesus, get to hear, Lord Jesus, for the ways others that are listening would be passing this message on to them, Lord, as this is a way, Lord, in which you are ministering to, Lord, each other. Therefore, Lord, let this way, Lord, be, Lord, a witness, Lord Jesus, as the ones that have been blessed and witnessed, oh God, would be the witnesses, Lord, to share this message with others, Lord, and bring them in, Lord, in the name of Jesus, I pray. So we thank you for that, Lord, and we pray for the listeners at this time, Father. Lord, many that are listening, Father, are not here, Lord, bumping in as an accident. It is by the grace of God, by the guidance of the Holy Spirit, that they have been, Lord Jesus, coming and joining, Lord, day unto day, Lord, even as you have been ministering to them. They have seen, tasted, and seen the goodness of the Lord. Taste and see that the Lord is good. That's what the word says. Eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man. But God has prepared for them that love God and are called according to his purposes. That is why, Lord, each and every one that have, Lord Jesus, followed you, loved you, seen your goodness in their lives, tasted and seen that you are good, Lord, would never, Lord Jesus, deviate from it. Never, Lord Jesus, look back, because that is the goodness of the Lord, our loving Savior, who gave his life on the cross of Calvary, and by which, Lord, we are saved. Thank you, Jesus. In the name of Jesus, we pray. Lord, we thank you, Lord, for the way, Lord, you are coming through, Lord, to the nations of the world once again. For every single listener, I lay them at thy feet and at thy altar, as the ministry of the Holy Spirit is going, Lord, and ministering to them, Father, in the name of Jesus. Wherever they might be, Lord, in their industrial places, in their working areas, wherever they might be, in hospitals, in their sick beds, or no matter what their circumstances are, Lord, and whatever the needs they might be having, Father, this is the way, Lord, you have told us, Lord, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest. That rest is of the Lord God Almighty, the creator of heaven and earth, who rested himself on the seventh day's rest, is the rest that he has given to us, because he had all laid it all upon his only begotten son on the cross of Calvary, by which we have been redeemed, saved, set free, and that rest is ours. Therefore, Lord, I thank you for the ministry that is going on to give them that rest, Lord. Thank you, Jesus, that you are unveiling their burdens, Lord. The Calvary's love is, Lord Jesus, coming into their hearts and lives, Lord Jesus, emanating, Lord Jesus, through the wonder-working power of the salvation that is coming into their hearts and lives. To those that not have still accepted you as their Lord and their Savior, would accept you, Lord, even before the end of this very segment of Vaarthai in Velicham today, Lord, much of the souls, the harvest of souls would be taking place as well. So we thank you, thank you, thank you, Jesus. And we thank you, Lord, for the ministry that has been already going forth, Lord, from all the way from our sister from Germany, Lord, Sujila, and also, Lord Jesus, we thank you, Lord Jesus, also, Lord, for Sister Karuna, Sister Grace, who have been already coming and ministering, Father, with their songs and their worship, and also the devotional, Lord, with Sister Grace sharing it, Lord. And we thank you, Lord, every member of the team that is being going on, Father. This is your work. This is the work of the Holy Spirit. This is the anointing work of the Holy Spirit. Even as Sister Mahila has been coming at the wee hours of the morning, Lord, all the way from Colombo, Sri Lanka. Be with her, strengthen her, quicken her, revive her. Help her, Lord, to know that this is your kingdom work that you have chosen her to do, Lord, in the wee hours of the morning coming from there. Lord, therefore, you would work through her, anoint her, and keep her and use her, Lord, according to your calling, Lord. I pray upon her. I pray in Jesus' name. So thank you, Lord, for Brother Mahendran, Lord, who also works, Lord, day in, day out, Lord, moment to moment, Lord, that this burden of the souls is upon his heart, that he works, Lord Jesus, tirelessly, Lord, to bring this, Lord Jesus, the coordination of these programs, calling people around and putting it all together, Lord. Father, Lord, despite of his, Lord Jesus, everything that it takes, Lord, from his mental, physical being, Lord, that evil, Lord Jesus, you would take him above all of that, Lord Jesus, giving him a mighty protection and mighty power of the Holy Spirit to rest upon him, to enable him, Lord Jesus, or

0: And today, Lord, moment to moment, Lord, all the recordings from morning till evening, Father, we thank you. We thank you for all of that. You are enabling him, Lord, by the guidance of the Holy Spirit alone, that they will not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of their faith. This is your work. This is your calling. This is your kingdom work that has been entrusted to them, Lord Jesus. The end days of the ministry, Lord, going on into the nations of the world is a calling, is a way which you have separated and called unto yourself, O God. Therefore, we pray your protection upon them, covering of the blood of Jesus Christ upon them. And Lord, lead and guide them, Lord, accordingly, I pray, each step of the way, morning till evening. And also thank you for all the members that come and join in ministry in the morning network, Lord. I thank you for each and every one of the members, Lord, that come and participate in this ministry, Lord, alongside for the media networks, I pray, in Jesus' name, amen and amen.
1: Amen. Hallelujah. Hallelujah. Thank you, sister.
0: Thank you,
1: வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை தேவாதி தேவன் கேட்டபடியினால் அவருக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபித்த சகோதரியை கூட இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அடுத்ததாக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் நினைவு கூற வேண்டியது எங்களுடைய பெரிதான கடமையாயிருக்கிறது. நாங்கள் ஊழியர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்த பிதாவே, தேவாதி தேவனே, இந்த காலை வேலை, மாலை வேலை, மதிய வேலை ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக பாடுபடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய நாங்கள் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கேத்தாவே. தங்களுடைய ஆண்டவரே, நேரத்தையும் காலத்தையும் தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் விட்டு உமக்கென்று ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீ சொன்னீரே, ஆண்டவரை கனப்படுத்துவேன் என்று. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுடைய தலைமையில் எப்பொழுதும் காணப்படட்டும். அவர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நீ சொல்லியிருக்கிறீ, நான் சந்ததிகளின் தேவன் என்று. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த தேவன். இந்த நாட்கள் ஆண்டவரை இந்த ஊழியத்துக்கண்டு பாடுபடுகிற மகேந்திரன் ஐயாவை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதே போல லெஸ்லி பிரதரையும் சிஸ்டர் ரீட்டாவையும் ஆண்டவரை அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீர் கனப்படுத்துகிறபடினாலே உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில இணைந்து எங்களோடு ஆண்டவரை இணைந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரை உமக்கென்று தங்கள் தாளந்துகளை செலுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தருகிறேன். அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் தாமே கட்டளையிட்டபடினாலே உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரை வார்த்தையை கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கூட உம்முடைய கரத்துல தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த கொடுக்கிற வார்த்தையானது இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு தாக்கத்தையும் ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் என்னென்ன காரியங்கள், துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், நோய்கள் காணப்பட்டாலும் இந்த வார்த்தை கூடாக பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன். அடுத்ததான நாங்கள் வார்த்தையின் வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து போவோம். வார்த்தையை கொடுக்கும்படியாக மூன்று ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். ஒவ்வொருவரும் இதோடு இணைந்திருக்கும்படியாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக சங்கமம் வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் பெறும்படியாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன். முதலாவதாக இந்த வார்த்தையை கொடுக்க வருகிறார் எஸ்தர் ரூபி அவர்கள்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒலிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்ம

ஆண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க. ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான, ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம். ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூப் 3:17-19. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயலில் தானியம் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகூப் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும், பாடுகளும், துக்கங்களும் அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. அட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க உயர்ந்தமான, உயரமான இடத்திற்கு, உயர்ந்த உயரமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறது இல்லை, ஏறி போக முடியாது பாருங்க. ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிற மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32, உபாகமம் 32:13-14. உபாகமம் 32:13-14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, 13 எவ்வாறு போடப்பட்டிருக்கிறது உபாகமத்துல, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ் பாருங்க, இருக்கிறதுலே டாப். அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான், பாருங்க உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான், தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான் பாருங்க. அப்படி இல்லை, ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உடனே ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம் பாருங்க. யாக்கோபான்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, அண்ணனுக்கு பயந்து வனாந்திரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்திரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு படுத்திருக்கும் போது, அங்கே கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார். ஒரு ஏணி பாருங்க, பூமியில இருந்து வானத்தை தொட்டு கொண்டிருந்ததாம், அங்கே கர்த்தர் வானத்தை, அந்த ஏணியின் நுனியில வானத்தில் அங்கே அமர்ந்திருந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், யாக்கோபே நீ உன்னுடைய புய பராக்கிரமத்தினால நீ வந்து ஏறி உயர்வை அடைந்து விட முடியாது. இந்த ஏணி, உயர்வு என்கிற இந்த ஏணி
அடிச்சு கொடுத்தாரு பாருங்க. யாக்கோபே, இந்த உயரமான ஸ்தானத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, சிறந்த இடத்திற்கு, பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏணியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன் பாருங்க. அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்ந்தே விடவே முடியாது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37 வசனங்கள் 24-28 எல்லாரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள், இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் பாருங்க. பல வர்ணம் அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பல வர்ண அங்கேயே பார்த்து அவர் காண்கிற சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார், அது மாத்திரம் வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 வசனத்துல பாருங்க. அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லா அந்த சாப்பாடு பொருள்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ணாங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போற, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன்னு யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க. ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம், ஒன்னு அரை அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு அந்த கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க, வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க 28 வசனத்துல. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் பாருங்க. அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு, இந்த யோசேப்பு எப்படி வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு? இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தால் அவன் காரிய சுத்தி உள்ளவனானான் பாருங்க. யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர். யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது பாருங்க. யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் பேரில நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தரை இருங்க பச்சை கொண்டிருந்தான், ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 போடப்பட்டிருக்கோம் பாருங்க. அங்க ஜெயில இருக்கிறான், அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார் பாருங்க. யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான் பாருங்க. இல்லாட்டி தேவன் பாருங்க, தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடுபட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்சா அவர் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்க, பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட நான் வரேன் எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆள் அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரனாலே பகைக்கப்பட்டு வனாந்திரத்திலே ஆடுகள் பின்னாக கரட முரடான மேடுகளுக்கு போய் பின்னாக பாருங்க போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்மட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்திரத்தில் அலைந்து திறந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்களை எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் பண்ண போறானா, இவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரா பாருங்க. கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் அல்ல. கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசிக்க பாருவோம், மகன் இவ்வளவுதானா, உனக்கு இத்தனை பேர் தானா,
சாமுவேல் சொல்வாரு, ஆள் அனுப்பி அவனை அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க முன்குறிக்கும் போது, அழைக்கும் போது, உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி பாருங்க, சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீது அவங்க வர வச்சு பாருங்க, அந்த 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்கே அதே போல பாருங்க, சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லைங்க, நூற்றுக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே பந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒன்னா ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பார்ப்போம், இல்லங்க. உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க, குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வோனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ, அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 வசனங்கள் 41 அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்க பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 44 வசனத்துல பாருங்க இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது ஆனா முன்னேற்றமே இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க யோசேப்பு பட்டதை நான் 1 அந்த ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டோம். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை, சவால்களை, அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை நிறைவேற்றிய தீர்வார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க ஏறி வர பண்ணினது கர்த்தராய் இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வோன் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மை உயர்த்துவதற்கு பிரியமா இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் வசனங்கள் 1 யோசுவா

0: யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்துல இவ்வாறு சொல்லுவார். என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க, அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு, உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதான் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 hours அந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்லுகிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா? அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவருடைய வாயிலே. பாருங்க, மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறவினால் வாய் பேசும். உள்ள இருதயத்துல அந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃபுளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க, கர்த்தரை குறித்த உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க, உச்சடிக்கு பதிலாக தேவதார விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சடிக்கு பதிலாக மிருதி செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் மனித குலங்கள், ஏசாயா 55 அதிகாரத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்ன அதெல்லாம் செய்கிறது? ஏசாயா 55:10, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் மழை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு மலை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்குற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13 வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, முச்சடிக்கு பதிலாக தேவதாது விருட்சம் முளைக்கும், காஞ்சடிக்கு பதிலாக விருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதே போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது, அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசே மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம் இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசேக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து அத்தனை 100,000 ஜனங்களிலும் வாலிபனாகி அந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசேக்கு பிற்பாடு ஆரோன்? அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ வந்த மூப்பர்கள், தீர்க்கதரிசிகள், எத்தனை பேர் இருந்தாங்க? ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் வசனம் 11, யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்கிரத்து தேவன் ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார். அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க, அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லுகொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன். வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க, அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருந்தது? நீ நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாங்க ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து 800,000 ஜனங்களையும் வழிநடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார். ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற இந்த வசனத்தின் பேரில் இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க, அபிஷேகம் பண்றாரு, இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க. பாருங்க, யோர்தான் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரியோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயுபட்டனத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களை, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார் யோசுவா. தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்துல இங்க போடப்பட்டிருக்கோம் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக, யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இது ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே வாசிங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத, இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியன் மேலும் சந்திரனை நீ ஆயிலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 14 வசனத்துல போட 13 வசனத்தை வாசிடுவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசாயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமில்லை, அதற்கு பின்னமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டேபக் நின்று பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது. எவ்வளவு நேரம் இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து என மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன், இடத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசிச்சு இப்ப பாருங்க, யோசிச்சே பாத்துக்க மாட்டார். அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க, தீவிரமாய் ஆளெடுப்பை உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கு, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உங்களுடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கல், உங்களுடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உங்களுடைய உயர்வை ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறேன். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்துகிறேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறேன். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை வைத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் மறவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தேங்க்யூ சிஸ்டர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் நாங்கள் வாத்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவன் ஒருவனை உயர்த்த திட்டமிட்டால் அதை யாராலும் தடை செய்ய முடியாது என்று அழகாக தேவனுடைய வார்த்தை கூட எங்களோடு கலந்து கொள்ளுங்க. யோசேப்பு தன்னுடைய கானான் தேசத்துல உயர்த்தப்பட்டிருந்தால் அது பெரிதான காரியமாக இருக்காது. சகோதர மத்தியிலும் தகப்பன் குடும்பத்தில் மத்தியிலும் தான் அது காணப்படும். ஆனால் இந்த இடத்துல எகிப்துக்கு கொண்டு போய் எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக கடந்து போய் தேவன் யோசேப்பை உயர்த்தினதை அழகாக வெளிப்படுத்தினீங்க. தேவன் யோசேப்பை ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஒவ்வொரு காரியமாக வெளிப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போய் தேசம் முழுவதுக்கும் ராஜாவுக்கு அடுத்ததாக ஒரு ராஜா தானவர். அப்படிப்பட்ட நிலையில உயர்த்த வல்லமை உள்ளவர் எங்களுடைய தேவன். அழகாக வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். இது சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் தேவனுக்குள் விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு இணைந்திருக்கிற பாஸ்டர் குமரன், நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே அவரை வாழ்த்தி
2: ஒரு பாட்டு ஒன்று படிங்க பாஸ்டர் வாரர், ஒரு பாடலை படிங்க சிஸ்டர்.
1: நன்றி ஆண்டவர். உன்னை ஒரு போதும் என்றும்
3: கைவிடுவதில்லை.

0: நன்றி தகப்பன், நன்றி நன்றி நன்றி.
1: கூப்பிடுங்க சிஸ்டர்.
0: இந்த வேளையில நாங்க பாஸ்டர் குமரன் அவர்களை அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பாஸ்டர்
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே,
0: வார்த்தையை வெளிச்சத்து கூட இணைந்திருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க பாஸ்டர்.
2: ஓகே, தேங்க்யூ. நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்து கூட கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபத்தோடு கூட நாங்கள் வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்லலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த வேளையில நீர் எங்களோடு இணைந்திருக்கிறீர். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இணைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களோடு இணைந்திருக்கிறீங்க. திரித்துவ தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களோடு இணைந்திருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். இந்த வேளையில இதுல யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவரே சங்கமம் வானொலி கூடாக இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ